கோடைப்பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்து தந்து கொண்டிருக்கிறது. அருள் மாலை நேரம் காலை 5:41. நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். சுவாமி விவேகானந்தர்.

இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய அருள்மாலை நிகழ்ச்சி. கோடை பன்மலை 1.5 தரவிருக்கும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று காலை 6 மணிக்கு வசந்த விடியல் நிகழ்ச்சியின் துவக்கமாக பொதுமறை பொழிவு, 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, 6:30 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா வழங்கும் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் கோவில் விழா தகவல்கள், 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம், காலை 7 மணிக்கு சுகமான காலை, 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி விமென்ஸ் இன்னவேசின் இன்று அன்று, காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களை சந்திக்கிறது. 8:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வானவில், 9:30 ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா வழங்கும் வானவில் இன்று குரலின் குரலாக வர இருக்கிறது. சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் தேனி நாகலாபுரம் சா நா இளங்குமரன் அவர்கள். காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் கலையும் கானமும். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் நாட்டுப்புற பாடகர் கரூர் வெங்கமேடு செல்வம் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீள வழி, பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 1:30 ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை, 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், 2 மணிக்கு வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் மதுரை மாவட்டம் கோகிலா அவர்கள், பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, இன்று நாமக்கல் மாவட்டம் கணேசபுரம் விஜயத்தென்றல் அவர்களின் தெருவில் பாடல்கள் கேட்கலாம், 1:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 1:40 பாட்டும் பதமும், மாலை 4 மணிக்கு அனில் பாஸ்தா, தாராபுரம் வீசன் சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் வண்ணத்தூரிகையில் சினிமா கொட்டகை, 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி வழங்கும் வண்ணத்தூரிகையில் சினிமா கொட்டகை, 5 மணிக்கு சித்திர செவ்வானம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், மாலை 6 மணிக்கு விளக்கேற்றும் வேலை, 6:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, அதனைத் தொடர்ந்து கதம்ப மலர்கள், 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7:00 ஆசையில் ஒரு குக்கு, 7:30 சொந்தபந்தம், 7:55 சேவை செய்திகள், 8:00 இளமை பேசுகிறது, இன்றிரவு 9:00 கொடை தென்றல் விருந்தினர் விருப்பமாக வருகிறது, 10:00 நினைவே

0: முகம் திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்காக 11 மணிக்கு இரவு சிறகு இணைந்திருங்கள். உங்கள் கூடி பண்பலை 100.5 ரசித்திருங்கள் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நள்ளிரவு 12 மணி வரை.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15.89 கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 வியாபாரிகளுக்கு கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணை அமைச்சர் திரு டோகன் ஷாகு கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் 99,00,000 வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். அனல்மின் நிலையங்களில் நிலக்கரி இறக்குமதி சுமார் 28% குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிங்கப்பூரில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5.80 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்கக்கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மகாராஷ்டிரா ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தால் கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். நாட்டில் இன்ஸ்டாகிராம் வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே விபத்தில் சிக்கிய காரை விடுவிக்க 5,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட 370 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேராத மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி நாளை மறுநாள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய வணக்கம் நேர்களே. ஆயிரம் தடைகள் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும், ஆயிரம் கவலைகள் மனசில் இருந்தாலும் இருக்கட்டுங்க, எல்லாமே சரியாயிரும், பார்த்துக்கலாம். அந்த நம்பிக்கையோட இன்னைக்கு பணிகளை ஆரம்பிங்க, முயற்சிகளை தொடருங்க. வாழ்த்துக்களோடு ஆரம்பமாகுது கோடை பன்மலை 100.5 வசந்த விடியல்.

0: இந்த மடந்தைக்கும் எனக்கும் இடையே உள்ள நட்பு உடம்புக்கும் உயிருக்கும் இடையே உள்ள பிணைப்பை போன்றது. குறள் எண் 1122 அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல்.
1: உடம்பொடு உயிரிடை என்னமற்று அன்னமடந்தையொடு எம்மிடை நட்பு.
0: இந்த மடந்தைக்கும் எனக்கும் இடையே உள்ள நட்பு உடம்புக்கும் உயிருக்கும் இடையே உள்ள பிணைப்பை போன்றது. குறள் எண் 1122 அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.

கொடை பன்மலை 100.5 மலரவிருக்கும் இன்றைய நிகழ்ச்சிகள். முற்பகல் 11 மணிக்கு பாட்டுப்பட்டாலும் இடைப்பட்ட வரிகளை கொண்டு பாடலின் முதல் வரியை கண்டுபிடிக்க வேண்டும். நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. நாமக்கல் மாவட்டம் கணேசபுரம் விஜயதென்றல் அவர்களின் தெருவிலிருந்து. மாலை 4 மணிக்கு வண்ணத்துறையில் சினிமா கொட்டகை. 7:00 அசையில் ஒரு குக்கு கட்சவி வழியாக நேயர் விருப்ப பாடல் நேயர்களின் குரலோடு. 8:00 இளமை பேசுகிறது நாணிகள் சிக்கு புக்கு என்ற 2 விளையாட்டுகளோடு. 9:00 கொடை தென்றல் விருந்தினர் விருப்பமாக வரலாற்று துறை இணை பேராசிரியர் முனைவர் மாணிக்கராஜ் அவர்களுடன். 10:00 நினைவே சுகம் திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்காக. இவையாவும் நம் கொடை பன்மலை 100.5 தரவிருக்கும் இன்றைய நிகழ்ச்சிகள். இணைந்திருங்கள், ரசித்திருங்கள். நிகழ்ச்சிகள் யாவையும் நம் கொடை பன்மலை 100.5 உடன்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா, லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
3: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
4: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
3: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444-9111-444.
5: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
6: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
5: அதுக்குதான் ஸ்ரீ கும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
2: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா, லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
3: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
4: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
3: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444-9111-444.

காற்று தோரிகையின் இசை ஓவியம் இது உங்க கோடி பன்மலை 100.5 கேட்டுட்டு இருக்கிறீங்க வசந்த விடியல் நேர்களே. இன்னைக்கு காலையில 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கக்கூடிய மனதோடு ராகம் வர இருக்கு. இன்னைக்கு 2 மாவட்ட நேர்களுக்காக நம்ம இன்னைக்கு மனதோடு ராகம் கொடுத்துருக்கோம். ஒரு அரியலூர் மற்றும் பெரம்பலூர் 2 மாவட்ட நேர்களே, வாங்க பேசுங்க உங்க கோடை பன்மலையில் இன்னைக்கு காலையில 8 மணிக்கு.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும். ஜோதி சமரன்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர் நாளே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்ரகாளி
2: பச்சை முகத்தழகி பரந்த விழியழகி பத்து கை கொண்டவளே என் தாய பத்ரகாளி.

மாணிக்கிய மகுடாக்கார ஜானுத்வய விராஜிதா, நாம் எதையெல்லாம் மாணிக்க மகுடமாக மிக உயர்ந்ததாக நினைக்கிறோமோ அதெல்லாம் அம்பிகையின் முழங்கால் அளவு மிகவும் சிறியது. அதாவது அவள் கருணையின் பிரம்மாண்டத்திற்கு முன்பு நாம் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்பது பொருள். இந்த திருநாமத்திற்கான கோயில்தான் மடப்புறம் காளி கோவில். திறந்த வெளியில் நின்ற நிலையில் வீற்றிருக்கும் அம்பிகையிடம் நீங்கள் ஓடிப்போய் நின்றால் அவள் முழங்கால் அளவுக்குத்தான் இருப்பீர்கள். அத்தனை பிரம்மாண்ட காளியாக தரிசனம் செய்கிறாள். செல்வோமா மடப்புறம்?

இலங்கை மாவட்டம் மடப்புறத்தில் அருள் செய்யும் காளி வெட்ட வெளியில் 13 அடி உயரத்தில் நிற்கும் தோற்றத்திலும் பக்தர்களின் வேண்டுதலை உடனே நிறைவேற்றும் வல்லமையிலும் மதுரையில் கிழக்கு வாசல் காவல் தெய்வமாக அருள் செய்கிறாள். வலது கையில் கீழ் நோக்கிய திருசூலத்தோடு தலையில் அக்னி சூடியிருக்கிறாள். பச்சை நிற முகத்து அழகியாய் கீழ் நோக்கிய உருண்ட விழிகளோடு கோரை பற்களோடு சம்ஹார தேவதையாக தரிசனம் தருகிறாள். காளிக்கு பின்புறம் பெரிய குதிரை ஒன்று பின்னங்கால்களை ஊன்றி முன்னங்கால்களை தூக்கி காளியின் இரண்டு புறங்களிலும் இருக்கும் பூதகணங்களின் தலைமீது வைத்துள்ளது. அம்பிகைக்கு நிழல் தரும் விதமாக பிரம்மாண்டமான குதிரை. குதிரைக்கு பக்கவாட்டில் அர்ச்சனை பொருட்கள் சுமந்து நிற்கும் பெண்களின் சிலைகளை பார்க்கலாம். இனி தல வரலாறு தெரிந்து கொள்வோமா? ஒரு பிரளய காலத்தில் மதுரை நகரம் வெள்ளத்தால் சூழப்பட்டு முற்றிலும் மறைந்து போன போது மீனாட்சி அம்மன் சுவாமியிடம் மதுரைக்கு எல்லை காட்ட வேண்டும் என்று கேட்டாள். அப்போது மேற்கே திருவேடகமும் தெற்கே திருப்பரங்குன்றமும் வடக்கே திருமாலிருஞ்சோலையும் கிழக்கில் மடப்புறத்தில் படத்தையும் வாளையும் ஒன்று சேர்த்தார். இதனால் ஆதிசேஷன் விசத்தை வெளியிட அம்பிகை மக்கள் நலம் வேண்டி தானே அந்த நஞ்சை உண்டு இங்கு காளியாக எழுந்தருளினாள். இன்னொரு வரலாறாக, ஒரு முறை அம்பிகையை அழைத்து கொண்டு வேட்டைக்கு புறப்பட்ட சிவபெருமான் மடப்புறம் பகுதிக்கு வந்தபோது, நீ இங்கேயே இரு, நான் வேட்டையாடி விட்டு வருகிறேன் என்று சொல்லி அம்பிகைக்கு துணையாக ஐயனாரை வைத்துவிட்டு போனார்.

0: இத்தலத்தின் சிறப்பாக 3 மைல் தொலைவில் இருக்கும் வைகை ஆற்றில் நீராடுபவர்களுக்கு காசியில் நீராடிய பலனை காட்டிலும் கூடுதலான பலன் கிடைக்கும் என்றார். எல்லா தலங்களிலும் குதிரை மீது இருக்கும் ஐயனார் இங்கு தனியாக சன்னதியில் இருக்கிறார். காளிக்கு வலதுபுறம் சின்னதாக ஒரு சத்தியக்கல் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருப்பவர்கள் அதில் சூடம் ஏற்றி சத்தியம் செய்து நிரூபிக்கிறார்கள். காளிக்கு எதிரே தரையில் ஒரு பட்டியக்கல்லும் உளியும் சுத்தியலும் இருக்கிறது. அநியாயம் செய்பவர்களை தட்டி கேட்க முடியாதவர்கள் ஈர துணியோடு அதில் காசை வெட்டி போட்டு மனம் உருக வேண்டிக் கொள்கிறார்கள். அம்பிகைக்கு பின்னால் சக்தி வாய்ந்த வேப்ப மரம் இருக்கிறது. திருமணம் வேண்டுபவர்கள் மரத்தில் மஞ்சள் கயிறு கட்டுகிறார்கள். வேண்டுதலுக்காக காளி தேவிக்கு எலுமிச்சை மாலை சாத்தி வழிபாடு செய்கிறார்கள். காளிக்கு மட்டும் போடக்கூடிய மாலையில் 101 பழங்களும் குதிரைக்கும் சேர்த்து மாலை போடுவதென்றால் 1001 பழங்களையும் மாலையாக அணிவித்து பக்தி செய்கிறார்கள். மஞ்சள் குங்குமம் அருளும் மடப்புறம் பத்ரகாளி அனைவருக்கும் மகத்தான வாழ்வு தரட்டும். சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் பத்ரகாளி.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: திருமாலிருஞ்சோலை அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில் ஆடி பெருந்திருவிழாவில் இன்று அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் தங்க பல்லக்கிலும் குதிரை வாகனத்திலும் எழுந்தருளல். திண்டுக்கல் மாவட்டம் மலைக்கோட்டை முத்தழகுப்பட்டி புனித செபஸ்தியார் திருவிழாவில் இன்று மாலை 6 மணிக்கு நவநாள் திருப்பலி.
1: கோடை பண்பலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். அனில் பாஸ்தா.
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 ரூபாய்.

0: கூடுதலாக பெறுங்கள். ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா.
1: ஈரோடு புத்தக திருவிழா ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு.
0: வழங்கும் வசந்த விடியல்.

0: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப
1: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
2: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
3: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
2: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
7: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
6: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
7: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
6: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
8: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
9: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம்.

0: மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை
1: காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
4: கவுன்சிலிங் கோட் 2610.
5: கொஞ்சம் மழலையரின் பிஞ்சு மொழியில் நனைய கோடி பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். கரூர் தைலா சில்க் சென்டரில் ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 5 வரை அனைத்து ஜவுளிகளுக்கும் ஆடித்தள்ளுபடி.

0: கூந்தல் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு குட்டி பாப்பா வந்திருக்காங்க. அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம். உங்க பேர் என்ன? ஆராத்யா. ஸ்ரீ, எங்க போச்சு? உங்க முடியெல்லாம் காணா.
1: எங்க அம்மா பேர் இருக்குன்னு வெட்டி விட்டுருச்சு.
0: அப்படி அழகா வளையல் பட்டுக்கீங்களே, இது யார் வாங்கி கொடுத்தா?
1: அம்மா.
0: என்ன கலர் அது?
1: மஞ்சள் கலர்.
0: உங்களுக்கு என்னென்ன கலர்லாம் பிடிக்கும்?
1: பிங்க் கலர்.
0: அப்ப மஞ்சள் கலர் தூக்கி போட்டுருவோமா? என்ன சொல்லி தருவாங்க?
1: கொஞ்சம் திலையை தலையாட்டு, குட்டி குரங்கைய வாழாட்டு, சின்ன முயலை மேலங்கட்டு, எல்லாரும் தான் சேர்த்துக்கிட்டோம், ஓடி வாங்க துள்ளிக்கிட்டோம்.
0: ஆஹா, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. கிளி எப்படி கத்தும்?
1: என்ன
0: சொல்ல போறீங்க?
1: வைரபாண்டி அப்பா என்ன வேலை பாக்குறாங்க?
0: அப்புறம் ஒரு சிறந்த ஆட்சியாளர் ஆகிறதுக்கு கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
2: கொஞ்சம் மழலையரின் சிங்கார மொழி கேட்டு மகிழ்ந்தோம். கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
3: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
4: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
5: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
6: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ் நாளே லக்கி டைல்ஸ் தாங்க.
7: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
6: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444-9111-444.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
9: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
10: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
11: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
10: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
11: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
10: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
12: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
13: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
12: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
13: அப்படியா?
12: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
13: அப்போ இப்பவே போலாம்.
14: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகை.
15: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
16: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
15: காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
17: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
15: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம்.
18: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
19: கவுன்சிலிங் கோட் 2610.
20: கோடை பண்பலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, மேக்னா சில்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தகத் திருவிழா வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

இசைச்சோலையில் இனிசை மழை. இது உங்கள் கோடி பன்மலையின் 1.5 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வசந்த விடியல். நேரம் காலை 6:49.

0: கோடை பண்பலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். அனில் பாஸ்தா,
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
3: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
0: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா.
4: ஈரோடு புத்தக திருவிழா July 31 to August 11 இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு.
0: வழங்கிய வசந்த விடியல்.
5: முயற்சி திருவினையாக்கும், தொடர்ந்து முயற்சியுங்கள். சொல்லி விடைபெறுகிறது இன்றைய வசந்த விடியல். கோடை பண்பலை 100.5 இனி துவங்குகிறது. சுகமா

கோடை பண்பலை 100.5 உற்சாகத்தை இரட்டி பார்க்கும் சுகமான காலை. கிழமையிலேயே பேசுற கிழமை எது தெரியுங்களா? ஒரு சின்ன க்ளூ வேணா கொடுக்கவா? ரொம்பலாம் யோசிக்காதீங்க. என்னங்க கேள்வியும் கேட்பீங்க, ரொம்பலாம் யோசிக்காதீங்க அப்படின்ற க்ளூவும் கொடுப்பீங்க. என்னதான் செய்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? சுற்றியும் முத்தியும் பாருங்க, அப்படியும் கிடைக்கலனா உங்கள் மொபைலை பாருங்க. உங்கள் மொபைல் கையில் வச்சுருப்பீங்களா? எப்பயுமே ஆறாம் விரலா, அதை எடுத்து பாருங்க, கண்டிப்பாக தெரியும். தெரிஞ்சிருக்குமே பதில். ஆமாங்க, கிழமையிலேயே பேசுகிற கிழமை செவ்வாய்க்கிழமை. ஏன்னா அதில் தானே வாய் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப நீளங்க அப்படின்னு நினைக்காதீங்க. சில பேருக்கு இந்த பதிலை கேட்டு கோபம் வரும், சில பேருக்கு சிரிப்பு வரும், சிலருக்கு சிந்தனை வரலாம். எதுவாக இருந்தாலும் வெளிப்படுத்தியிருங்க. வெளிப்படுத்தாத அனைத்துமே அழுத்தந்தான், ஆபத்து தான், அவ்வளோதாங்க. அதனால் என்ன சொல்ல வர்றோன்னா, வாயுள்ள பிள்ளைதான் பிழைக்கும், விசிலடிக்கிற குக்கர் தான் நீண்ட நாள் உழைக்கும். எங்கேயோ போயிட்டீங்க அப்படின்றீங்களா? இந்த உன்னதமான தத்துவத்தை காலை நேரத்தில் உங்கள் காதில் ஊதி விட்டுட்டு போலாம. சுகமான காலை பாடல்கள் கொண்டு வந்திருக்கிறேன் நான், உங்கள் பனசரி யோகானந்த்.

இந்த ஒரு பாட்டுக்குள்ள எத்தனை தத்துவம் ஒளிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இது மாதிரி தான் நிறைய நிறைய நல்ல விஷயம், அறம், இன்பம், பொருள், நம்ம வாழ்வியல் சார்ந்து நிறைய கருத்துக்களை உள்ளடக்கியது தான் திருக்குறள். அந்த திருக்குறளில் ஒரே ஒரு குறளை இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு குறளின் குரல் நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்ல வரலாம். மறந்துடாதீங்க, காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறியின் வானவில் நிகழ்ச்சி காத்திருக்குங்க. 9:30க்கு கூட ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழாவின் வானவில் நிகழ்ச்சி. இன்னைக்கு குறளின் குரல்.

0: உங்க குரல் வழியே குரல் கேட்க காத்திருக்கிறார் தேனி நாகலாபுரம் ச ங இளங்குமரன் அவர்கள். நேரம் சரியா 7:10.
1: பன்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 30ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சூரிய உலர்த்தி பற்றிய பயிற்சி நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. எண் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.
2: JJ College of Engineering and Technology, Saurabhika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
3: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
4: பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம்.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
8: கவுன்சிலிங் கோட் 2610.
9: இது உங்கள் கோடை பண்பலையின் 100.5 சுகமான காலை. காலை நேரம் அப்படின்னாலே உற்சாகமா இருக்க வேண்டிய வேளை. அந்த நேரத்துல சுறுசுறுப்பா பாடல் கேட்கும் போது எவ்வளோ சுகமா இருக்கும். அதனால தாங்க சுகமான காலையில நிறைய பாடல்கள் சுறுசுறுப்பா கொண்டு வந்திருக்கோம். இந்த பாடலும் கூட நீங்க கேட்கிறப்ப அதே மாதிரி நம்மளுக்குள்ள ட்ரெயின் ஓடும் பாருங்களேன். முடிஞ்சா உங்க கை கால்களை கட்டி வச்சு பாருங்க.

0: நேரம் காலை 7:20. வாழ்க்கையில நிறைய விஷயம் கவனிச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியரா பிறந்த ஒவ்வொருத்தவரும் இந்த அறிவிப்பை நீங்க கவனிக்கணும். என்ன அறிவிப்பு அப்படின்னு தானே கேக்குறீங்க, கேளுங்களேன்.
1: கோடை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நான் துர்காமூர்த்தி, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுகிறேன். நமது நாட்டில் வந்து ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறையுமே மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி வந்து

0: அதில் நம்ம மாவட்டத்திலையுமே இந்த ஜூலை 31ஆம் தேதி வரைக்குமே செல்ஃப் எனுமரேஷன் பீரியட், அதாவது ஒவ்வொருவருமே தங்களுடைய தகவல்களை தாங்களே வந்து மொபைல் ஆப் மூலமாக பதிவு செஞ்சுக்கலாம். ஸோ டிஜிட்டல் முறையில் முதன்முறையாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னொரு ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் நம்மளுடைய வெப்சைட், அதாவது sc.census.gov.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய் அதில் கேட்கக்கூடிய கேள்விகள், கிட்டத்தட்ட 33 கேள்விகள் கேட்குறாங்க, அந்த தகவல்களை வந்து நம்மளே பதிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடி வந்து நம்மளுடைய மொபைலுக்கே வந்துடுது. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் ஐடியை நம்ம பத்திரமாக வச்சுக்கணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து அடுத்து 30 ஆகஸ்ட் வரைக்குமே வீடு வீடாக கணக்கெடுப்பாளர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அப்போது அந்த ஐடியை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். சப்போஸ் செல்ஃப் எனுமரேஷன் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து வீடுகளுக்கு வரக்கூடிய கணக்கெடுப்பாளர்கள்ட்ட நம்மளுடைய தகவல்களை அவங்கள்ட்ட கொடுத்துர்லாம். ஸோ உங்களுடைய வீடுகளுக்கு வரக்கூடிய கணக்கெடுப்பாளர்கள்ட்ட நம்ம தவறாமல் நாம் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற தகவல்களை கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா மக்கள் தொகையினுடைய அளவை வச்சு தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்கள் வந்து அமையும். அதனால் நம்மளுடைய அடிப்படை தேவைகளையும் அதில் பதிவு பண்ணணுங்கிறது நம்மளுடைய கடமை. ஸோ கண்டிப்பாக செஞ்சுருங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கேட்கணும் அப்படின்னா 1855 அப்படிங்கிற மொபைல் ஆப்லேயும் நீங்கள் ஃபோன் பண்ணலாம். இது இல்லாமல் ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ரூம் இருக்குது, அந்த ஃபோன் நம்பர்லேயும் நீங்கள் பேசலாம். அதனோட நம்பர் வந்து 780-680-7602. இந்த தொலைபேசி எண்ணிலையும் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டிங்கன்னா அதுக்கான விளக்கங்களையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ சென்சஸ் பணியில் வந்து எல்லாருமே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தவறாமல் தங்களுடைய தகவல்களை கொடுக்கணுங்கிறது நான் மாவட்ட ஆட்சி தலைவராகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் எல்லாரையுமே கேட்டுக்கொள்கிறேன். நமது சென்சஸ், நமது வளர்ச்சி.
1: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடல் எண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடல் எண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
3: கோடைப்பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், போனிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
7: கவுன்சிலிங் கோட் 2610.

0: அகிலம்,
1: குயில்
0: அல்லது
1: பள்ளி
0: அல்லது
1: குரங்கு
0: அல்லது
1: இலந்தை
0: அல்லது
1: கலப்பை.
0: கோகிலம்,
1: குயில்.

0: இன்னைக்கு காலையில 8 மணிக்கு நம்ம கூடை பண்பலை 100.5 கலக்க போவது யாரு தெரியுங்களா? 2 மாவட்ட நேயர்கள், அரியலூர் பெரம்பலூர். அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக தான் இன்னைக்கு மனதோடு ராகம். மறந்துடாம வாங்க, இன்னும் 29 நிமிஷம் தான் இருக்கு. அப்பனா மணி எத்தனை அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்களே கூட்டி கழிச்சு பாருங்க. 7:31 சில நொடிகள் வருதான்னு தெரிஞ்சுக்குவீங்க.
1: மத்திய அரசின் மிக முக்கியமான மற்றும் நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதற்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக தொடங்கியது. பொதுமக்கள் தங்களின் விவரங்களை தாங்களாகவே இணைய வழியில் எளிதாக பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு இம்மாதம் 31 வரை நடைபெற உள்ளது. இந்த கணக்கெடுப்பில் கேட்கப்படும் 33 வகையான கேள்விகளுக்கு பொதுமக்கள் ஒவ்வொருவரும் பதிலளிக்க வேண்டும். இந்த சுய கணக்கெடுப்பு பணியை இணைய வழியில் நிறைவு செய்துள்ள ஒவ்வொருவருக்கும் சுய கணக்கெடுப்பு எண் அவரவர் செல்போனிற்கு வரும். அதனை மக்கள் இணைய வழியில் பதிவு செய்திருப்பவர்கள் வைத்திருக்க வேண்டும். வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடக்கூடிய அலுவலர்களிடம் அந்த சுய கணக்கெடுப்பு எண்ணை தெரிவித்தால் அவர்கள் அந்த விவரங்களை சரிபார்த்து கணக்கெடுப்பை நிறைவு செய்து செல்வார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை பெற 1855 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அல்லது திண்டுக்கல் மாவட்ட கட்டுப்பாட்டு அறையின் தொலைபேசி எண்ணான 7806807602 என்ற எண்ணை தொடர்பு கொண்டும் விளக்கத்தினை பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
2: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
3: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
4: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
3: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
4: பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
5: கவுன்சிலிங் கோட் 4959.
3: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
6: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
7: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
8: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
9: கவுன்சிலிங் கோட் 2612.
10: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
11: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
10: காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
12: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
10: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம்.
13: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படினா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
14: கவுன்சிலிங் கோட் 2610.
1: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
15: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
16: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
15: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
16: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
15: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
16: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு.
17: பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
18: வணக்கம் அண்ணா.
19: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள் அமைச்சரே. நம்முடைய

0: அரண்மனைக்குள்ளேயே ஒரு பெருவர் பூங்கா அமைத்து விட்டால் என்ன?
1: என்ன பெருவர் பூங்காவா? என்ன சிறுவர் பூங்கா கேள்விப்பட்டிருக்கிறேன், இது என்ன பெருவர் பூங்கா? புதிதாக இருக்கிறதே மண்ணா.
0: சிறுவர்கள் விளையாண்டால் சிறுவர் பூங்கா என்கிறோம், அப்படியானால் பெரியவர்கள் விளையாண்டால் பெருவர் பூங்கா என்றுதானே சொல்ல வேண்டும்?
1: ஓ, இது உங்கள் புதிய கண்டுபிடிப்பா? அது சரி, இப்போது எதற்கு மண்ணா இந்த பெருவர் பூங்கா? அதுதான் அரண்மனையிலேயே ஏற்கனவே ஒரு சிறுவர் பூங்கா இருக்கிறதே.
0: ஆமாம் அமைச்சரே, நேற்றுக்கு அந்த சிறுவர் பூங்காவில் நம்முடைய குட்டி இளவரசர்கள் சென்று விளையாண்டு கொண்டிருந்தார்கள். அதை பார்த்தவுடன் எனக்கும் அந்த ஸ்பைரல் ஸ்லைடு, சீசா இவற்றிலெல்லாம் ஏறி விளையாட வேண்டும் என்று ஆசை வந்துவிட்டது. அதனால் குட்டி இளவரசர்களிடம் சென்று சிறிது நேரம் எனக்கும் விளையாடக் கூடுங்கள் என்று கேட்டேன், இருவருமே தரவே இல்லை அமைச்சரே. அதனால் அரண்மனையில் ஒரு பெருவர் பூங்கா கட்டிவிட்டால் ஆசைப்படும் போதெல்லாம் நான் சென்று விளையாடிக் கொள்வேன் அல்லவா? வேண்டுமானால் அவ்வப்போது நீங்களும் வந்து விளையாடிக் கொள்ளலாம் அமைச்சரே.
1: ஓ, இதில் என்னை வேறு கூட்டு சேர்க்கிறீர்களா? என்ன, உங்களுக்கு இந்த நாட்டை பற்றிய அக்கறையே இல்லையா?
0: அமைச்சரே, யாரை பார்த்து என்ன சொன்னீர்கள்?
1: உங்களை பார்த்து நாட்டின் மீது அக்கறை இல்லை என்று சொன்னேன்.
0: எனக்கா நாட்டின் மீது அக்கறை இல்லை? இப்போதுதான் நாட்டு மக்களுக்கு ஒரு அருமையான திட்டத்தை தண்டூரா போட்டு அறிவிக்க சொல்லி பணியாளர்களை எல்லாம் அனுப்பி இருக்கிறேன்.
1: அப்படியா, அது என்னமண்ணா?
0: இயற்கை வளங்களை பாதுகாப்பது தொடர்பான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துபவர்களுக்கும், இயற்கையை பாதுகாப்பவர்களுக்கும், வளங்களை வீணடிப்பவர்களை பற்றிய தகவல் தருபவர்களுக்கும் பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும் என்று தண்டூரா போட சொல்லி இருக்கிறேன் அமைச்சரே.
1: ஆஹா ஆஹா, அருமையான திட்டமாக இருக்கிறதே. என்னமண்ணா திடீரென்று ஞானோதயம்?
0: என்ன அமைச்சரே, மறந்து விட்டீரா? இன்று July 28 வேர்ல்ட் நேச்சர் கன்சர்வேஷன் டே, உலக இயற்கை வளம் பாதுகாப்பு நாள்.
1: ஓ அப்படியா மன்னா, மிக்க மகிழ்ச்சி. மன்னா, இயற்கை வளங்களை பாதுகாப்பது தொடர்பான செய்திகள் ஏதேனும் இருந்தால் நம் நாட்டு மக்களுக்கு சொல்லி இயற்கை வளங்களை பாதுகாப்பது தொடர்பான இந்த பரப்புரையை நீங்களே தொடங்கி வைங்களேன்.
0: ஓ அப்படியா சொல்லுகின்றேன், அதுவும் சரிதான். அமைச்சரே, உயிர்கள் உருவாகும் போதே அவைகள் வாழ்வதற்கு தேவையான இயற்கை வளங்களும் உருவாகிவிட்டன. இயற்கை வளங்களால் தான் அத்தனை உயிரினங்களின் வாழ்க்கையும் சிறப்பாக நடைபெற்று வந்தது. மனிதர்களாகிய நாம் சிந்திக்க தொடங்கினோம், இயற்கை வளங்களை பயன்படுத்த தொடங்கினோம். காலம் வேகமாக மாறியது, தனி மனித உடைமை போக்குகள் உருவாகின, அறிவியலின் ஆதிக்கம் பெருகியது. இதன் விளைவு மனிதருக்கு மட்டுமே பூமி என்கிற நிலை உருவானது. இன்றைக்கு அதுவும் மாறி அறிவியல் வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு மட்டுமே இயற்கை வளங்கள் யாவும் சொந்தம் என்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. அமைச்சரே, நம்முடைய தேவைக்காக இயற்கை வளங்கள் யாவும் அளிக்கப்பட்டு அதனால் பிற உயிர்கள் யாவும் பாதிக்கப்பட்டு வருகின்றன.
1: ஓஹோ,
0: நீர், நிலம், ஆகாயம், வாயு என 4 பூதங்களும் மாசடைந்து விட்டன. சீக்கிரமே வாழ முடியாத இடமாக பூமி ஆகிவிடுமோ என்ற நிலை உருவாகி வருகிறது. வனங்கள் அழிந்து, நதிகள் வறண்டு, மலைகள் மறைந்து, கடல் நீர் உயர்ந்து போன நிலையில் இனி எத்தனை தலைமுறைகள் இந்த பூமியை பார்க்குமோ என்கிற கவலை எல்லோருக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது அமைச்சரே.
1: ஆமாம்மண்ணா, உண்மைதான்.
0: அமைச்சரே, உயிர்களின் வளர்ச்சிக்கு தேவையான எல்லாவற்றையும் இயற்கை தருகிறது. காடுகள், நுண்ணுயிரிகள், ஆறுகள், ஏரிகள், கடற்பகுதிகள், மலைகள், மண்வளம், மேகங்கள், ஏன் ஒவ்வொரு மழை துளியும் கூட இயற்கையின் கொடைதானே.
1: ஆமாம்மண்ணா,
0: இதில் ஒன்றை இழந்து கூட மனிதனால் வாழ முடியாத அமைச்சரே. வாழ்வதற்கு அவசியமான எல்லாவற்றையும் அழித்து விட்டு யாரோடு எதனோடு நாம் வாழப் போகிறோம் சொல்லுங்கள்.
1: அதுதானே மண்ணா,
0: இயற்கையை நேசிப்பது மட்டுமல்ல அவற்றை பாதுகாப்பதும் அவசியம் தானே அமைச்சரே. இது நம்முடைய கடமை மட்டுமல்ல, ஒவ்வொருவரின் பொறுப்பும் கூட.
1: ஆமாம் ஆமாம் மண்ணா,
0: நம் தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்து வைப்பதை போல இயற்கையையும் பாதுகாத்து வைக்க வேண்டும் அமைச்சரே. அதேபோல் இயற்கை வளங்கள் பற்றிய விழிப்புணர்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் சென்று சேர வேண்டும் அமைச்சரே. அதனால்தான் ஒவ்வொரு ஆண்டும் July 28 நாள் உலக இயற்கை வள பாதுகாப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளில் இருந்தேனும் இயற்கையை பாதுகாக்க நம்மால் ஆனதை செய்வோம், அதுவே இந்த நாளுக்கான மரியாதை என்றும் கூட சொல்லலாம் அமைச்சரே.
1: சிறப்பு சிறப்பு மண்ணா, இயற்கை வளங்களை பாதுகாப்பது தொடர்பான தேவையை பற்றி மிக அழகாக சொன்னீர்கள். அருமை அருமை மண்ணா.
0: நன்றி அமைச்சரே.
1: மன்னமண்ணா, ஏன் எழுந்து விட்டீர்கள்?
0: ஒன்றுமில்லை அமைச்சரே, குட்டி இளவரசர்கள் வருவதற்குள் சிறுவர் பூங்காவிற்கு சென்று சீசாவில் விளையாடி விட்டு வந்து விடலாம் என்றுதான்.
1: என்ன,
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோ 2608.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள்.

0: மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
4: கவுன்சிலிங் கோட் 2610.

உங்களுக்கு நாட்டுப்புற பாடகர் கரூர் வெங்கமேடு செல்வம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? யார் அவர் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுதான் முன்னாடியே சொல்லிட்டேனே, நாட்டுப்புற பாடகருங்க. இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா

காலை 10 மணிக்கு மறந்துடாம கேளுங்க பண்பலை வானவில். இந்தியாவில் கலையும் கானமும் உங்களுக்காகவே. இன்னைக்கு சிறப்பு விருந்தினரே அவர்தாங்க நாட்டுப்புற பாடகர் கரூர் வெங்கமேடு செல்வம் அவர்கள். இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னு கேட்டா, நம்ம தக்குமுக்கு தர்பார்லே சொல்லிட்டாங்க, இயற்கை வள பாதுகாப்பு தினம். இயற்கை வளங்களை இன்னைக்கு ஒரு நாளாச்சும் பாதுகாப்பு செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க, மரியாதை செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதுல முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த நீர். நீர் இல்லாம, மழை இல்லாம கடந்த நாட்களா கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா வறட்சி பூமியாக ஆயிடுச்சுங்க. கொடைக்கானல் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஊர்லேயும் தான் அப்படின்றீங்களா? ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா அப்படி கொட்டி தீர்த்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம்தான் கொடைக்கானல் ஹாப்பி என்னாச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பூமியாச்சும் குளிர்ந்துருச்சு. இன்றைக்கும் மழை வரலாம், மழை வர வேண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நேரத்தில் நீங்கள் பாத்திரம் கழுவிட்டு இருக்கலாம், இல்லை குளிச்சிட்டு இருக்கலாம், பல் விளக்கிட்டு இருக்கலாம். எது செஞ்சாலும் நீரை கம்மியாக பயன்படுத்துங்க அப்படின்னு பொதுநலன் கருதி சொல்லிட்டு, இப்போ அடுத்து என்ன கோடை பண்பலை 100.5 வரப்போகுது.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமன்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமன்ஸ் இனவர்
1: பிருத்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
2: இன்று ஜூலை 28 கிரிக்கெட் இந்தியாவை ஆட்டு வைக்கும் ஆட்டம். கிரிக்கெட்டின் அனைத்து வடிவங்களிலும் உள்ள உலக கோப்பையை வென்ற ஒரே நாடு இந்தியா என்பது பெருமிதம். 60 ஓவர், 50 ஓவர், 20 ஓவர் போட்டிகளில் சாம்பியன் பட்டம் வென்றவர்கள் நாம் எனில் உலகின் முதல் ஒரு நாள் உலகக்கோப்பை போட்டியின் வெற்றியாளர் மேற்கு இந்திய தீவுகள் அணி. அந்த அணியின் முன்னாள் கேப்டன் தலை சிறந்த ஆல் ரவுண்டர் சாப்பர்ஸின் பிறந்த தினம் இன்று 1936 ஆம் ஆண்டு. ஆக்சிஜனற்ற ரைபோ கரு அமிலத்தின் அமைப்பு அதன் செயல் பற்றிய ஆய்விற்காக நோபல் பரிசை பெற்ற பிரான்சிஸ் கிரிக்கின் நினைவு தினம் இன்று 2004 ஆம் ஆண்டு.
0: தமிழ் திரையுலகில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக
3: 3 தலைமுறையினரால் வெற்றிகரமாக இயங்கும் திரைப்பட நிறுவனம்
0: ஏவிஎம்.
3: இந்நிறுவனத்தை நிறுவியவர்
0: திரைத்துறையின் மும்மூர்த்திகளில் ஒருவராக கருதப்படும்
3: ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார்.
0: ஆவிச்சி மெய்யப்ப செட்டியார் என்ற அவரின் முழு பெயரே ஆனது
3: ஏவிஎம்.
0: தமிழ்நாட்டின் 5 முதல்வர்களுடன் திரைத்துறையில் பணியாற்றிய பெருமையும்
3: தமிழ் திரையுலகில் முதல் பின்னணி பாடகர்களை அறிமுகப்படுத்தியதோடு
0: இந்தியாவின் முதல் மொழி மாற்று திரைப்படத்தை தயாரித்தவரும் இவரே.
3: மெய்யப்பரின் 100 ஆண்டை சிறப்பிக்க
0: 2006 ஆம் ஆண்டில்
3: இந்திய அரசு இவரின் நினைவாக அஞ்சல் தலை வெளியிட்டு பெருமைப்படுத்தியது.
0: தமிழக அரசு தென்னிந்திய திரைத்துறை வளாகத்தில் அவரின் சிலையை வைத்து அலங்காரப்படுத்தியது.
3: முன்னாள் இந்திய திரைப்பட தயாரிப்பாளர்
0: இயக்குனர் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் பிறந்த நாள் இன்று.
3: ஆண்டு 1907.
0: மெல்லிசை மன்னர்களின் காலத்திலேயே
3: மெல்லிசை அமைத்து மெல்லிசை சக்கரவர்த்தி என்று அறியப்பட்டவர்.
0: இயக்குனர் கே பாலச்சந்தரின் திரைப்படங்களுக்கு இசையமைத்து வந்தார்.
3: காதோடுதான் நான் பேசுவேன்,
0: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன்,
3: உன்னிடம் மயங்குகிறேன் போன்ற பல பாடல்கள் இவரின் மிகச்சிறந்த படைப்புகளாகும்.
0: மெல்லிசை சக்கரவர்த்தி என அழைக்கப்பட்ட
3: இசை அமைப்பாளர் வி. குமார்
0: பிறந்த நாள் இன்று. அண்ணன் செல்வராகவனின் துள்ளுவதோ இளமை படத்தின் மூலம்
3: தமிழ் திரைப்பட உலகில் கால் வைத்தார் நடிகராக.
0: வைதிஸ் கொலவெறி கொலவெறி பாடல் மூலம் உலகையே திரும்பி பார்க்க வைத்தார்
3: பாடகராக, பாடல் ஆசிரியராக.
0: ஆடுகளம் தந்தது சிறந்த நடிகருக்கான

0: இந்திய தேசிய விருது.
1: பல்வேறு பதக்கங்களையும் விருதுகளையும் திரைத்துறையில் பெற்ற
0: நடிகர் தனுஷ் பிறந்த நாள் இன்று. இயற்கைக்கு ஊறு விளைவிக்க கூடியவை
1: காடுகள் அழிப்பு,
0: சட்டவிரோத வனவிலங்கு வர்த்தகம்,
1: மாசுபாடு,
0: நெகிழி பயன்பாடு,
1: ரசாயனங்கள் என்று இன்னும் பல.
0: இயற்கை வளங்களை பாதுகாக்காவிட்டால்
1: இன்னும் சந்திக்க வேண்டும் பல நெருக்கடிகளை.
0: இணைந்து வாழ்ந்திடுவோம் இயற்கையோடு.
1: இயற்கை வளங்களை விட்டு செல்வோம்
0: வருங்கால சந்ததியினருக்கு.
1: உலக இயற்கை பாதுகாப்பு நாள்
0: இன்று. ஆண்டில் கல்லீரல் அலர்ஜி பி
1: மற்றும் கல்லீரல் அலர்ஜியினால் பாதிக்கக்கூடிய மக்கள் தொகை
0: 325 மில்லியன்.
1: அதில் 1.34 மில்லியன் மக்கள் இறப்பதற்கு முக்கிய காரணம்
0: கல்லீரல் அலர்ஜி.
1: கல்லீரல் அலர்ஜிகள் பல வகைப்படும்.
0: அதனை தடுக்க வேண்டும் பல முன்னெச்சரிக்கைகள்.
1: இதனை பற்றி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு,
0: நோய்க்கான அறிகுறிகளை பற்றி எடுத்துச் சொல்லி,
1: நோயினை தடுக்க உலக சுகாதார நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது
0: இந்நாளிலேயே
1: பிறந்தார்
0: கல்லீரல் அலர்ஜி பிக்கு
1: நச்சுயிரியை கண்டுபிடித்து நோபல் பரிசு பெற்ற அறிவியலாளர்
0: பேரட் சாமுவேல் பிளம்பர்க்.
1: அவரை நினைவு கூறும் விதமாகவும் அனுசரிக்கிறோம்
0: இன்று உலக கல்லீரல் அலர்ஜி நாள்.
1: காத்திடுவோம் கல்லீரலை,
0: விரட்டிடுவோம் கல்லீரல் அலர்ஜிகளை. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: கோடை பண்பலை நொறுபள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
3: இதுவரைக்கும் பல்சுவையை பகிர்ந்து அடுத்த நிகழ்ச்சிக்கு விரைந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான காலை. மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு. நகராத புள்ளி என்றுமே கோடாகாது, நகராத புள்ளி என்றுமே கோடாகாது, அதனால் எப்போதும் தேங்கி நில்லாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். உங்கள் பனசரி யோகானந்த். நன்றி நேர்களே.

0: நேர்களே, இன்னைக்கு காலையில 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறியின் வானவில் நிகழ்ச்சி இருக்குங்க. 9:30 கூட ஈரோடு மக்கள் சிந்தனை பெறவே புத்தக திருவிழாவின் வானவில் நிகழ்ச்சி. இன்னைக்கு என்ன நிகழ்ச்சின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்லிடலாம், குரலின் குரல். ஏதாவது ஒரு திருக்குறளை பொருளோடு சொல்ல வாங்க இன்னைக்கு காலையில 9 மணிக்கு. உங்க குரல் வழியே குரல் கேட்க காத்திருக்கிறார் தேனி நாகலாபுரம் சங்க இளங்குமரன் அவர்கள். இனி கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் முன்பாய் செய்தி சுருக்கம்.
1: வாசிப்பவர் வடிவழகி கபிலன். விக்ரம் 1 ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவன குழுவினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் கலந்துரையாடினார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15.89 கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 பேருக்கு கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணை அமைச்சர் திரு டோக்கன் சாஹு கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 2வது கட்டத்தின் கீழ் 99,00,000 வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. அனல் மின் நிலையங்களில் நிலக்கரி இறக்குமதி சுமார் 28% குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரிலிருந்து

மணிக்கு கடத்தி வரப்பட்ட 5 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 4 கிலோ தங்க கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். மகாராஷ்டிரா ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தால் கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளி நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். நாட்டில் இன்ஸ்டாகிராம் வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட 370 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேராத மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம் 5 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கல்வியின் ஓரமாய், சிந்தனையின் சாரமாய், சரம் தொடுக்கும் அன்பலை, கோடை பண்பலை, 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:04.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பந்தலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: இனிய வணக்கம் நேயர்களே, நம்முடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் சரியாக நேர்மையாக இருந்தால் வெற்றி நம்மை தேடி வரும், நம்புவோங்க. சரிங்க, இன்னைக்கு மனதோடு ராகம் 2 மாவட்ட நேயர்களுக்காக வரப்போகுது. ஒரு மாவட்டம் உலக பாரம்பரிய சின்னம் கங்கை கொண்ட சோழபுரம், இந்த மாவட்டத்தில் தான் இருக்குங்க. சிமெண்ட் ஆலைகள் நிறைய இருக்கிறனால இது சிமெண்ட் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாங்க அரியலூர் மாவட்ட நேயர்களுக்காக இன்னைக்கு மனதோடு ராகம். இன்னொரு மாவட்டமும் இருக்குல்ல, அது இதுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய மாவட்டம்தான். சின்ன வெங்காயம் இங்கே அதிக அளவில் உற்பத்தி செய்கிறாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா ரஞ்சன்குடி கோட்டை அந்த ஃபேமஸ் ஆனதில்ல, அதுவும் இந்த மாவட்டத்தில் தான் இருக்குங்க. ஒரு காலத்தில், முன்னாடி காலத்தில் பெரும் புலியூர் அப்படின்னு அழைக்கப்பட்டு இன்னைக்கு பெரம்பலூர் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காகவும் இன்னைக்கு மனதோடு ராகம். அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களே, உங்களுக்கே உங்களுக்காக தான் இன்னைக்கு மனதோடு ராகம் வரப்போகுது. நீங்கள் பேசுங்க, உங்கள் கோடை பண்பலையில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு புது பாடலையும் கேளுங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்கான எண்கள் சொல்கிறோம். 2424 அல்லது 2424 26 இன்னொரு எண்ணம் கூட இருக்குது, 2424 29. முன்னிணைப்பாக சேர்த்துக்கங்க, 0-4542. உங்களோடு பேச காத்திருக்கிறேன் நான், பியூலா.

0: இப்போ நம்மள்ட்ட பேசுறதுக்காக இணைப்பில் ஒரு நேயர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கங்க.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: காந்தி சத்திரமனை பெரம்பலூர் மாவட்டம் மேடம்.
0: உங்க பேரு காந்திங்களா?
1: ஆமா மேடம்.
0: சரிங்கய்யா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சரி சொல்லுங்க, என்ன பண்றீங்க?
1: நான் வந்து நகை மதிப்பீட்டாளராக இருக்கேன்.
0: சூப்பர். எப்படி பேங்க்ல வேலை பாக்குறீங்களா?
1: ஆமாங்க மேடம்.
0: அப்ரைசர். சரிங்க சரிங்க. வேலையெல்லாம் எப்படி போகுது? 10 மணிக்கு போகணுங்களா அப்போ பேங்க்குக்கு?
1: ஆமாம் மேடம், 10 மணிக்கு போகணும் மேடம். நம்ம நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இருப்போம் மேடம். மேடம்
0: சரிங்க சரிங்க. அப்படியே பேசிட்டு
1: என்ன வெங்காயம் பேர் பண்ண ஊர் எங்கள் சத்திரமனை தான் மேடம்.
0: ஓ, சத்திரமனை. சரிங்க சரிங்க
1: சரிங்க. அதுக்கு எங்கள் ஊரில் தான் அதிகம்
0: ஏற்றுமதி பண்ணுறீங்க. ஓகேங்க. சரிங்க சொல்லுங்கள், என்ன பாட்டு கேட்போம் காந்தி ஐயா?
1: இந்த யூத் படத்துலேருந்து
0: பிடிச்ச பாடல், அதனால நம்ம கேட்டு போயிடலாம். இந்த மஞ்ச பலூன் பாட்டு.
1: அதேதான் பாப்பா கூட அந்த பாட்டு.
0: எங்க பக்கத்து வீட்லயும் ஒரு பாப்பா இருக்காங்க, அவங்களையும் நாங்க மஞ்ச பலூன் தான் கூப்பிடுறோம்.
1: ஆமா மேடம், அந்த பாப்பா அதான் மேடம் விரும்பி கேக்குது.
0: சரி,
1: அந்த பாப்பாவுக்காக அந்த பாடல காலையில வழங்கிருங்க.
0: சரி, எல்லாருக்காகவும் எல்லா குட்டி பிள்ளைகளுக்காகவும் கொடுத்துடலாம். நீங்களும் கேளுங்கயா, உங்க கூட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி. பாடல் தரோம், ரொம்ப நன்றிங்க.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டபிள் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில்.

0: விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
3: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
3: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
4: கவுன்சிலிங் கோட் 2612.
5: கோடை பண்பலை நொறுபள்ளி 5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
5: கோடை பண்பலை நொறுபள்ளி 5 மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
7: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
9: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
8: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
9: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
10: நான் இன்றைக்கு பேச போகிற இந்த செய்தி வந்து எல்லாருக்கும் அப்படியே பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. எக்ஸப்ஷனல் அப்படிம்பாங்க பாருங்க, அது மாதிரி சிலருக்கு மட்டும்தான் இந்த விஷயம் பொருந்தும். இப்போ பொதுவாக எல்லாருமே உழைக்கணும், கஷ்டப்படணும், பயனுள்ளவனா வாழணும், பயனுள்ள காரியங்களை தான் செய்யணும் அப்படின்னு தான் பொதுவாக நாம நினைப்போம். இதுல என்ன பயன் எடுத்த உடனே கேட்போம், இல்ல என்ன பயன் அப்படின்னு. பயனை தாண்டியும் பயனற்றவைகளை ஏற்றுக்கொள்ளுதல் என்று ஒரு பகுதி இருக்கு அப்படிங்கிறாங்க. தியானம்ங்கிறது என்ன? தியானம் செய்யறேன், நான் தியானம் செய்யறேன் அப்படிங்கிறாங்க. உண்மையாகவே தியானம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? எதையுமே செய்யாம இருக்கிறது. எதையுமே செய்யாம இருக்கிறது. மனசுல ஒரு எண்ணம் கூட வருது பாருங்க, அந்த எண்ணம் கூட வராதபடி அப்படியே விட்டுறது. இப்ப எதையுமே செய்யாத நிலைதான் தியானம். இப்ப அந்த நிலையை யாராவது ஒருத்தர் தியானத்தில் இருக்கிறேன் அப்படின்னா மற்றவங்கலாம் கோபம் வரும். அவனவனுக்கு இங்க உயிர் போற வேலை இருக்கு, எவ்வளவு எக்கச்சக்கமான வேலை இருக்கு, இவர் பெருசா தியானம் செய்யறாரா, தியானம், கோபம் வரும். நான் கூட முதல்ல அப்படித்தான் நினைச்சேன், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், 24 மணி நேரம் வேலை செய்யணும், அது ஒர்க்ஹாலிக் அப்படிங்கிறான். அப்ப அவங்க என்னன்னு கேட்டா 24 மணி நேரம் வேலை செய்யணும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. தொடர்ந்து அப்படி வேலை செய்து உபாதைகளுக்கு உள்ளானவர்களுக்கு மட்டும் இப்போது நான் சொல்லுகிற பகுதி. வேலையே செய்யாதவங்க இதை மேற்கொள்ள எடுத்துக்கூடாது. ரொம்ப தொடர்ந்து வேலை செஞ்சு அல்சரு, ஹார்ட் அட்டாக், பலவிதமான நோய்களுக்கு உள்ளாகி 24 மணி நேரமும் வேலை வேலை வேலை வேலும் வேலை பார்த்துட்டு அவங்களுக்கு மட்டும்தான் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம். நீங்க எவ்வளவு வேலை செஞ்சவங்க இன்னும் நீ கத்துக்கணும். என்ன வேலையே செய்யாம இருக்கவும் கத்துக்கணும், எதுவுமே செய்யாம இருக்கவும் கத்துக்கணும். எப்படி சார்னா, எதுவுமே செய்யாம இருக்கிறத செஞ்சாதான் அப்புறம் ஏதாவது செய்ய முடியும். எதுவுமே செய்யாம இருக்கிறத செஞ்சாதான் அப்புறம் ஏதாவது செய்ய முடியும். காலையிலேருந்து ஒருத்தர் படாத பாடுபட்டு சுத்தி கிட்டி தெருவில் அலைஞ்சு படாத பாடுபட்டு உழைக்கிறார். ராத்திரி அவர் என்ன பண்றார்? படுத்தது தெரியும், அப்புறம் எந்திரிச்சதுதான் தெரியும். தூக்கம்ங்கிறது என்ன? அவர் ஒண்ணுமே செய்யாம இருந்தது தூக்கம்.

0: அந்த தூங்குனாதான மறுநாள் வேலை பார்க்க முடியும். அப்ப மறுநாள் களைப்பு இல்லாம அவர் வேலை பார்க்கணும்னா இவ்வளவு செய்யணும்னா ஒன்னும் செய்யாமையும் கொஞ்சம் கிடக்கணும். எப்படி தூக்கம் உடலுக்கு அவசியமோ, இந்த வார்த்தையை கவனிங்க, தூக்கம் எப்படி உடலுக்கு அவசியமோ அப்படி மனதுக்கு தியானம் அவசியம். மனசுல தியானம் பண்றேன்னா அது பண்றது இல்ல, ஒன்னும் பண்ணாம இருக்கிறது. மனசுல திரும்ப திரும்ப எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குல்ல, அப்படி வராதபடி பாத்துக்கிறது. வராதபடி பாத்துக்கிறது கூட ஒரு வேலையாயிடும், வராது அவ்வளவு. இது முடியுமா? அது முடியும். நீங்கள் உபயோகப்படுகிற மனிதராக இருந்து விட்டால் உங்களை உபயோகப்படுத்திக் கொண்டே உலகம் இருக்கும். சில சமயங்களில் உபயோகப்படாத மனிதராகவும் இருப்பதற்கு பழகுங்கள். பயனுள்ளவராக மட்டுமே இருப்பது முக்கியமல்ல, சில நேரங்களில் பயனற்ற அந்த தன்மையிலும் இருப்பதற்கு தன்னை பழக்கிக் கொள்ள வேண்டும். இப்ப நாம நிக்கிறோம், நிக்கிற இடத்துல காலை சுத்தி பயன்படுத்துற இடத்த அப்படியே துண்டா வெட்டிட்டா, ஒரு வளைகுடா மாதிரி வெட்டிட்டா, பாக்கி இடம்லாம் என்ன ஆகுறது? நாம பயன்படுத்தாத இடம் தான் அதிகமா இருக்கு, பயன்படுத்துற இடங்கிறது கம்மியா இருக்கு. எனவே பயன்படுத்துகிற இடத்த மட்டுமே நம்ம குறிச்சுக்கிட்டு வாழணும்னா சின்ன இடத்துல சிறப்பட வேண்டியதுதான். நிறைய பயன்படுத்தாத இடம் இருக்கிறது தான் பெருமை. உலகத்தை பாருங்க, இத்தினோண்டு உலகம் எவ்வளவு காலியா இருக்கு, ஆகாயம் எத்தனை நட்சத்திரம், எதுக்கு இவ்வளவு காலியா இருக்கு? அப்ப இயற்கையா என்ன சொல்றது பாருங்க, பயன்படுகிற இடம் பூமி, அது பயன்படுகிற இடமாக இருப்பதற்கு பயன்படாத இவ்வளவு பெரிய இடத்தை பிரபஞ்சம் வைத்திருக்கிறது. பயனுள்ள மனிதராக மட்டும் இருந்தால் போதாது, பயனற்றதாகவும் இருப்பதற்கு கொஞ்சம் பழகிக்கொள்ள வேண்டும். நாம் வேலை செய்து கொண்டே இருந்தால் மட்டும் போதாது, எந்த வேலையும் செய்யாத தியானமாக இருத்தல், தியானமாக இருக்கவும் பழகிக்கொள்ள வேண்டும். இது வாழ்க்கையின் மிக உன்னத நிலைக்கு நமக்கு நிச்சயம் உதவக்கூடிய ஒரு ரகசியம்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி. படிக்க

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: கவுன்சிலிங் கோட் 2624.
6: நேரம் 8:20 ஆயிருச்சுங்க. உங்கள் கோடை பன்மலை 100.5 இன்னைக்கு மனதோடு ராகத்தில் 2 மாவட்ட நேயர்கள் பேச போகிறாங்க. ஆல்ரெடி ஒருத்தர் பேசிட்டாரு. அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக தான் மனதோடு ராகம் இப்போ இணைப்பில் பேச வந்திருக்கு. நேயர் வாங்க. வணக்கம்.
7: வணக்கம் மேம்.
6: யார் பேசுறீங்க சொல்லுங்க.
7: நான் சோபனா பேசுறேன், பெரம்பலூர் மாவட்டம் கீழப்புலியூர் கிராமம்.
6: சரிங்க சோபனா, எப்படி இருக்கிறீங்க?
7: நல்லா இருக்கேன் மேம்.
6: சரிங்க சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்போம்?
7: என்ன பாட்டு வந்து அமரன் படத்துல இருந்து வெண்ணிலவு சாரல்லி சாங் போடுங்க மேம்.
6: சரிங்க சோபனா. வீட்டுல வேற யார் இருக்கா?
7: வீட்டுல பாப்பா, அத்தை, மாமா எல்லாருமே இருக்காங்க.
6: பாப்பா என்ன பண்றாங்க, படிக்கிறாங்களா?
7: பாப்பா 1.5 வயசு ஆகுது.
6: 1.5 வயசு பாப்பா. அப்ப நிறைய

பண்ணுவாங்க. அவங்க பேசுறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் புரியாது, ஆனால் அம்மா புரிஞ்சுக்குவாங்க. அதனால பிரச்சனை இல்லை. சரிங்க சோபனா, வீட்டில் எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. உங்க கூட பேசினது மகிழ்ச்சி. இப்போ வெண்ணிலவு சரளினி பாடல் உங்களுக்காக, பாப்பாக்காக. உங்க பாப்பா பேர் சொல்லலை. உங்க பாப்பா பேருங்க கட் ஆயிட்டாங்க. சரி, அவங்க பாப்பாவுக்காக கொடுத்துடலாம்.

0: நேர்களே, கோடை பன்மலை 100.5 இன்னும் 35 நிமிஷங்களில் வர இருக்கு. உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கக்கூடிய வானவில் இன்னைக்கு குரலின் குரலாக வர இருக்குங்க. சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்துட்ருக்கிறாரு தேனி நாகலாபுரம் சா இளங்குமரன் அவர்கள். சரிங்க, இப்போ நேர் இணைப்பில் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம், வாங்க.
1: மேடம் வணக்கம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க சொல்லுங்க?
1: பெரம்பலூர் மாவட்டம் ஏஜெண்ட் கிராமத்துல இருந்து குமரவேல் பேசுறேங்க மேம்.
0: குமரவேல் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம்.
0: நல்லா இருக்கீங்க, சரி சொல்லுங்க. என்ன பாட்டு கேப்போம்?
1: தனுஷ் படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாடல், புது பாடல் கேட்டேன்.
0: ஏதாவது ஒரு புது பாடல் தனுஷ் படத்துல இருந்து கொடுத்துடலாம். சரி சொல்லுங்க குமரவேல், என்ன பண்றீங்க?
1: விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் மேம், டிரைவரா இருந்துட்டு இருக்கேன்.
0: விவசாயம்னா உங்களுடைய சொந்த தோட்டத்திலே?
1: ஆமாம்.
0: சரிங்க, இப்போ என்ன தோட்டத்தில் பயிர் பண்ணியிருக்கிறீங்க?
1: மரவள்ளி கிழங்கு இருக்குங்க மேம்.
0: சரி,
1: மக்காசோளம், மக்காசோளம் பயிர் பண்ணி எடுத்துருக்கீங்க. மரவள்ளி ஆடி மாதத்தில் பயிர் பண்ணணுங்க
0: திரும்பியும். சரிங்க சரிங்க. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
1: எல்லாரும் நல்லா இருக்காங்க மேம். ஒய்ஃபு பொண்ணு ஒன்று, பையன் ஒன்று.
0: சரிங்க.
1: பொண்ணு 12th படித்தாங்க, பேர் அஸ்விதாங்க மேம்.
0: சரி.
1: அவங்க ஸ்கூல் 7:30 கிளம்பிட்டாங்க.
0: சரிங்க.
1: தம்பி ஸ்கூல் கிளம்பிட்டாருங்க, அவங்க ஒய்ஃப் விட போயிருக்காங்க, நான் வண்டிதான்.
0: சரிங்க சரிங்க. பிள்ளைங்க ஒய்ஃப் எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. இப்போ உங்களுக்காக பாடல் தருவோங்க. நன்றி.

0: கோடை பந்தலை 100.5 இதுவரை கேட்டோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
1: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.

0: Viking Bunions and Briefs.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
3: கவுன்சிலிங் கோட் 2610.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லி

0: கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: வழங்கும் மனதோடு ராகம்.
3: காற்று தூரிகையின் இசை ஓவியம் உங்க கோடை பன்மலை 100.5 மனதோடு ராகம் இன்னைக்கு அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டுருக்கு. இப்போது நம்மள்கிட்ட பேசுறதுக்காக அடுத்த நேயர் இணைப்பில் வந்திருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: யார் பேசுறீங்க சொல்லுங்க?
4: பெரம்பலூர் மாவட்டம் பூலாம்பாடி வந்து சிவகுமார்.
3: சிவகுமார், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கோம். சரி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
4: திரும்ப
3: சரி, வீட்டம்மா பேரு சொல்லிருங்க.
4: கேட்டுட்டு
3: இருக்காங்களா? கோகிலா. சரி கோகிலா, உங்களையும் கேட்டதா சொல்லுங்க. இப்போ உங்களுக்காக பாடல் தரோங்க, கேளுங்க. நன்றி.
4: நன்றிம்மா.

0: Viking Bunions and Briefs.
1: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: கோடை பண்பலை நொறுபுள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
7: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
8: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
7: இது எதுக்கு?
8: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
7: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
9: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
10: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
11: என்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.

0: நேரம் 8:46 ஆகுது. உங்கள் கோடை பன்மலையின் 1.5 மனதோடு ராகம் நேர்களே, இன்னைக்கு காலையில் 9 இன்னும் 14 வர இருக்குது. உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஸ்ரீகுமரன் தங்கமாளிகையின் வானவில் இன்னைக்கு குரலின் குரலாக வர இருக்குது. நேர்களே,
1: கோடை பன்மலை 1.5 சைபால்
2: முகத்தில் கருவா சைபால் சொரியா கிளங்க சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ண சைபால்
3: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
4: ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார். அவர் பக்கத்து தேசத்து மேல படையெடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தார். அதையும் தன்னுடைய நாட்டோட சேர்த்துக்கணுங்கிற ஆசை. எப்போ படையெடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார். இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் ஒரு பெரியவர் அவரை தேடிக்கிட்டு வந்தார். அவர் அடிக்கடி வருவார், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். இப்போவும் அப்படி தான் வந்தார். என்ன மன்னா யோசனைன்னார். இவர் தன்னுடைய யோசனையை சொன்னார். இந்த சமயத்தில் மன்னருக்கு தாகம் எடுத்தது, தண்ணி குடிக்கணும் போல இருந்தது. உடனே அங்கே இருந்த ஒரு அரண்மனை பணியாளரை கூப்பிட்டார்.

0: போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னார். அந்த பணியாளர் போனார், ஒரு கோவலையில் தண்ணி கொண்டு வந்தார், ராஜா கிட்டே நீட்டினார். ராஜா அதை வாங்கி குடிக்கிறதுக்காக வாய்கிட்ட கொண்டுட்டு போனார். அந்த நேரம் பார்த்து மன்னா கொஞ்சம் பொறுங்கன்னார் இந்த பெரியவர். ஆவலோடு குடிக்க போன மன்னர் அப்படியே நிறுத்திக்கிட்டு பெரியவரை பார்த்தார். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், மன்னா இப்போ உங்களை விட வலிமை உள்ள ஒரு சக்தி உங்களுக்கு தண்ணி கொடுக்க மறுத்துடுதுன்னு வைங்க, உங்களை குடிக்க விடாமல் தடுத்துடுது அப்படின்னா, இப்போ இந்த ஒரு கோவலை தண்ணீரை வந்து என்ன விலை கொடுத்து வாங்குவீங்க அப்படின்னு கேட்டார். இப்போ எனக்கு இருக்கிற தாகத்துக்கு என்னுடைய அரசாங்கத்தில் பாதியையாவது கொடுத்து இந்த தண்ணியை வாங்கிறதுக்கு தயங்க மாட்டேன்னார் அவர். சரி இப்போ அந்த தண்ணியை குடிங்கன்னார் பெரியவர். மன்னர் ஆவலோடு அந்த தண்ணியை குடித்து முடித்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தன்னுடைய படையெடுப்பை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் இந்த பெரியவர் கேட்டார், மன்னா இப்போ நீங்கள் ஒரு கோவலை தண்ணீரை வந்து குடித்து முடிச்சுட்டிங்க, இப்போ அந்த தண்ணீர் உங்கள் உடம்பை விட்டு வெளியில் வரக்கூடிய பாதை அடப்பட்டு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை வெளியேற்றுவதற்காக நீங்கள் எவ்வளவு செலவழிப்பீங்க அப்படின்னு கேட்டார். மன்னர் யோசனை பண்ணார், அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னா என்னுடைய அரசாங்கம் பூராவையும் அதுக்கு ஈடாக தர்றதுக்கு கூட தயங்க மாட்டேன்னார். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், எந்த அரசாங்கத்தின் மதிப்பு ஒரு கோவலை தண்ணீர் அளவுக்கு கூட இல்லையோ அந்த அரசாங்கத்தை அடையணுங்கிற பேராசையில் மனிதர்கள் தங்களுடைய சகோதரர்கள் கூடவே சண்டை போட்டுக்கிறாங்களே, அதில் ஏதாவது அர்த்தம் இருக்குதா அப்படின்னாராம். மன்னருக்கு இப்போ தான் அர்த்தம் புரிஞ்சுதான், மனசில் தெளிவு உண்டாச்சு, தன் மனசுக்குள்ளே உண்டான வெறியை விரட்டி அடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் நிம்மதியாக ஆட்சி புரிஞ்சார். இப்படி ஒரு கதை. உயிருக்கு என்ன விலை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஆனால் அது இப்போ எவ்வளோ மலிவாக போயிட்டுது அதையும் யோசனை பண்ணி பாருங்களேன். ஆசை வந்து பேராசையாக மாறுது, அப்புறம் அது வெறியாக ஆகுது, அதுக்கப்புறம் பைத்தியம் பிடிக்குது. இந்த காலத்து மனிதர்களுக்கு ரெண்டு விதமான பைத்தியம் பிடிச்சிருக்கிறதாக ஒரு பெரியவர் சொல்கிறார். ஒன்று பணம், இன்னொன்று அதிகாரம். இதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும்? ஒரு சர்வாதிகார நாட்டில் மூணு பேர் ஜெயிலில் இருட்டு அறையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ எப்படி இந்த ஜெயிலுக்கு வந்த அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம். இந்த நாட்டு ராஜாவை ஆதரித்து நான் பிரச்சாரம் பண்ணினேன், அதனால் கூட்டத்தில் தகராறு வந்துட்டுது, கலவரமாக போச்சு, அதுக்கு நான் தான் காரணம்னு அரெஸ்ட் பண்ணி இங்கே கொண்டாந்து போட்டாங்க அப்படின்னாராம் அவர். சரி நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு இன்னொருத்தரை பார்த்து கேட்டிருக்கார். நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணேன், அதனால் கலவரம், அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து போட்டாங்கன்னார். சரிப்பா நீ எப்படி அங்கே வந்த அப்படின்னு மூணாவது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்களாம். இதுக்கு அந்த ஆள் மெதுவாக வெளிச்சத்துக்கு வந்து, நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னாராம்.
1: கோடை பந்தலை நூறுபுள்ளி ஐந்தில் சைபால்
2: முகத்தில் அருவா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: கவுன்சிலிங் கோட் 2624.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நிகழ்ச்சி நிறைவு நேரத்துக்கு வந்துட்டோங்க. இன்னைக்கு மனதோடு ராகம் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட ரெண்டு நேயர்களுக்காக வந்துச்சு. நிகழ்ச்சியில் வந்து

0: பேசினாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. நேயர்களே, இன்னைக்கு பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலையில் உயிரெழுத்து நிகழ்ச்சி வரப்போகுது. இன்னைக்கு நாமக்கல் மாவட்டம் கணேசபுரம் விஜயதென்றல் அவர்களோட தெருவில் தான் நீங்கள் பாடல்கள் கேட்க போகிறீங்க.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படினா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
2: கவுன்சிலிங் கோட் 2610.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படினா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: வழங்கிய மனதோடு ராகம்.
4: நேர்களே, கோடை பண்பலை 100.5 இன்னைக்கு 9:00 கொடை தென்றல் வர இருக்குங்க. இன்னைக்கு வரலாற்று துறை இணை பேராசிரியர் முனைவர் மாணிக்கராஜ் அவர்களுடைய பாடல் தெரிவு தான் விருந்தினர் விருப்பமாக வர காத்துட்ருக்கு. இப்போ வந்து நீங்கள் ஒரு குரல் அதற்கான பொருளோடு வாங்க கோடை பண்பலையில். இனி உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வானவில் குரலின் குரலாக வருகிறது. முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். விக்ரம் 1 ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவன குழுவினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் கலந்துரையாடினார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 பேர் பயனடைந்துள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹு கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 2வது கட்டத்தின் கீழ் 99,00,000 வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. விவசாயிகள், வேளாண் தொழில் புரிவோரின் கருத்துகள் கவனத்துடன் பரிசீலிக்கப்பட்டு வேளாண் பட்ஜெட் தயாரிக்கப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. அனல் மின் நிலையங்களில் நிலக்கரி இறக்குமதி சுமார் 28% குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5,80,00,000 ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்கக்கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட 370 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது.

அது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றனர். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வெளியில் மலரும் ஓர் உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:04.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1,200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
0: வழங்கும் வானவில் இணைந்து வழங்குவோர் நாமக்கல் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்,
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
5: செவ்வாய் சிறப்பாய் அனைவரின் எதிர்பார்ப்பாய் வலம் வரும் குரலின் குரல். இன்று நாம் அதிசயிக்கும் திருக்குறளில் திருக்குறளின் அதிசயங்கள் என சில விஷயங்கள் உண்டு. திருக்குறளில் எங்கேயும் தமிழ் என்ற சொல் பயன்படுத்தப்படவில்லை. திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் அனிச்சம் குவளை. திருக்குறளில் இடம்பெற்றிருக்கும் ஒரே பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து இரண்டு சுழி நீ 1705 முறை. திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே ஒரு உயிரெழுத்து அவ். எத்தனையோ பெருமைகளில் இவைகளும் ஒன்று. அத்தகைய சிறப்புமிக்க குறளை எடுத்து கோடை பண்பலையில் பகிர்ந்து செல்லும் நேரம் குறளின் குரல். நேயர்களின் குரல் வழியே குரல் கேட்க இங்கே ஆவலோடு காத்திருக்கிறார் தேனி நாகலாபுரம் ச ங இளங்குமரன் அவர்கள். அன்பு நேயர்கள் இணையலாம், அறிமுக நேயர்கள் அல்லது வழக்கமாய் பேசும் நண்பர்கள்.

0: 24 24 24 24 24 26 24 24 29 கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 4 5 4 2. நீங்கள் ஆவலோடும் ஆர்வத்தோடும் காத்திருக்கும் நிகழ்ச்சி நேர்களே குரலின் குரல். ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். அம்மா
0: வணக்கம்.

0: வணக்கம் நேயர்களே, சுவைக்கவிருக்கிறோம் இனிவரும் ஒரு மணி நேரமும். ஐயா நல்லா இருக்கீங்களா?
1: வணக்கம் அம்மா. கோடை பண்பலை வானொலி நிலையத்தாருக்கும் கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் மிகுந்த பேரன்பும் வாழ்த்தும் நலம் அம்மா.
0: சரிங்க, எப்படி இருக்கு நாகலாபுரம்?
1: இயல்பான நலமாகவே இருக்குதும்மா.
0: அருமையான தமிழ்ல வந்து எப்பயுமே இப்படி பேசு, தொடர்ந்து எப்பயுமே இப்படிதான் பேசுவீங்களா?
1: ஆமாம்மா, அது தொடக்க காலத்திலிருந்தே தன்னை பயிற்சி வச்சுக்கிட்டோம்.
0: சரிங்க,
1: நாங்க மட்டும் இல்லாம இளைஞர்கள் கூட அந்த மாதிரி தான் பெரும்பகுதி பேசுவாங்கம்மா.
0: சரிங்க, முயற்சி செய்கிறோம் நாங்களும். சரிங்களா, நேயர்களும் காத்திருக்கிறார்கள் உங்களோட அளவலாவ. வாங்க முதல் நேயர், வணக்கம். வணக்கம்.
2: இனிமையான காலை வணக்கம் கூறி இனிப்பில் இணைபவர் மேட்டூர் வட்டம் ஐயம்புதூர்ல இருந்து கலைச்செல்விங்கம்மா.
0: சொல்லுங்க கலைச்செல்வி. ஐயா இனிப்பில இருக்காங்க.
2: நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்க.
2: சரிங்கம்மா, நான் அதிகாரம் 51ங்கம்மா. தெரிந்து தெளிதல், அதுல பாத்தீங்கன்னா குரல் எண் 504, குணம் நாடி குற்றமம் நாடி அவற்றுள் நிகை நாடி மிக்க கொளல் அப்படின்றாருங்கம்மா. இதனுடைய விளக்கம் பாத்தீங்கன்னா, ஒருவருடைய குணங்களையும் குற்றங்களையும் ஆராய்ந்து எது அதிகமாக இருக்கிறதோ, நல்ல குணங்கள் எது அதிகமாக இருக்கிறதோ அதன் அடிப்படையில் அவரை நாம் நன்றாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தீய குணங்கள் இருந்தால் அதை விலக்கி விடுவது நல்லது. ஏன்னா தீய குணங்கள் உள்ளவரிடம் நாம் நட்பு வைத்துக் கொண்டால் நீங்காத துன்பத்தையும் துயரத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கும், ரொம்ப துன்பப்பட வேண்டியதா இருக்கும், அவங்களோட நட்பு மோசமானது அப்படின்னு சொல்லி ஐயன் திருவள்ளுவர் அழகா சொல்றாருங்கம்மா.
0: ஐயா
2: விளக்கம் சொல்லுங்கம்மா.
0: ஐயா இனிப்புல இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க.
1: வணக்கம் அம்மா. கலைச்செல்வி அம்மா அவர்களுக்கு வணக்கம்.
2: ஐயா ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம் அம்மா. 51வது அதிகாரம்.
2: ஆமாங்க ஐயா.
1: தெரிந்து தெளிதல், தெரிந்து தெளிதல். ஒருவரை நம்ம கூட நட்பா வச்சுக்கிடணும் அப்படின்னாலும் சரி, இல்ல நாம பணிபுரிகிற அல்லது நம்முடைய நிறுவனத்துல சரியான பணிக்கு அமர்த்தணும்னாலும் சரி, அப்படி அமர்த்தக்கூடிய அந்த மனிதரை நாம எப்படி தேர்வு செய்யணும் அப்படிங்கிற குறளாக. ஒன்று, அவருடைய குணம் எப்படிப்பட்டது. இன்னொன்று, அவர் செய்திருக்கின்ற பிற செயல்கள், அதாவது நன்மையவும் பார்க்கணும் தீமையவும் பார்க்கணும். ஒரு தராசு தட்டுல போட்டு நெருக்கிறப்ப குணம் அதிகமாக இருந்ததுன்னா அவரை குணம் உள்ளவராக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் நாம் அவரை நட்பாக்கி கொள்ளலாம் என்கின்ற ஒரு அருமையான குறள். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்கின்ற அந்த அருமையான குறளை மிக சிறப்பாக வழங்கியமைக்கு கலைச்செல்வி அம்மா அவர்களுக்கு பேரன்பும் வாழ்த்தும் அம்மா.
0: நன்றி கலைச்செல்வி அவர்களே. தெரிந்து தெளிதல். சரிங்க மகிழ்ச்சி. இப்போ 9:11 நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வருக.
3: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க ஐயா. இணைப்புல இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம்.
3: சிறப்பு விருந்தினர் இளங்கோபுரன் ஐயா அவர்கள் காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி நினைவு சேலம் வேம்படி காலத்திலிருந்து தண்டபாணி ஐயா.
1: வணக்கம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
3: ஆ நல்லா இருக்கேங்க ஐயா.
1: வாங்க ஐயா.
3: ஆ அதாவது வேதமைங்கிற அதிகாரம் 84வது அதிகாரம் 831வது குறள். வேதமை என்பதொன்று யாதெனில் எதங்கொண்டு ஊதியம் போகவிடல் அப்படிங்கிறாரு. இதுக்கு தீமை தருவதை நல்லது என்று ஏற்றுக்கொள்ளும்

0: நன்மதை நன்மை தருவதை தீயது என்று விட்டுவிடுவதும் அறியாமை எனப்படும் வேதமையாகும். அதாவது நல்லது சொன்னால் இது ஏற்றுக்க மாட்டே மறுக்கக்கூடிய என்ற சமுதாயத்தில் வாழ்கிறான். அதான் அது தவறுங்கிறது அன்னைக்கே சொல்லியிருக்காருங்கிறது தான் சிறப்பு. அந்த குரலை தான் நான் சொல்ல நினைக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஐயா. நீங்கள் உங்களுடைய குரலை அதாவது உங்களுடைய தெளிவுரையை சொல்லுங்கள்.
1: மகிழ்ச்சிங்கய்யா, மகிழ்ச்சி. நேரமை அப்படிங்கிற சொல்லுக்கே அறியாமை அப்படின்னு பொருள். 84வது அதிகாரம் கொண்டு வச்சிட்டாரு, அவரே சொல்றாரு வேதமை என்று சொல்லப்படுவது எது என்றால். இதுக்கெல்லாம் நம்ம விளக்கத்தை வந்து அவர் அவருடைய வழியிலேயே நம்ம பார்க்கணும். அவ்வளவு சிறப்பாக கேடான செயல்களையெல்லாம் நம்ம அந்த கை கொண்டு நன்மையானவற்றை கைவிடுவது எதுவோ, அதாவது கெட்டதை பூரா எடுத்துக்கிட்டு நல்லதை கைவிடுவோம் பாத்தீங்களா, அதற்கு பெயர் அது அறியாமை அப்படிங்கிறார். ஊதியம்ங்கிறது நன்மை, அதை போக விட்டுடுறோம். அருமையான குரல்யா, தண்டபணி ஐயாவுக்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றிங்கய்யா. 9:13 நிகழ்ச்சியில் இணையும் நேயர் குரலின் குரல் நிகழ்ச்சியில் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம், மற்றும் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா. வணக்கம்.
3: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஆண்டனி சாலாமன்றாத்துங்க ஐயா.
1: வணக்கம். வணக்கம் ஐயா.
3: ஐயா, அதிகாரம் வந்து பயனில சொல்லாமை குரல் 198ங்க ஐயா. அரும்பயன் ஆயின் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல், அதோடைய விளக்கங்க ஐயா. இப்ப அறிவுடைய அறிஞர்கள் பெரியவர்கள் சில செயல்களை சில தகவல்களை பகுத்து ஆராய்ந்து அதில் பயன் தரக்கூடிய நல்ல செய்திகளை மட்டும்தான் பிறரோட எப்போதுமே பகிர்ந்துக்குவாங்க. தேவையற்ற பயனற்ற சொற்களை ஒருபோதும் பேசி தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காமல் இருப்பாங்க ஐயா. அதனால இவங்க எப்போதுமே பயனுள்ள சொற்களை மட்டும்தான் பேசுவாங்கங்கிறது இந்த குழம்பு மூலமா ஐயன் வள்ளுவர் சொல்றாருங்க. தங்களோட கருத்தை கூறுங்கள் ஐயா.
1: அழகு அருமையான குரல் அது. 20வது அதிகாரம் பயனில சொல்லாமல் பயன் தராத சொற்களை சொல்ல மாட்டார்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அரிய பயன் தருகின்ற சொல்லை சொல்லக்கூடியவர்கள் பயன் தராத சொற்களை சொல்ல மாட்டார்கள். இப்போ நமக்கு பெரும் பயன் தேவை அப்படின்னா அல்லது பெரும் பயனான சொற்களை நமக்கு ஒருவர் சொல்வார் என்றால் அவரிடம் பயனற்ற சொற்கள் இருக்காது. அந்த அறிவில் தெளிந்தவராக நாமும் மாற வேண்டும் என்பதற்கான ஒரு அடிப்படையான குரல். பயனில்லாத சொல் எப்படிப்பட்டதுன்னா நல்ல பழம் இருக்கிறப்ப காய சாப்பிட்ட மாதிரி. மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. வாழ்த்து ஐயா, சாலமன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்து.
2: அருமையான விளக்கம் கொடுத்த தங்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். 9:15 அடுத்த நேரம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவெளி.
4: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மேக்னாசில்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாமக்கல் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
7: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
9: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
10: அனில் சோயா சங்க்ஸ்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
11: கவுன்சிலிங் கோட் 2624.
7: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
10: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
9: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
10: அனில் சோயா சங்க்ஸ்.
12: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
13: வாவ்,
12: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
14: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
15: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோ.

0: நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: கவுன்சிலிங் கோட் 2624.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
8: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
8: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
7: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
8: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
7: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
9: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
10: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கையா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
11: JJ College of Engineering and Technology, Sauramica Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
12: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
13: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
12: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
13: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
14: கவுன்சிலிங் கோட் 4959.
12: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
15: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
16: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
15: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444-9111-444.
17: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
18: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
17: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
18: தொடர்புக்கு 8985712345.
19: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
20: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணித்துளி மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
19: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
20: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
19: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
21: சப்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சப்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், GNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. GNM கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9487260445.
22: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
23: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
22: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
23: அப்படியா?
22: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
23: அப்போ இப்பவே போலாம்.
24: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: கவுன்சிலிங் கோட் 2624.
25: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
26: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
27: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
28: அனில் சோயா சங்க்ஸ்.
29: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
30: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
31: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: கவுன்சிலிங் கோட் 2624.
0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட்.

0: கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
3: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
2: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
4: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
5: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
4: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
5: அப்படியா?
4: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
5: அப்போ இப்பவே போலாம்.
6: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகை.
7: கோடை பன்மலை நொறுபொழி ஐந்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துகள்.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
10: கவுன்சிலிங் கோட் 2624.
2: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
3: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
2: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
10: கவுன்சிலிங் கோட் 2624.

0: மனிதன் மனிதனுக்கு சொன்ன நல்ல நல்ல விஷயங்கள் உள்ள உலக பொதுமறை திருக்குறள். இந்த மதிப்பு மிகுந்த குரலில் உங்கள் மனம் கவர்ந்த குரல் ஒன்றை பகிர்ந்து செல்ல அழைக்கிறது நிகழ்ச்சி குரலின் குரல். வாருங்கள் நேர்களே, காத்திருக்கிறது கோடை பண்பலையின் எண்கள் 24 24 24 24 24 26 24 24 29, கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 45 42. அன்பு நேயர்களோடு அளவலாவ காத்திருக்கிறார் இங்கே தேனி நாகலாபுரம் சங்க இளங்குமரன் அவர்கள். வணக்கம்.
1: முயற்சியும் சைவு தன்மையும் உணர்த்தும் திருக்குறளை எடுத்துரைக்க வந்திருக்கும் ஐயா அவர்களுக்கும் அன்பு சகோதரிக்கும் வள்ளுவ வணக்கம் கூறுவது பரமக்குடியிலிருந்து ராஜேஷ்.
2: வணக்கம் அம்மா, சொல்லுங்க திருக்குறளை சொல்லுங்க.
1: 101வது அதிகாரம் நன்றியில் செல்வம். 1010வது குறள் சீருடை செல்வர் சிறுதுளி மாறி வரம் கூர்ந்து அணையது உடைத்துங்கிறாரு. வள்ளலாக இருந்தவர் சிறிது காலம் வறுமை அடைவது மேகம் வறண்டிருப்பது போல தற்காலிகமானதுதான், திருப்பி மறுபடியும் நல்லபடியா வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை நான் நல்லா உணர்ந்திருக்கேங்க ஐயா. என்னால என்னென்ன கணவர் வந்து தர்மத்தின்படி நடந்தவரு, நல்ல வள்ளலா இருந்தவரு. கொஞ்ச காலம் வந்து கஷ்டம் வந்துச்சு, எல்லாருமே சொன்னாங்க இவருக்கா கஷ்டம் அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே நிலைக்கு திரும்ப நல்ல செல்வத்தோட நல்லபடியா நல்ல நிலைக்கு இறைவன் ஏற்படுத்தினாருங்க ஐயா. அதனால எல்லாருக்குமே நல்லபடியா சிறப்பா செய்யணும் இந்த குரல்ல சொல்லப்பட்டிருக்குங்க. நீங்க தெளிவான விளக்கத்தை சொல்லுங்க.
2: மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. அது நன்றி இல்லாத செல்வம், அந்த செல்வத்துக்கு பேரு நன்றி. அப்படின்னா நன்மை அப்படின்னு பொருள் இருக்கிறது. நன்மையை தராத செல்வம் அப்படின்னு அதற்கு பொருள் சொல்றாங்க. நல்ல கொடை தொடர்பா இருக்கிறவர் வந்து வறுமை அடைவதும், வறுமையில இருக்கிறவர் பெரிய கொடையாளனாக கூட மாற

0: இருக்கணும். இது ரெண்டு விதமா இருக்கு. இது நாட்டினுடைய தன்மை, அந்த இயற்கை நலம் வளம் இதெல்லாம் சார்ந்த நிலையில தான் நம்ம மனித வாழ்க்கை இயங்கியலே இருக்கிறது. ஆகவே இந்த நன்மை தராத செல்வம், இந்த செல்வம் வந்து எப்பையும் யாருகிட்டையும் போகும். ஆனால் மிகச்சரியான சிந்தனையாளர்களிடம் அந்த செல்வம் வந்து சேருகின்ற பொழுது அதை பலருக்கும் நன்மையுடையதாக மாற்ற வேண்டும் என்கின்ற தன்மையில் தங்களை விட்டு சென்ற செல்வம் தங்களுடைய நன்மை கருதி மீண்டும் தங்களிடமே வந்திருக்கிறது என்று தங்களுடைய பட்டறிவை பகிர்ந்தமைக்கு ராஜேஸ்வரி அம்மா அவர்களுக்கு பேரன்பும் வாழ்த்தும். அம்மா வாழ்க.
1: நன்றிங்கய்யா. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர் 9:28 நிமிடத்துல. வணக்கம்.
2: மதுரை மாவட்டம் செல்லம்பட்டி ஒன்றியம் நாட்டாப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் 7ஆம் வகுப்பு மாணவன் விமல்ராஜ் பேசுறேன் மேடம்.
0: அழகு அழகு தம்பி, பள்ளி மாணவர் பேசுறது உள்ளபடியே மிக மகிழ்வாக இருக்கிறது. இந்த திருக்குறள் யாருகிட்ட போய் சேரணுமோ அவங்க கிட்ட சேர்ந்திருக்குங்கிற மகிழ்ச்சி. சொல்லுங்க தம்பி, உங்களுடைய குரலை சொல்லுங்க விமல்ராஜ்.
2: அதிகாரம் 30 வாய்மை, குறள் எண் 294. உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் உளன். பொருள்: உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவார்.
0: அழகு தம்பி, அழகு. தீமை தராத சொற்களை சொல்லுவதற்கு பெயர் வாய்மை. அடுத்தவருக்கு கெட்டது சொல்லாம கெட்டது செய்யாம இருக்கின்ற நல்லவையெல்லாம் நல்ல சொற்கள் எல்லாம் வாய்மையில் அடங்கும். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்தும் எல்லாம் புலன். இந்த குறளுக்கு பெரியவங்க காந்தியடிகள், அண்ணல் காந்தியடிகள் அவர்களை எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க. இந்த எளிய இனிய வயதுல தம்பி விமல்ராஜ் அவர்கள் பள்ளியில் படித்துக் கொண்டு ஒரு மிக அருமையான குறளை, எதிர்காலத்தில் நீங்களும் தேசத்தந்தை காந்தியடிகளைப் போல் வர வேண்டும் என்று கோடை பண்பலை உங்களை மனமாற வாழ்த்துகிறது தம்பி. வாழ்.
1: நன்றிங்கய்யா. இப்போ இணைப்பில் இணையும் நேயர், அதுக்கு முன்பாக
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
3: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
0: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர் நாமக்கல் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்,
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
0: கோடை பண்பலை 100.5 ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா வழங்கும் வானவில்.
6: ஈரோடு புத்தக திருவிழா ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு.

0: நேரம் காலை 9:33. தமிழின் தொன்மை அறியும் அறநூல் திருக்குறள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறளின் குரல் வழியே. வாங்க, வணக்கம்.
1: வணக்கம். ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி சினியம்பாளையம் சரவணன். சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கு சிறப்பு வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. சரவணன் ஐயா வணக்கம்.
1: ஐயா, இப்போ மனிதனுடைய இயல்பான குணங்கள் நிறைய இருக்கு. அதில் மிகப்பெரிய குணம் நான் நினைக்கிறது இந்த நன்றி உணர்வு. அந்த நன்றி உணர்வு பற்றி ஒரு அதிகாரத்தில், செய் நன்றி அறிதல்ங்கிற அதிகாரத்தில் ஒரு குறள் சொல்லியிருக்காருங்க ஐயா. காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. ஒருத்தர் நம்ம செஞ்ச உதவி சிறுசா இருந்தாலுங்க, அந்த செய்யப்பட்ட சூழல்னு ஒன்று இருக்குல்லங்க, எந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க செஞ்சாங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த நன்றி அடிப்படையில் அந்த உலகத்தை விடவே பெருசுங்கிறாரு. எனக்கு இந்த குறளை படிக்கும் போதுங்க ஐயா, கண்ணதாசனுடைய நினைவு தான் வந்ததுங்க ஐயா. அவர் பார்த்தீங்கன்னாங்க ஐயா, தங்கை முழங்குற ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடல் எழுதியிருப்பார், நாலு பேருக்கு நன்றி, அந்த நாலு பேருக்கு நன்றின்னு. அந்த பாட்டில் சில நடுவில் வரிகள் வரும்போங்க ஐயா, வாழும்போது வருவோருக்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம், வார்த்தையின்றி போகும்போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம்னு. எப்படின்னாங்க ஐயா, நான் வாழும்போது நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யறீங்கன்னு வைங்க ஐயா, அதை நான் வார்த்தையால் உங்களுக்கு 1000 முறை கூட நன்றி சொல்லிடலாம், ஆனால் வார்த்தையின்றி போகும்போதுங்க மேலே இறந்த பின்னாலேங்க ஐயா. இது இடத்துக்கு இந்த எதுக்கு சொல்றாங்க ஐயா, அவர் மறைந்தவுடன் பாத்தீங்கன்னா ஐயா, அப்ப முதலமைச்சராக எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாருங்களாமா, கவிஞருடைய முழு அடக்கம் அரசு மரியாதையுடன் நடத்தப்படும் அப்படின்னு சொன்னாருங்களாமாங்க ஐயா. அதே போல அடக்கத்துக்கு கூடவே இருந்து செஞ்சாருங்களாமா. ஏன்னா வார்த்தையின்றி போகும்போதுனே இறந்தாச்சுங்க. மௌனத்தாலேயே நான் அந்த முதலமைச்சருக்கு நன்றி சொல்றேன்னுங்க அப்பவே இருக்கும் போதே அந்த பாடல்ல மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா கண்ணதாசன் போன்றவர்களை தீர்க்க தரிசிங்க, பின்னால என்ன நடக்கும்னு முக்காலம் உறந்த ஞானி மாறிங்க அவரு. இந்த வரிகளை கேட்கும் போதுங்க ஐயா, இந்த குரலுக்கு பொருத்தமான வரிகள் அந்த பாடல்னு எனக்கு தோணுதுங்க ஐயா. உங்களுடைய மேலான கருத்து சொல்லுங்க ஐயா.
2: சரவணன் ஐயா, மகிழ்வும் நன்றியும் காலத்தினால் செய்த நன்றி, அது தக்க காலத்துல அந்த நன்மை செய்திருக்கணும். அது பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு பெரியது அப்படின்னா, இந்த உலகம் தான் நமக்கு பெருசா தெரியுது, ஆனா இந்த உலகத்தை விட மிகப்பெரியதுதான் அந்த நன்றி அப்படின்னு சொல்ற குறள். கண்ணதாசனுடைய 100 விழா தொடங்கி கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே கண்ணதாசன் 100 விழா தொடவா கண்ணதாசனை நிறைய நினைக்க வேண்டியது இருக்கிற திருக்குறளின் பல கருத்துக்களை தன்னுடைய திரைப்பட பாடல்களின் மூலமாக மிக அருமையாக செய்தவர். அதுபோல பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்தின் சாறுகளை எல்லாம் பிழிந்து கொடுத்த பெருமைக்குரியவர் கண்ணதாசன். அவருடைய பாடல்களில் ஒவ்வொரு பாடலிலும் இலக்கிய செறிவும் நயமும் இருக்கும். அப்படியான பாடலை தக்க குரலுக்கு எடுத்துக்காட்டிய சரவணன் ஐயா அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் ஐயா. கோடை பண்பலை வாழ்த்துகிறது. நன்றி ஐயா.
0: நன்றி சரவணன் அவர்களே. இப்போ 9:36 வணக்கம்.
3: அதிகாரம் 30 சார், வாய்மை குரல் வந்து 293, கண்ணஞ்சறிவது பொய்யே இருக்க, பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சீரும் அப்படிங்கிறாரு. அதாவது நெஞ்சார பொய் பேசாது, பேசினால் பேசியவன் நெஞ்சமே அவனை தண்டிக்கும் அப்படிங்கிறாரு சார். அதாவது நம்ம சொல்ற பொய் வந்து யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் நமக்கு இருக்கிற நம்ம மனசுக்கு தெரியும் நாம சொல்றது பொய் தான் அப்படிங்கிறது. அதை விட பெரிய சாட்சி எதுவும் இல்லைங்க சார். மனசாட்சியை புறந்தள்ளி விட்டு நாம் சொல்ற பொய் வந்து ஒரு நாள் நம்மளே அழிச்சிருங்க சார். மனசு பொய் சொல்லிட்டு நம்மளால இயல்பா இருக்க முடியாதுங்க சார். பொய் தான் வந்து எல்லா தவறுக்கும் அடிப்படையா இருக்கும். பொய்யில இருந்து பிறகுதான் மற்ற தவறுகள்லாம். நாம சொல்ற பொய் வந்து ஒரு நாள் நம்மளையே பூமரங்க மாதிரி தாக்குங்க சார். நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற உலக நீதி கூட சொல்லுது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிற மாதிரி நாம சொல்ற பொய் வந்து ஒரு நாள் வெளியே

0: போது நம்மீதான மதிப்பு வந்து கேள்விக்குறியாயிரும். அதை மீண்டும் மீட்டெடுக்க முடியாது சார். திருப்பி நம்ம உண்மை சொன்னாலும் அதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க சார். தீரும் நன்றி பிரதரா வாராங்க சார். நன்றி வணக்கம் சார்.
1: அருமை அம்மா அருமை. தீரும் நன்றும் பிரதர வாரா என்ற சொல்லை தன்னுடைய வாழ்நாள் முழுமையாக கொண்டு கடைபிடித்து வாழ்ந்தால் நல்லதும் கெட்டதும் நமக்கு நாமே தேடிக் கொள்வதே தவிர அடுத்தவர் தந்து வருவதில்லை என்பது அதனுடைய தன்மையாக இருக்கிறது. அதை போல தன் நெஞ்சறிவது பொய்யற்க. ஒருவேளை உங்க வேற யாருக்கு தெரியாதுன்னு நம்ம பொய் சொல்ல தொடங்கிட்டோம்னா மற்றவர்களுக்கு தெரியாது, தன்னுடைய நெஞ்சத்துக்கு தெரியும் அது பொய்ன்னு. அது ஒவ்வொரு நாளும் உங்களை சுடும். சுடும்னா என்ன செய்யும்? அப்பப்ப அப்பப்ப வந்து சுடும். அந்த சுடுவது உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமாக துன்பியல் தொடர்பாக தொடர்ந்து நீட்டிப்பு செய்து கொண்டே இருக்கும். ஆகவே பொய் பேசாதீங்க அப்படிங்கிற அந்த அருமையான குரலை, தன் நெஞ்சறிவது பொய்யற்கு பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை கெடும் என்று வாய்மை அதிகாரத்தில் வைத்திருக்கிறார் அம்மா அவர்களுக்கு. அருமையான குரலை சொன்ன அம்மா அவர்களுக்கு பேரன்பும் வாழ்த்தும். நன்றி அம்மா.
2: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
6: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 முதல் August 11 வரை இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
7: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
8: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
9: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
8: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
10: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
11: கான்டாக்ட் 8985712345 or ORG.
12: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
13: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
12: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
13: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
12: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
14: வீட்டுல கிராக்கா, லீக்கா, ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ, 8768786878.
15: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
16: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்தன் கோ.
17: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
18: வாவ்,
17: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
19: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
9: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சை.

0: தஞ்சாவூர்
1: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர் 9444911444.
2: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
4: கோடை பண்பலை 100.5 ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தகத் திருவிழா வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்

0: உங்களையே அறிய வைக்கும் நூலாய் திருக்குறளில் ஒப்புயர்வற்ற நூலாக கருதப்படும் திருக்குறளின் மனம் வீசும் நிகழ்ச்சி குறளின் குரல். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக தேனி நாகலாபுரம் ச ங இளங்குமரன் அவர்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நிகழ்ச்சி. வாருங்கள் நேயர்களே. வணக்கம். வணக்கம். இணைப்புல வந்தாச்சு, பேசலாம் நீங்க. வணக்கம்.
1: அன்பான அறிவிப்பாளருக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் வணக்கம் கூறி பண்பலையில் இணைவது மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திரளி கிராமத்திலிருந்து மாயக்கண்ணன் பேசுறீங்க.
2: வணக்கம்.
1: நல்லா இருக்கீங்களா?
2: நலம் நலம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்க ஐயா. அதிகாரம் 10, குறள் எண் 100, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. பலாச்சுளை போல் இனிமையான சொற்கள் இருக்கும் போது வேப்பங்காய் போன்று கசப்பான சொற்களை நாம் பேசக்கூடாது. இதுக்கு ஐயாவுடைய கூறைய சொல்லுங்க ஐயா, நான் கேட்டுக்கிறேன்.
2: அழகையா, மாயக்கண்ணன் ஐயா அவர்களுக்கு மிகுந்த அன்பும் நன்றியும். சொல்பவருக்கும் இன்பமா இருக்கணும், கேட்பவருக்கும் இன்பமா இருக்கணும். ஆகவே எதை சொல்ல வேண்டும் அப்படின்னு தெரிந்து தெளிந்து நாம சொல்ல வேண்டிய நிலை இருக்கு. அப்படி இனிமை தராத சொற்களை பேசினால் அது பயனற்ற சொல்லாக இருக்கும். அழகா சொன்னீங்க, பலாச்சுளையவும் வேப்பங்காயவும் சொன்னீங்க. நல்ல பழம் இருக்கிறப்ப அந்த பழம் எவ்வளவு சுவையா இருக்கும் சாப்பிட்டா, அந்த சுவையை தரக்கூடியது இனிய சொற்கள். வேப்பங்காய் சாப்பிட்றப்ப முகம் சுழிக்கிற மாதிரி நாமளும் சாப்பிட முடியாது, அது உடல் நிலையை ஏற்றுக்கொள்ளாத நிலையை உண்டாக்குவது பயனற்ற சொற்கள், இன்னாத சொற்கள், இன்னாததை சொல்வது. அழகாக 10 அதிகாரத்தில் இனியவை கூறல் அதிகாரத்தில் ஏறக்குறைய 100 திருக்குறளை சொல்லி இருக்கின்ற மாயக்கண்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி ஐயா, வாழ்த்து, நன்றி.
0: இனிய திருக்குறளோடு இணைந்திருக்கிறோம். காலை 9:46 குறளின் குரல் நிகழ்ச்சியோடு வாங்க. வணக்கம்.
3: வணக்கம். மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது புதுக்கோட்டை மாவட்டம் கோணாபட்டிலிருந்து பழனியாய் பேசுறேன். வணக்கம் ஐயா.
2: வணக்கம். வணக்கம் அம்மா, பழனியாய் அம்மா, வணக்கம்.
3: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. அதாவது 23 அதிகாரம் ஈகை, 224 குறள், இன்னாது இரக்கப்படுதல், இறந்தவர் இன்முகம் காணும் அளவு, இல்லை என்று கேட்பவர்களை பார்த்து இரக்கப்படும் பெருந்துன்பம், அவர்கள் முகம் மலரும் வரை கொடுத்து பிறகு தீர்ந்து போகும். அதாவது ஐயா, இந்த பசி துன்பத்தை வந்து நம்ம ஈகை மூலம் வந்து ஆற்றுகின்ற கூட இருக்குதே, அது மிகப்பெரிய ஆற்றல் ஐயா. அந்த போதும்னு சொல்றது வந்து அவங்களுடைய பசிகார உண்ண சாப்பிட்ட பிறகு போதும்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அதை காட்சி நமக்கு ஒரு மகிழ்வு வேறு எதுவும் கிடையாது. அதனால நான்லாம் ஐயா, எனக்கு யாராவது பசித்து இருக்கிறவங்கள பார்த்தா கூட நான் அழுதுருவேன். யாரா இருந்தாலும் எங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு பசியோட நான் அனுப்பவே மாட்டேன், வயிறார அவருக்கு உணவளித்து தான் ஐயா போக சொல்லுவேன். அதே மாதிரி இந்த நம்ம இந்த ஈகைங்கிறது மிகப்பெரிய விஷயங்க ஐயா. நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு இருக்கிறத வந்து மற்றவர்களுக்கு பசியார கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க ஐயா. தங்களுடைய மேலான கருத்துக்களை கூறுங்க ஐயா.

0: ஈகை தொண்டுக்கு முதல வாழ்த்து அம்மா. பழனியாகிய ஆயினாலே தாயின் பொருள். பிள்ளைகள் துன்பப்படுவதை எந்த ஒரு தாயாலும் பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஆகவே உங்களுக்கு அந்த இறக்க குணம் என்பது இயல்பாகவே வாய்த்திருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஆமா, இந்த குறளின் விளக்கமாக பெருஞ்சித்திரனார் அவர்களை கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். வறுமையில் வாடிய புலவர், போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு மன்னன் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தாலும் அதை அவர் வச்சுக்கல. அவர் மனைவி கிட்ட சொல்றாரு, நீ பசியில இருக்கிறப்ப எல்லாம் உனக்கு உதவுன, சுற்றத்தாருக்கு எல்லாத்துக்குமே கொடு, அது மட்டும் இல்ல யாருக்கு கொடுக்கணும் கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு வரையறை செய்யாம எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று பெருஞ்சித்திரனார் அவர்கள் சொல்றாங்க. அந்த வகையில் மிக அருமையான குரல், இறக்கப்படுகின்ற அந்த தன்மையை உணர்த்தக்கூடிய குரல் ஈகை. ஈகையினாலே யாருக்கு கொடுக்கணும்னு இருக்குது, வரியாருக்கு கொடுப்பது மட்டும்தான் ஈகை அப்படிங்கிற நிலை இருக்குது. அருமை அம்மா, அருமை. இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு என்கின்ற அந்த அருமையான குரலை சொன்ன பழனியாயி அம்மா அவர்களுக்கு பேரன்பும் வாழ்த்து.
1: நேரம் 9:49, குரலின் குரல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே, வாங்க. வணக்கம்.
2: அறிவிப்பாளர் சகோதரிக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் காலை வணக்கம் கூறுவது திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டையிலிருந்து சிவகாந்தி மேடம்.
1: சொல்லுங்க
2: ஐயா. அதிகாரம் நட்பு குரல். உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கும் தலைவதாம் நட்பு. பொருள், ஆடை அழுந்தவனுடைய கை அதை பிடிப்பதற்காக விரைந்து செல்வதை போல துன்பப்பட்ட பொழுது துன்பம் நேர்ந்த பொழுது அதை நீக்குவதற்கு விரைந்து நீக்குபவனே நண்பனாவான். நன்றி, வணக்கம் ஐயா. மேலான விளக்கத்தை கேட்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா.
0: அழகு அழகு அம்மா, அழகு. சின்னாலப்பட்டியிலிருந்து பங்கெடுத்திருக்கிறீங்க, வாழ்த்து அம்மா, வாழ்த்து. உடுக்கை இழந்தவன் கை போல, உடுக்கைய நம்ம உடை உடுத்தி இருக்கிறோம், அந்த உடை கலண்டுகிட்டு இருக்குது, அப்படி வச்சுக்கிடுவோம், இழந்துகிட்டு இருக்கிறோம். இழந்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஒருவனுடைய கை எவ்வளவு விரைவாக அந்த உடுப்பை இழுத்து மாட்டும், அவ்வளவு விரைவாக, உடுக்கை இழந்தவன் கை எவ்வளவு விரைவாக அந்த உடுப்பை மாட்டுமோ அவ்வளவு விரைவாக தன்னுடைய நண்பர்கள் படுகின்ற துன்பத்தை துடைப்பதுதான் நட்புங்கிறார். நட்புக்கு ஏறக்குறைய 5 அதிகாரங்கள் வைத்திருக்கிறாரு. நட்பு நட்பு அப்படிங்கிறத இருக்கிறதுலயே அதிகப்படியான அதிகாரம் வகுத்ததுன்னா 5 அதிகாரத்தை சொன்னவர் திருக்குறள் நட்புக்கு. ஆகவே நட்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டான குரலாக இருக்கின்ற உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு என்கின்ற அருமையான குரலை எடுத்து சொன்ன அம்மா அவர்களுக்கு பேரன்பும் வாழ்த்தும். நன்றி அம்மா.
1: நன்றிங்கய்யா. 9:51 நிகழ்ச்சியில் இணையும் நேயர், வாங்க. வணக்கம்.
3: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர் அவர்களுக்கும் வணக்கம்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: கேரளா இடுக்கி மாவட்டம் வண்டன்மேடு ஜமால்.
0: வணக்கம் ஐயா. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. நானும் எனக்கு சொந்த ஊர் தேனி மாவட்டம் கம்பந்தங்க, ஐயாவும் பக்கத்து ஊர் தான்.
0: வாங்க ஐயா, வாங்க. நம்ம மாவட்டம் வாங்க.
3: ஆமாங்க ஐயா. அதுல வந்து பாருங்க, அதிகாரம் 47, குறள் எண் 466. செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும். அதாவது செய்ய தகாதவற்றை செய்தால் கேடு வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப செய்ய தகுந்தவற்றை செய்யாமல் விட்டாலும் கேடு வரும், ஒரு டிஃபரெண்டான ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. இப்ப இதுல நம்ம என்ன செய்யறோம், நமக்கு எதுக்கு வம்பு, இருக்கிற இடம் இருக்காம தெரிஞ்சிட்டு போய் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லி இருக்க கூடாது. பேச வேண்டிய இடத்துல பேசணும், செய்ய வேண்டிய செயல்களை செய்யணும், செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் விட்டாலும் கேடு வரும்னு சொல்றாருங்கய்யா.
0: அதிகார தலைப்பு பாத்தீங்கன்னா தெரிந்து செயல் வகை அப்படின்னு வைக்கிறார். ஒரு செயலை செய்கின்ற பொழுது ஆராய்ந்து செய்யணும் அப்படிங்கிறார். அந்த ஆராய்ச்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, செய்ய வேண்டிய செயல்களை செய்து முடிச்சிடணும். காலத்துல செய்ய வேண்டிய செயல்களை செய்யல அப்படின்னா

0: அதனால் பயனில்லை, மாறாக துன்பம் வரும், அந்த செயல் கெட்டு போகும், அந்த நேரம் கெட்டு போகும், பலருக்கு உதவிகள் கூட கிடைக்காம போயிடலாம், ஒரு விபத்தை கூட தடுத்து நிறுத்த முடியாமல் போயிடலாம் அப்படிங்கிற அருமையான குரல் அது. செய்யக்கூடியதை செய்யாவிட்டால் கெடும், செய்யக்கூடாததை செய்தாலும் கெடும். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் நிற்கும். செய்யக்கூடிய செயலை செய்யாம போனாலும், செய்யக்கூடாத செயலை செய்தாலும் கெட்டு போகும் என்கின்ற அருமையான அந்த குரலை தேனி மாவட்டம் கம்பமாக இருந்தாலும் கூட கேரள இடுக்கி மாவட்டத்திலிருந்து அந்த அருமையான குரலை சொன்ன ஜமால் ஐயா அவர்களுக்கு பேரன்பும் வாழ்க்கும்.
1: தற்போது
0: பெண்களை வாழ்த்துகிறது ஐயா.
1: நன்றிங்க. தற்போது நிகழ்ச்சியில் செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது.
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
6: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
8: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
7: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444-9111-444.
9: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
10: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
9: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
10: அப்படியா?
9: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
10: அப்போ இப்பவே போலாம்.
11: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
12: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
13: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: கோடை பண்பலையின் குரலின் குரல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இணைப்பில் இணையும் நேயர், வாங்க. வணக்கம். வணக்கம்.
14: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் செல்விரவிங்க மேடம்.
1: செல்விரவி ஐயா இணைப்பில் இருக்காங்க, பேசுங்க
14: ஐயா. வணக்கம்ங்க ஐயா, காலை வணக்கம்ங்க.
0: வணக்கம் வணக்கம்மா, நலமா இருக்கீங்களா?
14: நல்லா இருக்கேங்க ஐயா.
0: மகிழ்ச்சிமா மகிழ்ச்சி. இந்த உங்களுடைய திருக்குறளை சொல்லுங்கம்மா.
14: அதிகாரம் 40, குறள் எண் 392. என் என்ற ஏனை, எழுத்து எந்த, இவ்விரண்டும் கண் எந்த, வாழும் உயிர்த்து என்னும் எழுத்துமாகிய இரண்டும் வாழும் மக்களுக்கு கண் போன்றதுங்கய்யா.
0: அழகும்மா அழகு. 40வது அதிகாரம் கல்வி அதிகாரத்துல 2வது குறள் இந்த குறளாக இருக்கிறது. புகழோடு வாழுகின்ற மக்களுக்கு அறிவியல் கூறுகள், என் கலையின் கூறுகளுக்கு எழுத்து. இந்த எண்ணும் எழுத்தும் அறிவியலும் கலையும் இணைந்தே இருக்க வேண்டும், அதை கண் போன்று காக்க வேண்டும் என்கிறார் வள்ளுவர். என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு கல்வினாலே அறிவை விரிவு செய்வது, பெருக்குவது. ஆகவே அறிவை விரிவு செய்ய வேண்டும் என்றால் அறிவியலும் தொடர்ந்து இருக்க வேண்டும். அறிவின் இயல்புதான் அறிவியல். வாழ்க அம்மா வாழ்க. அருமையான குரலை சொல்ல செல்வி செல்வம் ராவி அம்மா அவர்களுக்கு வாழ்த்து அம்மா.
1: நன்றிங்கய்யா. அவங்கதான் நிகழ்ச்சியோட நிறைவான நேயரும் கூட, செல்வி ரவி அவர்கள். அவர்களுக்கு நன்றி சொல்லிடலாங்கய்யா. நிகழ்ச்சியோட நிறைவான நேரம், நிறைவு செய்யற நேரம் வந்தாச்சு.
0: மகிழ்ச்சி அம்மா மகிழ்ச்சி. இன்றைய

0: குரலின் குரல் கூடை பண்பலை மூலமாக திருக்குறள் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் எதிரொலிக்கிறது என்பதை தாண்டி கேரள இடுக்கி மாவட்டத்தில் இருந்தும் எதிரொலியாக நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆக இந்த அருமையான பணியை செய்து வருகின்ற கூடை பண்பலை வானொலி நிலையத்தாருக்கும் மிக ஆர்வமாக கலந்து கொண்டு சிறப்பித்து வருகின்ற கூடை பண்பலை நேயர்களுக்கும் மிகுந்த வாழ்த்து என்பதோடு இந்த நாள் இனிய நாள். சொல்லப்போனால் உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் இந்த நாள். அதை தொடர்ந்து உலக கேபடை தினம் என்று சொல்வார்கள். உலக சுகாதார அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட ஆரோக்கிய தினங்களில் இந்த நாளும் ஒன்று. அதை போல உலகின் முதல் உலகப்போர் தொடங்கிய நாளும் இந்த நாளாக இருக்கிறது.
1: அருமையா நீங்க சொல்லி விளக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நிகழ்ச்சி நேரம் போதவில்லை அப்படின்னு சொல்லணும். நன்றிங்க உங்களுக்கு. நன்றி.
0: மகிழ்ச்சி
1: மகிழ்ச்சி
0: மகிழ்ச்சி வாழ்த்து.

0: கோடை பண்பலை 100.5 ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா வழங்கிய வானவில்.
1: ஈரோடு புத்தக திருவிழா July 31 to August 11 வரை இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு.
2: நேயர்களின் வாய்மொழியாக வந்த திருக்குறளை கோடை பண்பலை நிறமூட்டி நிறைவுறுகிறது வானவில் நிகழ்ச்சியில். இதுவரை சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருந்தார் தேனி நாகலாபுரம் சங்க இளங்குமரன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் எம் பிரேம்தாஸ், எம் சரவணன், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு தேவி பிரியா, கணினியாக்கம் ஆர் சிவகுமார். இனி கோடை பண்பலை 100.5 செய்தி சுருக்கம்.
3: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடாளுமன்ற வளாகத்தில் தற்போது நடைபெற்று வரும் தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15.89 crore வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 பேர் பயனடைந்துள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணை அமைச்சர் திரு டோக்கன் சாஹு கூறியுள்ளார். இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. விவசாயிகள், வேளாண் தொழில் புரிவோரின் கருத்துகள் கவனத்துடன் பரிசீலிக்கப்பட்டு வேளாண் பட்ஜெட் தயாரிக்கப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5.80 crore மதிப்பிலான 4 kg தங்கக்கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாட்டில் இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25 முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 12 முடித்து உயர்கல்வி சேராத மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று 1,240 குறைந்து 1,05,720 விற்பனையாகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியாவின் ஷர்மிளா தங்கருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இப்போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ், பிந்தியாராணி தேவி உள்ளிட்டோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றன. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5
1: வான்வழி வானொலி செவிவழி வளம் வந்து கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 தொடர்ந்து கொண்டிருப்பது பண்பலை வானவில் இந்தியா. இது கலையும் காணமும். நம்மோடு இணைகிறார் சிறப்பு விருந்தினர் நாட்டுப்புற பாடகர் கரூர் வெங்கமேடு செல்வம் அவர்கள், உடன் அறிவிப்பாளர் அமுதா மரியா ஹெலன். கோடை பண்பலை 100.5 கலையும் காணமும். அமுதத்தமிழ் வணக்கங்களோடும் உங்களின் ஸ்நேகம் தேடும் செழிப்பான நினைவுகளோடும்

0: கலைகள் மனதினில் உருவெடுக்கும் மன உணர்வை உயிர்ப்பிக்கும், இன்பங்கள் பெருக வைக்கும், துன்பங்கள் மறக்க வைக்கும், கற்பனை பெருக வைக்கும், கடலின் ஆழம் அறிய வைக்கும், அழகுணர்வு கூட்டி வைக்கும், அகத்திறனை காட்டி வைக்கும், படைப்பாற்றல் பிறக்க வைக்கும், வாழ்வின் நிலை சிறக்க வைக்கும். நிகழ்ச்சியில் இன்று நம்மை சந்திக்கவிருக்கும் கலைஞர் எங்கிருந்து யார் என்ற கேள்வி உங்கள் மனதிற்குள் எழுந்திருக்கும். அதற்கான விடை இப்போது. கரூர் மாவட்டம் வெண்ணைமலை வெங்கமேட்டிலிருந்து நாட்டுப்புற பாடகர் மேடை பாடகர் செல்வம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். கோடை பண்பலை 100.5 கலையும் கானமும் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக இப்போது சந்திப்போமா? ஐயா வணக்கம்.
1: வணக்கம்
0: செல்வம் ஐயா, நலமா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கோங்க, நல்லா இருக்கோம். உங்களுடைய பாடல்கள் எப்படி இருக்கின்றன? உங்களுடைய இசையோடு கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது சொல்லுங்க.
1: அருமையா இருக்குங்க மேடம். இசையோடு கலந்து குடும்ப ஃபேமிலியோடு நாங்க நல்லா இருக்கேன் மேடம். என்னோட இசைதாங்க மேடம் எனது முதல் கடவுள். நான் சந்தோஷமா இருக்கேன் மேடம்.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷம். இது வந்து இந்த பதில் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தொடரட்டும் அப்படின்னு கோடை பண்பலை நேர்கள் சார்பாக வாழ்த்துகிறோம்.
1: நன்றிங்க மேடம், நன்றி.
0: இசையோடு இயைந்த வாழ்க்கை வந்து எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றது வந்து எல்லோருக்குமே தெரியும் இல்லையா? அதற்கு உங்களை போன்ற கலைஞர்கள் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நமக்கு பாட வரும், நம்ம பாடினா 4 பேர் கேக்குறாங்க, 4 பேர் கேட்டு ரசிக்கிற அளவுக்கு, கை தட்டுற அளவுக்கு நமக்கு குரல் வளம் இருக்கிறது அப்படின்லாம் எப்போ கண்டுபிடிச்சீங்க
1: மேம்? நான் வந்துட்டு ஒரு 15 வயசு இருக்கு மேடம். அப்ப எங்க ஊர்ல கோவில் திருவிழாவிற்கு வந்து இந்த ஆர்கெஸ்ட்ரா டீம் எல்லாம் வராங்க இல்லைங்களா, அப்போ வரும்போது பாத்தீங்கன்னா எனக்கும் பாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க மேடம். எனக்கு அந்த ஒரு 15 வயசுக்கு மேலாம் பாத்தீங்கன்னா எனக்கு சினிமாவில பாடணும், இதே மாதிரி இளையராஜா பாடலாம் எடுத்து பாடணும், இவங்க மாதிரி ஆர்கெஸ்ட்ராக்காரங்க மாதிரி நானும் ஒரு சிங்கரா வரணும்னு ரொம்ப தவம் இருந்தேன் மேம்.
0: சரி,
1: அப்படி இருக்கிற போது நான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா அந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ரா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த அவங்க சிங்கர்ஸ் எல்லாம் பார்த்து அப்படி வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு வந்ததான் மேடம். இன்னைக்கு எனக்கு முழு நேர தொழிலா வந்து நான் எடுத்துக்கிட்டேன் மேம் இன்னைக்கு.
0: மகிழ்ச்சி. சரி, நீங்க வந்து மேடை பாடகரா, திரை இசை பாடல்களை மேடையில் பாடக்கூடிய ஒரு பாடகரா, அல்லது நாட்டுப்புற பாடல்களை பாடக்கூடிய நாட்டுப்புற கலைஞரா சொல்லுங்களேன்?
1: இல்ல மேடம், நான் மேடை இசை கலைஞர் தான் மேடம். மேடையில பாடக்கூடிய ஒரு காமனான பாடகர் மேடம் நானு.
0: சரி, நாட்டுப்புற பாடல்களும் விரும்பி கேட்கும் போது பாடுவீங்க?
1: கண்டிப்பாங்க மேடம். அது வந்துட்டு இப்ப வந்து நாட்டுப்புற பாடலும் கத்துக்கலாம், அப்ப சினிமா பாடல்னா தாண்டி அடுத்து நாட்டுப்புறத்திலே எதிர்பார்க்கறாங்க இல்லையா?
0: அப்போ ஒரு சில கிராமப்புற கலைஞர்கள்லாம், கிராமப்புற ரசிகர்கள்லாம் வந்து அதான் எதிர்பார்ப்பாங்க.
1: ஆமாங்க மேம், அதனால அதையும் கத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்ப அடுத்த கட்டம் கிராமிய பாட்டு எடுத்து பாடிட்டு இருக்கேன் மேடம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய

0: அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
0: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
6: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
5: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444-9111-444.
7: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
10: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
9: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
10: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
9: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
11: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP College of Engineering and Technology, Autonomous, நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
12: PGP College of Engineering and Technology, Autonomous, நாமக்கல்.
13: கவுன்சிலிங் கோட் 2612.
14: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
15: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்தன் கோ.
16: உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கரூர் மாவட்டம் வெங்கமேடு நாட்டுப்புற பாடகர் செல்வம் அவர்கள்.
17: பாடகர்கிட்ட வந்து ரொம்ப நேரம் பேசக்கூடாது, ஏன்னா நீங்க பாடி நாங்க கேட்கணும் இல்லையா? அதனால இப்ப பாடுறீங்களா?
18: பாடிடலாங்க மேடம்.
17: சரி,
18: எனக்கு இளையராஜா சாங்கில வந்து அம்மா சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். அதனால ஃபர்ஸ்ட் முதல் பாடல் அம்மா சாங் கொடுத்துறேங்க.
17: தாராளமா கோடை பண்பலையின் காற்றின் மேடை இப்போது உங்கள் வசம், நீங்க பாடலாம், பாடுங்க.
18: Thank you மேடம். அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேனா யாரும் இல்லடா, தங்கம் கொண்ட பூமி பூமி உன்னை தாங்க.

தாண்டா அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா. நல்ல பேரை நீ எடுத்தா அப்பனுக்கு சந்தோஷம், நாலு காசை நீ கொடுத்தா அண்ணனுக்கு சந்தோஷம், போற

0: ஆமாங்க,
1: சில பாடல்கள்
0: எனக்கு
1: வந்து மகிழ்வை தரும், சில பாடல்கள் வந்து நமக்கு மனதோடு பேசும். இது வந்து என்றைக்குமே எல்லோரையும் கண் கலங்க வைக்கக்கூடிய ஒரு நெகிழ்ச்சியான ஒரு பாடல்.
0: ஆமாங்கம்மா, உண்மைங்க.
1: ரொம்ப அருமையா, ரொம்ப உணர்வா பாடினீங்க. அந்த
0: அது
1: உணர்வை கொடுப்பது, கொண்டு வருவது தான் பாடலின் இசையில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா?
0: நல்லதுங்கம்மா,
1: ஆமா,
0: கண்டிப்பா.
1: இடையில இடையில வந்து நீங்க பாடும் பொழுது அந்த இளையராஜா அவருடைய குரலுக்கு இடையில ஒரு புல்லாங்குழல் இசை வரும், அப்படியே மனசுக்குள்ள வந்து போனது அந்த புல்லாங்குழல் இசை.
0: கண்டிப்பாங்க மேம்,
1: ஆமா, அருமை அருமை. இந்த
0: வணக்கம்
1: பாடல்ல வந்து நீங்க மேடையில எத்தனை முறை பாடியிருக்கிறீங்க?
0: மேம். நான் ஆரம்பிச்ச நான் முதல் தருணத்திலேயே இந்த பாடல் தாங்க மேடம் எனக்கு தேர்வு வாங்கி கொடுத்தது படம். இந்த பாடல் தான் மேடம் எனக்கு அம்மா சாங் அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப உயிரான எடுத்து பாடணும் மேடம்.
1: சரி, இந்த பாடல வந்து நீங்க பாடி உங்க அம்மா கேட்டிருக்காங்களா?
0: கண்டிப்பாங்க மேம், அம்மா இன்னைக்கு தவறிட்டாங்க மேம், தவறி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது மேம். ஆனா எங்க அம்மா முன்னாடி இதை என்ன பாடி அவங்களோட ஆசையை நான் வாங்கியிருக்கேன் மேடம்.
1: வாங்கிருக்கிறீங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கும் இல்லையா?
0: கண்டிப்பாங்க மேடம், கண்டிப்பா.

0: இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ்,
0: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
4: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
5: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ் நாளே லக்கி டைல்ஸ் தாங்க.
6: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
5: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911144.
7: கோடை பன்மலை நொறுபொழியாய்ந்தின் இன்றைய

0: டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
1: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911144.
2: கோடை பன்மலை நொறுபுளி ஐந்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறி, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

0: 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கரூர் மாவட்டம் வெங்கமேடு நாட்டுப்புற பாடகர் செல்வம் அவர்கள். எத்தனை மேடைகள் இதுவரை நீங்க பார்த்திருக்கீங்க?
1: வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 to 400 மேடையில நான் பாடியிருக்கேன் மேடம். இதுல வந்து போன் பேனர் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பேனர் ஒரு 100 இருந்தா அடுத்த பேனருக்கு வந்து குறைஞ்சது ஒரு 300 பேனர் நான் பாடி மொத்தம் 400 மேடையில நான் அரங்கேற்றம் பண்ணியிருக்கேன் மேடம் என்னுடைய பாடல்கள்.
0: சரி, பாடல்கள்லாம் வந்து உங்களுடைய குழுவினர் சேர்ந்து நீங்க தேர்வு செய்வீங்க, இந்த மேடைகள்ல இந்த மாதிரி பாடல்கள் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வுக்கு தகுந்த மாதிரியான பாடல்களையுமே வந்து நீங்க உங்களுடைய தெருவுல இருக்கும். இது இல்லாம வந்து சில பேர் விருப்பப்பட்டு கேட்பாங்க இல்லையா, அந்த ரசிகர்கள் ஆடியன்ஸ் வந்து விருப்பப்பட்டு சில பாடல்களை இந்த பாட்டு பாட சொல்லுங்க அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படி வந்து கேட்கக்கூடியவர்கள், இந்த பாடலை ரசிக்கக்கூடியவர்கள் எந்த மாதிரியான பாடல்களை வந்து அதிகம் விரும்புறாங்க? புதிய பாடல்களையா, அல்லது இடைக்கால பாடல்களையா, பழைய பாடல்களையா, அல்லது இந்த கானா பாடல் போன்ற பாடல்களையா, எது விரும்புறாங்க அதிகமாக?
1: நிறைய மேடம், இப்ப பாத்தீங்கன்னா அதிகமா கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா எங்கிட்ட கேட்டது வந்து, சார் நீங்க வரும்போது அந்த 1st இன்னைக்கு நிகழ்ச்சி வரும்போது எனக்கு ஒரு காதல் டுயட் பாட்டு வேணும் எனக்கு. அதே மாதிரி வந்து டுயட் பாட்டு தாங்க மேடம் அதிகமா எதிர்பார்ப்பாங்க, அதுல இசைஞானி பாடல் ரொம்ப விருப்பமா கேட்பாங்க மேடம்.
0: இடைக்கால பாடல்கள் தான் கேக்குறாங்க.
1: ஆமாங்க மேடம், இந்த மாதிரி பாடல்கள் கேட்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்ல பாத்தீங்கன்னா கானா சாங் கேட்பாங்க மேம். அத நாங்க அதுக்கு தயார் நிலையில அதை நம்ம பாட்டை தயார் பண்ணி என்ன பாட்டு கேட்டாங்களோ அந்த பாட்டுக்கு ப்ரிப்பேர்ட் பண்ணிட்டு போயிருந்தோங்க மேடம். ஆமா மேடம்.
0: சரி, எத்தனை முறை வந்து நீங்க ரிஹர்சல் பாப்பீங்க?
1: இப்ப அதிகமா நாங்க பாக்குறது இல்லைங்க மேடம். இப்ப புதுசா வரக்கூடிய பாடகர் பாடகி வந்தாங்கன்னு சொன்னாங்க, அவங்களுடைய குரல் வளத்தை தேர்ந்தெடுப்போங்க. அதே மாதிரி எப்ப இருக்காங்க அது மாதிரி வந்து வாரத்துல ஒரு 3 ரிஹர்சல் நாங்க பாப்போங்க மேடம்.
0: பாப்பாங்க மேடம். சரி, இப்ப வீட்டுல வந்து எப்படி நீங்க மட்டும் தான் பாடுறது உண்டா, இல்ல வீட்டுல எல்லாரும் பாடுவீங்களா?
1: எல்லாரும் பாடுவாங்க. மேடைக்கு வந்ததுமே என்னுடைய மனைவி என்னுடைய துணை இந்த பாட்டுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பாடுறேன் அப்படின்னா இன்னைக்கு அவங்கதாங்க மேடம் எனக்கு எல்லாம் எனக்கு ஊக்கம் கொடுத்தது, எனக்கு எல்லாமே இப்படி பாடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க தாங்க.
0: என்னுடைய
1: மனைவி பேரு கண்ணகிங்க, அவங்க இன்னைக்கு என்னோட மெயின் சிங்கரா என்னோட இருக்காங்க மேடம்.
0: அவங்களும் பாடுவாங்க?
1: அவங்களும் பாடுவாங்க மேடம். என்னுடைய சன்னு என் பையன் பேரு பிரசாந்த்ங்க, அவரும் மேடை பாடகர் தாங்க மேடம்.
0: குடும்பமாவே பாடிட்டு இருக்கீங்க?
1: ஆமாங்க மேடம், என் பொண்ணும் பாடுவீங்க மதுமதி, என் பொண்ணு பேருங்க.
0: சரிங்க,
1: அவங்களும் நல்லா பாடுறீங்க. கிட்டத்தட்ட அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 100-200 மேடையில பாடிட்டு இருக்காங்க, இப்ப ரன்னிங்ல பாடிட்டே இருக்காங்க மேடம்.
0: சரி, நாட்டுப்புற இசை இல்லாமல் வந்து எந்த ஒரு மேடையும் வந்து நிறைவுறாது, அதனால கோடை பண்பலையிலும் வந்து முக்கியமாக இந்த கலையும் கானமும் என்ற நிகழ்ச்சி வந்து நாட்டுப்புற கலைகள் நாட்டுப்புற கலைஞர்கள் சம்பந்தப்பட்டது அப்படிங்கறனால கோடை பண்பலையினர்களுக்காக இப்போது நீங்க ஒரு நாட்டுப்புற பாடல் தர முடியுமா?
1: நாட்டுப்புற பாடல்ல அதுவும் எனக்கு வந்து பிடிச்ச பாட்டு, அது அம்மா சாங் தாங்க மேடம்.
0: எல்லாமே அம்மா சாங் மட்டும்
1: தான் பிடிக்கும். எப்ப
0: பார்த்தாலும் நீங்க அம்மா சாங் மட்டுமே பாடிட்டு இருந்தா உங்க மனைவி வருத்தப்பட மாட்டாங்களா, ஏத்துக்குவாங்களா?
1: அவங்களுக்கு பாட்டெல்லாம் இருக்கு,
0: அவங்களும் அம்மான்றனால ஏத்துக்குவாங்க. அப்படி இல்ல பதில் சொல்லணும், நீங்க அவங்களும் அம்மா தானே அதனால ஏத்துக்குவாங்க.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
5: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
4: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911444.
6: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49th ஆண்டு துவக்க விழா. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.

0: 90.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கரூர் மாவட்டம் வெங்கமேடு நாட்டுப்புற பாடகர் செல்வம் அவர்கள்.
1: வேற ஏதாவது பாடல் கோடை பண்பலி நேர்களுக்காக பாடலாமா செல்வம் ஐயா?
2: காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரே பார்த்திருக்க ஆட்டம் போட்ட மயிலக்கால தோட்டமேய பாக்குதடா மாட்டுக்கார வேளாவும் மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்கார வேளாவும் மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரன் பார்த்திருக்க ஆட்டம் போட்ட மயிலக்கால தோட்டமேய பாக்குதடா மாட்டுக்கார வேளாவும் மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா கோட்டை சுவர் போல வேலை இருக்கு குத்தும் கருவேல முள்ளும் இருக்கு கோட்டை சுவர் போல வேலை இருக்கு குத்தும் கருவேல முள்ளும் இருக்கு தோட்டக்காரங்கையில் கம்பும் இருக்கு தோட்டக்காரங்கையில் கம்பும் இருக்கு சுத்தி சுழத்தவே தும்பும் இருக்கு மாட்டுக்கார வேளாவும் மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்கார வேளாவும் மாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா.
1: வண்ணச்சிலி அப்படின்ற படத்தில் இடம்பெற்ற ஒரு தெம்மாங்கு பாடல்.
3: சரி மேடம்.
1: ரொம்ப அருமையான ஒரு பாடல். கவிஞர் மருத காசி அவருடைய வரிகள். கே வி மகாதேவன் இசையமைத்த பாடல் இது. சீர்காழி எஸ் கோவிந்தராஜனுடைய குரல்ல வந்தது. சரி, அப்போ உங்களுடைய குரல்ல ஒலித்தது அப்படின்னு சொல்லலாம்.
3: தேங்க்யூ மேம்.

0: மக்களின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
1: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
0: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
1: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
4: உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கலையும் கானமும் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கரூர் மாவட்டம் வெங்கமேடு நாட்டுப்புற பாடகர் செல்வம் அவர்கள்.
5: வேற வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் நீங்க கச்சேரிகள் பண்றதுண்டா? வெளி மாநிலங்களுக்கு போயிருக்கிறீங்களா?
6: இல்லைங்க மேம், அது இல்லை. ஒரு நாள் டெல்லி வந்து எனக்கு நிகழ்ச்சி ஒன்று தரதா சொல்லி எனக்கு சங்கத்தின் மூலியமாக வந்து, இப்போ நாட்டுப்புற கலைஞர் சங்கத்தில் வந்து நான் ஒரு உறுப்பினராக இருக்கேன் மேடம். அதில் டெல்லியில் வந்து ஒரு ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு ஓப்பன் போது இங்கே எனக்கு ஒரு பெரிய ப்ரோக்ராம் வந்துட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையில அதை எனக்கு மிஸ் பண்ணிட்டேன் மேடம்.
5: சரி, வாய்ப்பு அடுத்த முறை கிடைக்கட்டும். ஒரு நிகழ்ச்சிக்காக உங்களை அழைத்திருக்கிறார்கள்னா எத்தனை குழு உங்கள்கிட்ட, இல்லை நீங்க உங்களோட குடும்ப உறுப்பினர்களை மட்டும் கூட்டிட்டு போவீங்களா, இல்லை நீங்களே ஒரு குழுவாக இயங்குறீங்களா, எப்படி?
6: இல்லைங்க மேடம், என்னோட குழுவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 20 நபருங்க மேடம். எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 8 நபருங்க மேடம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கர்ஸில் ஒரு நல்ல ஒரு திருவிழாவுக்கு ஒரு பெரிய ப்ரோக்ராம் எடுத்து அப்படின்னு சொன்னால் கம்பல்சரி ஒரு 20 பேருக்கு நான் வாழ்வாதாரம் கொடுத்துட்ருக்கேன் மேடம்
5: நான்.
6: ஆமாங்க, சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேடிஸ் சிங்கர்ஸ், 3 ஜென்ட்ஸ் சிங்கருங்க. இது போக வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க, அது போக கிராமிய நாட்டுப்புற கலையில் வந்த காளி கருப்பசாமி, அதெல்லாம் கம்பல்சரி என்னுடைய ப்ரோக்ராம்ல வந்துங்க. ஏன்னா பல்சுவே நிகழ்ச்சி மாதிரி கொண்டு போயிருதுங்க மேடம்.
5: இன்னைக்கு
6: மக்கள் வந்து இந்த மாதிரிதான் விரும்புறாங்க மேடம். இப்ப காமனா ஒரு பாட்டு கச்சேரி மட்டும் விரும்புறது இல்லைங்க மேடம். கிராமத்துல ஒரு செண்டிமெண்டா ஃபர்ஸ்ட் காளி கற்பன சாமியோடைய அரங்கேற்றத்தோட முதல் பாடலே நான் ஆரம்பிக்கும் போதே சாமி வச்சுதான் மேடம் ஆரம்பிப்பேன். ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா
5: மேடம், முழுவதும் எப்படி வந்து ஒருங்கிணைத்து சொல்லணும் அப்படின்றதுக்கு ஒரு பிளான் வச்சிருப்பீங்க, அதுபடிதான் அந்த நிகழ்ச்சியை கொண்டு போக முடியும் இல்லையா?
6: கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. இதுவும் வந்து நாளுக்கு நாள் ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு அனுபவம் தாங்க மேடம். என்னோட அனுபவம்
5: ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நிகழ்ச்சியை மெருகேற்றிக் கொண்டே போகணும், முன்பை விட இன்னும் சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் எல்லாம் உங்களுக்கு இருக்கும், அதை நிறைவேற்றணும் இல்லையா?
6: ஆமா மேடம், அப்படி செஞ்சு கொடுத்தா தான் மேடம் அடுத்தடுத்து எனக்கு இன்னைக்கு நான் ஓரளவுக்கு ஃபேமஸா இருக்கு. அப்படி காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் மட்டும் பாடணும், நான் மட்டும் சம்பாதிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க மேடம். என்னை நம்பி இருக்கிறவங்க அந்த 20 பேருடைய வாழ்வாதாரத்துக்கு நான் ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு தொழில் கொடுக்கணும் அப்படின்னு என்னோட இசைக்குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் நான் வாழ்வாதாரம் கொடுத்துட்டு இருக்கேன் மேடம். நான்
5: ரொம்ப ஒரு பெரிய மனது, நல்ல மனது, வாழ்த்துக்களுக்குரியது. நிச்சயமாக ஒரு 20 பேர் வந்து உங்களுக்கு

0: கிட்ட ஒரு குழுவாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இசையை வந்து நீங்க நம்மளுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், மண்மனம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு இசையாக வந்து நீங்க எல்லா இடங்களிலும் வந்து வளர்த்துட்டு வரீங்க அப்படிங்கிறது வாழ்த்துக்குரியதுங்க ஐயா.
1: கண்டிப்பா
0: இது வந்து வேற எப்படி எல்லாம் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்ப எல்லாம் நிறைய தொழில்நுட்ப ரீதியாக தொழில்நுட்ப இசைக்கருவிகள் எல்லாம் வந்து அதிகம் ஆதிக்கம் செலுத்துது ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னும் போது நீங்க உங்களுடைய இசைக்கலைஞர்கள் இசை அது தனியா ஒரு குழு இருப்பாங்க இல்லையா? இசை இல்லாமல் வந்து இசை கருவிகள் இல்லாமல் வந்து மேடைகள்ல நிகழ்ச்சி பண்ணும்போது அவ்வளவு சோபிக்காது.
1: கண்டிப்பா மேடம், இப்போ எத்தனையோ இப்ப பாத்தீங்கன்னா டிஜேன்னு சொல்லுவாங்க இல்லையா மேடம், அந்த இதுமே இன்னைக்கு 90% பாத்தீங்கன்னா இப்ப இந்த மேனுவலுக்கு இப்போ வாய்ப்பே கொடுக்கறது இல்லைங்க மேடம். பாத்தீங்கன்னா சிங்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் பார்த்து ஒரு கருவிக்கு ப்ரோக்ராம் போட்டு இன்னைக்கு அதிகம் நடத்துறாங்க. என்னுடைய நான் அதனாலதான் மேடம் இப்ப ஃபுல்லாவே கிராமிய கலையை கொண்டு போயிடலாம்னு சொல்லி முழு நேர கிராமிய கலைஞனா வரணும் அப்படிங்கிறது எல்லா இசை கலைஞர்களுக்கும்
0: வசனங்களோடு சேர்ந்த கதையோடு சேர்ந்த பாடல்கள்
1: கண்டிப்பாங்க மேடம், தத்துவ பாடல்கள். அதுக்கும் அந்த ஊருக்கு அத அவங்க கோயிலுக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குங்க மேடம், அந்த கோயில் சம்பந்தப்பட்ட சுவாமி பாடல் எல்லாம் எடுத்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு மாரியம்மன் பாடல் நம்ம சொந்தமா இதெல்லாம் எனக்கு நிறைய ஆசை என்னுடைய மனசுல இருக்கு மேடம். இது எல்லாம் வருங்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவலா எல்லா கலைகளுக்கும் கொடுக்கணும், மேனுவலா நான் பாடணும் அப்படிங்கறதுதான் அதுக்கான மேடம். கிராமிய நாட்டுப்புற கலையில தவிழ் நாதர் சுவரம்பெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் அந்த கலையெல்லாம் அழிஞ்சிட்டு வருதுங்க, அதெல்லாம் புதுசா அவங்களே வாழ்வாதாரத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் மேடம் ஃபுல்லா கிராமிய நாட்டுப்புற கலையை இணைக்கலான்ட்டு அதுல ஃபுல்லா இறங்கியிருக்கேன் மேடம்.
0: முயற்சியில இருக்கிறீங்க,
1: ஆமாங்க மேடம், கண்டிப்பா
0: செய்யுங்க, வாழ்த்துக்கள்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
2: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
1: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911144.
3: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
6: உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கலையும் கானமும் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கரூர் மாவட்டம் வெங்கமேடு நாட்டுப்புற பாடகர் செல்வம் அவர்கள்.
7: வேற ஏதாவது பாடல் கோடை பண்பலை நேயர்களுக்காக பாடலாமா செல்வம் ஐயா?
8: நிறைய பாட்டு இருக்கு மேடம். என்ன தட்டி கொஞ்சம் கொஞ்சம் வரவே மாட்டேங்குது.
7: நான் தான் உங்களுக்கு நிறைய டைம் கொடுத்துருந்தேனே. நீங்க கையில ஒரு 4 பாடல்கள் வந்து ரெடியா வச்சிருந்துருக்கலாமே. சரி, யோசிங்க டைம். இது ஒன்றும் லைவ் கிடையாது, அதனால நீங்க
8: மேம் என்ன கிட்டத்தட்ட சொல்லுவாங்க மேடம், ஒரு பழமொழி 1000 பாட்டு பாடல
7: கையிட்டா ஆமா அவசரத்துக்கு கைவிட முடியாதுல.
8: ஆமா ஆமாங்க மேடம். எனக்கு ஒரு சாங் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய பாடல் படிக்காதன் படத்துல இருந்துங்க. அந்த ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக அப்படிங்கிற பாடல் எனக்கு ரொம்ப விருப்பமா பாடுங்க மேடம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கொடுத்துடலாங்களா மேடம்?
7: தாராளமாக ஐயா.

எங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல், தர்மம் அதை மீறாமல், நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல், தர்மம் அதை மீறாமல், நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம்.

நான் தந்த பண்பிற்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட

0: நன்றி மேடம்.
1: அருமை அருமையா, ரொம்ப
0: நன்றி.
1: பொறுமையா அந்த ஒரு ஸ்ருதி மாறாம பாடுறீங்க, தாள லயத்தோட பாடுறீங்க. வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ மேம். இன்னைக்கு கூட 2 3 நாட்களாகவே என்னோட உடல் நிலைமை ரொம்ப சரியில்லை. அந்த நெஞ்சில ஜலதோஷம் பிடிச்சி ரொம்ப இதாக இருந்தேங்க மேடம்.
1: ஆமா
0: இன்னைக்கு
1: ஆமா அவருடைய
0: இந்த
1: குரல் வளம்
0: அளவுக்கு
1: கொஞ்சம்
0: இன்னைக்கு இந்த அளவுக்கு பாடுறேன் அப்படின்னாலே நான் உண்மையிலுமே இந்த கலை சேவை செஞ்சுட்டு இருக்கேன் மேடம். அதாவதுங்க நாட்டுப்புற கலைஞர்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுத்துட்டு இருக்கேன் மேடம். நான்
1: சரி.
0: வந்து கிராமிய நாட்டுப்புற கலைஞர்களை, நான் ஒரு மாநில உயர்மட்ட குழு ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன் மேடம்.
1: சரி.
0: நான் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் இசை கலைஞர்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன் மேடம். அதனால எனக்கு உடல்நிலை வந்து சரியில்லை மேடம். அதனால கொஞ்சம் எனக்கு குரல் வளம் எனக்கே திருப்தி இல்லாத மாதிரி தெரியுது மேடம். இருந்தாலும்
1: ஐயோ.
0: எனக்கு தெரியுது மேடம் மேலுமே. அதனால அது கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம ஒரு 4 நாட்களா எனக்கு தொடர்ந்து ஃபீவர், ரொம்ப ஜலதோஷம் மேடம் எனக்கு.
1: சரி சரி சரி, நல்லதா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
0: தேங்க்யூ மேம்.
1: சரி சரி சார், உங்க மனைவியோட சேர்ந்து என்ன பாடல் பாடுவீங்க எப்பவும்?
0: என்னோட மனைவியோட சேர்ந்து டூயட் பாடுறதுலாம் வந்து நிறைய இருக்குங்க மேடம் எனக்கு.
1: நிறைய இருக்கு.
0: இருக்கு மேடம், இருக்கு.
1: சரி சரி. அவங்களுக்கு என்ன, யாருடைய குரல் வரும்?
0: என்னோட மனைவிக்கு ஜானகி அம்மா குரல் வருங்க மேடம்.
1: அடாடாடா.
0: மறைந்த நம்முடைய அம்மா ஜானகி அம்மாவுடைய குரல் வருங்க மேடம்.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா.
0: தேங்க்யூ மேம்.
1: ஆமா, கோடை பண்பலையினுடைய அழைப்பை ஏற்று கோடை பண்பலை நேயர்களுக்காக நிறைய பாடல்கள்லாம் பாடினீங்க, உங்களது
0: நன்றி மேம்.
1: அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க.
0: தேங்க்யூ மேம்.
1: நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றி.
0: நன்றி மேடம். அதே போல எங்களுடைய இசைக்குழு சார்பாக, கலைஞர் சார்பாக கோடை பந்தலுக்கு மேடத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் மேடம்.
1: நன்றி நன்றி.

கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களை. கோடை பண்பலை 100.5 நினைவுக்கு வருகிறது. பண்பலை வானவில் இந்தியா தொடரவிருக்கிறது. பாட்டு பட்டாளம் ஒலிக்கும் பாடலின் முதல் வரியை கண்டுபிடித்து விளையாடலாம். இணைந்த இருங்கள். முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். சிறு நகரங்களை இணைக்கும் விமான போக்குவரத்து திட்டம் மூலம் 400,000 வேலைவாய்ப்புகள் உருவாக வாய்ப்புள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 பேர் பயனடைந்துள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹூ கூறியுள்ளார். இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. விவசாயிகள், வேளாண் தொழில் புரிவோரின் கருத்துகள் கவனத்துடன் பரிசீலிக்கப்பட்டு வேளாண் பட்ஜெட் தயாரிக்கப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5,80,00,000 ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்கக்கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,240 ரூபாய் குறைந்து 1,05,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியாவின் ஷர்மிளா தங்கருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இப்போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ், பிந்தியா ராணி தேவி உள்ளிட்டோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சீனாவின் ஹாங்ஸுவில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நம் கோடி பண்பலை 100.5 பாட்டுப்பட்டாளம்
1: இணைந்து வழங்குவோர் வசந்தன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ.
3: இனிய வணக்கம் நேர்களே. ஒரு சிலர் எப்பயுமே பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஒரு சிலர் எப்பயுமே பாடிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்க, நீங்கள் எப்படி பாடிட்டே இருப்பீங்களா இல்லை பாட்டு கேட்டுகிட்டே இருப்பீங்களா? ஒருவேளை பாடுறவங்களா இருந்தால் கோடை பண்பலையில் வந்து பாடுங்க.

0: ஆனால் அதுக்கு நாங்கள் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் இன்றைய நிகழ்ச்சிக்கு வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு பாடலோட இடைப்பட்ட வரிகளை நாங்கள் ஒளிபரப்புவோம். நீங்கள் அந்த பாடலை கேட்டு முதல் வரியை எங்களுக்கு பாடி காட்டணும். வரவேற்கிறோம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சிக்கு. அறிமுக நேயர்களுக்காக எண்கள் சொல்கிறோம். 2424 இந்த எண்ணில் வந்து பாடுங்க. மகளிருக்காக 2424 2129. வழக்கமாக பேசுகிற நேயர்களுக்காக 2424 2426 முன்னிணைப்பாக சேர்த்துக்கோங்க. 0-4542
1: வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நாங்கள் காத்திருக்கிறோம் பனசர் யோகானந்த்
0: வியூலா.
1: வணக்கம் நேர்களே. பாட்டு பட்டாளம் பாடும் ஆர்வமுடையவர்களுக்கான நிகழ்ச்சி.
0: அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவும் பாடணும்.
1: நீங்க என்ன சொன்னீங்க, ஒருத்தரை வந்து பாட்டு கேட்டுட்டே இருப்பாங்க, ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் பாடிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா கேக்குற மாதிரி பாடணும் சரிங்களா?
0: அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும்.
1: அப்பதான் வந்து பாட்டு கேட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, போதும் போதும் நிப்பாட்டுங்க, நாங்க வரிசையில நிக்கிறோம் அப்படின்னு நிறைய நேர்கள்
0: வரிசையில எத்தனை பேர் நின்றுட்டு இருக்காங்க பாருங்க.
1: ஆமா, பாடலின் இடைப்பட்ட வரிகளை நாங்க வந்து உங்களுக்காக ஒளிபரப்புவோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில பாட்டு பட்டாளத்தோட சிறப்பு என்னன்னா, பாடலின் இடைப்பட்ட வரிகளை உங்களுக்காக ஒளிபரப்புவோம். முதல் வரி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு நீங்க பாடணும். நிறைய பாடகர்கள பாட சொன்னு வச்சுக்கோங்களேன்,
0: சரி,
1: டக்குன்னு சரணத்துல இருந்து தான் பாடுவாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் இந்த நிகழ்ச்சி இன்னும் அழகாக்குறதுக்கு நம்ம நேயர்கள்லாம் காத்திருக்காங்க அப்படின்னு நம்புகிறோம். வாங்க நேயர்களே, உங்களுக்காக காத்திருக்கிறது பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி. வாங்க முதல் நேயர், வணக்கம்.
2: எங்கள் அன்பு தோழிகள் பனசிரி பியூலா மேடத்துக்கு இனிய வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன் மேடம், இருவரும் நலமா மேடம்?
1: நல்லா இருக்கும் குணசேகரன்.
2: ரொம்ப நன்றி மேடம்.
0: குணா, உங்களுக்காக பாடலாம் வச்சிருக்கோம், ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடியா இருக்கேன் மேடம். கொஞ்சம் புரியற மாதிரி போடுங்க மேடம்.
0: புரியற மாதிரி தான் போடுவோம்.
1: ஏங்க, நாங்க என்ன ஆங்கில பாட்டும் ஜப்பானிய மொழியில பாட்டும் கொண்டு வந்திருப்போம்னு நினைக்கிறீங்களா? அது எங்களுக்கே புரியாது. அதனால வந்து தமிழ் பாடல் தான் நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம் சத்தியமாக, சரிங்களா?
0: சரி, கேளுங்க கேளுங்க கேளுங்க.

0: அப்படி பிடிங்க பாப்போம்.
1: ம், பாடுங்க குணா.
0: ஐயோ ஐயோ, சோ என்ன குணசேகரன், ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தனே.
2: மேடம் நம்பிக்கை காப்பாத்துறீங்க,
0: காப்பாத்துங்க,
2: போடுங்க மேடம்,
0: காப்பாத்துங்க. மறுமுறை கேக்குறீங்களா?
2: ஆமாங்க மேடம்,
0: கொஞ்சம் மட்டும் கேளுங்க.
1: பாட்டு
0: தேனில நிக்கிறாரு. சரிங்களா, சரி, நீங்க அங்கே இருங்க, அதான் நல்லது. தேனி குணசேகரன் அவர்களே, ரொம்ப அருமையான தொடக்கத்தை கொடுத்தீங்க, இப்படி யாரும் தொடங்காதீங்க. சரிங்க, வாங்க. வணக்கம், அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
3: சகோதரிகள் இருவருக்கும் உற்சாகமான முற்பகல் வணக்கம் சொல்வது ஈரோடு மாவட்டம் சோபி வட்டம் வெள்ளாங்கோவில இருந்து சுமதி திருமுருகன். நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா மேடம்?
1: நாங்க நல்லா இருக்கோங்கம்மா. சுமதிமா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ரொம்ப இந்த பண்பலை கேட்டுட்டே நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க.
1: சரி, நல்லா இருக்கிறீங்க.

0: அப்ப நல்லா பாடணும்.
1: நாலு மணிக்கு வந்தது சூப்பரா இருந்ததுங்க. இந்த வண்ணத்துரிகை
0: சரிங்கம்மா
1: எல்லாம் சொன்னாங்க, அவங்களே எங்களுக்கு தெரியாதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. ரொம்ப நம்ம நன்றிங்க.
0: சரிங்க, நன்றி நன்றி. சரி, இப்போ உங்களுக்காக வந்து பாடல் வச்சிருக்கோம்,
1: போடுங்க.
0: ஒலிபரப்புறோம், கேளுங்க.

0: அங்க ஒரு சொன்னல தப்பாடுறாங்க பாருங்க.
1: என்னை தொட்டு பின்னி கொண்ட மன்னன் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. அந்த பாட்டுங்க அவ்வளவுதான் தெரிஞ்சது.
0: புடிச்சிட்டீங்க பரவாயில்ல.
2: ஏதோ தெரிஞ்சதா ஒரு
0: உங்களாலதான் இந்த நிகழ்ச்சி எல்லாம் கலகலக்குது சரிங்களா. நன்றி சுமதி வெள்ளாங்கோவில்ல இருந்து. இப்போ அடுத்த சகோதரியா சகோதரரா, 11:10 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் இடைப்பட்ட வரிகளை ஒளிபரப்புவோம். நீங்கள் பாடலின் முதல் அடியை கண்டுபிடிச்சு பாடணும். வாங்க வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் மேடம், கரூர்லேருந்து சுதா தங்கப்பன் பேசுகிறேன்.
2: சுதாமா எப்படி இருக்கிறீங்க?
3: சூப்பராக இருக்கேன் மேடம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம். எப்படி பாடுவீங்க? சூப்பராக பாடுவீங்களா?
3: ரொம்ப பேஷாக பாடுறேன்.
2: ம், சரி அப்போ பாட்டு கேட்டுருங்க.

0: நன்றி சுதாமா. உங்களுக்குள்ளே பாடிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஃபோன் ரிசீவரை வச்சு பாடினீங்கன்னா எல்லாருக்கும் கேட்ட மாதிரி இருக்கும். சூப்பரா பாடுனீங்க, தொடர்ந்து
1: நல்லா பாடுனீங்க. கொஞ்சம் சத்தம் தான் கேக்கு,
0: அவ்வளவுதான்.
1: அருமைங்க.
2: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேகை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ACயுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
7: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 முதல் August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
8: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of

0: இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனோமஸ் திருச்சி கவுன்சிலிங் கோட் 3807.
1: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
2: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
1: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911444.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
6: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
5: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
6: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
5: மெக்னா சர்க்கிள், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
8: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
7: அதுக்குதான் ஸ்ரீகும்பரம் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
8: அப்படியா?
7: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
8: அப்போ இப்பவே போலாம்.
9: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
10: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்.
11: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
12: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். பிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
2: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
1: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
3: கோடை பன்மலை 105 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துகள்.
4: நேரம் 11:23, இது கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம். நேர்கள்லாம் ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சு பாடிட்டுருக்காங்க. அதாவது இடைப்பட்ட வரிகளை நாங்கள் உங்களுக்காக ஒளிபரப்புவோம். நீங்கள் முதல் அடியை, அதாவது பாடலின் முதல் வரியை கண்டுபிடிச்சு பாடணும். பாடிட்டுருக்காங்க நேயர்கள்,

0: ரெடியா இருக்கிறாங்க, பாத்திரலாம் வாங்க. வணக்கம்.
1: பாட்டு
0: கண்டுபிடிக்கணும்ல.
2: ஓ, அந்த சோகமா? அப்படியா?
1: கண்டுபிடிச்சிருவீங்க.
0: சரி, கேளுங்க.
2: வீரமணி இல்லையா?
0: கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: கேட்டேங்க மேடம்.
0: பாடுங்க.
1: வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான், புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலந்தான், சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்த சிந்து பாடின. நன்றிங்க மேடம். வாழ்க்கை
2: மூச்சு விட முடியல, அப்படித்தானே
0: கண்டுபிடிச்சு பாடிட்டாரு. நாலு வரி அதுவும் தெளிவா பாடிட்டாரு. வாழ்த்துக்கள், நன்றி. இப்ப அடுத்த நேயர் வாங்க.
2: வணக்கம்.
3: தேனிலும் இனிய செங்கருமான கோடை பண்பலைக்கும் என்னுடைய அன்பு சகோதரிகள் இருவருக்கும் நாமக்கல் மாவட்டம் கரட்டூர் புலிகள் பாளையம் கரும்பூர்களின் பாச வணக்கங்கம்மா.
0: வணக்கங்கண்ணா.
3: அம்மா நல்லா இருக்கிறீங்களா?
2: நல்லா இருக்கோங்க, நல்லா இருக்கோங்க. உங்களுக்கான பாடல் காத்திருக்குது, கேக்குறீங்களா?
3: கேக்குறேங்கம்மா.
2: கேளுங்க. ஆமாங்க, ஆமாங்க, கேளுங்க.

0: இதுல வந்து தேர்வு இல்லைங்க, இதுல தேர்வு இல்லை. நன்றிங்க, மகிழ்ச்சி வந்ததுக்கு. 11:26 அன்பு அண்ணன் வந்து புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு நம்புறோம். இப்போ அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் இரண்டு சகோதரிகளுக்கும் இனிய வணக்கங்கள் கூறுவது திண்டுக்கல் சௌரஸ்த காலனி மகாலட்சுமி. எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம் மகாலட்சுமி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு என் தங்கச்சி பொண்ணுக்கு முதல் பிறந்த நாள். பாப்பா பேர் மோனிகா. வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன்.
0: மோனிகாவுக்கு வாழ்த்துக்கள் சொன்னதா சொல்லிருங்க.
1: கண்டிப்பா சொல்லிடுறேன்.
0: சரிங்க, இப்ப உங்களுக்காக பாடல் காத்திருக்கு மகாலட்சுமி, கேளுங்க.
2: வண்ண கிளி காது குருகான கோயில் நெஞ்சு குரு வஞ்சி கொடி நீதானம்மா.
1: ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. புழுதாகி போச்சு விலகேத்தியாச்சு பொன்மாலே ஒன்ன தேடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது.
0: சில பேர் பாத்தீங்கன்னா தீப்பட்டி பொருத்தினாதான் பத்திக்குவாங்க. தீப்பட்டி எடுத்த உடனே பத்திக்கிற ஆள் மகாலட்சுமி அப்படிதானே? டக்குன்னு பாடுனீங்க பாருங்க, அங்க நிக்கிறீங்க, சௌராஷ்டிரா காலனில நிக்கிறீங்க. நன்றிங்க மகாலட்சுமி. இப்ப பாடல் கேட்கலாம்.

0: இதுவரை கேட்டும் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
1: இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃப்ரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அன்கோ.
0: நேரம் 11:32. இது கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். இடைப்பட்ட வரிகளை ஒளிபரப்பி முதல் அடியை பாடணும், அதுதான் பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நடந்துட்டுருக்கு, நிறைய நேயர்கள் கேட்டுட்டு இருப்பீங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கிற நேயர் வாங்க. வணக்கம்.
3: இசை கச்சேரி நடத்தி கொண்டிருக்கும் கோடை பண்பலைக்கும் இரு சகோதரிகளுக்கும் வணக்கம் அப்பா.
4: பேருங்க சொல்லிருங்க.
3: தேனி மாவட்டம் தர்மராஜபுரத்திலிருந்து கோபால்சாமி.
4: கோபால்சாமி,
0: ஒரு மேளதாளமும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே கையில இல்லைங்க. நீங்க இசை கச்சேரின்னு வேற சொல்லிட்டீங்க. எங்க கூட ஒரு ஆள் இருக்கு கோடை பண்பலை, அதுதான் இசை கச்சேரி நடத்திட்டு இருக்கு. எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்ற மாதிரி. சரிங்க, கேளுங்க கோபால்சாமி அவர்களே, உங்களுக்கான பாடல்.

0: எதுவாம் எதுவா ஒரு காதல் பாட்டு மலரும் மலரும் பொது தாளம் போட்டு புதுசா புதுசா அதிகாரில் கேட்டு உணவாய் துடித்தா இந்த தென்னங்கேட்டு எதுவா எதுவா ஒரு காதல் பாட்டு மலரும் மலரும் ஒரு தாளம் போட்டு.
1: அருமைங்க, நில்லுங்க நில்லுங்க, ஓடிடாதீங்க. இது என்ன படம்னு தெரியுமா? போயிட்டார். சரிங்க, அவர் வந்து தேடி பக்கம் ஓடி போயிட்டாரு.
2: இன்னைக்கு நம்ம நேயர்கள்லாம் அப்படியே பாட்டு ஒரு முதல் அப்படின்றதுக்குள்ள ஆரம்பிக்கிறதுக்குள்ளே முடிச்சு வச்சிடறாங்க,
1: கிளம்பிடுறாங்க. அண்ணா நகல் முதல்

0: தெரு, அண்ணா நகர் முதல் தெரு இந்த படத்தோட பேர். ஆனால் வந்து மலையாள படத்தோட ரீமேக் அப்படின்னு நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த மலையாளத்தில் இந்த படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா காந்தி செகண்ட் ஸ்ட்ரீட், காந்தி நகர் செகண்ட் ஸ்ட்ரீட். சரிங்க, தெரிஞ்சுக்கோங்க, காந்தி நகர் செகண்ட் ஸ்ட்ரீட்டு தான் அண்ணா நகர் முதல் தெருவாக நம்ம தமிழ் திரைப்படத்தில் வந்திருக்கு. சரிங்க, நன்றி. இப்போது அடுத்த நேயர். 11:35 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: இருவருக்கும் நண்பகல் வணக்கம் மேடம்.
0: நண்பகல் ஆகலையே, முற்பகல்
1: ஆகலையா?
2: ஆமா, இன்னும் 24 இருக்கு.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல இருந்து மல்லிகா
0: பேசுறேன். மல்லிகா,
2: மல்லிகா.
0: கொஞ்சம் சவுண்டா பேசுங்க மல்லிகா.
1: சிரிக்கும்
3: போது கண்ணில் மின்னல் தெரித்து ஓடுது அதுவா?
2: யார்ட்டையும் கேட்க கூடாது, நீங்களா பண்ணும்.
3: அதுவா அந்த பாடலா
2: மல்லிகாவிடம்
1: உன்னிடம் இருக்கிறது,
0: அதை அறியாமல் விட
1: மாட்டேன்,
0: அதுவரை உன்னை
1: தொட மாட்டேன்.
0: சரிங்க
2: நன்றி. பின்னணி இசை கொடுத்துட்டாங்க, சிரிச்சு சிரிச்சு.
0: மல்லிகா ரொம்ப அருமையா பாடினீங்க, பாடலை கண்டுபிடிச்சிங்க, மகிழ்ச்சிமா. இப்போ அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
4: வணக்கம், பழனியில இருந்து கருணாநிதி.
2: கருணாநிதி, சரி, எப்படி இருக்கீங்க கருணாநிதி?
4: அம்மா நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம். சரிங்க, இந்த பாடல் தரோம், கேளுங்க.
4: சரிங்கம்மா.

0: நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம், நீ இன்றி என்றோடு வரலையே நின்றாடும் தோரணம். சரியா வரலீங்க,
1: இருந்தாலும் ஏதோ முடிந்த அளவு பாடிட்டாரு, கண்டு முடிச்சிட்டீங்க. சரிங்க, சூப்பர்.
2: சரிங்க, பாட்டு வாத்தியார் வச்சுக்கோங்க சரிங்களா, நல்லா பாடணும்னா எங்களை மாதிரி. சரிங்க, மகிழ்ச்சி, நன்றி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
5: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
6: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள், லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
5: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911144.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
9: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
10: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில்

0: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
1: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.

0: நண்பகல் ஆகிறதுக்கு இன்னும் சரியாக வந்து 15 நிமிஷம் இருக்குது. அப்போ நான் மணி எத்தனை?
1: இப்போ நான் 11:45. இது தெரியாதா அப்படின்னு நம்மளை கேட்டுருவாங்க. வேணாம்.
0: சரிங்க சரிங்க. இருந்தாலும் வந்து அப்படியே மசமசன்னு இருக்கக்கூடாது இல்லையா, சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எதையாவது ஒன்று கேட்குறது.
1: எதையோ ஒன்று கேட்டு ஒன்று நீங்கள் பதில சொல்லுங்கப்பா அப்படின்னு.
0: ஆமாம்.
1: சரி சரி
0: சரிங்க.
1: இப்போ வந்து நம்ம பிரிஸ்கா இருக்கணும் தெரியும், நல்லாடி தெரியாது.
0: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி போயிட்டுருக்கு நம்ம கோடை பண்பலை 100.5 இன்னும் வந்து 15 நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். இடைப்பட்ட வரிகளை உங்களுக்காக ஒளிபரப்புவோம். பாடலின் முதல் அடியை நீங்கள் எடுத்து பாடணும். வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சகோதரி இருவருக்கும். நண்பகல் வணக்கம்.
0: பாட்டு கேளுங்க.
3: வரட்டும் வாசல் தேடி காவல் நீர
2: இந்த ஜென்சி பண்ண மாலை மாலை நேரத்துல என்ன மூணு வருமா பலவரி
0: ஜென்சி பாடினதா
2: இல்ல? மாலை யாரோ
1: அதே பாட்டுதான், ஆனா பாடணும்ல.
0: அந்த குரலை கேளுங்களேன் யாரு பாடினதுன்னு தெரியும்.

0: ஒரு ரெண்டு வரி
1: மட்டும்.
0: சரிங்க, ரெண்டு பேரும் உங்களால நல்லா சிரிச்சோம், நன்றிங்க, மகிழ்ச்சிங்க. இப்போ விராலி மலை ஏழ்மலை அதை நான் சொல்லிக்கிறேன். இப்போ அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நாங்க திருச்சி மாவட்டத்துல இருந்து தமிழ்ச்செல்வி பேசுறோம் மேடம்.
1: திருச்சி தமிழ்ச்செல்வி,
3: என்ன பேர் பேசுறீங்க?
2: வாழ்த்துக்கள் மேடம் நிலையத்தில் உள்ள அனைவருக்கும்.
1: என்னங்க ரெண்டு வருஷம் கழிச்சு சொல்றதை இப்பயே சொல்றீங்க? அப்படியா, ஊர் ஊருக்கு வச்சிருவோம். அதுவும் நல்லாதாங்க. சரி, இதுவும் நல்லாதாங்க இருக்கு. மகிழ்ச்சியா இருந்தீங்களா? சந்தோஷமா இருந்தீங்க. எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க? என்னங்க உட்கார வச்சு பேசுற மாதிரி. சரி பரவாயில்ல, பாட்டு கேளுங்க. இப்ப பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம், அடுத்து உட்கார்ந்து பேசுவோம் சரிங்களா?
4: செங்காந்தள் மலரை நீ சொன்னால் நான் நம்பவோ.
1: அப்படியே போடுங்க, அப்ப பிடிச்சிருவாங்க.

0: கொடைக்கானல்ல ஒரே கல்ல தவுனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்குங்க தமிழ் செல்வி நீங்க பாடுறது. அப்படியே ஜானகி வாய்ஸ பிடிச்சிட்டு வந்தீங்க நீங்க. அப்படி சந்தத்தில் அவங்க வாட்டி பேசிட்டு இருக்கேன். சரிங்க, மகிழ்ச்சிங்க. ஆட்டோ ராஜா திரைப்படத்துல இருந்து தான் பாடல் கேட்டோம். கிட்டத்தட்ட இந்த பாடல் வந்து 4 மொழியில வந்து வந்திருக்கு இதே இசையில. நம்ம நேயர்களுக்கு தெரியும் அந்த பாடல்லாம். சரிங்க, நன்றிங்க. இப்போ அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்.
2: யார் பேசுறீங்க?
1: அழகர்.
2: சரி, உங்களுக்காக பாடல் தரோம், கேளுங்க.
1: கொடுங்கம்மா.

0: பாடுங்கய்யா.
1: பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் அப்படின்னு ஒரு நல்ல பாட்டுக்கம்மா.
2: அதனால நான் பாட விரும்பலன்றீங்களா?
0: இல்ல, அவரு பாட சொன்னா படிச்சிட்டாரு. ஐயா அழகர் ஐயா, நாங்க பாட சொன்னோம், நீங்க பாட்டை படிச்சே விட்டீங்க. போங்க,
2: சொடக்குன்னு வந்துருச்சுங்க. என்னங்க நீங்க படக்குன்னு வரமாட்டேங்குதுன்னு சொன்னீங்க, ரொம்ப அழகா கல்லுக்குள்ள. அப்படியா? ஐயோயோ, நீங்க சொல்றத பார்த்தா எங்களுக்கும் பதறுதுங்க. சரிங்க, நன்றிங்க. அழகர் அவர்களே ரொம்ப அழகா பண்ணீங்க.
3: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
6: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
5: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
7: கோடிப்பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
7: கோடிப்பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: இன்றைக்கி பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குணசேகரன் ஆரம்பித்தார், அப்புறம் சுமதி தொடர்ந்தாங்க, சுதா அப்படியே வந்தாங்க, வீரமணி ரொம்ப அழகாக பாடினார், மகாலட்சுமி அசத்திட்டு போயிட்டாங்க, கோபால் சாமி அதுக்கு மேலேங்க
1: ஷார்ப்பு,
0: மல்லிகா கலக்கிட்டாங்க, கருணாநிதி கொஞ்சம் அப்படியே தன்மாறினார், இருந்தாலும் பிடிச்சிட்டார். அப்புறம் ஏழு மலை
1: மலடா
0: ஹாட்ரிக் தான், விராலி மலை ஏழு மலை ஹாட்ரிக் தான். கடைசியில் அழகர் முடிச்சு வச்சாரு நிகழ்ச்சியை.
1: பாட்டு இடையில ஒருத்தவங்க தமிழ்ச்செல்வி,
0: தமிழ்ச்செல்வி அவங்கள மறக்க முடியுமா? திருச்சியில இருந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கு தாவினவங்க. சரிங்க, மகிழ்ச்சிங்க உங்களை சந்திச்சதுல. எல்லாருமே எல்லா செயல்லையுமே முயற்சி ஒன்று தான், முயற்சியை மட்டும் பிடிச்சுக்கங்க. அது பாட்டாலும் சரி, செயல் ஆனாலும் சரி,
1: வேலையா இருந்தாலும் சரி, நம்ம முயற்சியோட பண்ணா கண்டிப்பா அது வெற்றி தான்.
0: அதோட கொஞ்சம் பயிற்சி, அதோட கொஞ்சம் தொடர்ச்சி, இதெல்லாம் சேர்ந்து செஞ்சீங்கன்னா வரும் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறோம்.
1: வியூலா
0: பனசரி யோகானந்த், நன்றி நேர்களே.
1: நன்றி நேர்களே.

இனி கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில் சகோதரிகள் அலங்கரிக்கும் படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சி. முன்பாய் வருகிறது செய்தி சுருக்கம்.

சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் பிற்பகல் 2 மணிக்கு நடைபெற உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி காரணமாக நாடாளுமன்ற 2 அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சிறு நகரங்களை இணைக்கும் விமான போக்குவரத்து திட்டம் மூலம் 400,000 வேலைவாய்ப்புகள் உருவாக வாய்ப்புள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 பேர் பயனடைந்துள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹூ கூறியுள்ளார். உலக ஹெப்படைட்டிஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நீண்ட காலமாக பணியாற்றும் தொகுப்பூதிய ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. சிங்கப்பூரில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5,80,00,000 ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்கக்கட்டிகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,240 ரூபாய் குறைந்து 1,05,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற ஷர்மிளா, வல்லூரி அஜயபாபு, சர்வேஸ் குஷாரி ஆகியோருக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. IFL கால்பந்து போட்டி அக்டோபர் 16 தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:04.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: ஓட விடாது. நமது இன்றைய தினத்தை புதிதாக்க புத்தம் புது சிந்தனையோடும் படித்து பிடித்து பிரமித்த சொற்களை ஏந்தியும் வான்வழி வானொலி செவிவழி வளம் வர காத்திருக்கிறார்கள் நம் நேயர்கள். சொற்கள் ஏந்திய சிற்பிகள் அவர்கள், நமது வாழ்வினை செதுக்கும் ஒளிகளாக அவர்களின் வார்த்தைகள் வளம் பெறுகிறது. உங்கள் கொடிப்பண்பலை 100.5 இது மகளிர் நேரம், படித்ததில் பிடித்தது. அட ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில புத்தகங்களோட பங்க அளப்பரியதுன்னு சொல்லலாம். அது நம்மளோட வாழ்க்கைய சிறப்பான சிற்பமா செதுக்கிறது மட்டும் இல்லைங்க, சில நேரங்கள்ல உடைந்து போக போற சிற்பங்களை கூட கேடயமா இருந்து அரவணைச்சு வழி நடத்தக்கூடிய வல்லமை படைச்சதாகவும் இருக்குங்க. வாங்க, நம்ம சகோதரிகள் நமக்காக எடுத்துக்கிட்டு வந்திருக்க புத்தகங்களை பார்க்கலாம். முதல் நேயர், வாங்க சகோதரி, எங்கிருந்து பேசுறீங்க?
1: வேணி நடராஜன் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: வேணி நடராஜன், எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்க மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கீங்க. சரி, எங்களுக்காக என்ன புத்தகத்தை நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க சகோ?
1: எவ்வளவு அழகானது வாழ்க்கை இந்த புத்தகத்து பேர் இருக்கு மேடம்,
0: அருமையா இருக்கு. பேரு
1: ரவிச்சந்திரன்.
0: ரவிச்சந்திரன், சொல்லுங்க.
1: கண்ணீர் கடந்தும் மலரும் சிறு புன்னகையில் புரிகிறது, எவ்வளவு அழகானது இந்த வாழ்க்கை என்று.
0: அடடா, அருமையா இருக்கு, மிகவும் அருமைங்க. எங்களுக்காக இது பகிர்ந்ததுக்கு ரொம்பவே நன்றி. வாங்க அடுத்த நீங்கள் இணைஞ்சிட்டீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியிலிருந்து பாத்திமா.
0: பாத்திமா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறோம்.
0: சொல்லுங்க சகோதரி, எங்களுக்காக நீங்க என்ன வரிகள் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, என்ன புத்தகம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க?
2: ராஜாலி பறவையும் கிளவியும் அப்படிங்கிற சின்ன கதை.
0: சரி சொல்லுங்க.
2: அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஒரு பாட்டு மட்டும் எப்பயாவது போட்டுருங்க. தங்க நிலவே உன்னை உரி.
0: இல்ல, நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நிச்சயமா உங்களுக்காக இந்த பாட்டல் கண்டிப்பா நம்மளுடைய பண்பலையில ஒலிக்கும். நீங்க சொல்லுங்க.
2: ஒரு அரசரிடம் ராஜாலி பறவை ஒன்று இருந்தது. அதை அவர் மிக விரும்பி வந்தார். ஒரு நாள் அது பறந்து ஒரு கிழவியின் வீட்டில் மேல் அமர்ந்தது. அக்கிழவி அதை பிடித்து கொண்டாள். அதன் அழகு கோணலாக இருந்ததை கண்ட கிழவி, இப்படி இருந்தால் சாப்பிட இயலாது என்று எண்ணி கத்திரிக்கோளால் அதை கத்திரித்துவிட்டாள். பின்பு அதன் கால் நகங்கள் நீண்டிருப்பதை கண்டு, இப்படி இருந்தால் நடக்க இயலாதே, அர்த்தமாக இருக்குமே என்று கருதி அதையும் வெட்டிவிட்டாள். இவ்வாறு செய்தது அதன் மேல் இறக்கப்பட்டு அன்பினால் தான் செய்தேன் என்று முடிவும் செய்து கொண்டாள். இறுதியில் அது செத்து மடிந்தது. பின்பு மன்னர் தன் கூலி ஆட்களை ராஜாலி நிலைமை குறித்து தெரிந்து வர அனுப்பினார். அவர்கள் அப்பறவையை கிளவியிடமிருந்து பெற்று அதை அரசரிடம் கொண்டு வந்தார்கள். அதன் நிலைமையை பார்த்த அரசர், இதை வெளியே கொண்டு போய் மக்களிடம் அறிவிப்பு செய்யுங்கள். எவன் தன் அந்தஸ்து தெரியாதவனிடம் செல்கிறானோ அவனுடைய நிலைமை இவ்வாறுதான் ஆகும் என்று சொல்லுங்கள் என்றார்.
0: சிறப்புங்க, ரொம்ப அருமையா சொல்லிருந்தீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த நியூ சகோதரி நமக்காக காத்துட்டு இருக்காங்க, யாருன்னு பாக்கலங்களா? சொல்லுங்க சகோதரி, உங்க பேர் என்ன?
3: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: நான் திருச்சி மாவட்டம் திரையூர் வட்டம் கோணபாதையில இருந்து சந்திரா பேசுறேங்க.
0: திருச்சியில இருந்து சந்திரா பேசுறீங்க, சொல்லுங்க. எங்களுக்காக என்ன புத்தகம் எடுத்தீங்களா? நல்லா இருக்கோங்க.
3: அப்துல் கலாம் புக்கு வந்து வாழ்க்கை பத்தி சொல்ல போறேங்க.
0: சிறப்புங்க, சொல்லுங்க.
3: அமைதியான திருப்தியான வாழ்க்கை வாழ சிக்கனமும் சிந்தனையும் சிறந்த பண்பு. வாழ்க்கை என்ன என்று தெரிவதற்குள் அதன் பாதி கடந்து விடுகிறது. வாழ்வில் நிறைய பெற வேண்டும் என்றால் உன்னையே அதிகமாக கொடு. வாழ்க்கையில் துன்பம் அடைவதற்கு அறியாமையை தவிர வேறு எதுவும் காரணம் இல்லை. வாழ்வில் மெதுவாக சிந்தனை செய்யுங்கள், விரைவாக செயல்படுத்துங்கள். வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனையை சமாளிக்க உதம் திறனே கல்வி. வாழ்வதில் தான் இன்பம், உழைப்பதில் தான் வாழ்வு. பிறருக்கு உதவியாக வாழும் வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாகும். பின்னோக்கி வெகு தூரம் பார்ப்பவனே முன்னோக்கி வெகு தூரம் பார்க்க முடியும். அடிபணிந்து வாழ்வதை விட நிமிர்ந்து சாவதே மேல்.
0: சிறப்புங்கம்மா, ரொம்பவே அருமையா சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கான பாடல் ஒலிக்கிறதுக்கு இருக்க, அதுக்கு முன்னதாக கேட்கலாம்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரைன்

0: டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
3: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆட்டோனமஸ், விருதுநகர். புதுடில்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
4: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
3: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
4: 50 மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்
3: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959.
5: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ் நாளே லக்கி டைல்ஸ் தாங்க.
6: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
5: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444-9111-444.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
8: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
9: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
8: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
9: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
8: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
10: கோடி பண்பலை 100 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
11: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: JJ College of Engineering and Technology, Saurameka Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
4: வீட்டிற்கு அழகு டைல்ஸ். அழகான டைல்ஸ் நாளே லக்கி டைல்ஸ் தாங்க.
5: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
4: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
6: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
7: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
6: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
7: அப்படியா?
6: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
7: அப்போ இப்பவே போலாம்.
8: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
9: கோடை பன்மலை 105 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ், பரமத்திவேலூர், துறையூர், முசிறி, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துகள்.
10: வான்வழி வானொலியில் மகளிர் நேரம், இது படித்ததில் பிடித்தது. நீங்கள் வரவேண்டிய இலக்கங்கள் அனைத்து மகளிர் 2424292929 அறிமுக மகளிர் 2424226 முன் இணைப்பிற்கு 4542. உங்களுக்காக நான் ஒரு புத்தகம் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. மேன் சர்ச் ஃபார் மீனிங். இது ஒரு உளவியலாளர் விக்டர் இ ஃப்ராங்கல் அப்படின்றவரை எழுதின புத்தகம். அதில் அவர் சொல்லியிருக்காரு, வாழ்க்கையிடமிருந்து நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் என்பது முக்கியமில்லை, மாறாக வாழ்க்கை நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறது என்பதே முக்கியம். இந்த வாழ்க்கை நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கு. உண்மையிலேயே அது என்னன்னு தெரிஞ்சு அதை நோக்கி ஓடும்போது நம்ம வாழ்க்கை முழுமை பெறது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே கூட நம்மளோட மனசும் நிம்மதி அடையும். இதை தாங்க ஃப்ராங்கல் லோகோ தெரப்பி அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து இதில் கான்சன்ட்ரேஷன் கேம்ப் அப்படிங்கிற ஒரு வதை முகாமில் நாசிகளால் யூதர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மரண வேதனை அனுபவிச்சும் கூட வாழறதுக்கான அர்த்தத்தை அவர் கண்டுபிடிச்சார். நம்ம கஷ்டப்படுறதுக்கான அர்த்தத்தை கண்டுபிடிச்ச பிறகு அந்த சூழ்நிலையை நம்மால் மிகவும் எளிதாக கையாள முடியும். அவர் சொல்கிறாரு, வாழ்கிறதுக்காக கஷ்டப்படுறத தாண்டி கஷ்டப்படுறதுக்காக வாழணும், அதுதான் நம்மளோட பலத்தை இன்னும் அதிகரிக்கும்னு சொல்கிறாருங்க.

0: வாழ்க்கையின் மேலே கொஞ்சம் வெறுப்பு வந்தால் கூட அதை கண்டிப்பாக விட்டுத்தள்ளுங்க. எத்தனை கஷ்டம் வந்தாலுமே கூட நிச்சயமாக அது நமக்கான இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும். இந்த புத்தகத்தோட தமிழாக்கம் வாழ்வின் அர்த்தம் மனிதனின் தேடல் அப்படிங்கிற சரவணகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதியிருக்காரு. நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக படித்து பாருங்கள். காத்திருக்காங்க நம்மளோட சகோதரிகள், வாங்க. அவங்க நமக்காக என்ன புத்தகம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சமான உரைகள் என்னன்னு பார்க்கலாம். வாங்க சகோதரி.
1: என்ன
0: புத்தகம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க?
1: நாகநந்தினி
0: சொல்லுங்க.
1: ஆமாங்கம்மா, அதுல வந்து நாட்காட்டின்ற தலைப்புல, நாட்காட்டியில் தினமும் தேதிகள் கிழிக்கப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தீர்கிறது வயது. அதுலயே வருடப்பறவைன்னு ஒரு தலைப்பு. வருடப்பறவையின் சிறகசைப்பில் உருவான சுழல் காற்றால் மெழுகுவர்த்திகள் அணைக்கப்பட்டு எட்டி ஊட்டி விடப்படும் கரும்பு காட்டு அழிச்ச துண்டுகள் என கரைகிறது இளமை ஒவ்வொரு பிறந்த நாளிலும்.
0: சிறப்புங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. எங்களுக்காக அருமையான வரிகளை கொடுத்துருக்கீங்க, நன்றிங்க. அடுத்துதான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சகோதரி, சொல்லுங்க.
2: நண்பர்கள் வணக்கம்க்கா, நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கங்க, நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேன்க்கா, நிகழ்ச்சி கேட்டுட்டு.
0: சிறப்புங்க, நீங்க எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
2: எங்க வீட்டுல இருந்து அமுதான்க்கா.
0: ஆ, சிறப்பு. அமுதா சொல்லுங்க.
2: முடியுங்க்கா, அப்துல் கலாம் எழுதிய புக்குங்க்கா.
0: சொல்லுங்க.
2: அப்துல் கலாம் சிந்தனை. ஒரு முறை வந்தால் அது கனவு, இரு முறை வந்தால் அது ஆசை, பல முறை வந்தால் அது லட்சியம். மாற்ற முடியும், ஆனால் உங்களது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளாதீர்கள். உங்களது பழக்க வழக்கங்களை நிச்சயம் உங்களது எதிர்காலத்தை மாற்றிக்கொள். வெற்றி வேண்டும், உண்மையாக பேச வேண்டும், உழைப்பு வேண்டும், துன்பம் வரும்போது அஞ்சாதே.
0: சிறப்புங்க, ரொம்பவே அருமையா சொல்லிருக்கீங்க, நன்றிங்க. இணைஞ்சு இருங்க எங்க கூட. அடுத்துதான் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க சகோதரி, இணைஞ்சிட்டீங்க நீங்க. இணைப்புலதான்
3: சகோதரிக்கு இனிய வணக்கம்.
0: இனிய வணக்கம்.
3: பேசுறேன்
0: இந்திரா. எங்க இருந்து பேசுறீங்க?
3: அருப்புக்கோட்டையில
0: இருந்து. அருப்புக்கோட்டை சொல்லுங்க எங்களுக்காக நீங்க என்ன.
3: கோடை ஃபிலிம் அனைவரும் கேட்டதா சொல்லுங்க.
0: கண்டிப்பாங்க, சொல்லுங்க.
3: வெற்றியை நோக்கி ஓடுபவனுக்கு அலாரம் தேவையில்லை. வெற்றியை நோக்கி ஓடுபவனுக்கு அலாரம் தேவையில்லை. அவன் கனவுகள் அவனை எழுப்பும், அவன் கனவுகள் அவனை எழுப்பும். உடல் உறங்கும், உள்ளம் உறங்காது. உடல் உறங்கும், உள்ளம் உறங்காது. நன்றி சகோதரி.
0: நன்றிங்க. உங்களுக்கான பாடல் ஒலிக்க உள்ளது, அதற்கு முன்னதாக கேட்கலாம்.
4: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
5: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
4: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
6: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கொடுப்பன்பலை 100.5 இணைந்திருக்கிறோம். இது மகளிருக்கான நேரத்தில் படித்ததில் பிடித்தது. நம்ம கூட நம்மளோட சகோதரி இணைய போறாங்க. யாரும் இங்கிருந்து பேசுறாங்கன்னு பாக்கலாங்களா? வாங்க சகோதரி.
1: விஜயலட்சுமி அம்சராஜன், கோவிந்த நகரம், தேனி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: விஜயலட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: மேடம் நீங்க நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோங்க. சரி சொல்லுங்க.
1: கவிதையோட தலைப்பு வந்து கூடா நட்பு கேடாய் முடியும். இதோட நூலாசிரியர் வந்து சுபாஷினி மேடம்.
0: சுபாஷினி அவங்களோட புத்தகங்களா? சரி சொல்லுங்க.
1: என்னுடைய மனம் தான் மேடம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: அழுகிய தேங்காய் அதனுடன் சேர்ந்தன வறுகடலை, பச்சை மிளகாய், பூண்டு, உப்பு, கறிவேப்பிலை, இஞ்சி. இவை அனைத்தையும் கெடுத்து கீழே வழியில் விட்டது அழுகிய தேங்காய். நாசமாய் போனது நான் சாப்பிடவிருந்த தொகையல். கூடா நட்பு கேடாய் முடியும்.
0: நன்றிங்க சகோதரி, ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. அடுத்ததாக நம்மள இணைகிறார். வாங்க சகோதரி சொல்லுங்க.
2: விருதுநகர் மாவட்டம் திருச்செங்கல் டெய்லர் பாக்கியலட்சுமிக்கா, நல்லா இருக்கீங்களா?
0: பாக்கியலட்சுமி அக்கா நல்லா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
0: வீட்டுல எல்லாம் நல்லா?
2: பேரனுக்கும் இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரியுது.
0: பிறந்தநாள்

0: வாழ்த்துக்கள். அவங்க பேர் என்னங்க?
1: காயத்ரி பவானி சங்கர்.
0: காயத்ரி பவானி சங்கர், அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே கோடி பண்பலையின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோங்க. சொல்லுங்க. உங்க
1: நான் கொண்டு வந்த புக் வந்து பாத்தீங்கன்னா எனது சிந்தனைகள்.
0: எனது சிந்தனைகள்,
1: விவேகானந்தர்.
0: விவேகானந்தர் அவர்களின் புத்தகங்களா? அருமைங்க, சொல்லுங்க.
1: சில நேரங்களில் மன உறுதியாக இருக்கும், ஆனால் தொடர்ந்து நீதிபதி பதவிக்கான தேர்வு எழுத வேண்டும். பணமும் பேரும் புகழும் வரும், அதனால் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று நினைவு வந்துவிடுகிறது. சுவாமிஜி சொல்றாரு, அப்படிப்பட்ட நினைவு உன் மனதில் தோன்றிய உடனே ஆராய்ஞ்சி செய். நீ வேதாந்தம் படிப்பவனா ஆயிட்டா, தூங்கும் போது கூட இந்த ஆராய்ச்சி என்னும் வாளை உன் தலையணையில் கீழ் வைத்துக்கொள். அப்போது இத்தகைய பேராசை கனவிலும் உள்ள நெருங்காது. இவ்வாறு ஆசைகளை விட முயற்சியுடன் விடும்போது உண்மையான வைராக்கியம் வரும். அப்போது சொர்க்கத்தின் கதவுகள் தாமாகவே திறப்பதை காண்பாய். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிக்க.
0: சிறப்புங்கக்கா. அவரே இத எந்த பக்கத்துல சொல்லியிருக்காருங்கக்கா? ரொம்ப அருமையா இருக்கு. நீங்க
1: கேக்குறீங்களாக்கா?
0: ஆமாங்கக்கா,
1: 214.
0: ஓ, சிறப்புங்கக்கா, அருமையா இருக்கு. சரிங்கக்கா, என்ன செய்யறீங்க? அதுக்கு முன்னாடி இன்னொரு நேயர் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாக்கலாங்களா? வாங்க சகோதரி, சொல்லுங்க.
2: மதிய வணக்கம் சொல்லி இணைப்பில் இணைவது இதோடு பசுமை நகர் பரிமலா. நல்லா நலமறியா அவள்.
0: பரிமலாக்கா, நலமக்கா, எப்படி போகுதுங்கக்கா?
2: எல்லாம் ஒரு மாதிரியா போயிட்டு
0: எல்லாம் நல்லதாவே போகுங்கக்கா. சரிங்கக்கா,
2: மந்தாரமா போயிட்டு.
0: நீங்க என்ன புத்தகம் படிச்சீங்கக்கா? என்ன வரிகள்?
2: அதாவது நம்ம பாக்கியராஜ் எழுதின பாக்கியா புத்தகம் என்னதான்.
0: சரிங்கக்கா.
2: அது இப்ப வந்து அவர் ஞாபகத்துக்கு வந்தோம்னா அந்த கதையெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு
0: வந்து. சரி சொல்லுங்க, அவர் என்ன சொல்லி,
2: அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளத்துல வந்து தவளை எல்லாம் நிறைய இருந்திருக்கு. அந்த குளத்துல தண்ணி வத்தி போயிடுச்சு. அப்ப அந்த கிணத்துல இருந்து மற்ற தவளை எல்லாம் வேற தண்ணி இருக்க இடத்துக்கு எல்லாம் தாவி தாவி போகுது. ஒரு சின்ன குட்டி தவளைக்கு மட்டும் போகவே முடியல. அது தாவி தாவி பாக்குது, அதனால முடியல. சக்தி எல்லாம் இழந்துருச்சு. சக்தி எல்லாம் இழந்தோன்னா இதுக்கெல்லாம் சொல்லுது, எப்படியாவது தாவி தாவி வா வான்னு சொல்லுதான். என்னால முடியாது, நீங்க எல்லாம் போய் பொழைச்சுக்கோங்க, நான் அந்த சேத்துலயே சேர்ந்து செத்துடுறேன், இதுக்கு மேல எனக்கு சக்தியே கிடையாது தாவரத்துலன்னு சொல்லிருக்குது. அந்த வழியா இன்னொரு தவளை வந்துருக்குது, அதுவும் சொல்லிருக்குது, நீ தாவலா உனக்கு முயற்சி இருக்குது, நீ முயற்சி பண்ண வந்துருவேன்னு சொன்னா என்னால முடியாது முடியாதுன்னு சொல்லிருக்குது. உன் பின்னாடி பாரு ஒரு பாம்புன்னு சொல்லிருக்கு. அந்த கேட்டோன்னு அந்த தவளை தப்புன்னு மேல பாஞ்சு வந்துருச்சான். அதான் நமக்குள்ள ஒரு சக்தி இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி.
0: கண்டிப்பாங்கக்கா, உண்மையிலேயே ஒரு உந்துகோள், அந்த ஒரு சின்ன உந்துகோள் எந்த அளவுக்கு அந்த தவளைய ஊக்கப்படுத்தி ஒரு உந்துகோள் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அருமைங்கக்கா. அடுத்ததாக கேட்கலாம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
3: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
4: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
5: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
6: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
7: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
8: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
7: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444-9111-444.
9: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
10: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
11: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
10: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
11: ஆடி ஜோடியோ

0: ஆஃபர் 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: கோடிப்பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
5: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
4: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: கோடிப்பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: கோடிப்பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம். இது மகளிருக்கான நேரத்தில் படித்ததில் பிடித்தது. நேரம் 12:41. நான் படித்த ஒரு புத்தகத்தை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இது ஒரு ரகசியம். ரோண்டா வைன் அவர்களோட தொகுப்பில் இதே இருக்கும். நிறைய ஆளுமைகள்கிட்ட எடுத்த நேர்காணல், அதை தொகுத்து அவர்களோட வாழ்க்கையில் அவங்க பயன்படுத்தி முன்னேறின ரகசியம்தான் இந்த புத்தகம். இன்றிருக்கும் நாம் நமது எண்ணங்களின் விளைவே அப்படின்னு புத்தர் சொல்லியிருப்பார். பகவத்கீதையில் யாத்பாவம் தத்பவதி, நீ என்ன நினைக்கிறாயே அதுவாகவே ஆகிறாய், இது மாதிரியான வாசகங்கள் நாம் கேட்டிருப்போம். அதை இந்த பிரபஞ்சத்தோட இணைச்சு ரகசியம்ன்ற இந்த புத்தகத்தில் அழகாக விளக்கியிருப்பாங்க. நமது வாழ்க்கை முழுமையாக நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நேர்மறை எண்ணங்கள் நம்ம நினைக்கிற இடத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போகுமாங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம நினைக்கிறது மட்டும்தான் தெரியும், நேர்மறை எதிர்மறைஞ்சது தெரியாதுன்னு இந்த ரகசியம் சொல்லுதுங்க. நம்ம நமக்கு தேவையானதை மட்டும் நினைச்சாலே போதும், அதுவும் நம்மளை நினைக்க ஆரம்பிச்சிருங்க. ஆனால் கண்டிப்பாங்க, உங்களுக்கு வேண்டாத, உங்களை கஷ்டப்படுத்துகிற விஷயத்த நினைக்கவே நினைக்காதீங்க. நல்லதே நடக்கும். நம்ம நம்மளோட வாழ்க்கையை அழகாக அலங்கரிக்கலாம். நம்மளை ஒரு காந்தம்னு சொல்கிறாங்க. நமக்கு நம்மளோட மனசை கட்டுப்படுத்த தெரிஞ்சதும் நம்மளோட அந்த ஈர்ப்பு சக்தி நமக்கு தெரிய வரும்னு ரகசியம் சொல்லுதுங்க. நீங்களும் இந்த ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்கோங்க. வாங்க மக்களே, நம்ம சகோதரிகள் நமக்காக இன்னும் நிறைய ரகசியங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் சகோதரி. வணக்கம் சகோதரி.
7: பண்பு சகோதரிக்கு இனிய மதிய வணக்கம் கூறி பண்மலையில் இணைவது நாமக்கல் மாவட்டம் ஓலப்பள்ளியிலிருந்து விஜயலட்சுமி அறிவானன்.
6: விஜயலட்சுமி அக்கா சொல்லுங்க.
7: மேடம், எனக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும். இந்த புத்தகமும் எனக்கு ஒருத்தர் ஏடிசி ராஜ் அண்ணா அன்பளிப்பா கொடுத்தாரு. எனக்கு அன்பளிப்புன்னு கொடுத்தாவே புக்கு கொடுக்க சொல்லிடுவேன் மேடம். இதுல வந்து நேத்து அப்துல் கலாம் நினைவு நாளு, அதனால அவருடைய அவரை போற்றிய கவிதை ஒண்ணு எடுத்து வச்சேங்க மேடம். அது ஒரு சும்மா ஒரு 5 வரி மட்டும் படிக்கிற மேடம், கொஞ்சம் அதிகமா இருக்குது, கொஞ்சமா படிக்கிறேன்.
6: சரிங்க, நீங்க சொல்லுங்க.
7: அறிவியலின் ஆசானாய் அகிலம் வாழ்த்தும் அன்னையாம் தமிழ்தாயின் தவப்புதல்வா, அறியாமை இல்லாத உலகம் காண அனுதினமும் வள்ளுவத்தை எடுத்து சொன்னாய். தெரிவு நிறை அணு பிளந்து செயலில் காட்டி சிறப்பு மிக செயற்கோளை வெற்றி கண்டாய். அறிவு உலக மேதையன ஆன்றோர் கூறும் அற்புதங்கள் செய்திட்ட வேந்தன் நீயே. மாமனிதர் கலாம் என்று பெயர் படைத்தாய், மகத்தான சாதனைகள் செய்து வைத்தாய். பாரதத்தின் முழுமைக்கும் பெருமை சேர்த்தாய், கண்ணியமாய் காந்தி அண்ணல் கொள்கை ஏற்று கடமையிலே சிகரமென உயர்ந்து நின்றாய். மண்ணுலக மாந்தரெல்லாம் மகிழ்ந்து போற்ற மாமேதை கலாமாக வருபவர் யாரோ. நான் கொஞ்சம் விட்டுட்டேங்க மேடம், முக்கியமான விட்டு படிச்சேங்க மேடம்.
6: சிறப்புங்கக்கா,
7: இது ரொம்ப பிடிச்சிருந்தது மேடம். இது எழுதி வந்து ராஜா மணிங்கிறவர் மேடம்.
6: உண்மையிலே அருமை மேடம், சிறப்புங்கக்கா, ரொம்பவே அருமையா எங்களுக்கு கவிதை சொல்லியிருக்கீங்க. நன்றிங்கக்கா. இனி இந்த இருங்கள், அடுத்ததாக நம்மோடு இணைகிறார் நமது சகோதரி. வாங்க சகோதரி, வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன?
8: வணக்கம் மேடம், நாமக்கல்ல இருந்து விஜய தென்றல் பேசுறேன்.
6: விஜய தென்றல் சொல்லுங்க அக்கா, நீங்க எங்களுக்காக என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க?
8: புயலிலே ஒரு தோணி நாவல். அது வந்து
6: யாருங்க?
8: பா சிங்காரம்.
6: பா சிங்காரம், சரி சொல்லுங்கக்கா.

0: என்ன வரிகள் உங்களுக்கு அதுல பிடிச்ச வரிகள்?
1: பணமே எல்லாம் என்ற எண்ணத்தின் தொடர்பாய் சமுதாயத்தின் கட்டு திட்டங்கள் நைந்து ஒழுக்க நெறிகள் மறைந்து போகின்றன. அதன் மேல் மனித பண்புகள் மங்கிவிடும். இதற்கு சரியான எடுத்துக்காட்டு பாபிலோனின் வீழ்ச்சியே.
0: சிறப்புங்கக்கா, அருமையா சொன்னீங்க. இணைந்தே இருக்குங்க இசையோடு கொடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில். அடுத்ததாக நான்

0: நூறுபிள்ளைந்தல் ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவழி மீளவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாயவலை மீளவழி இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
3: கோடை பண்பலை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இணையவழி ஆட்சேர்ப்பு மோசடி எனும் மின்வெளி குற்றம் குறித்து தெரிந்து கொள்ளலாம். பன்னாட்டு நிறுவனங்கள் மற்றும் முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகள் இருப்பதாக சொல்லி வேலை தேடுபவர்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் மோசடி செயல்பாடுகளை இணையவழி ஆட்சேர்ப்பு மோசடி எனும் மின்வெளி குற்றமாக வகைப்படுத்தியிருக்கின்றனர். இதனை ஆங்கிலத்தில் ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட் ஃப்ராட் என்கின்றனர். வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை வெளியிடும் இணையதளங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் மிக பெரும் நிறுவனங்களில் ஆட்சேர்க்கை நடைபெறுவதாக சொல்லி உடனடி வேலை, குறைந்த நேர வேலை, அதிக வருமானம் என்பது போன்ற கவர்ச்சிகரமான வாசகங்களுடன் விளம்பரங்கள் வெளியிடப்படுகின்றன. இந்த விளம்பரங்களை காணும் வேலை தேடுபவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இணைய வழியில் தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கின்றனர். அதனை பெற்றுக்கொண்ட இணைய குற்றவாளிகள் நேர்காணல் கட்டணம், பயிற்சி கட்டணம் அல்லது ஆவண சரிபார்ப்பு கட்டணம், முன்வைப்பு கட்டணம் என்று ஏதாவது ஒரு பெயரில் பணம் செலுத்தும்படி கேட்கின்றனர். வேலை தேடுபவரும் அந்த தொகையினை செலுத்திவிட்டு நேர்காணலுக்கு அழைப்பு வரும் என்று காத்திருப்பார். அதன் பிறகு அவர்களிடமிருந்து எந்த தொடர்பும் இல்லாமல் போய்விடும். விண்ணப்பித்தவருக்கு பண இழப்பு ஏற்படுகிறது. சில இணைய குற்றவாளிகள் வேலை தேடுபவரிடம் உங்களுக்கான சம்பளத்தை வழங்குவதற்கு ஆதார், வங்கி விவரங்கள் போன்ற முக்கிய ஆவணங்கள் தேவைப்படுகின்றன என்று சொல்லி தேவையான தகவல்களை கேட்டு பெற்றுக்கொள்வதுடன் அதனை கொண்டு பண மோசடிகளையும் செய்கின்றனர். இவை தவிர மிக எளிதான வேலை, இணையத்தில் வீடியோ எனும் காணொளியை பார்வையிட்டால் போதும், உங்கள் பார்வைக்கேற்ப பணம் கிடைக்கும் என்று சொல்வதுடன் அதற்கு சிறிய அளவிலான முன்பணம் செலுத்த வேண்டும் என்று சொல்லியும் பண மோசடி செய்கின்றனர். வேலை தேடுபவர்கள் நம்பகமான வேலைவாய்ப்பு தளங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். எந்த ஒரு நிறுவனத்தின் வேலைவாய்ப்புக்கான அழைப்பாக இருந்தாலும் அந்த நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வமான வலைத்தளத்தினை பார்த்து உறுதி செய்து கொள்ள வேண்டும். மேலும் பெரிய நிறுவனங்கள் தங்கள் நிறுவன வலைத்தளத்தின் முகவரியை கொண்டே உருவாக்கியிருக்கும். அம்மின்னஞ்சல் வழியாகவே நிறுவனத்தின் அனைத்து தகவல் தொடர்புகளும் நடைபெறும். ஜிமெயில், யாகூ போன்ற மின்னஞ்சல் முகவரிகளை பெரிய நிறுவனங்கள் பயன்படுத்துவதில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பன்னாட்டு நிறுவனம் அல்லது எந்த ஒரு பெரும் நிறுவனமும் தேர்வு நடைமுறைகள் மற்றும் முறையான நேர்காணல் இல்லாமல் ஆட்சேர்ப்புகளை செய்வதில்லை. எந்த வேலைக்கும் முன்பணம் செலுத்த சொல்வதும் இல்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த ஒரு வேலைவாய்ப்புக்கும் எந்த ஒரு கட்டணத்தையும் செலுத்த வேண்டியதில்லை. இதேபோன்று வங்கி கணக்கு எண்கள் அல்லது இரகசிய குறியீடுகளை அறிமுகமில்லாதவர்களிடம் பகிரக்கூடாது, இல்லையேல் நீங்கள் ஏமாற்றமடைய வேண்டியிருக்கும். எதனையும் கண்டுகொள்ளாமல் ஏமாற்றமடைந்தவர்கள் மின்வெளி குற்றப்பிரிவுக்கான உதவி எண் 1930 எனும் எண்ணில் தொடர்பு கொண்டோ அல்லது நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் எனும் தேசிய மின்வெளி குற்ற முறையீட்டு வலைத்தளத்திலோ முறையீடு செய்து நல்ல தீர்வினை பெறலாம்.
2: இதுவரை கேட்டோம் மாயவலை மீளவழி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்தார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
0: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீளவழி.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.

நம்மளோட சகோதரிகள் நமக்காக மிகவும் அருமையான கருத்துக்களை எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இந்த ஒரு இனிமையான தருணத்துல சிறுவழி பயணம் செய்ய என்னையும் அனுமதித்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் வான்வழி நன்றி சொல்லி வானொலிகளில் விடைபெறுவது நான் சிவசக்தி.

0: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: வணக்கம் நேர்களே, பகல் நேர இசை விருந்து உங்கள் கோடை பண்பலை 100.5 இப்பொழுதிலிருந்து ஆரம்பமாகும் வேளை இது. உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை அநேக நேயர்களின் அபிமானம் பெற்ற பாடல் கோர்வை வந்துவிட்டது நேர்களே. உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியின் தொடக்கமாக கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. தூத்துக்குடி கயத்தார் காந்தி, முனியசாமி, மகேஸ்வரி, மணி, மருது, குருநாதன், தங்கமாரி இவர்களின் விருப்பமாய் சங்கரதாஸ் சுவாமிகள் வரிகளில் கே.வி. மகாதேவன் இசையில் பாடலை பாடுகிறார் பி. சுஷீலா.

இனிமையோடு இணைந்தொருகும் நேரமாய் இது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1961 வெளியான பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. ஈரோடு தாண்டாம்பாளையம் வேணி நடராஜன், முருகேசன், லக்ஷ்மி, சாமியப்பன், அருக்காணி விருப்பமாய், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். பாடலை பாடுகிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 முதல் August 11 வரை இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
4: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
5: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள், லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
4: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444-9111-444.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
9: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
8: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
9: அப்படியா?
8: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
9: அப்போ இப்பவே போலாம்.
10: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
11: கோடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
12: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
13: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
12: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா. ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
13: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி வருகிறது எங்க ஊர் ராஜா திரைப்படத்திலிருந்து பாடல். மதுரை பெத்தானியபுரம் கண்ணையா, ஜானகி, பாலு, ராதா, சுசீலா, சுப்புராஜ் விருப்பமாய், கண்ணதாசன் வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில் பாடல் பாடுகிறார் TM சவுந்தரராஜன். 1968 வெளியான திரைப்படம் இது, எங்க ஊர் ராஜா.
1: யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க.

0: நேரம் 1:17.
1: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
2: தங்கள் அன்புடன்
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சேவி வாயிலாகவும் பகிரலாம்.
1: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
2: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
2: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
2: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
2: நமது கோடை பண்பலை 100.5.
0: அத்தகைய வாய்ப்பை இன்று பெற்றிருக்கும் நேயர் யார் என்று தெரியுமா நேயர்களே? மதுரை மாவட்டம் கோகிலா அவர்கள். மதுரை மாவட்டம் கோகிலா சிறப்பிக்கும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 2 மணிக்கு உங்களுக்காக காத்திருக்கிறது. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1962 வெளியான நிச்சய தாம்பூலம் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. ஹொசூர், தமிழ்ச்சோலை, கணேசன், தனலக்ஷ்மி, ஹரிஹரன், பூபதி விருப்பமாய், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையில் பாடலை பாடுகிறார் டி எம் சவுந்தரராஜன்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சல் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசியில சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
3: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
4: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
5: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள், லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
4: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
6: கோடை பன்மலை நொறுபுள்ளி 5 இன் இன்றைய நிகழ்ச்சி.

0: பொருட்கள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துகள்.
1: பலவித பாடல் பதார்த்தங்களோடு பசியாறும் வேளையாக இது உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1979 வெளியான இமயம் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. இளையான்குடி இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மஜீத், ரிஃபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா விருப்பமாய், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடலை பாடுகிறார்கள் கே ஜே யேசுதாஸ், வாணிஜெயராம்.

0: அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா
4: வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
5: ஈரோடு புத்தக திருவிழா July 31 to August 11 வரை இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு.
6: நெஞ்சம் மறக்காத பாடல்களோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில். இனி 1976 வெளியான உத்தமன் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. அருப்புக்கோட்டை நெசவாளர் காலனி வெங்கடேஷ், ஜெயசுதா, தருண் விஜய், லக்ஷ்மி பிரியா, ராஜேந்திரன், தமிழ்ச்செல்வி விருப்பமாய், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில் பாடலை பாடுகிறார்கள். TM சௌந்தரராஜன், P சுஷீலா.

கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா

0: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
4: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
5: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ் நாளே லக்கி டைல்ஸ் தாங்க.
6: தஞ்சையில் தன்னிகரிலா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
5: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
7: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
10: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
9: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
10: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
9: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
11: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
12: உயிரெழுத்து
13: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
11: நேர்களே, அழகான நம் மனதில்
14: ஆழமான ஓர் இடத்தில்
11: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
14: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
11: இதய ராகங்களை
14: நீங்களும் அரங்கேற்றலாம்.
11: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
14: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை.
1: இசை பாடுநீ
0: மழை.
2: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
3: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும்.
4: நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி நாமக்கல் மாவட்டம் கணேசபுரம் விஜயத்தென்றல் தெருவில். நாமக்கல் மாவட்டம் கணேசபுரம் விஜயத்தென்றல் தெரிவு செய்த பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. இனிய பாடல்களோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவை. இனி 1950

0: 1958 வெளியான நாடோடி மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. வெண்ணந்தூர் வெட்டுக்காடு சிங்காரம் விருப்பமாய் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வரிகளில் எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையில் பாடலை பாடுகிறார் டி எம் சவுந்தரராஜன்.
1: தம்பி.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: கோடை பண்பலை 100.5 ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தகத் திருவிழா
3: வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.

நேரம் 1:45. இனிய பாடல்களோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில். இனி 1975 வெளியான நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. ஓடையக்காட்டூர் ராமசாமி, ருக்மணி, கவின், பூபதி விருப்பமாய், புலமை பித்தன் வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில் பாடுகிறார் பாடலை TM சவுந்தரராஜன்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா, லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை, இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
4: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
5: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
4: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444-9111-444.
6: நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1962 வெளியான வளர்பிறை திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. வையப்பமலை, நதியா கணேசன், கிருஷ்ணவேணி, சரண்யா, மதுமிதா, பாசுகி, சரவணகுமார், சர்வின், மித்ரன் விருப்பமாய் கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் பாடுகிறார் பி சுஷீலா.

நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் நிறைவாக 1963 வெளியான பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. தாராபுரம் நாடார் திரு துரைராஜ், பேபி அம்பிகா, இளவரசி சித்ரா, சுகந்தி விருப்பமாய். கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையில் பாடல் பாடப்படுகிறார்கள். டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா. இதுவரை இதயம் குளிர்வித்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய நெஞ்சில் நிறைந்தவை. மீண்டும் நாளை பகல் 1 மணிக்கு. நிகழ்ச்சியை தொகுத்த மகிழ்வில் விடைபெறுகிறேன் நேர்களே, உங்கள் பனசரி யோகானந்த். நன்றி நேர்களே.

0: கோடை பண்பலை 100.5 ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா
1: வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
2: ஈரோடு புத்தக திருவிழா ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு.

0: இனிய வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார். கோடை பண்பலை 100.5 ஞாயிற்றுக்கிழமை தோறும் வளம் வரும் செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற நேயர்களுக்காகவும் பண்பலையில் வளம் வரும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் எண்ண கருத்துக்களை எழுதி அனுப்பி முத்தான நேயராக தேர்ந்தெடுக்கப்படும் நேயர்களுக்காகவும் வளம் வரும் நிகழ்ச்சி வென்றார் வந்தார். இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா, மதுரை மாவட்டம் மேலூர் கோகிலா அம்மா அவங்க கிட்ட தான் பேச போகிறோம். அவங்க செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில் வெற்றி அடைஞ்சிருக்காங்களா அல்லது முத்தான நேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு அவங்கக்கிட்டே கேட்டலாம். வணக்கம்மா.
1: வணக்கம்ப்பா, நான் மதுரை மாவட்டம் மேலூர்லேருந்து கோகிலா பேசுகின்றேன்ப்பா.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம்ப்பா. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களாப்பா?
0: நிலையத்தில் எல்லாருமே ரொம்ப நலமாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்களே. இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: நம்ம பண்பலை தான். என்னோட மகிழ்ச்சி காரணமே நம்ம பண்பலை தான். அது இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
0: அதுவும் நம்ம பண்பலையில் நேரலையில் அமர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லணும்ல.
1: ரெண்டாவது டைம் வந்ததுனால எனக்கு எல்லையில்லா ஆனந்தம்ப்பா.
0: இரண்டாவது முறையா வந்திருக்கீங்க நம்ம பண்பலைக்கு.
1: ஆமாப்பா, ரொம்ப சந்தோஷம் பா.
0: சரி, வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு நீங்க எதுல வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க?
1: நான் வந்து ஜானகி அம்மாவோட இறப்பை பத்தி நல்லா சொல்லியிருந்தாங்க நம்ம பண்பலையில. ஜலிமா ஜாஜாங்கன்ற தொகுப்பாளர் சொல்லியிருந்தாங்க, அதை வச்சு அவங்கள பற்றி எழுதி நான் வந்திருக்கேன்ப்பா. அந்த ஜானகி அம்மாளுடைய வாழ்க்கை வரலாறு அந்த மாதிரி அவங்க சொன்னதை வச்சு நான் எழுதி இந்த வென்றார் வந்தாருக்கு கடிதம் மூலம் எழுதி நான் தேர்ந்தெடுத்து வந்திருக்கேன். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு.
0: சரி, அந்த கடிதம் எழுதும் போது எப்படி, நம்ம இந்த தடவை கண்டிப்பாக வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு போகணும் அப்படின்ற ஒரு உறுதியோடு எழுதுனீங்களா?
1: கண்டிப்பாக நான் போயிருவேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில்.
0: கடிதம் எழுதுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்களா?
1: இல்லை, எங்கள் வீட்டில் எழுதிட்டு லெட்டர் போடப்போ நான் தான் போடுவேன். நான் தான் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே நிறையா கவர், 50 கவர் 100 கவர் வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன்.
0: சரி,
1: நிறைய லெட்டர்ஸ் பேப்பர்களுக்கும் போடுவேன், நம்ம இதுக்கு நிறையா போட்டுறது சொல்லிட்டேன். என்னை கூப்பிட்டா கூப்பிடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு எனக்கு அப்படின்னு. சும்மா இருடி, பொழுதன்னைக்கு நீ போயிட்டே இருப்பியா
0: அப்படின்னு சொன்னாங்களா?
1: ஆமா. அப்புறமே ஒரே குசி, எல்லாருக்கும் இங்கே போறமா, அம்மா போயிட்டே இருக்கா அப்படின்னு எங்க பிள்ளைங்க பூரா ஒரே சந்தோஷமா இருந்துச்சு.
0: சரி, வானொலியில வந்து நீங்க வந்து நேரலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இங்க பண்பலையில இருந்து அழைப்பு வந்திருக்கும்.
1: ஆமாப்பா.
0: அதான் நீங்க வீட்டுல சொன்ன உடனே என்ன சொன்னார் கனவர்?
1: கனவர் ரொம்ப என்னாச்சு, நிஜமா நீ ஏன் டவுட்டான் கேட்டுக்க அப்படின்னாங்க. அப்புறம் திரும்ப வீர நான் கேட்டியம்மா, நான் தானா கோகிலான மேலூர்ப்பா, கே கோகிலாப்பா, என்னோட நம்பர் என்னாருக்கு சொல்லிருங்கப்பா அவனு. ஓகே, உங்க நம்பர் தான்ப்பா அப்படின்னு.
0: அதாவது ஏற்கனவே என்னால நம்ப முடியலையே, யார்கிட்ட சொல்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
1: ரொம்ப சர்ப்ரைஸ், நல்லா இருந்துச்சுப்பா, நல்லா இருந்துச்சு.
0: சரி, அதே மகிழ்ச்சியோடையும் அதே பூரிப்போடையும் நிகழ்ச்சியில முதலாவதா விருப்ப பாடல, உங்களோட விருப்பத்துல என்ன பாடல் கேட்கலாம்?
1: அம்மா, நான் ஃபர்ஸ்ட் ஒண்ணு சொல்லிக்கிறேன், கோடை பண்பலை 27வது ஆண்டு உதய விழா வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன்.
0: மிக்க நன்றி.
1: அதுக்கப்புறம் வந்து கோடை பண்பலையில உயர் அதிகாரிகளுக்கும் மற்ற அதிகாரிகளுக்கும் நம்ம பணிபுரிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அபிராமி அந்ததில் வரும் வாழ்த்து பாடல் உள்ள, கலையாத கல்வியும் குறையாத வயரும் கழுவினியில்லாத உடலும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும், அந்த மாதிரி எல்லா பேருமே நீங்கள் பண்பலை 100.5 நம்ம பொறுப்பாளர் நிர்வாக எல்லா அனைவரும் அபிராமியோட அருளால் எல்லா வயது குறைவாமல் நம்ம நோய் ஆரோக்கியமாக நல்ல கல்வியோடு எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ட்டு அபிராமி சார்பில் நான் வேண்டிக்கிறேன்ப்பா, வாழ்த்துறேன்ப்பா எல்லாருக்கும்.
0: மிக்க நன்றிம்மா, மிக்க நன்றி. அதே வாழ்த்துக்களோடையும் அதே மகிழ்ச்சியோடையும்
1: வாழ்த்துக்கூடையும் என்னோட முதல் பாடல் என்னன்னா, கோடை பண்பலை 27வது உதய விழா ஃபர்ஸ்ட் என்னோட பண்பலைக்கு தான் முதல் உரிமை எனக்கு கொடுப்பேன்.
0: சரி,
1: அது வெற்றி அடைஞ்சதுனால வெற்றி கொடிகட்டு படையப்பா படத்துலேருந்து அந்த சாங் கொடுங்க எனக்கு.
0: அழகாக பாடுங்க, அப்படியே ஒரு வரி பாடுங்க.
1: வெற்றி கொடிகட்டு
0: என்னாச்சு,
1: வெற்றி கொடிகட்டு தடைகளை
0: முட்டு முறை முட்டு
1: படையப்பா.
0: சரி, பாடல் கேட்கலாமா? சரி, ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூப்பா.

0: நேரம் 2:10 கோடைப்பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வென்றார் வந்தார். இன்னைக்கு நிகழ்ச்சியில மதுரை மாவட்டம் மேலூர் கோகிலா அம்மா அவங்க கூட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அம்மா சொல்லுங்க, வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து இல்லத்தரசிதே, முன்னாடி கடை வச்சிருந்து எல்லாம் நல்லா பண்ணியிருந்தப்போ 4 பேர் வேலைக்கு போட்டு பண்ணோம். இப்போ வந்து இல்லத்தரசியாகத்தையும் இருக்கேன். சின்ன சின்ன வருமானங்கள் பண்ணுற அளவில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
0: சுய தொழில்
1: பண்ணிகிட்டு இருக்கேப்பா. எனக்கு தேவையான நான் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட கணவர் வந்து எம் கண்ணன். அவரோட இது வந்து ஒர்க் ஷாப், 2-வீலர் மெக்கானிக்கு. நாங்கள் பயலுக வச்சு வேலை ஓனாக வச்சுருக்கிறாங்க. என்னோட பெரிய பொண்ணு பேர் பிரியங்கா, அவர் பல் மருத்துவர். அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு மாப்பிள்ளை பேர் தீபன்குமார்.

0: அவங்க மதுரை தான். இப்போ குழந்தை பேர் ஒரு பேரன் இருக்கார், அவருக்கு கிருத்திகுமார் 3 வயசாகுதுப்பா. ரெண்டாவது பொண்ணு வந்து ஐஸ்வர்யா மான்ஸ்ரீ, பிடெக் எம்பிஏ படித்து சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க.
1: சரி.
0: மூணாவது பொண்ணு சுதர்சனா +2 படிக்கிறாங்கப்பா. இதேப்பா என்னோட குடும்பம். என்னோட அம்மா வந்து லலிதா, மதுரையில் இருக்கிறாங்க. அப்பா இல்லை, மாமனார் மாமியால் இல்லை, அம்மா பேர். அம்மாவுக்காகவும் எழுதிட்டு வந்திருக்கேன். அம்மா பேர் லலிதா. அவங்களுக்கு அடுத்து ஒரு பிறந்த நாள் போது எங்கள் அம்மாவை வாழ்த்திருங்க, நல்லா இருக்கட்டும்ட்டு.
1: சரிங்கம்மா, அவங்களுக்கு கோடை பண்பலை 100+5 சார்பாக இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கலாம். சரி, இல்லத்தரசி அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க, அப்போனா வேலை நிறைய இருக்கும். இந்த வேலைகளுக்கு நடுவில் எப்படி கடிதம் எழுதுறதுக்கு நேரம் ஒதுக்குறீங்க?
0: கடிதம் எழுதுறதுக்கு எனக்கு வந்து வேலையை அதிகமாக்காமல் காப்பாற்றுறதே நம்ம எஃப்எம் தான், நமக்கு 100.5 தான். எதுனாலேன்னா ரொம்ப டயர்டாக இருந்தாலும் உங்களுடைய இசையை கேட்டோடனே நான் ரொம்ப உற்சாகமாயிருவேன். எனக்கே தெரியாது எப்படின்னு, டயர்டாக படுத்திருப்பியும் இவங்க எல்லாமே சொல்லுவாங்க, எப்படி அம்மா, என் பொண்ணுங்களே சொல்லுவாள்,
1: சரி
0: அம்மா அப்பா அம்மா 50 வயசு ஆயிடுச்சு, எப்படிப்பா நாங்கள்லாம் ஒரு வேலை செஞ்சோம் டயர்டாகி படுத்துறோம், இவை மட்டும் எவ்வளோப்பா அப்படி சுறுசுறுப்பாக வைத்துறாரு, ஒரு எறும்பு மாதிரி தர்றாள். நான் சொல்லி கோடை பொன்மலை தாண்டி என்னை சுறுசுறுப்பாக சுத்த வைக்கிது, என்னை எனர்ஜி கொடுக்குற மாதிரி எனக்கு அது. நான் கடிதம் எழுதணும்னா அதிகாலையில் எப்போதுமே 4 மணிக்கு எந்திரிச்சு பழகிட்டிப்பா. எப்போதுமே எங்கள் வீட்டிலேருந்தே சின்ன வயசுலேருந்தே 4 மணிக்கு எந்திரிச்சு பழகிட்டேன். அந்த டைம் யார் எந்திரிக்கிற டயத்தில் நான் உட்காந்து எழுதுவேன், சாமி ரூமில் உட்காந்துட்டு சாமி வேண்டிட்டு டக்குன்னு கழுது. எந்த யா எதுக்கு கடிதம் எழுதினாலும் சரி, என்னோட டைம் 4 மணி
1: காலையில், முதல் முறையா எந்த நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதுனீங்க நம்ம பண்பலைக்கு?
0: நம்ம பண்பலைக்குப்பா முதல் முறையா வந்து நம்ம பிரதமர் அவர்களை பேசினாங்கப்பா, மோடி அவர்கள். அப்ப அவங்கள பத்தி கருத்து நம்ம பண்பலையில ஒளிபரப்புனாங்க. அது எப்படி இருந்துச்சுன்னு எழுத சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாய்ஸ் மெசேஜ், குரல் போடுறாங்க. அப்போ நான் என் பொண்ணு, சின்ன பொண்ணு என் பக்கத்தில் இருக்கனால நான் எதுவும் சொன்னேன், ஏய் அவங்க பண்ண சொல்லியிருக்காங்கடி, நீ ஒன்று எழுதி நான் ஒன்று எழுதி போடுவண்டி அப்படின்னு, போமா பண்ணுடி நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதாவது கீழ்த்தர மக்கள்லேருந்து அடித்தர மக்கள் வரைக்கும் கொண்டு போய் நம்ம பண்பலை சேர்க்குறாங்க. அந்த மோடியோட அந்த பிரதமருடைய கருத்தெல்லாம் அவ்வளோ சிறப்பாக பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் அவங்களுடைய அதாவது எந்த அளவில் பண்ணுனா சிறப்பாக இருக்கும், அந்த அளவில் அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம பண்பலை. அவங்களுடைய பண்பலையுடைய ஒளிபரப்புற விதத்தினால தான் இந்த அளவுக்கு மேன்மையாக இருக்குது.
1: பாராட்டி கடிதம் எழுதுனீங்க,
0: அந்த மாதிரி அதுக்கு கடிதம் எழுதுனி வாய்ஸ் மெசேஜும் போட்டு விட்டேன். அப்புறம் என் பொண்ணும் ஒரு கவிதை மாதிரி எழுதியிருந்தா, ரெண்டு பேருக்குமே என்னோட நேம் வந்தது. அதுதான் ஃபஸ்ட்டு என்னது, அது அதுலயே ஃபர்ஸ்ட் இதுலயே நான் இது பண்ணோன்னு எனக்கு ஒரு சந்தோஷம். என்னடா நம்ம நேம் எல்லாம் சொல்றாங்களே,
1: எதிர்பார்க்கவே இல்லையே, நம்ம தானா இல்ல வேற யாரும்
0: நினைச்சீங்களா?
1: சரி, நேரலை நிகழ்ச்சியில எல்லாம் கலந்துருக்கீங்களா நம்ம பண்பலையில?
0: நம்ம பண்பலையில வந்து ஏமா நான் போன் பண்ணா பண்ணு பேசவே முடியலப்பா உண்மைக்குமே.
1: அப்படியா?
0: இது வரைக்கும் நான் பேசினதே இல்ல,
1: பேசினதே இல்லையா?
0: பேசினதே இல்லை. ஒரே ஒரு வாட்டி வந்து குரல், நம்ம செவ்வாய்க்கிழமை போடுவாங்கல்லப்பா அந்த
1: குரலின் குரல்,
0: அதுல ஒரு வாட்டி லைன் கிடைச்சிச்சு. அதுவும் அந்த சார்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி போன் கட் ஆகி போச்சு எனக்கு.
1: அப்படியா? ஐயோ,
0: ஒரு இதுல கூட நானுமே நிறைய கருத்து நோட் பண்ணி வைப்பேன். நோட் பண்ணி வச்சுட்டு எப்படியாவது இன்னைக்கு சொல்லிடணும் நம்ம கருத்தை, எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி நம்ம பேசணும் சொல்லணும் அப்படின்னே ரொம்ப உணர்ச்சியா இருப்பேன். பாப்பா சொல்லுவாங்க, ஏமா கஷ்டப்படுற, ஆனா எனக்கு டைம் கிடைக்காது, அது இது பண்றதுக்கு டைம்
1: கிடைக்காது. தொடர்ந்து
0: விடுறது இல்ல. ஆனா நம்ம இப்ப நம்ம திருவிழா நடத்துனீங்க இல்லப்பா, அதுல எப்படியாவது நம்ம எதுலயாவது நம்ம காலையிலயோ அந்த வானவில்லையோ அல்லது அடுத்து இந்த 3 மணிக்கு போடுறது இதுலயே சேர்ந்து நம்ம போயிடணும் அங்க அப்படின்னு.
1: 4 மணி வனத்துறிக்கை நிகழ்ச்சி,
0: ஆனா எதுலயும் கிடைக்கல அப்படி கண்ணீர் வந்துச்சு. பாப்பா என்னடி விடுமா, நீ ஏற்கனவே போயிட்டு பரிசு வாங்காதங்க வாங்கிட்டு ஏமா நீ அப்படின்னு சொல்லி.
1: சரி பரவாயில்ல, இன்னும் வந்து நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுட்டு தொடர்ந்து முயற்சி செஞ்சு நேரலை நிகழ்ச்சியில கூடிய விரைவில் பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நாங்களும் சொல்லிக்கிறோம். அடுத்த விருப்ப பாடலா என்ன பாடல் கேட்கலாமா?
0: அப்ப எங்க ஊர்ல மதுரை மேலூர் பக்கத்துல அழகர் கோயிலுப்பா, அதுல வந்து நாளைக்கு தேரோட்டம்ப்பா, ஆடி தேரோட்டம்ப்பா, அழகருக்காக தேர் திருவிழா அந்த பாட்டு. அழகருக்கு எங்களுக்குள்ள தெய்வம்ப்பா அழகரு, அவர் எல்லா மதுரை ஜனங்கள் எல்லாருமே அவங்க அழகரு தேரோட்டத்துக்கு நாளைக்கு இருப்பாங்கப்பா, அவருக்காக நான் அந்த தேர் திருவிழான்ற பாடு.
1: நாளைக்கு திருவிழா, உங்க ஊர் திருவிழா, இன்னைக்கே நம்ம கோடை பண்பலை 100.5 ஒழிக்க போது கேட்கலாம்.
0: சந்தோஷம்ப்பா, சந்தோஷம்.

0: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
1: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ் நாளே லக்கி டைல்ஸ் தாங்க.
3: தஞ்சையில் தன்னிகரிலா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
2: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or
5: நேரம் 2:22. கோடை பண்பலை 100.5 இது வென்றார் வந்தார். இன்னைக்கு நிகழ்ச்சியில மதுரை மாவட்டம் மேலூர் கோகிலாமா அவங்க கூட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்கம்மா, இரண்டாவது முறையா நம்ம பண்பலைக்கு நேரலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. முதல் முறையா எந்த நிகழ்ச்சிக்காக வந்தீங்க?
6: முதன்முறையா வானொலியும் நாளும் கடிதத்தில் எழுத சொல்லியிருந்தாங்க வானொலி தினத்துக்காக. அதுல வந்து நான் கடிதம் எழுதியிருந்தேன், என்னோட நேம் வந்திருந்தது.
5: சரி,
6: அப்ப எனக்கு சாக்காயிருச்சா, நம்ம வந்துட்டோமா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கு வந்தது இப்பயுமே அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. நான் வானொலி நான் நிகழ்ச்சிக்கு வந்து கடிதம் எழுதுனதுல
5: என்னை
6: தேர்ந்தெடுக்கப்பட்டு நான் வந்தேன்.
5: சரி, வானொலியும் நானும் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கும் என்ன அனுபவம், எப்படி இருக்கு உங்களுக்கு?
6: எனக்கு அதுக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. இப்ப இது நம்ம கெத்து, நம்ம பண்பலை, அதனால நம்ம என்னோடது அப்படின்ற மாதிரி இப்ப ரொம்ப ஹாப்பியா வந்துட்டேன். நான்
5: பயம் இல்ல, பயம்லாம் இல்ல,
6: பயம் இல்ல.
5: முதல் முறையாதான் பயம் இருந்தது.
6: என்னோட பண்பலை, என்னோட வீடு, என்னோட பண்பலை, இது நான் என்னோட பண்பலைக்கே ஒரு கெத்து இருக்கு, அந்த கெத்து எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் வந்திருக்கேன்.
5: சரி, நம்ம பண்பலை, நம்ம பண்பலையில உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி?
6: எனக்கு பிடிச்சது வந்து இது ஈவினிங்ல சாயங்காலம் போடுவீங்க இல்லப்பா, அந்த
5: சித்திர செவ்வானம்
6: ரொம்ப பிடிக்கும்ப்பா எனக்கு, ரொம்ப பிடிக்கும்.
5: சரி,
6: அதுக்கப்புறம் நியூஸ் அதிகமா எனக்கு பிடிக்கும், மருத்துவ நிகழ்ச்சி ஃபுல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. எல்லா நிகழ்ச்சியும் பிடிக்கும், பெஸ்ட்னா சித்திர செவ்வானம்
5: தான்.
6: ஏன்னா நான் வேலை பார்த்து ரொம்ப டயர்டா இருப்பேன், அந்த பாட்டு போட்டோடனே உண்மைக்குமே நீங்க நம்புறீங்களா நம்மளே அவ்வளவு மூளை ரிலாக்ஸ் ஆயிரும்,
5: அப்படியே மெய் மறந்துடுவீங்க.
6: மெய் மறந்துடு, என்னோட கவலையெல்லாம் ஃபுல்லா போயிரும்.
5: சரி,
6: போயிரும். அதனால வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன், அந்த சித்திர செவ்வானம் கேட்கறப்ப தான் என்னால ரெஸ்ட் எடுக்க முடியும். எடுத்து முடிச்சிட்டோடனே அந்த பாட்டை கேட்டோடனே திரும்ப ஆட்டம், உற்சாகம், வேலை ஆரம்பிச்சு விட்டுருவேன்.
5: சரி, என்னைக்காவது நீங்க வந்து சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியை வந்து நம்ம இன்னைக்கு கேட்டே ஆகணும், இந்த வேலையெல்லாம் அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கிறப்ப அந்த நேரத்துல வந்து அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை, அதாவது சித்திர செவ்வானம் நிகழ்ச்சி கேட்கும் போதுதான் நீங்க இந்த வேலையை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்தா என்ன பண்ணுவீங்க?
6: நான் தள்ளி வச்சிருவேன் வேலையை,
5: வேலை செய்ய மாட்டேன்,
6: செய்ய மாட்டேன், கண்டிப்பா செய்ய மாட்டேன். எனக்கு வந்து எனர்ஜி கொடுக்கறது நம்ம பண்பலை தான், அதையே நான் தள்ளி வைக்கிறேன். என்னோட வேலையை நான் அப்புறம் செஞ்சுக்கிறேன். இந்த டைமிங் போனா நான் அடுத்த டைமிங் சித்திர செவ்வானம் நாளைக்கு தான் கேட்க முடியும், ஆனா என்னோட வேலையை ஒரு மணி நேரம் கழிச்சு நான் பார்க்க முடியும்.
5: சரி,
6: அதனால எனக்கு வந்து எனக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் பண்ணிட்டு தான் அடுத்து என்னோட குழந்தை.
5: இப்படி நீங்க சொல்றத நாங்க கேட்கறதுக்கு எங்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாதிரி எல்லா நேயர்களுமே வந்து கோடை பண்பலையில வளம் வரக்கூடிய எல்லா நிகழ்ச்சியிலையுமே கேட்டு இப்படி சொல்லும் போது எங்களுக்கு எல்லாம் அப்படியே பேரானந்தமா இருக்கு அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லணும். சரிங்கம்மா, இதே மகிழ்ச்சியோட அடுத்த பாடல் என்ன கேட்கலாம்?
6: ஜானகி அம்மாவை பத்தி தான் நான் எழுதியிருந்தேன்ப்பா. அதனால ஜானகி அம்மா பாடல்கள் வந்து செந்தூரப்பூவே அந்த சாங் போடுங்கப்பா, 16 நிலை அந்த சாங் போடுங்கப்பா.
5: பாடல் கேட்கலாமா? அதுக்கு முன்னாடி
0: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
2: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ் நாளே லக்கி டைல்ஸ் தாங்க.
3: தஞ்சையில் தன்னிகரிலா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
2: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444

0: 9111444. வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.

0: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வென்றார் வந்தார். நேரம் இப்போ 2:30 ஆயிடுச்சு. மதுரை மாவட்டம் மேலூர் கோகிலா அம்மா அவங்க கூட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப புன்னகையோட நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லுங்கம்மா, நீங்கள் கடிதம் எழுதும் போது என்னைக்காவது வீட்டில் இருக்கிறவங்க என்ன எப்போ பார்த்தாலும் கடிதம் எழுதிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா?
1: கேட்பாங்க. ஆனால் வந்து என்னோட இதில் நீங்கள் யார் இருக்க வேணா, உங்களுடைய வேலைகள்லாம் நான் முடிச்சுட்டு தான் நான் பண்ணுறேன். அதாவது உங்களுடைய வேலையை கட் பண்ணிட்டு நான் பண்ணலை.
0: அதுவும் நீங்கள் வந்து அதிகாலை 4 கடிதம் எழுதுறீங்க.
1: 4-5 என்னோட டைமிங்.
0: சரி,
1: நம்ம வானொலியும் நானும் எழுதுனதப்ப அதிகாலை 3:00. ஆனா அது பிரம்ம முகூர்த்தத்துல எழுதுனா இன்னும் சிறப்பா இருக்கும். உண்மைக்குமேப்பா, அந்த டயத்துல யார் என்ன வேணாலும் நம்ம வேண்டது நடக்குங்க, கண்டிப்பா நடக்கும். ரெண்டாவது, நம்ம என்ன கருத்து எழுதுறோமோ அதை அப்படியே பலிக்கும். நான் அந்த டைம் தான் எழுதுவேன். யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, அவங்களுக்கு வீட்டுக்காருக்குரிய வேலைகளை செய்யணும், குழந்தைகளுக்குரிய செயலை. அவங்களுடைய அவங்க இதுல நான் ஒருபட்டு குறை வைக்க மாட்டேன்.
0: முடிச்சுட்டு உங்களுக்கான நேரத்தை நீங்க ஒதுக்கிட்டு அதுல நீங்க கடிதம்
1: எழுதுறீங்க. நான் நிறைய எழுதிக்கிட்டேதான் இருக்கேன். இப்ப கூட நம்ம பண்பலைக்கு வந்து நம்ம உதய விழா ஆரம்பிச்சிங்கல்லப்பா, அதுக்கு முன்னாடி ஒரு 10 பாட்டு பண்பலைக்காக எனக்காக எழுதல.
0: சரி,
1: நம்ம பண்பலைக்காக வெற்றி கொடுக்கட்டு, மங்காத்தால இந்த பாட்டு, ஆடாம ஜெயிப்போ அந்த பாட்டு, அதாவது நல்ல நல்ல சாங்காக 10 பாட்டு எழுதி விட்டேன்.
0: சரி,
1: அது வந்துட்டு நான் கேட்க எனக்கு டைம் இல்லை, எனக்கு தெரியல. நான் கோயில்களுக்கு போயிட்டு 26 போன 26 ஒளிபரப்புனாங்கப்பா.
0: சரி,
1: கோயில்கள் போயிட்டு வந்து டயர்டானி எங்க வீட்டுக்காரும் இல்லை, சென்னைக்கு போயிட்டாங்க. என் பொண்ணு சின்னவ இருந்து அன்னைக்கு முகரம் பண்டிகை லீவு. அப்ப வந்துட்டு, அம்மா மேலூர் கோயிலான்னு சொல்றாங்கம்மா, எந்திரிமா அப்படின்னா, என்னடின்றி உன்னோட சாங்கு போயிட்டு இருக்குண்ணா. ஐயோ, ஏண்டி என்கிட்ட சொல்லல.

0: நானே படிக்கிறோம்னு சவுண்டை குறைச்சு வச்சுமா,
1: அப்பதான் பேரை கேட்டேமா, அதனாலதான் அவங்க கிட்ட சொல்றேன் அப்படின்றாங்களா.
0: அதுல ஒரு மகிழ்ச்சி எனக்கு, அது நல்லா இருந்துச்சு. அப்ப எப்படிமா நீ எழுதுறது மட்டும் அவங்க கூப்பிடுறாங்களே, என்னமோ நீ பண்றமா அப்படின்னு. இல்லடி நான்
1: ஏதோ ஒரு அவசியம் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கிறவங்க ஆச்சரியமா கேக்குறாங்க.
0: ஆமாப்பா ஆமாப்பா.
1: சரி, ஒரு நாளைக்கு எத்தனை கடிதங்கள் எழுதுவீங்கம்மா?
0: நான் நம்ம கடிதமும் எழுதுவேன், வேற பேப்பர்கள்ஸும் எழுதுவேன்ப்பா. ஒரு நாளைக்கு
1: நம்ம கோடை பண்பலை 100.5 இருக்கு நிகழ்ச்சிகள் குறித்து. ஒரு நாளைக்கு எத்தனை கடிதம் எழுதுவீங்க?
0: நான் வந்து அதாவது ஒரு நாளைக்குன்னு எழுத முடியாதுப்பா, ஒரு ஒரு டே ஏதாவது ஒரு சண்டே அந்த மாதிரி டைமை ஒதுக்கி வச்சுக்கிறேன்.
1: சரி,
0: டெய்லி என்னால் பண்ண முடியாது. அதாவது நான் என்னைக்கு ஃபுல் நிகழ்ச்சியை நம்ம வானொலியில் கேட்குறீனோ, அந்த குறிப்பை என்னைக்கு நான் எடுத்து வைக்கிறேனோ,
1: சரி,
0: அப்போ கிச்சனில் தான் என்னோட வானொலி இருக்கும். அந்த ஒரு பேனா பேப்பரோடதே நான் எப்போதுமே இருக்கும். அது யாரும் என்னோடதை தொடமாட்டாங்க.
1: பக்கத்துலயே வந்து ஒரு நோட் வச்சிருப்பீங்களா?
0: நோட்டு ஒரு பேனா இருக்கும்.
1: சரி,
0: ஏன்னா டக்குன்னு ஒரு ஃபோன் நம்ம டாக்டர்ஸ் பேசினாலும் சரி, மற்றவங்க பேசினாலும் சரி, ஒரு குறிப்பு எடுத்து வைக்கணுமே. படிச்சாதே குறிப்பெடுத்துன்றல, நம்மளுமே குறிப்பெடுத்து வச்சா நம்ம பிள்ளைகளுக்கும் நமக்கும் யூஸ் ஆகுமே. அதனால நான் டக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பேனா பேப்பரை யாரும் தொடமாட்டாங்க, அம்மா கொன்றுவாடி நம்மள அப்படின்ட்டு. அப்ப அந்த அந்த மாதிரி எடுத்து வச்சுதான் நான் கருத்து எழுதிப்பா. கருத்து எழுதி அந்த வாரத்துல ஒரு சண்டே அந்த மாதிரி, அல்லது என்னைக்கு எனக்கு டைம் கிடைக்குதோ அந்த அதிகாலையில
1: அதிகாலையில
0: அதிகாலையில சண்டேனா இவங்க எல்லாம் தூங்குவாங்களே, நம்ம மேற்கொண்டு லேட்டா எந்திரிப்பாங்க, நம்ம தொந்தரவு இருக்காது. அதனால அன்னைக்கு எழுதுவேன். அல்லது வேற என்னைக்கு எனக்கு எனக்காக மைண்டு இன்னைக்கு கண்டிப்பா எழுதணும் அப்படின்னு தோணிரும், டக்குன்னு உட்காந்துருவேன், எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் மறு வேலை அவங்களுக்குரியதை டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிருவீங்க,
1: எல்லாம் முடிச்சிருவீங்க.
0: ஆனா அதுக்கு என்னோட ஸ்பீடு காரணம் நம்ம 100.5 கோடை பண்ணி வானொலி தான்.
1: சரி, அதான் அதிகாலையில இருந்தே நீங்க கேக்குறீங்களா? அப்ப அப்படிதான் வந்து ரொம்ப எனர்ஜியால இருப்பீங்க நீங்க.
0: எனக்கு நான் வந்து இப்ப நம்ம பண்பலை கேட்டதுனால நிறைய பலன் அடைஞ்சிருக்கீங்கப்பா. எல்லாருமே அடைங்க, எல்லாருமே பலன். நம்ம பண்பலை கேட்டதுனால என்னோட வீட்டுல டிவி இருக்கு, ஆனா பட் எதுவும் கிடையாது.
1: சரி,
0: நாடகம் எல்லாம் பார்த்தது கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. எனக்கு போன் இருக்கு, ஆனா பட் எதுவுமே அந்த போன்ல எதுவும் யூஸ் பண்ண மாட்டி எனக்கு தெரியாது. எல்லாமே எனக்கு இதுதான்
1: பண்பலை. பண்பலை தான், அதுவும் கோடை பண்பலை நிகழ்ச்சிகள் தான்.
0: 100.5 நானும் 40 வருஷமா வாங்க கேட்டிருக்கேன். ஆனா அந்த வானொலி கேட்டதுக்கு நம்மது பெஸ்ட்,
1: நம்ம கோடை பண்பலை,
0: கோடை பண்பலை 100.5 மாதிரி சிறந்த வானொலி. நான் அவார்டு வாங்குறோம் சீக்கிரம். நம்ம பண்பலை அவ்வளவு சூப்பர் பண்பலை,
1: ரொம்ப மகிழ்ச்சி.
0: கெத்துப்பா.
1: சரி,
0: பண்பலைக்கு
1: அதே கெத்தோட என்ன பாட்டு கேட்கலாம் உங்களோட விருப்பத்துல?
0: என் அம்மா இருக்காங்கப்பா லலிதான்னு சொல்லிட்டு, மதுரையில் இருக்காங்க. அவங்களுக்காக, அம்மாவுக்காக, அம்மா என் முகவரி நீ அம்மா வலிமைப்படத்துல இருந்து கொடுங்க.
1: சரி, இப்போ அம்மா கிட்ட நீங்க சொல்லிட்டு வந்தீங்களா?
0: சொல்லி
1: வந்து இந்த மாதிரி கோடை பண்பலையில போய் நேரில் பேசுறேன், நீங்க கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்களா?
0: அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு எங்க அம்மாவுக்கு சந்தோஷம் பொறுக்கல. என் பொண்ணை பாருங்க, எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லுவாங்க, உங்கள் பொண்ணு என்ன பண்ணுறேன், என் பொண்ணு பாரு கோடை பொண்ணுகளுக்கு ரெண்டு தடவை போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம்.
1: இப்போ கேட்டுட்டே இருப்பாங்க. அதுவும் நீங்கள் இப்போ அம்மாவுக்காக பாட்டு கேட்டுருப்பீங்க, அவங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியோட பாட்டை கேட்பாங்க. கேட்கலாம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
3: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
4: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
3: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: கொடைப்பன்மலை 5 இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகை.
8: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
9: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
10: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
11: கவுன்சிலிங் கோட் 2612.
7: 4:30 கேட்கலாம் பூமேக்ஸ் பலன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் வண்ணத்துரிகை.
12: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
13: நேரம் 2:40. கோடைப்பண்பலை 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். சொல்லுங்கம்மா, அதிகாலை 4 கடிதம் எழுத ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதிகாலையில இருந்தே நீங்க பண்பலை கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எத்தனை மணி வரைக்கும் கேட்பீங்க நம்ம பண்பலை?
14: நான் அதிகாலையில 5 ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நைட்டு 10 வரைக்கும் கேட்பேன்ப்பா. முழிச்சிருந்தா ஃபுல் டைம் கேட்டுருவேன்.
13: சரி,
14: சில டைம் அதாவது டயர்ட் ஆயிட்டு தூங்கிட்டீங்கன்னா என்னால கேட்க முடியாதுப்பா. ஆனா ஃபுல்லா கேட்டுருவேன்ப்பா. வெளியில வேலைகளுக்கு வெளி வேலை இருந்தால் என்னால முடியாது. வீட்டில் இருக்கிறப்ப என்னோட அதாவது என் வீட்டுக்கு வர்றவங்க, பத்திரிக்கை வைக்க வர்றவங்க, அவங்க அந்த அதே நம்ம பண்பலைன்ற நம்ம பண்பலை, அவங்க வர்ற நேரம் சூப்பர் சாங்க ஏதாவது ஓடும்.
13: சரி,
14: என்னடி ரிலாக்ஸாக இருக்கும் வீட்டுக்கு வந்தோடனே அப்படின்னு கேட்பாங்க. இது நீங்கள் கேளுங்க, கோடைப்பண்ணுவோம் 100.5 கேளுங்க, நான் அதனால ரிலாக்ஸாக இருக்கேன், நீங்கள் கேளுங்க. எப்போ செம பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குப்பா, எங்கடி ரேடியா காணும் அப்படின்வாங்க. அந்த கிச்சனில் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்க ஒரு ஹாப்பியாக போவாங்க. என் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வர்றவங்களோ, ஒரு ஃபங்க்ஷனுக்கு சொல்கிறவங்களோ, இல்லை என்னை தேடி வர்றவங்களோ வந்தால் யார்டடி பேசிகிட்டு இருக்கோம், வீட்டில் மட்டும் பேச்சு குரல், ஆனால் எங்கிட்ட யார்ட்டி நீ பேச மாதிரி, எனக்கு கோடைப்பண்ணில் இருக்கணும், அதுகிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன், உங்கள்கிட்ட பேசக்கெல்லாம் டைம் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஆனால் வந்து வர்றவங்களுமே ஒரு சந்தோஷப்பட்டு போவாங்க என் வீட்டுக்கு வரவங்க. அந்த அந்த நேரத்தில் அந்த சாங் நல்ல சாங் ஏதாவது
13: அவங்க வரும்போதெல்லாம் நல்ல பாடல்கள் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும்.
14: அதனால அவங்களுமே சந்தோஷப்பட்டு போவாங்க, எனக்கும் சந்தோஷமா இருக்கும்.
13: சரி, இந்த மாதிரி நீங்க வந்து வானொலி கேட்டுட்டே இருக்கீங்க, நாங்களும் போய் எங்க வீட்டுல வானொலி வாங்கி வச்சு நாங்களும் கேட்கிறோம் அப்படின்னு யாராவது செஞ்சிருக்காங்க?

0: என்னோட அம்மாவுக்கு என்னோட அம்மா செஞ்சிருக்காங்கப்பா. பக்கத்துல ஒரு பொண்ணுட்ட சொன்னி இந்த இதுல கேளுப்பா வைப்பா நல்லா இருக்கும்ப்பா நிகழ்ச்சி எல்லாம். அப்ப அக்கா நீங்க வீட்லயே இருக்கீங்க கேக்குறீங்கக்கா நான் ட்ரை பண்றேக்கா நான் வாங்கி வைக்கிறீக்கான்னு என்ன என்னோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணும் அதுவும் வாங்கி நான் சொன்னதுக்கு அப்புறம் வாங்கி
1: வச்சுட்டாங்க
0: கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்பதான் சம்திங் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. என்னோட அம்மாவுக்கு இப்ப ஒரு ஒரு வருஷமா டிவி எல்லாம் நாடகம்லாம் பார்த்துட்டு கட் பண்ணிட்டாங்க கண்ணு ப்ராப்ளம் இருக்கு எதுக்குமா இதை போயிட்டு இதை காதில் கேட்டுட்டு சுகமா படுமா கட்டில அப்படின்னு சொல்லிட்டு ஓகேடி அப்படின்ட்டு அம்மா இதை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க.
1: சரி இப்ப நீங்க கடிதம் எழுதுறத பார்த்துட்டு யாராவது கடிதம் எழுத பழக்கமா இருக்காங்களா?
0: என்னோட பொண்ணுங்க எழுதுவாங்கப்பா. சரி ரெண்டு மூணாவது ரெண்டாவது மூணாவது பொண்ணு சுதர்சனான்னு சொல்லிட்டு நான் எழுதுறத வச்சு இந்த மாதிரி எழுதிடி இந்த அவளுக்கு கொஞ்சம் ஐடியா கொடுப்பா எனக்கு.
1: எப்படி அவங்க வந்து 12 வகுப்பு படிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற அவங்களுக்கு படிப்பே வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் நேரம் இருக்காது அதுல எப்படி நேரம் ஒதுக்குறாங்க?
0: அது படிக்கிறது வந்து அவளுக்கு எதனால நான் அந்த நேரத்தை ஒதுக்குறேன்னா அதுல படிக்கிறதுலயே ரொம்ப ஹார்டா இருக்கா இதுல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணட்டும் அவளை இந்த இதுக்கு கொண்டு வந்துருவேன் டென்ஷனாக படிச்சுட்டே இருக்கா
1: சரி
0: இதில் வா ரிலாக்ஸ் பண்ணு கொஞ்சம் லெட்டர் எழுது கோடை பண்ணி கொஞ்சம் இதை பண்ணு அப்படின்னு அந்த அதுவளை அது ஃபோன் இல்லைன்னா ஃபோனில் யூஸ் பண்ணிட்டு இருப்பா இனி இதில் வாமா இதை பார்த்து பண்ணுமா ஏதாவது லெட்டர் எழுதுமா வாமா இது நல்லா இருக்கும் ஜாலியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பைய இழுத்துட்டு வருவீங்க சின்னவளை
1: சரி
0: இழுத்துட்டு வந்து அவளுமே உங்களுக்கு
1: கடிதம் எழுதியிருக்காங்க
0: கவி கடிதம் எழுதப்பா கவிதை எழுதியிருந்தா
1: பண்பலை படைப்பாளிகள்
0: எழுதியிருந்தா அவளதும் வாசிச்சாங்க அவளுக்கு ஒரு சந்தோஷம் பரவாயில்லையம்மா நீ சொல்லவும் எழுதினு ஜெயிச்சிட்டே.
1: சரி வீட்டில் யாராவது நேரலை நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்களா? இல்லை
0: எங்க வீட்டுல யாரும் கலக்கலப்பா நான்
1: அதாவது உங்களுக்கு என்னைக்கு வந்து லைன் கிடைச்சி நீங்க பண்பலையில பேசுறீங்களோ அதுக்கு அடுத்து அடுத்து வீட்டுல இருக்கிற எல்லாம் பேசுவாங்க நினைக்கிறேன்.
0: பேசல எங்க வீட்டுக்காருமே அன்னைக்கு எனக்காக ட்ரை பண்ணாங்க அவர் எதுக்கும் பண்ண மாட்டாரு பண்ணாரு. சரி அம்மா பாவண்டி ரொம்ப அழுகுற மாதிரி இருக்காடி லைனே கிடைக்கலடி நான் சொன்னி என்னடி பாப்பா என் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுறி தயவுசெய்து எனக்கு லைன் கொடுங்கன்னு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டேன்.
1: உங்களை மாதிரி எத்தனையோ நேயர்கள் வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க.
0: வானொலியில வந்து பேசுறது ரொம்ப சூப்பர்ப்பா ஏன்னா லயன் கஷ்டப்பட்டு பிடிக்கிறாங்க உண்மைக்குமே பாராட்டணும் நான் பாராட்டணும் எனக்கு கிடைக்கலன்னு நான் ஃபீல் பண்ண மாட்டேன். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த லயனை பிடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து எனக்கு கிடைக்கிற கொஞ்ச டயத்துல நான் என்னால் பிடிக்க முடியலையே அவங்க எவ்வளோ டைம் ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு தானே அந்த இதுக்கு
1: வரலை. இதனாலும் நீங்களும் மனசு விடாதீங்க நீங்களும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே கூடிய விரைவில் கோடை பண்பலையில் நேரலை நிகழ்ச்சியில் பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கிறோம்.
0: சரி
1: அடுத்த பாட்டு என்ன கேட்கலாம்?
0: எனக்கு விருப்பமான பாடலுப்பா
1: உங்களுக்கான பாடல்.
0: ஆமாப்பா
1: என்ன பாடல்?
0: கேளடி கண்மணி புது புது அர்த்தங்கள்ல இருந்துப்பா அந்த சாங் வேணும்ப்பா எனக்கு பிடிக்கும்ப்பா ரொம்ப.
1: சரி உங்களுக்காகவே பாடல் வருது ஆனா அதுக்கு முன்னாடி
2: வாங்கிட்டு வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
3: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர் 9444-9111-444.
4: கொடைப்பன்மலை 5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்.
8: கவுன்சிலிங் கோட் 2612.
4: 4:30 கேட்கலாம் பூமேக்ஸ் பலன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் வண்ணத்துரிகை.
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கையா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
5: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
6: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
5: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி.

0: மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
1: இணைந்து
2: வழங்குவோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்
3: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்
4: நல்ல பிளேஸ்மெண்ட் பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்
5: கவுன்சிலிங் கோட் 2612
2: 4:30 கேட்கலாம் பூமேக்ஸ் பலன்கள் ஜட்டிகள் டிராயர்களின்
6: தரமான பருத்திலிருந்து தயாராகுது பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: நேரம் 2:53 கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில மதுரை மாவட்டம் மேலூர் கோகிலாமா அவங்க கூட தான் பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்கம்மா, நீங்க கடிதம் எழுதுறத பார்த்துட்டு யாராவது என்ன இந்த காலத்திலயும் இப்படி உட்காந்து கடிதம் எழுதிட்டு இருக்கீங்க, அதாவது போன்ல எஸ்எம்எஸ் அமைச்சு விடலாம்ல அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டிருக்காங்களா?
8: கேட்டிருக்காங்கப்பா, என் பொண்ணுகளே கேட்பாங்க. ஆனா இதுல இருக்க திருப்தி அந்த எஸ்எம்எஸ் அனுப்புறதுலயுமே இருக்காதுடி. இதுல நீங்க எழுதி அனுப்பிச்சு பாருங்க, இதுல ஒரு திருப்தி கிடைக்கும் நமக்கு. நமக்கு எழுத்துலாம் மறந்து போகுது, லெட்டர் எழுதுறது எப்படின்னு தெரியாது. நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல கவர் வாங்கி போட அந்த பழக்கம்லாம் முன்னாடி இருந்தது, இப்ப பழக்கம் நின்னு போச்சு இந்த போன் வந்ததுனால. இப்ப நம்ம பண்பல திரும்ப அந்த பழக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க, அது பெரிய விஷயம் இல்லையா? அதுக்காக நம்ம கண்டிப்பா எழுதி போடணும். இதுக்கு அதுக்காக நீங்க எழுதுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சரிமா, அப்போ உன்னோட விருப்பம், நீ எழுதுமா?
7: நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் வந்து கடிதம் எழுதிக்கிட்டேதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிடுறேன். சரி, நம்ம கோடை பண்பலை 100.5 கேட்டதால நிறைய பலன் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
8: நிறைய பலன் அடைஞ்சிருக்குன்னா, நம்ம பண்பலை கேட்கறதுனால என்னோட வீட்டுல டிவி கிடையாதுப்பா, அதனால நம்ம கேபிளுக்கு பணம் எனக்கு மிச்சம், கரண்ட் பணம் மிச்சம், போன்ல ரீசார்ஜ் பண்றது அந்த மாதிரி எல்லா வித அனாவசிய செலவுகள்லாம் எனக்கு கிடையாதுப்பா. அதை பூரா நான் சேமிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. சேமிச்சு நான் என்னோட ஆர்டிலையோ அல்லது பேங்க்லயோ போட்டு தனியா எப்படியும் ஒரு வருஷத்துக்கு 50,000, 1,00,000 அந்த மாதிரி இதுக்காகவே நான் சேமிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த எல்லாருமே இந்த மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கு நம்ம கடன் வாங்காம சேமிச்சு நம்ம பண்பலையால கெத்தா வளர்ந்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்லப்பா? அதனால வந்துட்டு நீங்க வந்து நம்ம பண்பலையை கேளுங்க. அதாவது அது அனாவசிய செலவுகளை குறைச்சிட்டு நம்ம பண்பலையை கேட்டாலே அதிலே எல்லாமே அடங்கிடும். உங்களுக்கு ஃபோனு டிவி எல்லா எதை எதை நீங்கள் பார்க்குறீங்களோ அனைத்து வகையானதும் நம்ம பண்பலைக்கு நம்ம கோடைப்பள்ளம் 100.5 எல்லாமே கிடைக்கும். எல்லாருமே கேட்காதவங்களும் கேட்டு பாருங்க.
7: பெரிய பொக்கிஷம் தான் நம்ம கோடைப்பண்பலை 100.5
8: எனக்கு பெரிய பொக்கிஷம்
7: அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லணும். நிறைய சேமிப்பு சேமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. தொடர்ந்தும் நம்ம கோடைப்பண்பலை 100.5 நிகழ்ச்சியை எல்லாத்தையும் கேளுதுங்க, கடிதம் எழுதுங்க, நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கங்க. இவ்வளவு நேரமும் ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப உற்சாகமாக நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதனால கோடைப்பண்பலை 100.5 சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.
8: என்னை அழைச்சு இந்த முதல் லெட்டர்லையும் அழைச்சு என்னை வர வச்சிங்க. இந்த தடவையும் இது பண்ணதுனால உங்கள் அனை எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் கோடைப்பண்பலை சார்பா.
7: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் நிறைவா என்ன பாடல்?
8: என்னோட கணவருக்கு பிடிச்ச பாட்டுப்பா, ஹைர ஹைரா ஹைரப்பா. ஜீன்ஸ் படத்துலேருந்து அந்த பாட்டு என்னோட கணவருக்காக போடுங்க. என்னோட குழந்தைகள், 3 இருக்காங்கம்மா, அவங்களுக்குரிய பாட்டுக்கு டைம் இல்லை. இப்போ பிரியங்கா பெரிய பொண்ணு பேர், 2வது பேர் வேணும் ஐஸ்வர்யா, 3வது பொண்ணு பேர் சுதர்ஷனாப்பா. அந்த பொண்ணுகளுக்கு எல்லாருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க.
7: எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். கோடைப்பண்பலை கேட்குற எல்லா நேர்களுக்காகவே பாடல் ஒலிக்கிறது, குறிப்பாக அவங்களோட கணவருக்காகவே பாடல் வருது, கேட்கலாம்.
8: ரொம்ப சந்தோஷம்ப்பா, நன்றிப்பா.

கோடை பண்பலை 100.5 தொடர்வது நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களோடு பொழிப்புரையும் இணைந்து வளமரும் நிகழ்ச்சியாக உயிரெழுத்து. நிகழ்ச்சி வருமுன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாட்டு மக்கள் காலனி ஆதிக்க மனப்பான்மையிலிருந்து விடுபட்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய கடலோர காவல்படையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் நலனுக்கான கொள்கை சீர்திருத்தங்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். ஹெப்படைட்டிஸ் தொற்றை ஒழிப்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக மாநிலங்களவை நடவடிக்கைகள் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கடந்த 3 ஆண்டுகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதி மற்றும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து சுமார் 75,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களில் குற்ற பின்னணி இல்லாதவர்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 3,500 கனஅடி வீதம் 15 நாட்களில் 4.57 TMC தண்ணீர் விடுவிக்குமாறு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகளால் இந்தியா புலிகள் பாதுகாப்பில் உலகளவில் முன்னிலை

நிலை வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை கூறியுள்ளது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக 33வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் 113 பேருக்கு தங்கப்பதக்கங்களை வழங்கினார். சிவகாசி பட்டாசு விபத்தில் உயிரிழந்த 5 தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மாநில அமைச்சர்கள் திருமதி கீர்த்தனா மற்றும் திருமதி ஜெகதீஸ்வரி ஆகியோர் வழங்கினர். விளையாட்டுத் துறையில் சர்வதேச சாதனை படைத்த சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த வீரர்களிடமிருந்து பத்ம விருதுக்கான விண்ணப்பங்கள் இம்மாதம் 31ஆம் தேதி வரை வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹலன் அறிவித்துள்ளார். IFL கால்பந்து போட்டி அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வான்வழி வானொலி செவிவழி கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து இசைக்கும் தெஞ்சலுக்கும் காதல் வந்ததாம், அது தூது அனுப்ப பாடல் வந்ததாம், இசை இசைத்த பாட்டை அசைக்கும் தெஞ்சல் விழித்து நின்றதாம், வழியே வான்வழியே பொழிந்து நின்றதாம், செம்மொழியாகி இசை சூடி இதம் கூட்டி இழைப்பார இதயம் தேடியதாம், இம் மாந்தர்களின் இதயம் சேர்ந்ததாம், காய்ச்சலையில் வந்த தூது கையில் சேர்ந்ததாம், காய்ச்சல் கரைகிறது உடன் நான் சிவசக்தி, காச்சோடு கரம் கோர்த்து இசையோடு இதயம் சேர்க்க வான்வழி வானொலியில் ஏ விஜய தெஞ்சல் அவர்கள் நாமக்கல் கணேசபுரத்தில் இருந்து கணவன் மனைவி என்ற தலைப்பில். முதலாவதாக வலம் வரமிருக்கும் பாடல் பாகப்பிரிவினை என்ற படத்தில் திரையிடப்பட்ட டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா அவர்களின் குரலில். உடன் இணைகிறது நாமக்கல்லில் இருந்து ஏ விஜய தெஞ்சல் அவர்களின் பொழிப்பு. கணவன் தன் மனைவியை பார்த்து தன் வாசலுக்கு என்ன கொண்டு வந்தாய் என்ற கேள்விக்கு மனைவி சொன்ன விடை கருத்துமிக்கது. நாட்டுப்புற பாணியில் அமைந்துள்ள இப்பாடல் என்றும் நெஞ்சில் நிறைந்திருக்கக்கூடியதாம். வாருங்கள் கேட்டு ரசிப்போம்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ் நாளே லக்கி டைல்ஸ் தாங்க.
3: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
2: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444-9111-444.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
7: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
6: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
7: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
6: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
8: இணைந்து
9: வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
10: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
11: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்.
12: கவுன்சிலிங் கோட் 2612.
9: 4:30 கேட்கலாம். பூமேக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத்துரிகை.
13: பூமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமேக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
14: வான்வழி வானொலி செவிவழி கொடைப்பன்மலை நெருப்பலிகைதில் உயிரெழுத்து உலா வரும் நேரம் 3:13. செந்தமிழின் கரம் கோர்த்து காற்றலைகள் கரைவது ஏ விஜயதெஞ்சல் அவர்களின் வரிகள். காத்திருந்த கண்கள் என்ற படத்தில் வெளியான பாடல் PB ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா அவர்களின் குரலில். கணவன் மனைவி இருவருக்கும் ஊடல், இருவரும் பேசிக்கொள்ளாமல் தங்களுடைய குழந்தை மூலம் தங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகின்றார்களாம். ஊடல் பொழுதில் இசையின் கூடலை கேட்டு ரசிப்போமா நாமும்?

தெஞ்சொலிட்ட தூதினை இசையோடு பூட்டி இதயம் ரசிக்க இளந்தமிழில் ஏ விஜய தெஞ்சல் அவர்கள் அனுப்பியிருக்கிறார் நாமக்கல்லில் இருந்து. எல்லாம் உனக்காக என்ற படத்தில் இடம்பெற்ற பாடல் டி எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா அவர்களின் குரலில். மாற்றுத்திறனாளி மனைவியிடம் கணவன் ஆறுதல் கூறப்படும் உருக்கமான பாடல். மலரும் கொடியும் நடப்பதில்லை, ஆனால் அவை மனம் தர என்றும் மறப்பதில்லை. உருக்கமான வரிகளை கேட்டிடுவோம் வாருங்கள்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
3: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ் நாளே லக்கி டைல்ஸ் தாங்க.
4: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
3: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911144.
5: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
6: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
5: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
6: அப்படியா?
5: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
6: அப்போ இப்போவே போலாம்.
7: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
8: கோடை பன்மலை நொறுபொழி ஐந்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறி, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துகள்.
3: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ் நாளே லக்கி டைல்ஸ் தாங்க.
4: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
3: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911144.
9: கேட்டு வாங்குங்க இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
10: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
11: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
12: நல்ல பிளேஸ்மென்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்.
13: கவுன்சிலிங் கோட் 2612.
10: 4:30 கேட்கலாம் பூமேக்ஸ் பலன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்துரிகை.
14: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: கோடிப்பண்பலை நெருப்பள்ளி ஐந்தில் உயிரெழுத்து. இது வான்வழி வானொலியின் செவிவழி பயணம். பாகப்பிரிவினை என்ற படத்தில் இருந்து பி சுஷீலா அவர்களின் குரலுடன் ஏ விஜயதேஞ்சல் அவர்கள் காற்றலையில் வலம் வருகிறார். மாற்றுத்திறனாளி கணவனுக்கு ஆறுதல் கூறி மனைவி பாடும் பாடலாக அமைகிறது. மேலும் வரிகள் உற்சாகம் மூற்றுபவையாம். உடன் இணைந்திடுவோம் நாமும்.

தொடர்வது நெஞ்சில் ஓராலயம் என்ற படத்தில் இருந்து பி சுஷீலா அவர்களின் குரலில். காற்றலையில் செவிவழி இதயம் சேர்ப்பது ஏ விஜயத்தெஞ்சல் அவர்கள். மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் கணவன் தன் மனைவியை பார்த்து தான் இறந்துவிட்டால் அவன் சொல்கிறான். அதை கேட்டு குமரி கொந்தளித்து மனைவி பாடும் நெஞ்சத்தை உருக்கும் பாடல்.

தொடர்ச்சியாக வலம் வரவிருக்கிறது நெஞ்சில் ஓராலயம் என்ற படத்திலிருந்து பி சுஷீலா அவர்களின் குரலில் காற்றலைகள் இதோ வலம் வருகிறது. மனைவி உருக்கமாக பாடும் விதமாக.

0: வீட்டிற்கு
1: அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
2: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
1: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடம் தோறும்

0: 500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: கொடைப்பன்மலை 5:00 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
8: கவுன்சிலிங் கோட் 2612.
4: 4:30 கேட்கலாம் பூமேக்ஸ் பலன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்துரிகை.
9: பூமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமேக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
11: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
10: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
4: பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
12: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
13: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: ஆங்கிலம்,
1: குயில்
0: அல்லது
1: பள்ளி
0: அல்லது
1: குரங்கு
0: அல்லது
1: இலந்தை
0: அல்லது
1: கலப்பை
0: கோகிலம்
1: குயில்

வான்வழி வானொலி செவிவழி இணைகிறது கொடிப்பண்பலை 100.5 உயிரெழுத்து தொடர்கிறது. இருவர் உள்ளம் என்ற படத்தில் வெளியான பாடல் ஏ.எல். ராகவன் எல்.ஆர். ஈஸ்வரி அவர்களின் குரலில் இணைகிறார் பொழிப்புரையோடு ஏ. விஜயதேஞ்சல் அவர்கள். கணவனும் மனைவியும் சேர்ந்து குழந்தையை தாளாட்டி பாடும் பாடல்.

0: படம் உருவாச்சு.
1: புத்தி சிகாமணியின் பிள்ளை தாலாட்டில் மயங்கிய நேரம் 3:45. அடுத்ததாக எங்க வீட்டு மகாலட்சுமி என்ற படத்தில் சீர்காழி கோவிந்தராஜன் பி சுஷீலா அவர்களின் குரலில் வெளியான பாடலோடு ஏ விஜயதேஞ்சல் அவர்களின் பொலிப்பில். கணவனுக்கு அறிவுரை கூறி மனைவி நல்வழிப்படுத்தும் பாடல் இது. ஒலிக்கிறது காற்றோடு, நாமும் கேட்கலாம்.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
4: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
3: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
5: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
8: இணைந்திருக்கிறோம் நேயர்களே, கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. தொடர்வது பார்த்தால் பசி தீரும் என்ற படத்தில் ஏஎல் ராகவன் பி சுஷீலா அவர்களின் குரலில் வெளியான பாடல் நாமக்கல்லில் இருந்து வருகிறது தூது. தமிழ் மொழி தெரியாத மனைவிக்கு கணவன் தமிழ் சொல்லிக் கொடுத்து பாடும் இனிமையான பாடல் இது. என்றும் நெஞ்சில் நிலைத்திருக்கும், கேட்டு ரசிக்கலாம்.
9: இடையினமாம்

வான்வழி வானொலி செவிவழி வளம் வந்தது நாமக்கல்லிலிருந்து ஏ விஜய தெஞ்சல் அவர்களின் தூது. இசையும் தெஞ்சலும் கணவனும் மனைவியுமாய் சுற்றித் திரிந்தார்கள். உடன் பயணித்தது சிவசக்தி. தொடரவிருக்கிறது வண்ணத்தூரிகை, இன்று சினிமா கொட்டகை. இணைந்தேருங்கள், கேட்கலாம் முன்னதாக செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாட்டு மக்கள் காலனி ஆதிக்க மனப்பான்மையிலிருந்து விடுபட்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய கடலோர காவல்படையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் நலனுக்கான கொள்கை சீர்திருத்தங்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். ஹெப்படைட்டிஸ் தொற்றை ஒழிப்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக மாநிலங்களவை நடவடிக்கைகள் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கடந்த 3 ஆண்டுகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதி மற்றும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து சுமார் 75,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். நாட்டில் விவசாய தொழிலில் ஈடுபடுவோரில் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 59.8% அதிகரித்துள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களில் குற்ற பின்னணி இல்லாதவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 3,500 கனஅடி வீதம் 15 நாட்களில் 4.57 TMC தண்ணீரை விடுவிக்குமாறு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகளால் இந்தியா புலிகள் பாதுகாப்பில் உலகளவில் முன்னிலை வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை கூறியுள்ளது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக 33வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் 113 பேருக்கு தங்கப்பதக்கங்களை வழங்கினார். சிவகாசி பட்டாசு விபத்தில் உயிரிழந்த 5 தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மாநில அமைச்சர்கள் திருமதி கீர்த்தனா மற்றும் திருமதி ஜெகதீஸ்வரி ஆகியோர் வழங்கினர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதுவரை 421 பேருக்கு முழங்கால் மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது.

0: கோடை பண்பலை 100.5.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை
4: வழங்கும் வண்ணத்தூரிகை.
1: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
8: எங்க செலக்சன் சரி?
9: கவுன்சிலிங் கோட் 2612.
7: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்சன் சரி? சோ நோ வரி.
9: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
10: திரை உயரும் போது துவங்கும் கதை திரைக்கதை. ஒவ்வொரு கதையும் ஒரு வாழ்க்கை, ஒவ்வொரு பாடலும் ஒரு கனவு பெட்டகம். உற்சாகமோ உழைப்போ சோகமோ காதலோ பேதமோ வேதமோ எதையும் உட்பகுத்தி கொள்ள உரிய வழி திரைப்படம். வாருங்கள் நேயர்களே, இணைந்திடுவோம். அனில் பாஸ்தா, தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ஸ்ரீகுமரன் தங்க மளிகையின் வண்ணத்தூரிகை, இது சினிமா கொட்டகை. திரை சார்ந்த சுவாரஸ்யமான கேள்விகளோடு இணைவது அறிவிப்பாளர் எம் ரகுநாதன் மற்றும் சிவசக்தி. வரவேண்டிய இலக்கங்கள் பொது நேயர்கள் 2424-26 2933-33, மகளிர் 2424-29, அறிமுக நேயர் 2424-24, முன் இணைப்பிற்கு 4542.
11: என்ன சிவசக்தி, என்ன ஒரு ஒரு விடாம மலை மாதிரி பெஞ்சு ஓஞ்சு இருக்கிற மாதிரியே இருக்க. அதாவது இந்த சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மாசா அப்படி ஓப்பனிங் பெரிய தெரிக்க விட்டுட்டீங்களே, இது எப்படி?
10: திரைப்படம் அப்படின்னாலே மாஸ் தானே.
11: திரைப்படமே அப்படி பார்த்துட்டீங்களா? படம் பார்த்துட்டீங்க
10: அப்படிதானே?
11: இப்போ ரீசெண்ட் என்ன படம் ரிலீஸ் ஆச்சு
10: சொல்லக்கூடாது?
11: சொல்லக்கூடாதா? படம் தானே சொல்லலாம்ல. பாடல் கேட்கணும்ல, ஜனநாயகம் இல்லையா? பார்த்துட்டீங்களா? எத்தனை தடவை? ஒரு தடவை தானே? நான் ரெண்டு தடவை பார்த்துட்டேன். நான்
10: தீவிர ரசிகரா
11: அப்படி இல்லை, படம் நல்லா இருந்துச்சு அதனால பார்த்துட்டேன், ரெண்டு தடவை பார்த்துட்டேன். ஒன்று இப்போ வந்து ஓப்பனிங்கில் வந்து கூட்டத்தோட பார்த்தேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக பார்த்தேன், இன்னொரு தடவை பார்ப்பேன் கூட்டம் இல்லாமல் பார்ப்பேன். அப்போ தான் வந்து படம் பார்த்த மாதிரி ஃபீல். ஆமாம், சரி. அப்போ சிவசக்தி, இன்னைக்கு சினிமா கொட்டகை இல்லையா?
10: இன்னைக்கு
11: நிறைய கேள்விகளோட வந்திருக்கிறோம், சினிமா கேள்விகள்,
10: சுவாரஸ்யமான கேள்விகள்.
11: ஆமாம் ஆமாம். இன்னைக்கு 4 மணி அப்படின்னாவே, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே சினிமா கொட்டகை தான். இப்போ முதல் கேள்வி கேட்டலாம், இப்போ நேயர் சந்திச்சிடலாம். சரியா,
10: முதல் நேயர் வந்திருக்காங்க, நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? வாங்க பேசுங்க.
11: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
12: கரூர் மாவட்டத்திலிருந்து பிரியா பேசுறேன்.
11: பிரியா, நம்ம சிவசக்தி மாதிரியே பேசுறீங்களே, இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசலாமே.
12: கரூர் மாவட்டத்திலிருந்து பிரியா பேசுறேங்கண்ணா.
11: ஓ அப்படியா, பிரியா என்ன பண்றீங்க? பிரியா,

0: இல்லத்தரசியா இருக்கீங்க, இன்னைக்கு வந்து சினிமா கொட்டகை. உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? 72வது தேசிய விருது 2024 ஆண்டிற்கான தமிழ் திரைப்படத்திற்காக சண்டை பயிற்சியாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதுதான் கேள்வி. இப்போ சமீபத்தில் விருது கொடுத்தாங்க இல்லையா, தேசிய விருது அறிவிச்சாங்க இல்லையா, தமிழ் திரைப்படத்திற்கான சண்டை பயிற்சியாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிறது தான் கேள்வி. கேள்விக்கு பதில் தெரியுமா? நன்றி பிரியா. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்கிருந்து பேசுறீங்க?
2: சிவசக்தி அவர்களுக்கும் எங்க முடிசூடா மன்னர் கொடுமுடி ரகுநாதன் அவர்களுக்கும் இனிமையான மாலை வணக்கம் கூறி நிகழ்ச்சி இணைவது நாமக்கல் மோகனூர் சிவாங்க மேடம்.
0: நாமக்கல் மோகன் சிவா.
1: ஐயா, கேள்வி என்னன்னு கேட்டீங்களாங்கய்யா?
2: கேள்வி சொல்லுங்க.
0: 72வது தேசிய விருது 2024 ஆண்டிற்கான தமிழ் திரைப்படத்திற்காக சண்டை பயிற்சியாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது?
2: 72வது தேசிய விருதுங்களா?
0: இப்போ சமீபத்தில் அறிவிச்சாங்க இல்லையா தேசிய விருது.
2: ஆமாங்க.
0: இப்போ தனுஷுக்கோட சிறந்த ஒரு நடிகருக்கான விருது கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வரிசையில் சண்டை பயிற்சியாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? அதுதான் கேள்விங்க.
2: சண்டை
0: பயிற்சியாளருங்களா? குழு சண்டை பயிற்சியாளர் தான் அவர். அவர் கிட்டத்தட்ட நிறையா படங்களுக்கு பயிற்சி பண்ணியிருக்காரு, 2 படத்தில் கூட நடிச்சிருக்கிறாரு. தெரியுமா? சமீபத்தில் படத்தில் நடிக்கல, நடிச்சிருக்காரு, 2 படம் நடிச்சிருக்காரு. விக்ரம் கூட ஒரு படம் சேர்ந்து நடிச்சிருக்காரு, புது நடிகர் கூட ஒரு படம் சேர்ந்து நடிச்சிருக்காரு. 2008 தான் முதல் படமே நடிக்கிறார்.
2: விக்ரம் கூட நடிச்சு.
0: அனல் அரசு. அதாவது குழு சொன்னாதான் அவங்க வந்து சொல்றாங்க, சொல்லிடுறாங்கல்ல, அதனால வந்து எல்லாத்து குழு சொல்லக்கூடாது, இனிமே கண்டுபிடிச்சிடறாங்க, அதனால குழு சொல்லக்கூடாது. எப்படி கண்டுபிடிச்சிங்க? அப்படி ஒன்றும் பெருசாக நாங்கள் குழு சொல்லியே. அனல் அரசு கிட்டத்தட்ட ஒரு 50-60 படங்களுக்கு அவர் வந்து சண்டை பயிற்சி அளந்திருக்கிறாரு. நல்லா அவர் 2 படம் கூட நடிச்சிருக்காரு. அந்த 2 படத்தில் ஒரு படத்தினுடைய பெயர் சொல்ல முடியுமா? அது மகாராஜாவுக்கு இப்போ விருது வாங்கியிருக்காரு. அது அதில் மகாராஜாவுக்கு இப்போ விருது வாங்கியிருக்காரு, அந்த படத்துக்காக தான் விருது வாங்கியிருக்காரு. நன்றி. அடுத்த கேள்வி அவங்களுக்கு கேட்டலாம், இன்னொரு நேரத்தில் கேட்டலாம். நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம் சிவசர்? நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்? என்ன இப்படிந்து விடுபட்டார்ன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு அழகான பாடல் கேட்கலாமா? நன்றி.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: என்னமா புது பொண்ணு, புகுந்து வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
8: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
7: எப்படிமா?
8: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
7: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
9: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 முதல் August 11 வரை, இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
10: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
11: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
10: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444-9111-444.
12: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
13: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
12: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
13: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்.

0: ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி. இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGT காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
2: PGT காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
3: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
4: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
3: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
4: அப்படியா?
3: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
4: அப்போ இப்பவே போலாம்.
5: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
6: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச் செவ்வானம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
9: அனில் பாஸ்தா,
6: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
10: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
11: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை
6: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை
9: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போம்.
1: இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
2: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
3: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
2: எப்படிமா?
3: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
2: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
4: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
5: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
6: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
5: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
7: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
8: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
7: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
8: அப்படியா?
7: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
8: அப்போ இப்பவே போலாம்.
9: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
10: கோடை பன்மலை நொறுபொழி ஐந்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனின் பாஸ்தா, மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துகள்.
11: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
6: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
5: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444 1144.
12: PGP College of Engineering and Technology Autonomous Namakkal.
13: Nalla placement, brahmanda infrastructure, foreign language karkum vaipana ellame top.
14: Enga selection seri?
15: Counseling code 2612.
10: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
16: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
15: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
17: சிவசக்தி, மணி ஆயிடுச்சு 4.

0: 1:22.
1: இப்போ
0: நான் வந்து திரைப்பட கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம் சினிமா கொட்டகை நிகழ்ச்சியில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 72வது தேசிய விருது 2024 ஆண்டிற்கான தமிழ் திரைப்படத்திற்கான சண்டை பேச்சாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருந்தோம். அனரரசன் சொல்லிட்டார், சிவா அனரரசன் சொல்லிட்டாரு. அது மகாராஜா என்ற திரைப்படத்திற்காக அவர் வாங்கினார். அந்த அனலரசு அவர்கள் முத்துப்பாண்டி என்ற கதாபாத்திரத்தில் நடித்த திரைப்படத்தின் பெயர் என்ன? இன்னொரு கேள்வி இருக்கு நம்ம நேயர்களுக்கு. சரியா கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: சிறந்த வானொலிக்கு மாலை வணக்கம். சேலம் மாவட்டம் இரும்பாலிருந்து எப்பம் பேசுறேன்.
0: சிறந்த நான் வானொலி நேயர் வெங்கடேஷ் சாருக்கு மாலை வணக்கம். இப்போ ஒரு கேள்வி கேட்டீங்களா?
2: கேட்டேங்க சார். நேற்று 8:30 உயிரெழுத்து நிகழ்ச்சி வந்துச்சு. இயக்குநருக்கும் அனைத்து அறிவிப்பாளருக்கும் நேயர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்.
0: சரி, நன்றி. இந்த கேள்விக்கு பதில் தெரியுமா? சிங்கக்குட்டி கண்டுபிடிச்சிட்டாரு, முன்னாடியே எடுத்து வச்சுட்டாரு, முன்னாடியே சொல்லட்டும்ல, சிங்கக்குட்டின்னு சொல்லிட்டாரு. சரி, அது சரி. அந்த சிங்கக்குட்டியுடைய திரைப்படத்தின் இயக்குனர் பெயர் என்ன? சிங்கக்குட்டின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த திரைப்படத்தின் இயக்குனர் யார், பெயர் என்ன?
2: வே வெங்கடேஷ்.
0: ஏ வெங்கடேஷ். எல்லாம் உலகம் கையில் வச்சுக்கிறாங்க, என்னங்கிறீங்க? தட்டி தட்டியும் தட்டிடுறாங்க, என்ன பண்ணுறது? சரி, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
2: பம்பாய் படத்துலேருந்து போடுங்க சார். புலியூர் சிறையாச்சு, தொலைக்கம் சுதாகரன், இரும்பால குப்புசாமி.
0: பம்பாய் படத்துலேருந்து
2: குச்சி குச்சி ராக்காமா.
0: குச்சி குச்சி ராக்காமாவா? கேட்கலாம், நன்றி.

0: பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
0: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 கூடுதலாக பெறுங்கள். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.
1: இணைந்து வழங்கியோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
6: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
7: எங்க செலக்ஷன் சரி?
8: கவுன்சிலிங் கோட் 2612.
6: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி? சோ நோ வரி.
8: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.

0: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும்
1: பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி
3: வழங்கும் வண்ணத்துரிகை.
4: அணிஞ்சிருக்கோங்க 4:31 கொடைப்பான்மலை 100.5 வண்ணத்துரிகையில. இது சினிமா கொட்டகை.
5: சினிமா கொட்டையில் நிறைய கேள்வி கேட்டுட்ருக்கோம் இல்லையா? நம்ம நிறைய கேள்விக்கு 3 கேள்வி கேட்டோம். 3 கேள்விக்கும் சரியான பதில் சொல்லிட்டாங்க நேயர்கள்.
4: இருக்கிற நேரத்தில் தக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க.
5: ஆமாம், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் அப்படி. சரி, நம்ம இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்க போகிறோம்?
4: அதுக்கு முன்னாடி நேராக
5: சந்திச்சிடலாமா?
4: சந்திச்சிடலாம்.
5: வணக்கம்.
6: வணக்கம்.
5: பேர் சொல்லுங்க.
6: மாலை. வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் கார்த்தி.
5: அய்யலூர் கார்த்தி
4: பாட்டு திரையாக்கம் செய்யப்பட்ட இடம் எதுங்க ஐயா?
5: இதுதாங்க குஷின், இதுதான் கேள்வி.
6: சந்தோஷம்.
5: இதுதான் கேள்வி. சரியா? அதாவது சுத்தி சுத்தி வந்தீங்க, அவரை சுத்தி போட்டுட்டீங்களே. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
7: வணக்கம். தளபதி ரகுநாதன் அவர்களுக்கும் சகோதரி சிவசக்தி அவர்களுக்கும் மாலை வணக்கம்.
5: இல்ல, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க?
7: பித்திருச்சவானத்தின் தளபதி

0: ரகுநாதன்
1: சித்திரை சிவனத்தின் தளபதியாக நல்ல வேலைங்க நீங்கள் எங்கேயோ நீட பார்த்தீங்களா பார்த்துங்க. சுரேஷுக்கு எப்போ வந்து ஒரு பெரிய
0: நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக போகும். ஒரு மணி நேரமாக எப்படி டைம் போகுதுன்னு தெரியாது, அவ்வளோ அருமையாக பாட்டு செலக்ட் பண்ணி கொடுப்பீங்க.
1: சரி சரிங்க சுரேஷ், வேணா போதும் போதும், இங்கே பயங்கர குளிருங்க கொடைக்கானல் சரியா?
0: அதெல்லாம் உண்மைதான் சார். நான்
1: சரி சரி குளிர் சுரேஷ்னாவே அது ஒரு ஒரு மாதத்தோடு வருவார் பரவாயில்ல. ஒரு இந்த கேள்வி கேளுங்க
0: சார், இந்த கர்நாடகா மாநிலத்தோட அந்த மேல்கோட்டைங்கிற இடத்துல வந்து அந்த பாட்டு எடுத்தாங்க சார், படையப்பா படத்துல வந்து சுத்தி சுத்தி வந்தீங்க அந்த பாட்டு.
1: கர்நாடகா மாவட்டம்
0: மேல்கோட்டை,
1: மேல்கோட்டை மைசூர் பக்கத்துல இல்லையா?
0: ஆமாங்க சார், ஆமாங்க சார்,
1: சரியா சொல்லிட்டீங்க குரியர் சுரேஷ். சரி என்ன பாடல் கேட்கலாம்
0: சார்? சிவா படத்துல இருந்து அட மாப்பிள்ள சும்மா முறைக்காத மச்சான் சொன்னா கேளு. அந்த
1: சரி பாடல் கேட்கலாம்,
0: கோடை பண்ற நேரம் அனைவருக்காகவும்
1: சரி பாடல் கேட்கலாம்.
2: அதற்கு முன்னதாக
1: ஒரு விளம்பரம் இடைவெளி தொடர்ந்து
3: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
7: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
8: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
7: இது எதுக்கு?
8: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
7: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
9: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
10: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
11: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
10: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
11: பூமக்ஸ் இன்னர்வேர், தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
10: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
11: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
12: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
13: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
14: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
13: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911144.
15: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
16: தொடர்புக்கு 8985712345.
17: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
18: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
17: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
18: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
17: மெக்னா சர்க்கிள், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
19: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: சுதி சேர்ந்து பாடுங்கடா. சரி இப்ப நான் பாடதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும்.
7: சதாபா,
9: இந்த ஊரில் பல பேரை பார்த்து புட்டேன். சபாஷ். நான் வீர சூர
7: அடிக்கடுவா
9: நம்ம

0: சாரு
1: சாரு
0: எதுக்கும்
1: எதுக்கும்
0: துணிஞ்ச வண்டா
1: துணிஞ்ச வண்டா
0: யாரடா டா போடுறீங்க
1: யாரடா போடுறீங்க

0: ஹரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
2: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
1: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444-9111-444.
3: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும்
7: இருக்கும்.
8: சிவசக்தி, 4
9: மணி 44 நிமிடங்கள்
8: ஆயிடுச்சு.
9: இணைஞ்சிருக்கோம்
8: ஆயிடுச்சு. சினிமா கொட்டகை கேள்விக்கு சினிமா கொட்டகை கேள்விகள் நிறைய கேட்டுட்ருக்கோம் நேயர்கள்ட்ட. இப்போ நம்ம என்ன க்வெஸ்சன் கேட்க போகிறோம், என்ன கேள்வி கேட்க போகிறோம்?
9: அதுக்கு முன்னாடி நேயர்களை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம
8: ஆமாம் அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருவாங்க இல்லை, அதுதான் கையிலே வச்சுருக்காங்களே இல்லை, கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் வர வச்சு தான் நம்ம சொல்லணும். சரியா? வரும் நேயர் வணக்கம்.
10: வணக்கம்.
8: வணக்கம், பேர் சொல்லுங்க.
10: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடாதிலிருந்து காளிமுத்திங்க. நல்லா இருக்கீங்களா?
8: ஆ, நல்லமாக இருக்குங்க ஐயா. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
10: ஆ, நல்லா இருக்கேங்க.
8: சரிங்க. சினிமா கொட்டகை நிகழ்ச்சி.
10: ஆமாங்க.
8: சரி, உங்களுக்கான கேள்வி. சரியா
10: சொல்லுங்க.
8: தேசிய விருதை பெற்ற முதல் திரைப்பட பின்னணி பாடகி யார்? அதுதான் கேள்விங்க. தேசிய விருதை பெற்ற முதல் தமிழ் திரைப்பட பின்னணி பெண் பின்னணி பாடகி யார்? அதான் கேள்வி.
10: சித்ரா.
8: சித்ரா இல்லை. நன்றிங்க, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம்.
11: இருவருக்கும் மாலை வணக்கம். கொடுமுடி ரகுநாத் சார் வணக்கம்.
8: வணக்கம். உங்கள் சுதாகர்.
11: சேலம் மாவட்டம் தொலசம்பட்டி சுதாகர்.
8: சுதாகர், கேள்வி கேட்டீங்களா?
11: இன்னொரு முறை கேள்வி கேளுங்க சார்.
8: தேசிய விருதை பெற்ற முதல் தமிழ் திரைப்பட பெண் பின்னணி பாடகி, அவரின் பெயர் என்ன? இதுதான் கேள்வி. அதாவது
11: பி சுசீலா சார்.
8: பி சுசீலா.
11: ஆமாங்க சார்.
8: சரியாக சொல்கிறீங்க. எப்படி?
11: ஒரு கேட்ட மாதிரி இருந்துச்சு சார். அதான் சார்.
8: சரி, கேட்ட மாதிரி இருக்குது. சரி, அவர் எந்த படத்திற்காக அந்த விருதை வாங்கினார் அதை சொல்லுங்கள். எந்த படத்தில் என்ன பாடலுக்காக வாங்கினார் சொல்லுங்கள்.
11: படம் உயர்ந்து மனிதனுங்க சார்.
8: என்ன பாடல்?
11: நாளை இந்த வேலைங்க சார் பாடல்.
8: நாளை இந்த வேலை. சரி, எத்தனாவது எத்தனாம் ஆண்டு தேசிய விருது அது வாங்கினது? அவங்க வாங்கினது
11: 68ங்க சார்.
8: 68ங்க
11: சார். 1968ங்க சார்.
8: நீங்கள் ஆண்டு சொல்கிறீங்க. 1968-69. சரியா?
11: 69 சார்.
8: எத்தனாவது தேசிய விருது அது? இப்போ 72 போயிட்டு இருப்போம் இல்லையா?
11: 16ங்க சார்.
8: 16. அதான் தான் நீங்கள் முன்னாடியே நான் முடிவு பண்ணிட்டீங்க எனக்கு தெரியும். சரியா? சுதாகர் என்ன பாடல் நிகழ்ச்சி கேட்கலாம்?
11: செந்தூர் பாண்டி பாடத்துலேருந்து செந்தூர பாண்டிக்கு ஒரு பாண்டிக்கு.
8: இனிமையான பாடல் கேட்கலாம். நன்றி சுதாகர்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
3: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
4: பள்ளி கல்வி துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா, லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை இடம் சிக்கையா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
5: வீட்டிற்கு அழகிட்ட

0: டைல்ஸ் அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
3: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
2: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
3: அப்படியா?
2: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
3: அப்போ இப்பவே போலாம்.
4: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: சிவக்சக்தி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கேள்விகள் கேட்ட நேரிட்டேன். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டாங்க.
6: சரியான பதிலா?
5: ஆமாம், நிறையா அதாவது பதில் சொல்ல முடியாத கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னாங்க நேயர்கள். கடைசியாக சொன்னார் சுதாகர், நான் பயங்கரமான ஒரு பதில் அது. சரியா? சரி, இப்போ நிகழ்ச்சி முடியும் தருவாயில் இருக்கு. சரியா, நிகழ்ச்சி இருந்து விடைபெறலாம்.
6: விடைபெறலாம். நான் சிவசக்தி,
5: கொடுபடி இருக்குநாதன். நன்றி நேயர்களே.

0: மதுரை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.
6: நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் எம் பிரேம்தாஸ், ஆர் சுந்தரராஜன், கணினியாக்கம் ஆர் சிவகுமார், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு தேவி பிரியா. இனி நாம் ரசிகலாம் இடைக்கால இசைமட்டுகளோடு சித்திர செவ்வானும். முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
7: வாசிப்பவர் சுதா குமரன். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கி இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கு நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளை பாலிமர் நோட்டுகளாக வெளியிட ரிசர்வ் வங்கி அனுமதித்துள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். நாட்டில் சுற்றுலாவை மேம்படுத்த மாநில அரசுகள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களுடன் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதி மற்றும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து சுமார் 75,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். நாட்டில் விவசாய தொழிலில் ஈடுபடுவோரில் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 59.8% அதிகரித்துள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக மாநிலங்களவை நடவடிக்கைகள் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 3,500 கனஅடி வீதம் 15 நாட்களில் 4.57 TMC தண்ணீரை விடுவிக்குமாறு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு உத்தரவிட்டுள்ளது. நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் தமிழக மாணவர்களின் பங்கும் மகத்தானது என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சிவகாசி பட்டாசு விபத்தில் உயிரிழந்த 5 தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மாநில அமைச்சர்கள் திருமதி கீர்த்தனா மற்றும் திருமதி ஜெகதீஸ்வரி ஆகியோர் வழங்கினர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதுவரை 421 பேருக்கு முழங்கால் மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

கொடி பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். மாலை நேரத்தில் மயங்கிய சூரியன் காதல் உலா செல்ல காத்திருக்கும் நிலவை நெருங்க மோகத்தோடு கலந்த வெக்கத்தால் சிவக்கிறது இன்றைய சித்திர செவ்வானம். சிவந்த வானோடு பயணிக்கிறேன் நான் உங்கள் எட்வர்ட் கிங். மாலை வணக்கம் அன்பு உள்ளங்களே.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு. வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
5: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
7: மிஸ்டர் கோல்டு 100% கடலை எண்ணெய்.
8: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கையா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
9: JJ College of Engineering and Technology, Sodamica Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
10: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
11: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
10: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
11: பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
12: கவுன்சிலிங் கோட் 4959.
10: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
13: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
14: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
13: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444-9-1144.
15: இதய மகிழும் நேரம் நம் கொடி பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சித்திரச்சை வானம், மனம் தவிக்கிற தவிப்பு, ஏக்கத்தால் உருகிய மனம், அன்பு கொண்டு அருகில் வரவிருக்கிறது. நிமிடங்கள் எல்லாம் சொர்க்கமாக தோணுகிறது. தனிமை இருந்தும் இனிமையான நினைவுகளை தேடுகிறது. இது நம் கூடி பண்பலை 100.5 சித்திரச்சிவானம்.

இதமான நேரம் இதயங்களோடு சங்கமித்துக் கொண்டிருக்கிறது. நம் கோடி பண்பலை 100.5 சித்திரச்சிவனம். பண்பலை சொல்லும் நேரம் மாலை 5:16. சொல்ல முடியாத காதல் உணர்வுகள். ஆம், சொல்ல முடியாத காதல் உணர்வுகள். காதல் மௌனத்தை காதலிக்கிறது. உறக்கத்திலும் மயங்கிய முகம், உறக்கத்திலும் மயங்கிய முகம் மறுக்க முடியாத அன்பின் வெளிப்பாடு. இதயத்தில் நினைவுகள் தொடர, இதயத்தில் நினைவுகள் தொடர்கிற காதல் தவிப்பு இதுதானோ?

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
3: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
2: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911444.
4: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கோடை பன்மலை நொறுபுளியைந்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறி, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

0: கொடி பண்பலை 100.5 மாலை நேரத்தை மயக்கிக் கொண்டிருக்கிறது. நம் பண்பலை 100.5 சித்திரச்சவானம் பண்பலை சொல்லும் நேரம் 5:24. காதல் உணர்வுகள் உள்ளத்தில் உரையாடுகிறது. 1000 கதைகள் பேச துடிக்கும் போது ஆசைகள் பல தோணுகிறது. சுற்றும் பூமியும் நின்று போனது போன்ற எண்ணம். காதலுக்கு சங்கம் ஒன்று அமைத்து அதில் மயக்கம் கொண்ட காதல் இதுதானோ?
1: அமைத்து அதில் மயக்கம் கொண்ட காதல் இதுதானோ?

0: கோடை பண்பலை நெருப்புள்ளி ஐந்தில் இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நம் கோடி பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் சித்திரச்சிவானும். காதலில் வாழும் அன்பு மனம், சுவாச காற்றோடு கலந்த நிஜமான வாழ்க்கை. ஆம், சுவாச காற்றோடு கலந்த நிஜமான வாழ்க்கை. மனதின் எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் தீண்டிய மோகம், மோகத்தின் முனங்கள் வெளிப்படுகிறது. ஆம், இது நம் கூடை பண்பலை 100.5.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
2: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
3: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
2: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: வீட்ல கிராக்கா, லீக்கா, ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8 7 6 8 7 8 6 8 7 8.

0: நம் கோடி பண்பலை 100.5 இன்று வளம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள் இன்று 11 மணிக்கு இடைவிடா பாடல்களோடு, இரவு சிறகு 10 மணிக்கு நினைவே சுகம். இன்று நினைவே சுகம் திருவாரூர் மாவட்ட நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. இன்றைய நினைவே சுகம் திருவாரூர் மாவட்ட நேயர்களை உங்களுக்காகத்தான். 9 மணிக்கு கொடை தென்றல் விருந்தினர் விருப்பமாக. இன்றைய விருந்தினராக பங்கு பெறுகிறார் வரலாற்றுத்துறை இணை பேராசிரியர் முனைவர் மாணிக்கராஜ் அவர்களுடன். 8 மணிக்கு இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் நான் நெகில் சிக்கபுக்கு 2 விளையாட்டுக்கள் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக. 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. மாலை 6 மணிக்கு விளக்கேற்றும் வேளையில் கதம்ப மலர்கள். இவை இன்று வளமர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள்.
1: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.

0: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
1: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 21 வசந்த தீவில் தொடர்ச்சி. 10 நாட்களாக விஷ காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்த விக்ரமனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நினைவுகள் எல்லாம் வந்தன. இனி காட்டாற்றங்கரையில் மகேந்திர மண்டபத்தில் அஞ்சிரவை தானும் பொன்னனும் கழித்தது வரையில் நினைவுபடுத்திக் கொண்டான். சுற்றுமுற்றும் பார்த்தான். ஏதோ ஏற்கனவே தெரிந்த இடம் போல் தோன்றியது. நன்றாக ஞாபகப்படுத்திக் கொண்டு பார்த்தபோது தன்னுடைய ஆச்சரியத்துக்கு எல்லையில்லாமல் போயிற்று. ஆமாம், உறையூரில் காவேரி தீவில் உள்ள வசந்த மாளிகையின் ஒரு பகுதிதான் அவன் படுத்திருந்த இடம். இங்கே எப்படி வந்தோம்? யார் கொண்டு வந்து சேர்த்தார்கள்? இந்த மாளிகையில் இப்போது இன்னும் யார் இருக்கிறார்கள்? பொன்னனுடைய நினைவு வந்தது. அவன் எங்கே? தாபஜ்வரத்தின் வேகத்தில் தான் கண்ட பயங்கர இன்பக் கனவுகள் எல்லாம் லேசாக ஞாபகம் வந்தன. அந்த அதிசய மாய கனவுகளில் அடிக்கடி தோன்றிய பெண்ணின் முகம் மட்டும் கனவன்று, உண்மை என்று அவனுக்கு உறுதி ஏற்பட்டிருந்தது. சற்று நேரத்துக்கெல்லாம் பாதச்சிலம்பின் ஒலி கேட்டபோது அவள்தானா என்று ஆவலுடன் திரும்பி பார்த்தான். இல்லை, யாரோ பணிப்பெண்கள், முன்பின் பார்த்தறியாதவர்கள். இன்னும் வைத்தியர் ஒருவர் வந்து பார்த்தார். பணியாட்களும் பணிப்பெண்களும் அடிக்கடி வந்து வேண்டிய சிசுருஷை செய்தார்கள். ஆனால் பொன்னன் வரவில்லை, அந்த பெண்ணையும் காணவில்லை. பணியாட்களிடமும் பணிப்பெண்களிடமும் விவரம் எதுவும் கேட்பதற்கும் அவன் மனம் இசையவில்லை. அவர்களோ ஊமைகளைப் போல் வந்து அவரவர்களுடைய காரியங்களை செய்துவிட்டு திரும்பினார்கள். அவனுடன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. இவ்விதம் ஒரு பகல் சென்றது. இரவு தூக்கத்தில் கழிந்தது. மறுநாள் பொழுது விடிந்ததிலிருந்து விக்ரமனுக்கு அங்கே படுத்திருக்க மனம் கொள்ளவில்லை. உடம்பில் நல்ல பலம் ஏற்பட்டிருப்பதை கண்டான். எழுந்து நடமாடினான். ஒருவித களைப்பும் உண்டாகவில்லை. திடமாகத்தான் இருந்தது. அறைக்கு வெளியே வந்து தோட்டத்தில் பிரவேசித்தான். அங்கிருந்த பணியாட்கள் யாரும் அவனை தடுக்கவில்லை. விக்ரமன் மேலும் நடந்தான். நதிக்கரையை நோக்கி மெதுவாக நடந்து சென்றான். பல வருஷங்களுக்கு பிறகு அந்த குளிர்ந்த காவேரி தீவை பார்க்க பார்க்க அவன் மனம் பரவசமடைந்தது. அந்த மாமரங்களின் நிழலில் நடப்பது அளவற்ற ஆனந்தத்தை அளித்தது. மெல்ல மெல்ல நடந்து போய் காவேரி கரையை அடைந்து ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தான். அவனுடைய மனதில் சாந்தியும் இன்ப உணர்ச்சியும் மேலிட்டிருந்தன. காவேரி நதியின் இனிய நீர் பிரவாகத்தை விக்ரமன் உற்று நோக்கி கொண்டிருந்தான். தண்ணீரில் ஒரு முகம் பிரதிபலித்தது. அது அந்த பழைய தெய்வ பெண்ணின் முகம்தான். காஞ்சியிலும் மாமல்லபுரத்திலும் தன்னை கருணையுடன் நோக்கிய முகம்தான். தாபஜ்வர கனவுகளில் தோன்றி சாந்தியும் குளிர்ச்சியும் அளித்த முகமும் அதுதான். அந்த பெண்ணை மறுபடியும் காணப்போகிறோமா என்று விக்ரமன் பெருமூச்சு விட்டான். அதே சமயத்தில் அவனுக்கு பின்புறமாக வந்து ஒரு மரத்தடியில் சாய்ந்து கொண்டு குந்தவி தேவி நின்றாள். அத்தியாயம் 21 வசந்த தீவில் நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 22 நிஜமாக நீதானா? நன்றி நேயர்களே.
0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல்

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மாலை நேரத்தை மயக்கிக் கொண்டிருக்கிறது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்சிவானம். மாலை நேரத்தில் இதமான என்ன அலை, ஏனோ மனம் முழுவதும் நினைவுகள் நிறைந்திருக்கிறது. காதலை வெளிப்படுத்த முடியாத வார்த்தைகள், காதல் எண்ணங்களோடு இதயத்தோடு இதயம் பேசுகிறது. இப்படி

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இது நம் பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர சிவானம். மாலை விழா மயங்கி இரவு நிலவை இதமாக வரவேற்க, இன்ப நினைவுகளோடு உங்கள் வசம் சேர்த்து விடைபெற மனமின்றி விடைபெறுகிறது இன்றைய சித்திர சிவானம். சிவந்த வானோடு பயணித்த மன நிறைவோடு விடைபெறுகிறேன் நன்றி நேயர்களே.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்ச வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: சென்னை மாவட்டம் திருவாலங்காடு ஆலங்காட்டு காளி.

அக்னியில் முகம் காட்டி ஆன்ற நலம் நல்கிட அன்பு கொண்டு ஆதரிக்க தன் முகமே தாமரையாய் வந்தவள்தான் காளி. சூரனவன் தோல் துணித்து சூளம் கபாலம் கொண்டு கோபம் கொண்ட குமரியளாய் அன்பு நின்ற அன்னையாய் வருபவள் காளி. துஷ்டர்களையும் அரக்கர்களையும் மட்டுமே அழைப்பாள். நல்ல வழி தெரியாமல் தடுமாறி கிடக்கும் தம் குழந்தைகளுக்கு வழிகாட்டுபவள். அப்படி காரைக்கால் அம்மையாருக்கு வழிகாட்டிய காளியை தரிசனம் செய்ய திருவாலங்காடு செல்வோமா? திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் 51 சக்தி பீடங்களில் ஒன்று. ஆலமரங்கள் நிறைந்த பகுதியாக இருப்பதால் ஆலங்காடு. சிவபெருமான் கோவில் கொள்வதற்கு முன்பாகவே காளி இங்கே அமர்ந்தாள். அசுரர்களை வதம் செய்த உக்ரம் தணிக்க இறைவன் நடன போட்டிக்கு அழைத்தான். போட்டியால் வென்றவர் இந்த காட்டை ஆளலாம் என்ற நிபந்தனையில் ஊர்த்துவ நடனம் ஆடிய போது காளி தோற்று போனாள். இறைவன் சொன்னான், எனக்கு நிகர் நீதான். திருவாலங்காட்டின் காவல் தெய்வமான உன்னை தரிசித்த பின் என்னை தரிசித்தால் முழு பலன் கிடைக்கும் என்றார். சிவபெருமானை மட்டுமே சதா சர்வகாலமும் நினைத்த அம்மையாருக்கு சக்தி இல்லையேல் சிவமில்லை, சிவமில்லையேல் சக்தி இல்லை என்ற மிக பெரும் தத்துவத்தை உணர்த்தினாள் ஆலங்காட்டு எல்லையிலே கோவில் கொண்ட காளிதேவி. வழி தெரியாமல் தவித்த காரைக்கால் அம்மையாருக்கு வழிகாட்டிய காளிதான் ஆலங்காட்டு காளி. அதனால்தான் வழிகாட்டிய காளி என்றும் பெயர்.

0: முக்கிய கோவில் என்றாலும் நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த கோவில் இது. பரமனுக்கே சக்தி தரும் பராசக்தி. அது சரி, சிதம்பர ரகசியம் இருப்பது உங்களுக்கு தெரியும், ஆலங்காட்டு ரகசியம் தெரியுமா? அதாவது சிதம்பரம் திருத்தலத்தில் இறைவன் ஆகாய வெளியாக இருப்பதை சிதம்பர ரகசியம் என்பார்கள். ஆலங்காட்டு ரகசியம் தெரிந்து கொள்ளலாமா? கயிலை மலையை தலையால் நடந்து சென்று இறைவனை தரிசித்து ஆனந்த தாண்டவம் காண வரம் கேட்டவர் காரைக்கால் அம்மையார். திருவாலங்காட்டில் தன்னுடைய தாண்டவத்தை காணுமாறு இறைவன் வரம் தந்தான். அந்த சமயத்தில் திருவாலங்காடு பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னனின் கனவில் சிவபெருமான் தோன்றி காரைக்கால் அம்மையாருக்கு எம் சன்னதிக்கு பின்னால் சன்னதி எழுப்பு என்றான். அப்படி எழுப்பிய சன்னதியில்தான் காரைக்கால் அம்மையார் இன்றும் இறைவனின் திருநடனத்தை தரிசித்துக் கொண்டிருப்பதாக ஐதீகம். இதுதான் ஆலங்காட்டு ரகசியம். 9 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட சென்றாடு தீர்த்தத்தில் அமைந்துள்ள கரையில் காளியின் திருக்கோயில் உள்ளது. ஒவ்வொரு வருடமும் ஆடி மாத அமாவாசை அடுத்து வரும் செவ்வாய்க்கிழமை தொடங்கி 9 நாட்கள் வெகு விமரிசையாக காளி உற்சவம் நடைபெறும். காளி உற்சவம் நடந்தால் மட்டுமே வட ஆரண்யேஸ்வரர் கோவிலில் பங்கு உத்திரம் நடைபெற வேண்டும் என்பது மரபு. அம்மன் படுகளம் செய்யும் நிகழ்வும் சிறப்பாக நடைபெறும். பிரம்மோற்சவம் முடிந்து 2 நாள் காரைக்கால் அம்மையார் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. திருவாலங்காடு ரத்தன சபையில் இறைவனை காண சென்றால் பத்திரகாளியை கண்டிப்பாக தரிசிக்க வேண்டும். வாழ்க்கையில் ஏற்படும் துயரங்களை அழித்து நற்கதி தரும் அன்னை ஆலங்காட்டு காளி நம் அனைவருக்கும் ஆரோக்கியமான வாழ்வு தரட்டும். சென்னை மாவட்டம் திருவாலங்காடு ஆலங்காட்டு காளி.
1: கொடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. நேரம் மாலை 6:07.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கொடை பண்பலை நுறுப்பிளைந்து ரசிக்கலாம் கதம்ப மலர்கள். காற்றின் மொழியில் கவியும் புவியும் கலந்து புன்னகை பூக்க இணைந்து ரசிப்போம் கதம்ப மலர்கள். நிகழ்ச்சியில் முதலாவதாக
1: கோடை பண்பலை நுறுப்புள்ளி 5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
3: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: நகைச்சுவையாக பேசுவது நல்லதா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக நல்லதுங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டா, நல்ல நகைச்சுவைகள் வந்து உடம்புல ஆரோக்கியத்தை கொடுக்கும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுங்கிறது பழமொழி. இது உண்மைதானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். நிச்சயமான உண்மையும் கூடங்க. ஏன்னா நீங்க எவ்வளவோ வேலைகளை பார்த்துட்டு மாலையில வந்து ஒரு நல்ல நகைச்சுவையான கதையவோ அல்லது ஒரு ஒளிநாடாவையோ அல்லது ஒரு தொலைக்காட்சியவோ பார்த்த உடனே நம்முடைய மனம் சற்று தளர்வாகிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் இது தெரிஞ்சுதான் சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். திருவள்ளுவரே ஒரு திருக்குறள் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிரிப்பவர்களுக்குத்தான் உலகம் ஒளிமயமா இருக்குங்கிறார், அல்லாதவர்களுக்கு அது பகலாக இருந்தாலும் இருட்டுங்கிறார்.

0: அகல் வல்லர் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலின் பார்ப்பட்டன்று இருள் அப்படிங்கிறது அவருடைய குரல். இதுக்கு என்ன அர்த்தம்? சிரிப்பவர்களுடைய முகத்துல தான் ஒளி தென்படுகிறது என்பது போல அவர்களுக்கு அதுதான் எப்போதும் ஒளியை தருகிறது. அல்லாதவர்களுக்கு, அப்படி நினைக்காதவர்களுக்கு பகல் கூட இருட்டுத்தான், அவருடைய வாழ்க்கை எப்பவும் கற்பாத்தான் இருக்கும் அப்படிங்கிறார். சரி, நல்ல நகைச்சுவைகளை நாம் வந்து எங்கிருந்து பெறலாம்? மதுரையில் நகைச்சுவை மன்றம் நடத்திட்டு இருக்கேன் நான். இதில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, சிறப்பு விருந்தினர் இல்லைங்க, முதல்ல குழந்தைகளை மேடை ஏற்றுவோம். குழந்தைகள் வந்து நகைச்சுவை சொல்லும், சொல்றப்ப இருக்கிற அழகு இருக்கு பாருங்க, அடையப்பா மறந்துட்டாலும் நல்லா இருக்குங்க. ஒரு குழந்தை மேடைக்கு வந்துச்சு, ஒரு நல்ல நகைச்சுவை ஆரம்பிச்சிச்சு. ஒரு வீட்டில் நாய் வளர்த்தாங்களாம், அந்த நாய் ரொம்ப செல்லமா வச்சிருக்கவுமே குடும்பத் தலைவருக்கு கோவம் வந்துருச்சான். எப்ப பார்த்தாலும் நாயை கவனிக்கிறாங்க, நம்மளை கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் என்ன பண்ணாரா, ஒரு நாள் சைக்கிளில் வச்சு கட்டி ஊருக்கு வெளியே கொண்டு விட்டுட்டு வந்துட்டாரு. அவர் வரதுக்குள்ள நாய் வந்துருச்சு, திருப்பி மறந்தாங்க கொண்டு போய் மேற்க கொண்டு விட்டு வந்தாரு, திருப்பி வந்துருச்சு. மூணாம் நாள் யோசிச்சாரு, இந்த நாயை குழப்பினாத்தான் நல்லது அப்படின்னு சொல்லி சைக்கிளில் வச்சு கட்டி ஊருக்கு நடுவில் போய் எட்டு தெரு பெரிய இடத்துல, எங்கள் ஊரில் ஏழு முக்கு ஆறு முக்குலாம் வச்சுருப்பாங்க, அது மாதிரி ஒரு இடத்துல மூணு தடவை சைக்கிளை சுற்றி நடு ரோட்டில் இறக்கி விட்டார். நாய் ஓடி போயிடுச்சு. இவருக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை நாய் வீட்டுக்கு போயிருந்தாலும் போயிருக்குமோன்னு சொல்லிட்டு செல் எடுத்து மனைவி கூப்பிட்டுருக்காரு, அந்த நாய் வந்துருச்சான்னு கேட்டிருக்காரு. அந்த அம்மா சொல்லிச்சு, அது அப்போதே வந்துருச்சு, நீங்கள் வாங்க அப்படின்ட்டுருக்காங்க. இவர் பயங்கர கோபமாகி, முதல்ல இங்கே அனுப்பு, நான் வழி தெரியாமல் இங்கே சுற்றிக்கிட்டே தருறேன் அப்படின்ட்டுருக்காரு. என்ன தெரியுங்களா, இவர் தான் தொலைக்க போனவர், இவர் தான் தொலைஞ்சு போனவர். இந்த ஜோக்கை அந்த குழந்தை சொன்ன உடனே உண்மையிலேயே கேட்டு அந்த சபையே சிரிச்சிருச்சுங்க. சரி, இன்னும் கூட கேட்கலாம், இந்த நகைச்சுவைலாம் அண்ணன்னைக்கு யோசிப்பீங்களா அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அது அண்ணன்னைக்கு நடக்கிறது நினைச்சாலே சரியா போகும். நானும் என்னுடைய துணைவியார் ஒரு தடவை ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தோம். சில வீட்டில் கல்யாண வீட்டில் செருப்பு உள்ளே ஓட்டுவாங்கன்றவாங்க மண்டபத்தில், சில வீட்டில் வெளியே போட சொல்லிடுவாங்க. பாதி உயிர் போய் போய் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு, யார் வந்து கூட்டத்தில் இருந்தாலும் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நான் அது மாதிரி செருப்பு வெளியே ஓட்டு உட்காந்துருந்தேன். திடீர்னு ஃபோன் வரவுமே சரி வெளியே போய் பேசுவோம்னு எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா எங்கே ஓட்டம்னு தெரியல, செருப்பை ஐநூறு செருப்பு கிடக்குது. திரும்பி உள்ளே போய் மனைவிட்ட கேட்டேன், எங்கே ஓட்டம்னு தெரியலையு. அவங்க சொன்னாங்க, அந்த படிக்கட்டுக்கிட்ட போட்ட போய் பாருங்களேன்னாங்க. திருப்பி வந்து பார்த்தா அங்கே ஒரு 300 செருப்பு கிடந்துச்சு. திருப்பி உள்ளே போனேன், அங்கேயும் கண்டுபிடிக்க முடியலன்னு. தண்ணி குழா திருப்பி விட்ற இடத்துல இருக்குங்க. நாங்கள் திருப்பி வந்து பார்த்தா என் செருப்பை கண்டுபிடிச்சு விட்டேன். காலில் மாட்ட போனேங்க, ஒருத்தர் என் தோலை பிடிச்சிக்கிட்டான், அந்த செருப்பை நான் பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். அவன் என்ன நினச்சிருக்கேன், நான் செருப்பு திருட வந்திருக்கேன் போல் இருக்கு, போய் போய் நல்ல செருப்பு தேடுறேன்னு நினச்சிட்டே இருந்திருக்கான். நான் கோவத்தோடு இங்கே இரு, இது ஏன் செருப்பு அப்படின்னு நானும் அதே மாதிரி தான் சொல்லுவேன், சத்தம் போடாமல் இருங்க அப்படின்னா. அவன் கடைசிக்கு என்னை நம்பவே இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்க, இதை நான் என்ன ஜோக்காவாக யோசிச்சு வச்சேன், நீ ஏன் செருப்பு போயிருமேங்கிற கவலையில் நான் அலைஞ்சிட்டு தெரிஞ்சேன். அப்போ நாம் பார்க்குற விஷயத்தை பொறுத்து எல்லாமே இனிமையான சம்பவமாக மாறி போவோங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போறது மட்டும் இல்லைங்க, சொல்லி சிரிக்கிறத நாலு பேர் சிரிக்க வச்சுட்டாலே அதுவும் இன்னொரு சிறப்பு தானே. ஏன்னா சோகம் என்பது பிறர்கிட்ட சொன்னா குறையும், நகைச்சுவை என்பது பிறர்கிட்ட பெருகுங்க, பெருகட்டுமே எல்லாமே.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
6: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
5: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.

0: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: சப்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சப்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். பிஎஸ்சி நர்சிங் 4 ஆண்டுகள், ஜிஎன்எம் நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: ஜிஎன்எம் கவுன்சிலிங் கோட் 1100.
2: தொடர்புக்கு செல் 9487260445.
4: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
5: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
4: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
5: அப்படியா?
4: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
5: அப்போ இப்பவே போலாம்.
6: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர் 9444911144.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு 8985712345.
2: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கோடை பன்மலை நுறுபுளி 5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கதம்ப மலர்கள். நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு நினைவு சுகம் திருவாரூர் மாவட்ட நேர்களை சந்திக்க காத்திருக்கிறது. இணைந்திருங்கள் இரவு வரை, சுவைத்திடுங்கள் இசைக்கும் வரை.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சேவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 to August 11. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.

ராஜபுல நிலக ஈரேழு பதினோரு

முற்றத்தின் திறந்த வெளியை ஒரே ஓட்டமாக ஓடி வந்தியத்தேவன் கடந்தான். மதில் சுவர் ஓரமாக நின்று திரும்பி பார்த்தான். மச்சின் மீது ஒரு பெண் உருவம் தெரிந்தது. மணிமேகலையோ சந்திரமதியோ தெரியவில்லை. யாராயிருந்தாலும் தான் முற்றத்தை ஓடி கடந்ததை பார்த்திருக்க வேண்டும். நல்ல வேளையாக கூச்சல் போடவில்லை. அவள் யாராயிருந்தாலும் நன்றாயிருக்கட்டும்.

நகராசியா இருக்கட்டும். இவ்விதம் மனத்திற்குள் வாழ்த்திக் கொண்டே மதில் சுவர் ஓரமாக வந்தியத்தேவன் விரைந்து நடந்தான். மதில் மேல் ஆழ்வார்க்கடியானுடைய முகம் தெரிந்த இடம் வந்துவிட்டது. அங்கே சுவரில் ஏறுவது எப்படி? இவ்வளவு உயரமாயிருக்கிறதே! சுவரில் பிடித்துக் கொள்வதற்கு மேடு பள்ளம் ஒன்றுமே இல்லையே! கடவுளே, இதோ ஒரு உபாயம். குறவைக்கூத்து கொட்டகைக்காக கொணர்ந்த மூங்கில் கழிகள் சில தூரத்தில் கிடந்தன. அவை மிஞ்சி போனவை போலும் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து அந்த கழிகளில் ஒன்றை எடுத்து வந்தான். மதிலின் பேரில் சாய்த்து வைத்தான். கழியின் உயரத்துக்கும் மதிலின் உயரத்துக்கும் சரியாக இருந்தது. ஆனால் கழி சுவரில் நிலைத்து நிற்க வேண்டுமே. ஏறும்போது நழுவிவிட்டால்? நழுவிவிட்டால் கீழே விழ வேண்டியதுதான். அதற்காக கையை கட்டி கொண்டு சும்மா இருந்து என்ன பயன்? கழியை இரண்டொரு தடவை அழுத்தி பார்த்துவிட்டு அதன் வழியாக ஏறத் தொடங்கினான். பாதி சுவர் ஏறிய போது கழி நழுவத் தொடங்கியது. தொலைந்தோம், கீழே விழுந்தால் எலும்பு நொறுங்கிவிடும் என்று எண்ணுவதற்குள் கழி மறுபடியும் உறுதியாக நின்றது. மேலே இருந்து ஒரு கரம் அதை பிடித்து கொண்டது போல தோன்றியது. நமக்கு பைத்தியம் பிடிப்பதுதான் பாக்கி என்று எண்ணிக்கொண்டு வந்தியத்தேவன் மேலே ஏறினான். மதில் சுவரின் மேல் முனையை அவன் பிடித்து கொண்டதும் கழி நழுவி கீழே விழுந்தது. அது விழுந்த சத்தம் இடிமுழக்கம் போல அவன் காதில் விழுந்தது. நல்ல வேளை, கோட்டை வாசலில் ஆரவாரம் இப்போது இன்னும் அதிகமாயிருந்தது. ஆகையால் யார் காதிலும் விழுந்திராது. ஆனால் எதிரே அந்தப்புற மேல் மாடத்தில் நின்ற பெண், அவள் காதில் விழுந்திருக்கும். மதில் மேல் தாவி ஏறி நின்றபடி மறுபடியும் ஒரு தடவை வந்தியத்தேவன் அந்த பக்கம் திரும்பி பார்த்தான். இன்னமும் அந்த பெண் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். வந்தியத்தேவனுடைய கிறுக்கு குணம் அவனை விட்டு போகவில்லை. போய் வருகிறேன் என்று சொல்லுகிற பாவனையாக கையை ஆட்டிவிட்டு மதிலின் அப்புறத்தில் இறங்கத் தொடங்கினான். இறங்குவதில் அவ்வளவு கஷ்டமில்லை. ஏனென்றால் மதில் சுவரின் வெளிப்புறம் உட்புறத்தைப் போல மட்டமாக இல்லை. சில மேடு பள்ளங்கள் இருந்தன. பக்கத்தில் இருந்த மரங்களின் கிளைகள் சில சுவரின் மீது மோதி உராய்ந்து கொண்டிருந்தன. அவற்றின் உதவி கொண்டு சரசரவென்று கீழே இறங்கினான். மணிமேகலையை தான் ஏமாற்றிவிட்டு வந்தது பற்றி நினைத்தபோது அவனுக்கு சிரிப்பு வந்தது. அந்த சிரிப்பின் எதிரொலியைப் போல இன்னொரு சிரிப்பு எங்கிருந்தோ வந்தது. வந்தியத்தேவனுடைய ரத்தம் அவனுடைய உடம்பில் உறைந்து போயிற்று. கைகள் நடுங்கின. கீழே குதிப்பதற்காக பார்த்தான். நாய் ஒன்று அவன் மீது பாய காத்து கொண்டிருப்பதைக் கண்டான். மேலே ஏறுவதை பற்றி இனி யோசிப்பதற்கே இல்லை. கீழே குதித்துத்தான் ஆக வேண்டும். குதித்தால் இந்த நாயின் வாயில் ஒரு பிடி சதையாயாவது கொடுத்தே தீர வேண்டும். சற்று முன் கேட்டது சிரிப்பு சத்தமா அல்லது நாய் குறைத்த சத்தமா? பக்கத்தில் யாராவது மறைந்து நின்று நாயை ஏவி விட்டிருக்கிறார்களா? மேலே ஏறுவதில் அபாயம் அதிகமா, கீழே குதிப்பதில் அபாயம் அதிகமா? வந்தியத்தேவனுடைய உள்ளம் ஊசலாடியது. அவனுடைய கால்களும் எழும்பி எழும்பி குதித்த நாயின் வாயில் அகப்படாமல் இருப்பதற்காக ஊசலாடின. வந்தியத்தேவன் நாயின் வாயில் அகப்படாமல் தரையில் குதிக்க பார்ப்பதா அல்லது மறுபடியும் மதில் சுவரின் மேல் ஏறுவதா என்று தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருந்தான். அதே சமயத்தில் பக்கத்திலிருந்த மரங்களின் மறைவில் யாராவது ஒளிந்திருக்கிறார்களா என்று கூர்மையாக கவனித்தான். ஒரு மரத்தின் மறைவில் வெள்ளை துணி தெரிவது போல இருந்தது. சற்று முன் நாயின் குறைப்புச் சத்தத்தோடு மனிதனின் சிரிப்பு குரல் கலந்து கேட்டது நினைவுக்கு வந்தது. அதை தெரிந்து கொள்ளாமல் குதிப்பது பெருந்தவறாக முடியும். நாயின் வாயிலிருந்து தப்பினாலும் மனிதர்களின் கையில் அகப்படும்படி நேரிடலாம். அரண்மனையின் மேல் மாடத்திலிருந்து பார்க்கும்போது ஆழ்வார்க்கடியானுடைய முகம் மதில் சுவர் மேல் தெரிவது போல தோன்றியது. அந்த வைஷ்ணவன்தான் ஐயனார் கோவிலில் காத்து காத்து பார்த்து அலுத்து போய் இங்கு வந்து நாயை ஏவி விட்டு வேடிக்கை செய்கிறானா என்ன? எல்லாவற்றுக்கும் கூப்பிட்டு பார்த்தால் போகிறது. வைஷ்ணவரே, வைஷ்ணவரே, இதென்ன வேடிக்கை என்றான். மறுபடியும் ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டது. அது ஆழ்வார்க்கடியான் குரல் அல்ல. ஆகையால் திரும்ப மதில் மேல் ஏறி அரண்மனைக்குள் இறங்குவதுதான் சரி. பெரிய பழுவேட்டரையன் வரவேற்பு தடபுடல்களில் எப்படியாவது தப்பித்துக் கொள்ளலாம். அல்லது சுரங்க வழி இருக்கவே இருக்கிறது. மணிமேகலையிடம் மீண்டும் கொஞ்சம் கெஞ்சும் மணியம் செய்தார் போகிறது. இல்லாவிடில் பழுவூர் இளையராணியின் தயவையே சம்பாதித்துக் கொள்ள வேண்டியதுதான். இதுவரை தன்னை காட்டி கொடுக்காதவள் இப்போது மட்டும் காட்டி கொடுத்து விடுவாளா? வந்தியத்தேவன் இறங்கிய வழியில் மறுபடியும் மேலே ஏறத் தொடங்கினான். நாய் இன்னும் உயரமாக எழும்பி குதித்து குறைத்தது. மீண்டும் சிரிப்பு சத்தம் கேட்டது. மரத்தின் மறைவிலிருந்து ஒரு உருவம்

0: சிற்பம் வெளியே வந்தது. அதன் கையில் ஒரு வேல் இருந்தது. அவன் தேவராளன் என்பதை வந்தியத்தேவன் தெரிந்து கொண்டான். தேவராளன் வந்தியத்தேவன் சுவரில் தொங்கிய இடத்துக்கு அருகில் வந்தான்.
1: அப்பானே, உன் உயிர் வெகு கெட்டி
0: என்றான். அதுதான் தெரிந்திருக்கிறதே, ஏன் மறுபடியும் என்னிடம் வருகிறாய் என்று வந்தியத்தேவன் கேட்டான்.
1: இந்த தடவை நீ தப்ப முடியாதே
0: என்று கூறி தேவராளன் தன் கையில் இருந்த வேலை வந்தியத்தேவனை நோக்கி குறிபார்த்தான். வந்தியத்தேவன் தன்னுடைய ஆபத்தான நிலையை உணர்ந்து கொண்டான். பாதிச்சுவரில் தொங்கிக் கொண்டிருப்பவன் கீழே இருந்து வேலினால் குத்த பார்ப்பவனுடன் எப்படி சண்டையிட முடியும்? குதித்து தப்ப பார்க்கலாம் என்றால் வேட்டை நாய் ஒன்று மேலே பாய காத்து கொண்டிருக்கிறது. தேவராளா, ஜாக்கிரதை! உங்கள் எஜமானி பழுவூர் ராணியின் கட்டளையை ஞாபகப்படுத்திக்கொள். என்னை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று உங்கள் ராணி சொல்லி இருக்கவில்லையா? தேவராளன் ஒரு பேய்ச் சிரிப்பு சிரித்துவிட்டு,
1: பழுவூர் ராணி என் எஜமானி அல்ல. எந்த ஊர் ராணியும் என் எஜமானி அல்ல. பத்ரகாளி துர்கா பரமேஸ்வரி தான் என்னுடைய எஜமானி.
0: என் குலதெய்வமும் துர்கா பரமேஸ்வரி தான். அவளுடைய அருளினால்தான் நடுக்கடலில் எரிகிற கப்பலிலிருந்து தப்பித்து வந்தேன். என்னை தொட்டாயானால் துர்கை உன்னை அதம் செய்து விடுவாள் என்றான் வந்தியத்தேவன்.
1: நீ துர்கையின் பக்தன் என்பது உண்மையானால் இப்பொழுது எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும்.
0: அப்போதுதான் உன்னை கொல்லாமல் விடுவேன் என்றான் தேவராளன். என்ன செய்ய வேண்டும்? முதலில் உன்னுடைய நாயை அப்பால் போகச் சொல்லு.
1: இந்த பக்கம் ஒரு வீர வைஷ்ணவன் வந்தான். அவனை தேடி பிடிப்பதற்கு நீ ஒத்தாசை செய்தால் உன்னை சும்மா விட்டு விடுகிறேன்.
0: எதற்காக அவனை பிடிக்க வேண்டும் என்றான் வந்தியத்தேவன்.
1: துர்காதேவிக்கு ஒரு வீர வைஷ்ணவனை பலி கொடுப்பதாக நான் சபதம் செய்திருக்கிறேன் என்றான் தேவராளன்.
0: இந்த சமயத்தில் வந்தியத்தேவன் மதில் சுவரில் பிடித்து தொங்கிக் கொண்டிருந்த சிறிய செடி வேரோடு பெயர்ந்து வர ஆரம்பித்தது. வேலின் முனையில் சிக்காமல் எப்படி தேவராளன் கழுத்தில் மேல் குதிப்பது என்று வந்தியத்தேவன் யோசித்து கொண்டே, அந்த வீர வைஷ்ணவன் என் அருமை சிநேகிதன். அவனுக்கு ஒருபோதும் நான் துரோகம் செய்ய மாட்டேன். அவனுக்கு பதிலாக என்னையே பலி கொடுத்து விடு என்றான்.
1: அப்படியானால் இந்த வேலுக்கு இப்போதே இரையாகிவிடு
0: என்று தேவராளன் வேலை தூக்கி வந்தியத்தேவன் மீது குறிபகர்ந்தான். வந்தியத்தேவன் செடியை விட்டுவிட்டு வேலின் முனைக்கு அடியில் அதை தாவி பிடித்து கொண்டு கீழே குதித்தான். குதித்த வேகத்தில் தரையில் மல்லாந்து விழுந்தான். தேவராளன் அந்த அதிர்ச்சியை சமாளித்து கொண்டு வேலை தூக்கினான். அந்த சமயத்தில் பின்னாலிருந்து ஓர் உருவம் ஓடி வந்து தன் கையிலிருந்த தடியினால் தேவராளன் தலையில் ஓங்கி ஒரு போடு போட்டது. தேவராளன் வந்தியத்தேவன் பேரில் பொத்தென்று விழுந்தான்.
2: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: யாராவது தன் வீரத்தை குறைச்சு மதிப்பிட்டா வந்தியத்தேவனுக்கு சுருக்குன்னு கோபம் வருவதை பலமுறை பார்த்துருக்கோம். ஆனால் வேலை நடக்கணும், எரிச்சல் பட்டு காரியத்தை கெடுத்துக்க கூடாது என்கிற விவேகமும் இருந்து வருது அல்லவா? குறிப்பாக தன்னை கையால் ஆகாதவன்னு குத்தி காட்டின பூங்குழலிய தந்திரமாக வசப்படுத்திட்டானே. உனக்கு ரெண்டு கை, உன்னோட வந்தவனுக்கு ரெண்டு கை இல்லையா? எங்களுக்கு படகு வலிக்க தெரியாது. படகு வலிப்பது என்ன, மந்திர வித்தையா? துடுப்பு பிடிச்சி வலிச்சா தானே படகு போகுது. இப்படி எரிஞ்சு விழுந்தாலும் பொறுமையா இருந்து காரியத்தை சாதிச்சுக்கிட்டான். சற்று முன்னால வேட்டை மண்டபத்துக்கு உள்ள போக மணிமேகலை முனைப்பா இருந்தபோது அவளை தடுத்தான். நீர்தான் சூராதி சூரர் இங்கு இருக்கேறேன்னு கிண்டல் பண்ணினான். அம்மணி, தற்சமயம் கிட்ட ஆயுதம் எதுவும் இல்லை. இப்படி கவலையோட சொன்னபோது, ஆயுதம் கையில் இருந்தா பெண் பிள்ளைகள் கூட சண்டை போடுவாங்க, ஆண் பிள்ளைகள் எதுக்கு? இன்னும் ஏளனமா பேசினதை கேட்டும் நிலைமையை கருத்தில் கொண்டு பொறுமையா இருந்ததையும் கவனிச்சோம். நல்லது. இந்த பகுதியில் மூங்கில் மச்சிலேருந்து இறங்கவும் மதில் மேலே ஏறவும் பயன்பட்டதால இதை பற்றின சில குறிப்புகள். மூங்கில மரம்னு சொன்னாலும் உண்மையில் இது புல்வகை தாவரம். மூங்கில ஏறத்தாழ 1000 வகைகள் இருக்கின்றனவா. கழை, வேய், பாசு, வேரல், வேணு, இப்படி 30 விதமான பெயர்கள் உண்டு மூங்கிலுக்கு. பார்க்கறது

0: மனசுக்கு ரொம்ப லேசாக தெரிஞ்சாலும் இரும்பை விட அதிகமான இழுவிசை கொண்டது. இரும்புக்கு இணையாக அழுத்தம் தாங்குகிற திறன் மூங்கிலுக்கு உண்டு. எளிதில் உடையாது. கம்பும் கூத்துன்னு சொல்லப்படுற கழைக்கூத்து மிகவும் தொன்மையான கலை. மூங்கில் கம்புகளுக்கு இடையே கட்டப்பட்டிருக்கிற கயிற்றில் சமநிலை தவறாமல் நடந்து சாகசங்கள் புரிவாங்க. ஒற்றை மூங்கில்ல இறங்கியும் ஏறியும் சாகசம் பண்ணின வந்தியத்தேவன் எந்த நிலையிலையும் குறும்புத்தனத்தை விடலை. இது பெரிய சாகசம். அடுத்து கெஞ்சிமணியம் என்ற தொடர். ரொம்ப ரொம்ப அரிதான தொடர். இதன் பொருளும் நுட்பமானது தான். நினைச்ச காரியத்தை சாதிக்க பொதுவாக எல்லாரும் மேற்கொள்கிற உத்தி. முகஸ்துதி பண்ணி நைச்சியமாக பேசி தன்வசப்படுத்தி விஷயத்தை முடிச்சு கொள்வது. மன்றாடி கேட்கறத தாஜா பண்ணுவதுன்னு குறிப்பிடுவாங்க இல்லையா? தாஜா பாரசீக சொல். நேர்களே, இந்த கதையோட்டத்தில் நந்தினியை தலைவியாக கொண்டு இயங்கிக்கிட்டு வந்த கும்பலில் முதல்ல நாம் பார்த்தது தேவராளனை. ஆமாம், கடம்பூரில் வெறியாட்டம் ஆடினானே அவன்தான். நடுக்கடலில் சுழற்காற்று உருவாவதற்கு முன்னால் தாகத்தால் தவிச்சுக்கிட்டு இருந்த வல்லவரையனிடம், காளிக்கு எல்லாரையும் விட அதிக தாகமாக இருக்குது, இரத்த தாகம்னு உரிமினது நினைவு இருக்கும். நந்தினியை பூசாரிணின்னு சொன்னவன் இந்த கட்டத்தில் பழுவூர் ராணி என் எஜமானி அல்ல. எந்த ஊர் ராணியும் என் எஜமானி அல்ல. பத்ரகாளி துர்கா பரமேஸ்வரி தான் என்னுடைய எஜமானின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறான். யாருடைய தலைமையையும் அவன் விரும்புறதில்லை. இப்படி கொள்ளலாமா? பார்ப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
4: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
3: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
5: வீட்டுல கிராக்கா, லீக்கா, ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
6: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
7: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குலக்கா.
6: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல.
7: இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
6: அப்படியா?
7: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
6: அப்போ இப்பவே போலாம்.
8: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

கொடி பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கோ. கட்சவி வழியாக நேயர்களின் விருப்ப பாடல் நேயர்களின் குரலில் கேட்கும் நேரமாய் நம் பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கோ நிகழ்ச்சியில் உங்கள் ஆசை பாடல் கேட்கணுமா? 94 86 28 24 24 இந்த எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், பெயர் இதெல்லாம் ஒளிப்பதிவு செய்து அனுப்புங்கள். பாடலை கேட்டு மகிழுங்கள். உங்கள் ஆசை பாடலோடு நான் உங்கள் எட்வர்ட் கிங்.

0: நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருக்காக என்று கேட்டுவிடுவோம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம். ஆசையில் ஒரு குக்கு, திருப்பூர்லேருந்து மனவை கா சந்திரசேகர். படம் என்றென்றும் காதல், பாடல் ஜலக் ஜலக் ஜம் ஜம் ஜம். நன்றி, வணக்கம். மனவை கா சந்திரசேகர்.
0: சந்திரசேகர், உங்களுக்கான பாடல் இதோ நம் பண்பலை நூறு

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ்,
0: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ். ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.

0: நேரம் இரவு 7:08. கொடை பன்மலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆசையில் ஒரு குக்கோ நிகழ்ச்சியில். இப்போ யாருடைய பாடல் கேட்க போறோம்? வாங்க, வணக்கம்.
1: ஹாய் கோடை எஃப்எம், என் பெயர் சத்யா. நான் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் கொந்தாளமேட்டிலிருந்து சத்யா. எனக்கு பிடித்த பாடல் சன் ஆஃப் மகாலட்சுமியிலிருந்து ஏதோ ஒரு பாட்டு போடுங்க.

0: நேரம் இரவு 7:13. கொடி பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கோ. இப்போ நிகழ்ச்சியில யாரோட பாடல் கேட்க போறோம்? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் கோடை பண்பலை, நான் ஆகாஷ், ஈரோடு மாவட்டத்தில் முத்துக்கோணமலத்துல இருந்து பேசுறேன். எனக்கு பிடித்த பாடல் ஆதவன் படத்திலிருந்து வாராயோ வாராயோ சாங்.
0: இதோ நம் பண்பலை 100.5.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் புட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டு.

0: உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
2: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
1: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கோடை பன்மலை நொறுபொழி 5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறி, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

0: நேரம் 7:21. கொடி பன்மல் 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆசையில் ஒரு குக்கோ. இப்போ நிகழ்ச்சியில் யாருடைய பாடல் கேட்கலாமா? வாங்க. வணக்கம்.
1: கொடையப்பம் 100.5 இரவு வணக்கம் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல் ராமன் தேடிய சீதை படத்திலிருந்து. மலை நின்ற போதும் தூரல் பெய்வது போல மறந்து போன காதல் என்ற பாடல். என் பெயர் ரங்கநாயகி, தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு திட்டங்குளம். நன்றி. வணக்கம்.
0: நன்றி ரங்கநாயகி. உங்களுக்கான பாடல் வருகிறது.

0: நேரம் இரவு 7:27. கொடை பன்மலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில். இப்பொழுது வரும் பாடலுக்கான விருப்பம் யார் தெரிவித்திருக்காங்க? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். நான் திருப்பூர் மாவட்டம் குண்டலம் வட்டம் நாரணாபுரத்திலிருந்து உமாபதி பேசுகிறேன். எனக்கு கோரிப்பாளையம் திரைப்படத்திலிருந்து என்ன இந்த மாற்றம் என்ற பாடலை உழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: இதுவும் பன்மலை 100.5 உங்களுக்கான பாடல்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 சொந்த பந்தம்.

0: கோடை பண்பலையினுடைய சொந்த பந்தம் நிகழ்ச்சிக்காக இன்றைக்கு நம்மளுடைய அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. யார், எங்கிருந்து வந்திருக்காங்க பேசலாம். ஏன் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: என் பேர் செந்தில்வேல். நான் தேனி மாவட்டம் சின்னமனூர்லேருந்து வரேன். கொடைக்கானலுக்கு நான் ரெண்டாவது டைமாக வந்துருக்கேன்.
0: ரெண்டாவது முறை வந்திருக்கீங்க. முத முறை எங்கெல்லாம் வந்திருந்தீங்க?
1: முத முறை நாங்கள் எங்கள் பாப்பா எல்லாரும் கூட்டிகிட்டு அந்த
0: சுற்றி பார்த்தீங்களா?
1: சார்,
0: சரி சரி.
1: குணா குகை இந்த போன்ற எல்லா இதுகளுக்கும் போனோம்.
0: போயிட்டு வந்தீங்க?
1: ஆமாம்
0: சார். சரி, பண்பலை எத்தனை வருஷமாக கேட்டுட்ருக்கீங்க?
1: நான் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே தான்
0: கேட்டுட்ருக்கேன். சரி, உங்கள் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பண்பலை ஒழிச்சிக்கிட்டே
1: இருக்கீங்க? கண்டிப்பாக பண்பலை தானே. இப்போ ஒரு நமக்கு வேலை இப்போ அலுப்பு தெரியாமல் வேலை நடக்கணும்னா பண்பலை தானே இப்போ ஒரு கை கொடுக்குற விஷயமா இருக்கு.
0: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. எத்தனை பேர் வந்திருக்கீங்க இன்றைக்கி கொடைக்கானல்?
1: இன்றைக்கி நாங்கள் ஒரு 10 பேர்கிட்ட வந்திருக்கோம் சார். டிரைவர் சேர்த்து 10 பேர் வந்திருக்கோம்.
0: 10 பேர் வந்திருக்கீங்க. சரி சரி, எல்லாம் பார்த்தாச்சா? சுற்றி பார்த்தா
1: பார்த்தாச்சு. இன்னும் பார்க்கணும். அதுக்குள்ளே கொஞ்சம் ரொம்ப கிளைமேட் ரொம்ப குளிராக இருக்கனால கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு
0: ஓய்வு எடுத்துருக்கு.
1: ஓய்வு எடுத்துருக்கு.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி.

0: நிகழ்ச்சி, இன்றைக்கு உங்களை சந்தித்ததில். நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: நிகழ்ச்சியில் நான் விரும்புகிற பாடல் எனக்கு இந்த ஆட்டோகிராஃபில் இருந்து ஒவ்வொரு மனிதன் அந்த
0: ஒவ்வொரு பூக்களுமே
1: ஒவ்வொரு பூக்களுமே. ஆமாம், சாரி,
0: பாடல் கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: கொடி பன்மலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கான விருப்பம் தெரிவித்திருப்பது யார்? வாங்க, வணக்கம்.
3: தேனி மாவட்டம் நாகப்பட்டியில இருந்து அம்பிகா குமரன் பேசுறேன். எனக்கு வந்து சத்தம் போடாதே படத்துல இருந்து பேசுகிறேன் பேசுகிறேன் பாட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.
2: இதோ உங்களுக்கான பாடல் வருகிறது அம்பிகா.

0: இது நம் பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கு. நேரம் 7:47. இப்போ நிகழ்ச்சியில யாருடைய பாடல் கேட்க போறோம்? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். கோடை பண்பலை 100.5. நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் வனந்தூர்லேருந்து சக்தி பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் உயிரே படத்திலிருந்து நெஞ்சினிலே நெஞ்சினிலே பாட்டு வேண்டும். நன்றி. வணக்கம்.
0: இதோ உங்களுக்கான பாடல் சக்தி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு 8985712345.
2: எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம் விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை எளிதாக பெற இந்த திட்டம் உதவுகிறது. இந்த மையங்களில் பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரபி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் கிடைக்கின்றன. இது மட்டுமல்லாமல் UDID அட்டைக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கான பயிற்சி, உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை ஒரே இடத்தில் பெற இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம். இலவச உதவி எண் 1800042251111. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள 94 98 34 53 50. ஏன் மீண்டும் ஒரு முறை 9498 34 53 50.

0: வணக்கம்.
1: சீலிதமாய் ஒளிபரப்பாகும் கோடை எஃப்எம்க்கு இனிய இரவு வணக்கம். இவள் இர்ஃபானா, திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுவில் இருந்து. எனக்கு பிடித்த பாடல் காதலர் தின திரைப்படத்தில் இருந்து ரோஜா ரோஜா. பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
0: இதோ இர்ஃபானா உங்களுக்கான பாடல்.

நேரம் இரவு 7:55. கொடி பன்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் யாருக்கு என்று கேட்டுவிடுவோம். வாங்க.

கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. இன்றைய ஆசையில் ஒரு குக்கு மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 7 மணிக்கு. கோடை பண்பலை 100.5 தொடர்வது இளமை பேசுகிறது. மும்பை தமிழ் செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சலாக.

செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்ட திருத்த மசோதா மீது மக்களவையில் தற்போது விவாதம் நடைபெற்று வருகிறது. இன்று பிற்பகல் இம்மசோதா மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததாக கூறினார். 2024

0: ஆண்டு கொண்டு வரப்பட்ட பொது தேர்வு முறைகேடு தடுப்புச் சட்டத்தை மேலும் வலிமையாக்கும் வகையில் இந்த புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த மசோதாவை ஆதரித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திருமதி பன்சோரி ஸ்வராஜ், தேர்வுகளை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்வதற்கு இந்த புதிய சட்ட திருத்தம் வகை செய்வதாக கூறினார். திமுக உறுப்பினர் திரு தயாநிதி மாறன், நீட் தேர்வு மாணவர்களின் நலனுக்கு எதிராக உள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் இந்த தேர்வு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இதனை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்த தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர் திரு ஸ்ரீ கிருஷ்ண தேவராயலு, வினாத்தாள் கசிவை தடுக்க அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை வரவேற்பதாக கூறினார். சிவசேனா உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீகாந்த் ஷிண்டே பேசுகையில், கோடிக்கணக்கான இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இது அமைந்துள்ளதாக தெரிவித்தார். நீட் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டபோது 37 நாட்களுக்குள் மறுதேர்வு நடத்தப்பட்டதை வரவேற்பதாகவும் அவர் கூறினார். மக்களவையில் பொது தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காவிரியில் தமிழகத்திற்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம், 15 நாட்களில் 4.57 TMC தண்ணீரை விடுவிக்குமாறு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இக்குழுவின் கூட்டத்தில் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் காணொலி வாயிலாக பங்கேற்றனர். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களின் அனுமதி தேவையில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழக மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2018 ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் நதிகள் தேசிய சொத்து என்றும் எந்தவொரு மாநிலமும் தனி உரிமை கோர இயலாது என்றும் குறிப்பிட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆற்றின் மேல்புறத்தில் அமைந்துள்ள எந்தவொரு மாநிலமும் ஆற்றின் கீழ்ப்புறத்தில் உள்ள மாநிலங்களுக்கு திட்டமிட்டபடி நீர் விநியோகம் செய்யப்படுவதை பாதிக்கும் வகையில் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநிலங்களின் மிக முக்கியமான பிரச்சினைகள் குறித்து எழுப்பப்படும் கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட மாநில மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் தமிழக மாணவர்களின் பங்கும் மகத்தானது என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 33வது பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கி பேசிய ஆளுநர், தமிழகத்தின் கலாச்சாரம் நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்கிறது என்று கூறினார். மாணவர்களின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாணவர்களின் பங்கும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக அரசு கொண்டு வரும் திட்டங்களை மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் அனைத்து வெற்றிகளிலும் தமிழக மாணவர்கள் இருக்க வேண்டும் என தாம் விரும்புவதாகவும் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். பேரிடர் மேலாண்மை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு 50 கோடி ரூபாய் சுழற்சி நிதி மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு KA செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று வெப்ப தாங்குதிறன் கொண்ட தமிழ்நாட்டை நோக்கி என்ற பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசுகையில், பேரிடர் முன்னெச்சரிக்கை, ஆயத்த நிலை, மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களிடமும் முன்கூட்டியே தேவையான நிதி இருக்க வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு சுழற்சி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமை தயாரித்துள்ள தமிழ்நாடு மாநில வெப்ப செயல் திட்டம் நாட்டிலேயே மிகவும் விரிவான செயல் திட்டங்களில் ஒன்றாக திகழ்கிறது என்றும் திரு KA செங்கோட்டையன் கூறினார். தமிழகத்தில் வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்ட கட்டிடங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் இந்த பயிலரங்கில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தமஸ்கர், ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. சீனாவின் ஹாங்ஸ்வாவில் நடைபெற்ற வரும் இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் கலப்பு குழு பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: Hey guys, yeah.

கோடை பண்பலை நூறு ஐந்தில் நாம் இப்போது ரசிக்கலாம். இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளை சந்திக்கிறது இன்றைய இளமை பேசுகிறது. மாற்றி யோசிக்காமல் மாற்றங்கள் வருவதில்லை. எந்த இடத்தில் இருக்கிறோம், எதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். தேடுங்கள், நிச்சயம் ஏதாவது கிடைக்கும் என்ற நம்பிக்கை வரிகளோடு இன்றைய இளமை பேசுகிற நிகழ்ச்சியில் இணைவோம். நிகழ்ச்சிக்கு அழைக்கலாம் அறிமுக மாணவர்கள் 24 24 24 வழக்கமான மாணவர்கள் 24 24 29 அழைக்கலாம். கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு 0 4 5 4 2 சேர்த்து இன்று விளையாட காத்திருக்கிறது நான் சிக்கு புக்கு நிகழ்ச்சியோடு குடும்பி ரகுநாதன். இரவு வணக்கம் நேர்களே.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
3: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இளமை பேசுகிறது. இப்போது அழைப்பில் காத்திருக்கும் மாணவ செல்வம், வணக்கம்.
4: வணக்கம்.
3: பேர் சொல்லுங்க.
4: திருச்சி மாவட்டம்.
3: ரீனா, என்ன படிக்கிறீங்க? ரீனா என்னப்பா? பிளஸ் டூ முடிச்சிட்டீங்க இல்லையா?
4: சரியா?
3: நிகழ்ச்சியில் போலாமா? சரி, உங்களுக்கு நான் வந்து நானுகள் என்னென்னா, ஆசை ஆசையாக சுட்ட தோசை அவனுக்கு பிடிக்கலை, ஆசை ஆசையாக சுட்ட தோசை யாருக்கும் பிடிக்கலை. ம்,
4: ஆசை ஆசையாக சுட்ட தோசை அவளுக்கு பிடிக்கலை, ஆசை ஆசையாக சுட்ட தோசை யாருக்குமே பிடிக்கலை.
3: யாருக்கும் பிடிக்கலை, அப்படி தானே?
4: யாருக்கும் பிடிக்கலை.
3: சரி, அழகாக சொன்னீங்க. இன்னொரு முறை சொல்லுங்களேன் பாப்போம்.
4: ஆசை ஆசையாக சுட்ட தோசை அவளுக்கு பிடிக்கல, ஆசை ஆசையா சுட்ட தோசை யாருக்கும் பிடிக்கல.
3: யாருக்கும் பிடிக்கல. ம், நல்லா அழகா விளையாண்டீங்க, அருமையா சொன்னீங்க. சரியா? ம்,
4: சரிங்கண்ணா.
3: சரி, இரீனாவுக்கு என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
4: ரஜினி முருகன், சிக்கிரி ஜிகிரி.
3: ம், கேட்கலாமா?
4: கேட்கலாம்.
3: நன்றிமா. நன்றி இரீனா.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
3: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
2: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911444.
4: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் இணையும் மாணவர் செல்வம், வணக்கம்.
5: இனிய இரவு. வணக்கம்.
4: வணக்கம், பேர் சொல்லுங்க.
5: சிவகங்கை மாவட்டம், ராஜா அண்ணாமலை நகர், அன்புமணி பேசுறேன்.
4: சிவகங்கை காணாடு காத்தான் அன்புமணி. என்ன படிக்கிறீங்க அன்புமணி?
5: 12வது சார்.
4: 8 மணி ஆனா 12வது வகுப்பா?
5: ஆமாம் சார்.
4: 8 மணி ஆனாவே அன்புமணி வந்துடுறீங்களே.

0: ஐயா,
1: ஆமாங்க சார்.
0: அனைத்து நாட்களையும் எல்லாமே பேசுகிற நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறீங்க, வாழ்த்துக்கள்.
1: ஆமாங்க சார்.
0: சரி, அன்பமணி உங்களுக்கு புதுசு இல்லை விளையாடுறது இல்லையா?
1: ஆமாங்க சார்.
0: சரி, இப்போ நம்ம என்ன விளையாட்டு விளையாட போகிறோன்னா,
1: சிக்கு புக்கு.
0: அப்படியே ஆர்வமாக இருக்கீங்களே விளையாடணும் அப்படின்ட்டு.
1: ஆமாங்க சார்.
0: நீங்கள் ட்ரெயினில் போயிருக்கீங்களா?
1: நான் போயிருக்கேன் சார்.
0: போயிருக்கீங்க, எது வரைக்கும் போயிருக்கீங்க அன்பமணி?
1: ராமேஸ்வரம் சென்னை.
0: ஓ, ராமேஸ்வரம் போயிட்டு சென்னை போனீங்களா?
1: ஆமாங்க சார்.
0: சரி, அது மாதிரியே நீங்கள் வந்து அந்த ரயில் போகும் இல்லையா, அது மாதிரியே நீங்கள் அப்படியே கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டே இருக்கணும்.
1: சரிங்க சார்.
0: சிக்கு புக்கு சிக்கு புக்குன்னு, சரியா?
1: சரிங்க சார்.
0: சரி அன்பமணி, சரி ஆரம்பிக்கலாமா?
1: ஆரம்பிக்கலாம் சார்.
0: உங்கள் பெயர் என்ன?
1: அன்புமணி.
0: உங்களுக்கு பிடித்த பாடம்?
1: அன்புமணி அறிவியல்.
0: அப்படி சொல்லக்கூடாது. எனது பெயர் அன்புமணி, எனக்கு பிடித்த பாடம் அப்படி சொல்லணும், சரியா? உங்க பெயர் என்ன?
1: எனது பெயர் அன்புமணி.
0: உங்களுக்கு பிடித்த பாடம்?
1: எனது பெயர் அன்புமணி, எனக்கு பிடித்த பாடம் அறிவியல்.
0: உங்களுக்கு பிடித்த உணவு?
1: என்னோட நேம் அன்புமணி.
0: என்னுடைய பெயர் அன்புமணி. இப்போ நேம் வந்துச்சிருக்கீங்க.
1: என்னோட பெயர் அன்புமணி, எனக்கு பிடித்த பாடம் அறிவியல். எனக்கு பிடித்த உணவு இட்லி.
0: எதிர்கால லட்சியம் என்ன?
1: என்னோட பெயர் அன்புமணி, எனக்கு பிடித்த பாடம் அறிவியல். எனக்கு பிடித்த உணவு இட்லி. லட்சியம் மேடை பேச்சாளர்.
0: மேடை பேச்சாளர்.
1: ஆமாங்க சார்.
0: உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும்?
1: என்னோட பெயர் அன்புமணி, எனக்கு பிடித்த பாடம் அறிவியல். எனக்கு பிடித்த உணவு இட்லி. எனது லட்சியம் மேடை பேச்சாளர். எனக்கு பிடித்த நிறம் வெள்ளை.
0: வெள்ளை. அன்புமணி
1: சார்,
0: நல்லா அருமையாக விளையாடுங்க அன்புமணி. உண்மையிலுமே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன், சரியா?
1: சரிங்க சார்.
0: நல்லா விளையாடிருக்கீங்க. சரி, நிகழ்ச்சியில் என்ன பால் கேட்கலாம்?
1: சக்திவேல் படத்தை வந்து மல்லிகை மொட்டு மனசு தொட்டு.
0: ஏன் மல்லிகை மொட்டு மனசு தொட்டு அப்படி பாடல் கேட்குறீங்க?
1: மல்லிகை.
0: ஓ, மல்லிகை இருக்கிறனால அப்படி கேட்குறீங்க, அப்படி தானே?
1: ஆமாங்க சார்.
0: சரி அன்புமணி, கேட்கலாமா? நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: சரி.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இளமை பேசுகிறது. நிகழ்ச்சியில் இணையும் மாணவர் செல் வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. ராமநாதபுரம் மாவட்டம்
1: கமுதி வட்டத்தில்.
0: கமுதி வட்டத்துல அஜித் பாண்டியா? அஜித் பாண்டி என்ன படிக்கிறீங்க? 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? இன்னைக்கு என்னப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? உங்களுக்கு பிடிச்ச பாடம்னா என்ன சொல்லுவீங்க, எதை சொல்லுவீங்க? இல்லை உங்களுக்கு என்ன பாடல் பாடம் இல்லை என்ன படம் பாடம் பாடம் உங்களோட உங்களோட சேர்ந்து நானும் நானுகள் ஆகிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடம் என்னப்பா?
1: தமிழ்
0: ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு இதை சொல்லிடுங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த நாகணிகளில் நம்ம இன்னைக்கு விளையாட போகிற விளையாட்டு நாகணிகள். ஆரம்பிக்கலாமா? பழுத்த பழம் மலையில் விழுந்து மண்ணாக போச்சு, கரையில் விழுந்த கனிஞ்ச பழம் வீணாக போச்சு. இதுதான் உங்களுக்கு எது
1: பழுத்த பழம் மலையில் விழுந்து மண்ணாக போச்சு?
0: ஆ, பழுத்த பழம் மலையில் விழுந்து மண்ணா போச்சு, கரையில் விழுந்த கனிஞ்ச பழம் வீணா போச்சு. சரியா சொல்லிட்டீங்க. சரியா?

0: இன்னும் ஒரு முறை எங்களுக்காக சொல்லுங்க. வீணா போச்சு, கரையில் விழுந்த கனிஞ்ச பழம் வீணா போச்சு,
1: அப்படிதானே?
0: சரி அஜித் பண்ணி நல்லா அழகாக சொன்னீங்க, அருமையாக விளையாடினீங்க. நிகழ்ச்சியில் என்ன பால் கேட்கலாம், நிகழ்ச்சியில் என்ன பால் கேட்கலாம் அஜித் பாண்டி? கேட்கலாம் பாடல், நன்றி.

0: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
4: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இளமை பேசுகிறது. இப்போது அழைப்பில் காத்திருக்கும் அன்பு மாணவர், வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: வணக்கம், பேர் சொல்லுங்க.
5: புகழ் கணபதி.
4: புகழ் கணபதி, எங்கிருந்து பேசுறீங்க?
5: புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி.
4: அறந்தாங்கி புகழ் கணபதி. என்ன, ரெண்டு பேர் வச்சிருக்காங்க, கணபதி புகழ், ரெண்டுமா?
5: ஆமாம் சார்.
4: சரி, என்ன படிக்கிறீங்க?
5: 6th ஸ்டாண்டர்ட்.
4: 6th படிக்கிறீங்க. நீ பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துட்டீங்களா?
5: ம்
4: ம்

0: எட்டு மணி ஆயிடுச்சு, சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன்.
0: சாப்பிட்டீங்க? சரி, நம்ம விளையாட போகிற விளையாட்டு சிக்கு புக்கு, விளையாடலாமா? சரி, உங்கள் பேர் என்ன?
1: என் பேர் புகழ்கணபதி.
0: உங்கள் நண்பன் பெயர்?
1: என் பேர் புகழ்கணபதி, என் நண்பன் பேர் சிபின்.
0: உங்களுக்கு என்ன பூ பிடிக்கும்?
1: என் பேர் புகழ்கணபதி, என் நண்பன் பேர் சிபின். எனக்கு பிடித்த பூ ரோஸ்.
0: ரோஸ். சரி, உங்களுக்கு என்ன பாடம் பிடிக்கும்?
1: என் பேர் புகழ் கணபதி, என் நண்பன் பேர் சிபின். எனக்கு பிடித்த பூ ரோஸ். எனக்கு பிடித்த பாடல் மைதிலி மைதிலி.
0: பிடித்த பாடலில் பாடம் கேட்டேன். சரி, பரவாயில்ல, பிடித்த பாடலை வச்சுக்கலாம். சரியா? நீங்கள் கடைசியாக பார்த்த படம்?
1: என் பேர் புகழ் கணபதி, என் நண்பன் பேர் சிபின். எனக்கு பிடித்த பூ ரோஸ். எனக்கு பிடித்த பாடல் மலைக்குடி. நான் கடைசியாக பார்த்த படம் காந்தாரா.
0: காந்தாரா. அருமையாக பேசுனீங்க, விளையாடுனீங்க. சரியா? புகழ் கணபதி, வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில்?
1: மலைக்குடி மலைக்குடி.
0: கேட்கலாமா?
1: ஆ,
0: நன்றி.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
3: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
2: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444-9111-444.
4: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இளமை பேசுகிறது. இப்போது அழைப்பில் காத்திருக்கும் மாணவர் செல்வம், வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
5: திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் அமர்கொண்டிருந்து கவின்குமார் பேசுறேன்.
4: கவின்குமார், என்ன படிக்கிறீங்க கவின்குமார்?
5: 10ஆம் வகுப்பு.
4: 10ஆம் வகுப்பு. பப்ளிக்கா இந்த வருஷம்?
5: ஆமாங்க.
4: ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிப்பீங்க?
5: 4 மணி நேரமா?
4: சரி, இன்னைக்கு என்ன விளையாட விளையாட போறோம் அப்படின்னா நாணுகள், சரியா?
5: சரிங்க.
4: சரி, இதுக்கு முன்னாடி விளையாடிருக்கீங்களா?
5: விளையாடிருக்கீங்க.
4: சரி, ஈஸியாக தரேன். அண்ணன் போட்ட சட்டை, என் சட்டை, என் சட்டை, அண்ணன் போட்ட சட்டை, அதுதான் சொல்லணும்.
5: அண்ணன் போட்ட சட்டை, என் சட்டை.
4: அண்ணன் போட்ட சட்டை, என் சட்டை, என் சட்டை, என் அண்ணன் சட்டை, அண்ணன் போட்ட சட்டை. அண்ணன் போட்ட சட்டை, என் சட்டை, என் சட்டை, என் அண்ணன் போட்ட சட்டை.
5: அண்ணன் போட்ட சட்டை, என் சட்டை, என் சட்டை, அண்ணன் சட்டை.
4: அண்ணன் போட்ட சட்டை, சரியா?
5: அண்ணன் போட்ட சட்டை.
4: அண்ணன் போட்ட சட்டை, என் சட்டை, என் சட்டை, என் அண்ணன் போட்ட சட்டை. இன்னொரு தடவை சொல்லிருங்க.
5: அண்ணன் போட்ட சட்டை, ஏ சட்டை, ஏ சட்டை, அண்ணன் போட்ட சட்டை.
4: சூப்பர், அழகா சொல்லிட்டீங்க, சரியா? சூப்பர். நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
5: விஸ்வாச படத்திலிருந்து வேட்டி கட்டு.
4: கேட்கலாமா?
5: கேட்கலாம்.
4: நன்றி மணிகண்டன்.
6: தூக்கு தரண அடாவடி, தூக்கு தரண அளப்பற, தூக்கு தரண தடாலடி, தூக்கு தருண கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு அடி.

0: கோடை பொன்பிள்ளை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இளமை பேசுகிறது. அழைப்பில் காத்திருக்கும் மாணவர், வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: அனீஷ்.
0: எங்கிருந்து பேசுறீங்க அனீஷ்?
1: ஆமாம்.
0: எங்கிருந்து பேசுறீங்க? எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் மணல்மேடு.
0: மணல்மேடா?
1: ஆமாம்.
0: சரி, நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா?
1: ஆ, போகலாம்.
0: சரி, இன்னைக்கு நம்ம விளையாட போகிற விளையாட்டு சிக்கு புக்கு, சரியா?
1: ஆ, ஓகே.
0: ஆரம்பிக்கலாமா?
1: ஆ.
0: உங்களுக்கு என்ன உணவு பிடிக்கும்?
1: பிரியாணி.
0: அப்படி சொல்லக்கூடாது, எனக்கு பிடித்த உணவு பிரியாணி அப்படி சொல்லணும், சரியா?
1: எனக்கு பிடிக்கிற உணவு பிரியாணி.
0: பிரியாணி. தஞ்சாவூர் போயிருக்கீங்களா?
1: தஞ்சாவூர் போகலை.
0: எனக்கு பிடித்த உணவு பிரியாணி.

0: நான் தஞ்சாவூர் போனதில்லை அப்படி சொல்லணும், எல்லாம் சேர்த்து வரணும் இல்லையா, சிக்கு புக்குனா அப்படி தானே, அப்படி தானே விளையாட்டுருக்கீங்க நீங்கள் முன்னாடி. ம் ம் சரி, இப்போ இப்போ இப்போ புதுசாக ஆரம்பிக்கலாமா
1: விளையாட்டை?
0: சரி, உங்கள் பெயர் என்ன? உங்களுக்கு பிடித்த பாடம்?
1: எனது பெயர் ரணீஷ், பிடித்த பாடம்
0: உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்?
1: எனது பெயர் ரணி, எனக்கு பிடிச்ச பாடம் மேக்ஸ், எனக்கு பிடிச்ச கலர் ரெட்.
0: ரயில்ல போயிருக்கீங்களா?
1: எனது பெயர் ரணி.
0: அப்புறம்
1: எனக்கு பிடிச்ச பாடம் மேக்ஸ், எனக்கு பிடிச்ச கலர் ரெட், எனக்கு
0: நான் தஞ்சாவூர் போயிருக்கிறேன்.
1: நான் தஞ்சாவூர்
0: போனதில்லை. ரொம்ப அழகாக விளையாண்டீங்க அனீஷ், சரியா? நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: டான் படத்தில் வந்து
0: ஜலதரன். சரி ஓகே, கேட்கலாமா? நன்றி.

இதுவரை இணைந்து ரசித்தோம் இளமை பேசுகிறது. பிரியம் நேரம் பிரியாத இசையோடு விடுபெறுகிறேன். கொடுமுடி ரகுநாதன். நன்றி நேயர்களே.

0: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இன்னிசை இளவரசன் உங்கள் கூடை பண்பலை 100.5 இப்பொழுது கொடை தென்றல். செவ்வாய் கிழமைகள் தோறும் சீர்மிகு ஆளுமை கொண்ட, சிந்தனையின் சிகரம் தொட்ட, தன் முயற்சிகளால் முழு வெற்றி கண்ட பண்பாளர்களின் அன்பான பாடல் தெரிவுகள் பவனி வரும் நேரமாய், இந்த இரவு வேளையில் உங்கள் மனங்களில் இசை மழைதனை பொழிந்திட இப்பொழுது விருந்தினர் விருப்பம். இன்று தனது இசை தெரிவுகளால் நம் இதயம் நிறைக்க இணைகிறார்
1: தேனி மாவட்டம் வரலாற்றுத்துறை இணை பேராசிரியர் முனைவர் சி. மாணிக்கராஜ் அவர்கள். உடன் பயணிக்கிறார் மயிலப்பன்.

0: கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிய இரவு வணக்கங்கள். இரவு 9 மணி, விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சி. விருந்தினரும் நிலையத்திற்கு வந்தாச்சு. அவங்கள நம்ம வரவேற்று அவங்களுடைய வாழ்க்கை பயணம், அவங்களுக்கு பிடித்த திரையிசை பாடல்கள்னு கேட்க தயாராகவும் இருக்கோம். இங்கே நான் நிலையத்தில் தயாராக இருக்க மாதிரி செவிமடுக்க நீங்கள் அங்கே தயாராக இருப்பீங்க. நம்மோட பேசுகிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினரும் தயாராக இருக்காங்க. கோடை பண்பலை 100.5 சார்பாக, நேயர்கள் சார்பாக அவங்கள வருக வருகன்னு வரவேற்றலாம். ஐயா வணக்கம்.
1: ரொம்ப நன்றிங்க
0: ஐயா. உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். நீங்கள் ஒரு இணைப்பேராசிரியர், வரலாறு துறை சார்ந்த நபர். அதையும் தாண்டி உங்கள் ஊர் வாழ்க்கை பயணம் இது தொடர்பான நிகழ்வாக தான் அமையிருக்கு. உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் எங்களுக்காக சொல்லுங்களேன்.
1: என்னுடைய பேர் வந்து முனைவர் சி மாணிக்கராஜ். நான் வந்து தேனி மாவட்டம் போலிநாயக்கில் இருக்கக்கூடிய ஏல விவசாய சங்க கல்லூரியில் வரலாற்றுத் துறையில் வந்து இணைப்பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். என்னுடைய சொந்த ஊர் வந்து அதே போடி தாள்கள் இருக்கக்கூடிய மாணிக்காவரம் என்ற ஒரு சிறு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன் நான்.
0: அப்பா பேர், அம்மா பேர், வீட்டில் யார் யார் இருக்காங்க?
1: என்னுடைய தாயார் பேர் வந்து பஞ்சம்மாள், தந்தையார் பேர் வந்து சித்திரன். கூட பிறந்த சகோதரர் ஒரே ஒரு சகோதரன் மட்டும்தான். நான் படித்தது எல்லாமே பக்கத்தில் இருக்கக்கூடிய உப்புக்கட்டை பச்சைப்பா ஸ்கூல், அப்புறம் கோட்டூரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல். கல்லூரி படிப்பை வந்து உத்தமாலயத்தில் இருக்கக்கூடிய காஞ்சி கரத்தராவத்தூர் கல்லூரியில் படித்தேன். ஆய்வு படிப்பை வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் அங்கே வந்து நான் படித்தேன். அதுக்கடுத்தாக 2007 வந்து போலிநாயக்கூடிய ஏலாவசிய சங்க கல்லூரியில் வரலாற்றுத் துறையில் வந்து இணைப்பேராசிரியராக பணியில் சேர்ந்தேன். பணியில் சேர்ந்த பின்பு நான் தொழில் சார்ந்த ஆய்வுகளில் வந்து அதிகமாக வந்து ஈடுபட்டேன். அதுக்கு காரணமே வந்து நம்ம சாந்தலிங்க ஐயாவை பார்த்துத்தான் வந்து நான் தொழிலில் வந்து நிறையா வந்து சொன்னேன் ஆய்வுகள் மேற்கொள்வதற்கு நான் உள்ளே போனேன். அப்படி போகும்போது பார்த்து சொன்னால் தேனி மாவட்டத்தில் வந்து இதுவரைக்கும் வெளிக்குணராத தமிழுடைய பண்பாட்டையும் வீரத்தையும் வெளிக்காட்டக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய நடுகற்களை எல்லாமே தொகுத்து ஆய்வு செஞ்சு அது ஒரு நூலாக தேனி மாவட்ட நடுகற்கள் என்ற பெயரில் வந்து நூலாக வெளியிட்டேன். அதற்கடுத்து தேனி மாவட்டத்துக்குரிய கல்வெட்டுகளை வந்து தொகுத்து புதிய கல்வெட்டுகள், தொழில்துறை இதுக்கு முன்பு கண்டுபிடிச்ச கல்வெட்டுகள் எல்லாமே தொகுத்து வந்து தேனி மாவட்ட கல்வெட்டுகள் என்ற தலைப்பில் வந்து நூலாக வெளியிட்டிருக்கேன். இதை தவிர வந்து தேனி மாவட்டம், மதுரையில் ஒரு பகுதி, திண்டுக்கல் மாவட்டம், திருச்சி, இந்த பகுதியில் வந்து 37 மேற்பட்ட தொழில் சார்ந்த புதிய கண்டுபிடிப்புகள் நிறையா வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க.
0: வரலாறு துறை சார்ந்த பயணம், அதில் ஆய்வும் மனநிறைவான வேலையும் செஞ்சுட்டு இருக்கீங்க.
1: ஆமாங்கய்யா.
0: சரி, முதல் கேள்வியாக நீங்கள் இதுக்கான பதிலும் சொல்லிட்டீங்க. இப்போ பாடல் என்ன கேட்கலாம்?
1: பாடல் வந்து மாறாவில் வந்து பாடல் வருமே.
0: மாறா படத்திலிருந்து?
1: மாறா படத்திலிருந்து.
0: சரி, மாறா படத்திலிருந்து முதல் பாடல் வளம் வர இருக்கு. இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இசை மொழி பேசும் கூடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். விருந்தினர் விருப்பம் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் தேனி மாவட்டம் வரலாற்று துறை இணை பேராசிரியர் முனைவர் சி மாணிக்கராஜ் அவர்கள்.
4: ஐயா, இப்போ நீங்கள் உங்களை பற்றிய ஒரு சின்ன அறிமுகம் சொன்னீங்க. போடி ஊர் சொந்த ஊர், அந்த பகுதியிலேயே பிறந்து வாழ்ந்தது எல்லாமே இப்போ வேலை பார்க்குறது அந்த பகுதி தான்.
5: அந்த பகுதி தான்.
4: உங்கள் ஊர் பேர் என்ன சொன்னீங்க?
5: மாணிக்காபுரம்.
4: மாணிக்காபுரம். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க?
5: மாணிக்கராஜ்.
4: சரி, அது அந்த பேருக்கும் ஊருக்கும் தொடர்பு இருக்கா? இதுவும்
5: கண்டிப்பாக இருக்குங்கய்யா. எங்கள் ஊரில் பார்த்தோம் சொன்னால், ஒரு குடும்பத்தில் வந்து முத பிறக்கிற பிள்ளைக்கு வந்து, அதாவது மூத்த பிள்ளைன்னு சொல்லுவான் இல்லை தலைப்பிள்ளைன்னு சொல்லுவான், அவங்களுக்கு எல்லாமே வந்து மாணிக்கம், மாணிக்கராஜ், மாணிக்கம்மாள், மாணிக்கத்தாள், இந்த மாதிரி மாணிக்கம்ன்ற பேர் வந்து கொஞ்சம் இணைச்சி வச்சுருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் சொன்னால், எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய குலதெய்வம் மாணிக்கம்மாள்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த குலதெய்வத்து பேரை வந்து வீட்டுக்கு முத பிறந்த பிள்ளைக்கு வச்சோம்னு சொன்னால் சிறப்பாக இருப்பாங்க என்ற நம்பிக்கைகள் வச்சுருக்காங்க. நானும் அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான சில ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க.
4: வரலாறு சார்ந்த வாழ்வாக அமைஞ்சிருக்குன்ற?
5: ஆமாம், ஆமாங்க.
4: இந்த பேர் காரணம் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? அப்பாட்ட கேட்டீங்களா இல்லை இதுவும் ஆய்வு பண்ணி தான் கண்டுபிடிச்சிங்களா?
5: இது ஊரில் வந்து எல்லாருமே பார்க்குறம்போது, இப்போ என்னையே ஊரில் போய் கேட்குறம்போது மாணிக்கராஜன் யாருன்னு கேட்டால், அவங்க யார், அவங்க அப்பா பேரை சொன்னது எந்த மாணிக்கராஜன் கேட்பாங்க. அதன் அடிப்படையில் வந்து கேட்குறம்போது அப்புறம் நான் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன், சரி நம்மளும் பார்த்துட்டு சரி மாணிக்கம்மாள் அந்த சாமி வர நினச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
4: சரி, இப்போ உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் எப்படி பேர் வச்சுருக்கீங்க? முதல் குழந்தைக்கு அந்த மாதிரி பேர் வச்சுருக்கீங்களா? என்ன பண்ணியிருக்கீங்க?
5: எனக்கு எங்கள் அப்பா அம்மா வந்து மாணிக்கராஜன் பேர் ஊர் தெய்வத்தை வச்சு வச்சுட்டாங்க. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலைக்கு என் பிள்ளைகளுக்கு வந்து நான் அப்படி வைக்க முடியாத சூழ்நிலை வந்து இன்னைக்கு உருவாயிருக்கு.
4: லைட்டாக அதில் மாற்றம் ஆயிருச்சு.
5: மாற்றம் ஆயிருச்சு. அந்த காலத்தின் கட்டாயமா என்னன்னு எனக்கு தெரியல.
4: சரி, இந்த வைக்க முடியாத சூழல் இருந்தாலும் உங்க பேர் காரணத்துக்கும் ஊருக்கும் தொடர்பு இருக்கு.
5: கண்டிப்பாக தொடர்பு இருக்கு, நிறைய இருக்கு.
4: மகிழ்ச்சிங்க. ஏவா, பொதுவாக போடி அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் மனசில் தோன்ற ஒரு காட்சி எப்படி இருக்குன்னா, பச்சை பசேல்னு அப்படி தண்ணி எப்பவும் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காட்சி, ஓங்கி உயர்ந்து வளர்ந்திருக்க தென்னை மரங்கள், இப்படி நிறைய தோப்பு வயல்வெளி, இந்த மாதிரி தான் வாழ்வாதாரம் வாழ்க்கை சூழல் இருக்கிற மாதிரி தோணும். உங்கள் ஊரை பற்றி நீங்கள் சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? உங்கள் ஊர் பார்க்க எப்படி இருக்கும்?
5: எங்கள் ஊர் வந்து ஒரு முல்லையாற்று கரையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமந்தேன். பக்கத்திலே வயல்வெளி. இந்த பக்கம் பார்த்தோம் சொன்னால் அந்த மாணிக்கம்மன் கோயில் வந்து ஒரு அந்த பெரிய குளத்து கரையில் இருக்குது. அந்த குளத்து நீர்ப்பாசனமும் பார்த்தோம்னு சொன்னால் அந்த பக்கம் இருக்கக்கூடிய சில நிலங்களுக்கு எல்லாமே போகும். ஊருக்கு கிழக்கு பக்கம் வந்தோம்னா முல்லையாறு, வயல்வெளி, எல்லாமே பசுமையாக இருக்கும். நாங்கள் கம்பம் பள்ளத்தாக்கிறதுக்கனால வந்து அந்த முல்லையாறு குறிப்பாக வந்து சொன்னோம்னா பெண்ணிக்குக்கு வந்து இந்த இப்போ நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் அன்னைக்கு அந்த ஒரு டேமை கட்டி அந்த தண்ணி இந்த பக்கம் கொண்டு வராட்டி இந்த போல் பசுமைகள் இருந்திருக்குமான்ற சந்தேகம் தான். அதனால் வந்து நல்ல பசுமையான ஊர், நல்லா இருக்குங்க.
4: ஊரை சொல்லணும்னா அப்படிதான், இந்த பக்கம் ஆறுங்க, அந்த பக்கம் கோயில்காரா இருக்கு, சுத்தி அதை சுத்தியும் ஒரு சின்ன ஓடை மாதிரி சொன்னீங்கல்ல,
5: ஓடை மாதிரி வச்சலாம், நீர் ஓடை மாதிரி இருக்கு. அதில் நல்லா சில மழை காலங்கள் நல்லா தண்ணி வரும், அதை வச்சு சில விவசாயம் பண்ணுறாங்க. தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கும். வயல்வெளிகள் எப்பயும் பசுமையாக, ரெண்டு போக சில விவசாயம் பண்ணுறதுனால வந்து வயல்வெளிகள் ரொம்ப பசுமையாக இருக்கும்.
4: இப்போ இந்த நீரோடைகளெல்லாம் இறங்கி குளிச்சு ஆட்டம் போட்ட காலம்லாம் இருக்கா இல்லை எப்படி?
5: அதெல்லாம் நிறையா இருக்குங்க. எங்கள் ஊர் பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா மழைக்காலங்களில் வந்து சில அந்த குளத்தில் தண்ணி பெருகி அந்த மறுகள்னு சொல்லுவோம்ல, நீர் சில நிரம்பி வழிய மறுகள், அது வந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு 30-40 meters அந்த ஓட போகும். அதில் சின்ன பிள்ளைகள் அந்த மறுகள் தண்ணியில் போய் சில நல்லா தவி விளாண்டு அதில் மீன் பிடிச்சது, அதெல்லாம் நல்ல பழைய அனுபவங்கள் நிறையா இருக்குங்க.
4: மீன் பிடிச்ச வர ஞாபகத்துக்கு என்ன, ரொம்ப மகிழ்ச்சிங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்கள் ஊர் சார்ந்து, வரலாறு சார்ந்து பேசலாம். ஒரு சிறிய பாடலை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது விருந்தினர் விருப்பம், கோடை பண்பலை 100.5.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: இசை மொழி பேசும் கூடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். விருந்தினர் விருப்பம் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் தேனி மாவட்டம் வரலாற்று துறை இணை பேராசிரியர் முனைவர் சி மாணிக்கராஜ் அவர்கள்.
3: நீங்கள் படித்தது எல்லாத்தையுமே தொடக்கத்திலே சொன்னீங்க, பச்சையப்பா பள்ளியில் படித்தேன், இந்த மாதிரி அப்புறம் நான் தொடர்ந்து ஆய்வு வர காமராசர் பல்கலைக்கழகம் வர நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஏன் வரலாறு எடுத்து படித்தீங்க? எவ்வளவோ படிப்புகள் என்னென்னமோ படிக்கிற வாய்ப்பு இருக்கும், வரலாறு ஏன் எடுத்தீங்க?
4: நான் யதார்த்தமாத்தையும் போய் சில கல்லூரியில் வந்து வரலாறு தேர்ந்தெடுத்தேன். டென்த்து வரைக்குமே காமராஜர் வந்து சில அதில் கொஞ்சம் டென்த்தில் கொஞ்சம் மார்க் இருக்கிறதுனால அன்னைக்கு சூழ்நிலைக்கு மார்க்லாம் ரொம்ப அதிகவசியம். நான் கொஞ்சம் நார்மலாக இருக்கிறனால வந்து கோட்டூரில் போகும்போது வரலாறு தான் கிடச்சி எனக்கு ஈஸியாக. அப்போ வரலாறு எடுத்துகிட்டு கல்லூரிக்கு போகும்போது வரலாறே படித்தேன். கல்லூரிக்கு போயிட்டு பிஏவோட முடிச்சுட்டு நான் ஒரு காவல்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறதே என்னுடைய லட்சியம். ஆனால் அங்கே போன பிறகு முனைவர் வைக்கீஸ் சேராஜ்னு சொல்லி என்னுடைய ஆசிரியர் இருந்தார். அவருடைய திறமையை பார்த்துட்டு அவர் எப்படி பார் நடத்துகிறாரு, ஆய்வு திறமை இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் நம்ம அவரை மாதிரி வரக்கூடாதுன்ற ஒரு ஆசை வந்துச்சு. அந்த ஆசையை வந்து பார்த்து சொன்னால் ஒரு வெறியாக வந்து இவரை மாதிரி நம்மளும் வந்து ஒரு முனைவர் பட்டம் வாங்கணும், நிறையா படிக்கணும், நிறைய நூல்கள் அவர் மாதிரி எழுதணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றுச்சு. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு நான் மாதிரி காமராஜர் யூனிவர்சிட்டிக்கு போய் அங்கேயும் போய் பார்த்து சொன்னால் ஐயனார்னு சொல்லி என்னுடைய கையில் இருந்தார். அவருடைய வழிகாட்டலின்படி வந்து நான் பிஹெச்டி ஆய்வு பண்ணேன். ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்து சொன்னால் முனைவர் சாந்தலிங்க ஐயாவுடைய தொடர்பு கிடச்சி, அதுக்கடுத்து தொல்லியலில் வந்து தொல்லியல்லையும் கல்வெட்டியில் இந்த மாதிரி சில ரொம்ப டீப் இறங்கி நான் உள்ளே ஆய்வு பண்ண போனேன்.
3: நீங்கள் அதாவது ஒரு பயணம் என்னென்னா மார்க்கு கொஞ்சம் கம்மியாக இருந்து வரலாறுக்குள்ளே போன நபர் நீங்கள்.
4: ஆமாம்,
3: வர்கீஸ் ஜெயராஜ் ஐயாவை பார்த்து அவங்கள மாதிரி ஆகணுன்ற எண்ணம்
4: என்ன வந்துச்சு,
3: அந்த பயணம் தான் இவ்வளோ தூரம் உங்களை கொண்டு வந்து
4: இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு.
3: இப்போ வரலாறு வந்து ஒரு பறந்து விரிந்த படம், ஏன்னா போகிற போக்கில் இன்றைக்கி வரலாறுன்னு சொல்லிடுவோம், எல்லாரும் எடுத்தால் முகமது கஜினி 17 தடவை படம் எடுத்தான் தெரியுமா, டிப்பு சுல்தான் தெரியுமா, இப்படியாகவே இருக்கக்கூடிய வரலாறோட பார்வையில் நடுகர்கள் நம்ம பேசுகிறோம், வீரக்கல்னு சொல்கிறாங்க, இப்படி நிறையா உங்களுக்கு எப்படி ஆய்வு பண்ணணும், அதுவும் கல்வெட்டு தொடர்பாக இல்லை வீரக்கற்கள் தொடர்பாக, இது தொடர்பாக தான் நம்ம ஆய்வு செய்யணும்னு அந்த தலைப்பை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க?
4: நல்ல ஒரு கேள்விங்க. இப்போ நான் வந்து தேனியில் குடியிருக்க, இப்போ தேனிலிருந்து கல்லூரிக்கு வந்து போகும்போது பார்த்து சொன்னேன் கோடாங்குட்டி பக்கத்தில் வந்து ஒரு நடுகள் சொன்னாங்க, அதை பற்றி நான் தேடுறும்போது வந்து அந்த நடுகள் தான் என்னன்னு சொல்லி நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து உள்ளே போகும்போது பார்த்தோம் சொன்னால் ஒவ்வொரு நடுகளிலும் தமிழர்களுடைய வீரத்தை மட்டும் இல்லாமல் தமிழுடைய வாழ்வியல் முறைகள், பண்பாடு, அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே அப்படியே அதை நான் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நினைவு சின்னமாக ஒரு அடையாளமாக இருக்குது. இன்றைக்கி நடுகளில் வந்து நம்ம சொன்ன ஆய்வு பண்ண ஆரம்பிச்சுட்டோன்னா தமிழ் சங்ககாலத்தில் இருக்கக்கூடிய சில நடுகள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் சில எல்லாமே வந்து பார்த்தோம் சொன்னால் தமிழர்களுடைய வாழ்வியலை சொல்லக்கூடிய ஒரு அடையாளமாக இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நம்ம வீரத்தை போற்றக்கூடிய பண்பாடு எல்லாமே சில அதில் வந்து இருக்கிறதுனால வந்து பார்த்து சொன்னால் அதை உள்ளே அப்படியே ரொம்ப டீப்பாக போய் ஆய்வு பண்ண நிறைய விஷயங்கள் வரும்ங்க நம்மளுக்கு.
3: சரி, நீங்கள் இப்படி ஆய்வு பண்ணப்போ அடாடா இப்படிமா இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களை வியப்பில் ஆழ்த்தின முதல் விஷயம் ஏதாவது நினைவுக்கு வருதா?
4: நம்ம வருஷநாட்டு பகுதியில் வந்து பார்த்தோம் சொன்னால் யானைக்குத்தி பட்டான் அப்படின்னு சொல்லி சில 2 நடுகள் இருக்குது வருஷாட்டு பகுதியில். அந்த யானைக்குத்தி பட்டான் அப்போ அதே மாதிரி சொன்னால் புளிக்குத்தி பட்டான்னு சொல்லி நடுகளில் வந்து நம்ம திண்டுக்கல் தாண்டிக்குடியிலே ஒழுந்து புளிக்குத்தி பட்டான் நடுகள் 2 இருக்குது. இந்த மாதிரிலாம் பார்க்குறம்போது பார்த்தோம் சொன்னால் அப்போ தமிழர்கள் வந்து எப்படி வந்து அவ்வளோ ஒரு புளின்றது வந்து இப்போ சொல்கிறார், இப்போ மனிதனோட வேகமான ஒரு விலங்கு, வலிமையான விலங்கு, அதை ஏன் போய் அதோட சண்டை வர்றேன் அப்படின்றபோது பார்த்து சொன்னால் காட்டு விலங்குலேருந்து மனிதர்களை பாதுகாப்பது மட்டும் இல்லாமல் விவசாய நிலங்களையும் பாதுகாக்கக்கூடிய சொன்னால் ஒரு அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுற மனுஷன் விலங்குகளிடமிருந்து, அப்போ அதை எடுத்து சண்டை போட்டு நான் சொன்னால் அதை செய்கிறேன். ஒன்றும் விலங்கால் தாக்கப்பட்டு இறந்திருக்கலாம், மனிதனால் தாக்கப்பட்டு விலங்கு இறந்துருக்கலாம். அப்போ அவனுடைய அந்த வீரத்தை வந்து மசனா எதிர்காலத்துலேயும் தெரிஞ்சுக்கிறணும், எதிர்காலத்துலேயும் மக்கள் வந்து சில அந்த மாதிரி வீரர்கள் வாழ்ந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறணும், ஒரு இளைஞர்களுக்கு வந்து சில ஒரு வீரத்தை வளர்க்கணும், ஒரு உந்து சக்தியாக வந்து பார்த்து சொன்னால் அந்த சில நடுகள் இருந்துச்சு. அப்போ அது போகும்போது பார்த்து அப்படியே உள்ள உறப்புன்னு பார்த்து சொன்னால் நிறைய விஷயங்கள் தெரியா வரும்போது பார்த்து சொன்னால் இது ஒரு முக்கியமானது. தமிழர்களை பற்றி ஆய்வு செய்யும்போது அந்த நடுகளை பற்றி ஆய்வு செய்யாமல் தமிழுடைய பண்பாட்டையும் வீரத்தையும் வாழ்வியல் முறையும் ஆய்வு செய்யவே முடியாது.
3: நம்ம நடுகர்களோட வீரத்தையும் ஒப்பிட்டு தமிழர் வாழ்வியலையும் நம்ம ஆய்வு செய்கிறதுக்காவது ஆரம்ப புள்ளி நடுகளில்
4: தெரியும்.
3: சரிங்கய்யா, இப்போ இதில் எனக்கு இன்னும் 2-3 கேள்வி மனசில் தோணுது, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். இது கோடை பண்பலை 100.5.

0: ஐயா, இப்போ நீங்கள் நடுகற்கள் ஆய்வு செஞ்சுருக்கீங்க, அதில் நீங்கள் சொன்னீங்க நிறைய இடத்துல, வருஷ நாடு பக்கம் நம்ம தாண்டிக்குடி சொன்னீங்க, அப்புறம் தேனி மாவட்டத்திலேயே நிறைய இடங்களில் பார்த்துருக்கீங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, பொதுவாக இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இடத்த எல்கையாக குறிக்கிறதுக்கு நிறையா கல் வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு சாதாரண கல்லுக்கும் நடுகல்லுக்கும் எப்படி நீங்கள் வித்தியாசத்தை கண்டுபிடிப்பீங்க? அப்புறம் இன்னொன்றும் கேட்டுறேன், நீங்கள் நடுகல்லுன்னு சொல்லுவீங்க, அப்பா இது என் கல், இது எங்கள் கல், நீ என்ன திடீர்னு வந்து நடுகல்னு சொல்கிற அப்படின்னு யாராவது உங்களோட வாக்குவாதமோ இல்லை முரண்பாடுக்கோ கொண்டாந்து முன்னிறுத்தியிருக்காங்களே, எங்களுக்கு அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன்.
1: எனக்கு அந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் வந்ததில்லை. ஆனால் சமீபத்தில் வந்து திண்டுக்கல் பக்கத்தில் வந்து ஒரு நடுகல் ஆய்வு ஒன்று போனோம். எப்பயுமே வந்து வீரத்தை போற்றி புகழ்ந்து வழிபட்டு அதுக்கு தெய்வமாக வழிபடக்கூடிய பண்பாட்டு மரபில் நம்ம வந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்து சொன்னால் திண்டுக்கல் பக்கத்தில் வந்து நான் அந்த ஊரை சொல்கிறதுக்கு வந்தேன், ஒரு ஊருக்கு ஒரு ஆய்வு பண்ணுறதுக்காக போனோம். அங்கே போகும்போது பார்த்தோன்னா உள்ளே போய் நாங்கள் கோயில் திறந்துருந்துச்சு, நாங்கள் வாட்டுக்கு உள்ளே போய் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஊர்லேருந்து வந்துட்டாங்க மக்கள், வந்து என்ன செஞ்சாங்கன்னா நீங்கள் யார் என்னன்றும்போது, நான் அந்த மாதிரி கல்லூரியில் வளவாக்குறேன், நடுகளை பற்றி ஆய்வு செஞ்சு எங்களை கேட்காம எப்படி போனாங்க சாமி அப்படின்னாங்க. உண்மையிலே சாமி தானுங்கய்யா, இது வந்து நம்ம உங்களுடைய முன்னோர் சொல்லலாம், முன்னோரில் வந்து நம்ம தெய்வமாக வழிபடக்கூடிய மரபில் நம்ம வந்திருக்கோம், அதனால் சொல்லலாம் இதை பற்றி ஆய்வு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து பார்த்து சொன்னால், நீங்கள் எங்களை கேட்காம போயிட்டீங்க, இது நிறையா வந்து பார்த்து சொன்னால் அந்த மாதிரி சொல்லலாம் திருடல் போகுது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சங்கட்டமான சூழலை உருவாச்சு. அது ஒரு அனுபவம். மற்றபடி சொல்லலாம் எங்கேயுமே சொல்லலாம் நிறையா சப்போர்ட், மக்கள் இன்றைக்கி வந்து நடுகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க, நிறையா ஆய்வாளர்கள் வந்து நடுகளை பற்றி ஆய்வு செய்கிறாங்க, பேப்பரில் நியூஸாக வருது. அப்போ வந்து மக்கள் வந்து நிறையா தெரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு பழமையான ஒரு நினைவு சின்னம் இருக்குது, நம்ம ஊரில் இப்படி வாழ்ந்துருக்காங்க, இந்த பெருமையாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு யார்கிட்ட போய் கேட்டாலும் அங்கே இருக்கு சார் வாங்க சார் காட்டுறோம் அப்படின்னு சொல்லி அது தொடர்புடைய அவங்ககிட்ட இருக்க கதையில் நம்ம நிறையா சொல்லுவாங்க.
0: நடுகளை மட்டும் காமிக்கல, அது சார்ந்த வரலாறு அது

0: பின்னாடி இருக்கக்கூடிய கதை எல்லாத்தையுமே நமக்கு சொல்றாங்க,
1: எல்லாமே சொல்லுவாங்க நம்மளுக்கு.
0: சரி, இதுல ஒரு முதல் விஷயம் ஒண்ணு கேட்டிருந்தேன், நடுகல்னு முதல்ல அதை எப்படி அடையாளம் காண்பீங்க? ஏன்னா ஏதோ ஒரு கல்ல நான் இப்ப எங்க ஊருக்காக நீங்க வரீங்கன்னு வீங்க, இதாங்க நடுகல் ஐயா அப்படின்னு சொல்றேன்னா நீங்க அதை எப்படி சரி அடையாளம் காண்பீங்க?
1: நடுகல் பண்பாடு வந்து எப்படி வந்து சொன்னா, பெருங்கற்காலத்துல இருந்தே வந்து நம்மளுக்கு நடுகள் வந்து வந்துச்சு. நடுகள் எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வீரத்தின் அடையாளமாக இல்லாட்டி ஒரு சண்டை போட்டு இறந்த ஒரு வீரனுக்காக நினைவு சீடு எடுக்கிறாங்க. அவனுடைய நினைவு சீடு எடுக்கும்போது பெருங்கற்காலத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த கல் திட்டை, கல்வட்டம், கல் பொதுக்கை இந்த மாதிரி நினைவு சின்னங்கள் எடுத்தாங்க. அதுக்கடுத்து அதோடைய பரிணாம வளர்ச்சியாக வரும்போது பார்த்தோம் சொன்னால், ஒரு கல்லை வச்சு அவனுக்கு அதில் உருவம் செஞ்சு அதை நட்டு வச்சாங்க அந்த கல்லை. இப்போ அதே நடுகள் ஒரு தூண்கல் மாதிரி இருக்கும், அதை நடுகள்னு நம்ம ஏற்றுக்கிற முடியாது. அதில் வந்து என்ன பார்த்து சொன்னால், வீரனுடைய உருவம் இருக்கணும். இல்லாட்டி சில இடங்களில் பார்த்தோம் சொன்னால், இப்போ போடி பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து பார்த்து சொன்னால், சரி கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு இருக்குது, அது நடுகள் கல்வெட்டு. அதில் வந்து ஒரு வீரன் வந்து குறிப்பாக வந்து தென்னவன் என்ற ஒரு வீரன் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கால்நடைகளை வந்து சில புலிகள் அடித்து சாப்பிடுது. அந்த புலியிலிருந்து அந்த கால்நடை காப்பதற்காக அந்த வீரன் புலியுடன் சண்டையிட்டு இறந்துட்டான், அந்த புளியை கொண்டுட்டான். இப்போ அவன் நினைவாக அந்த இடத்துல நடுகள் எடுக்காமல் கல்வெட்டாக எட்டி வெட்டி வச்சுருக்காங்க. அப்போ அதுவும் நடுகள் வாயை சேர்ந்த ஒரு கல்வெட்டு. இப்போ புள்ளிமான் கோம்பை கல்வெட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த புள்ளிமான் கோம்பையும் பார்த்தோம் சொன்னால் ஆண்ணிற மீட்டல் கவர்தல், அப்போ இதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு நாடு. அதில் உருவம் இல்லை, இது வந்து கியூமு சரிங்களா. இப்போ நம்மளுக்கு எப்போ வந்து நம்மளுக்கு சிற்பம் செய்யக்கூடிய முறை வந்து நம்மளுக்கு வந்துச்சோ அப்போருந்து பார்த்தோம் சொன்னால், அந்த வீரனுடைய அந்த சண்டை காட்சியை அவனுடைய சிறப்பை வந்து கல்வெட்டாக வெட்டி வைக்கிறது, அதோடு அந்த வீரனுடைய சண்டை காட்சியும் சேர்த்து சிற்பமாக வடிக்கக்கூடிய முறை வந்திருக்கு. அதோடைய பரிணாம வளர்ச்சியாக வரும்போது பார்த்து சொன்னால், குதிரையில் நின்ற வாணக்கி, இன்றைக்கி ஒரு போர் வீரன் வந்து தனியாக வந்து சண்டை ஓட்ட வாணக்கி, குதிரையில் நின்ற வாணக்கி, இந்த மாதிரியான சிற்பங்கள் நிறையா வந்துருக்கு. அதை வச்சு நம்ம ஈஸியா வந்து இது நடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம்.
0: அப்ப சும்மா ஒரு கல்ல காமிச்சு நடுகள்னு
1: சொல்ல முடியாது.
0: அதற்கான இலக்கணம் எப்படி சொல்றோமோ அது மாதிரி நடுகளுக்கான இலக்கணம்ன்றது கண்டிப்பா
1: இருக்கு. இந்த சிறப்புகள்லாம் இருந்தாத்தே வந்து இது நடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும்.
0: சரி, அப்போ இப்போ யாராவது நம்ம போகிறப்ப பார்க்குறோம்னா அது நடுகள்லாம் இல்லையான்னு நீங்கள் சொன்னதை மனசில் வச்சு நம்ம பார்க்க முயற்சி பண்ணலாம். சந்தேகமாக இருந்தால் இப்போ உங்களை மாதிரி ஆய்வு செய்கிறவங்க வரலாற்றுத்துறை ஆளுமைகளை கூப்பிட்டு நம்ம சரி பார்த்துக்கலாம்,
1: அவங்களோட உதவி மூலமாக நம்ம பார்த்துக்கலாம். அதிலே வந்து பார்த்தோம் சொன்னால், சதிக்கல்னு இருக்குது சேர்த்து, சதிக்கல்னு சேர்த்து இருக்குது. சதி என்பது பார்த்தோம் சொன்னால், நம்மளுக்கு என்ன சொன்னால், கணவன் இறந்த பின்பு, கணவன் ஏதோ ஒரு செயல்பாடில் ஒரு வீரமாக இறந்த பின்பு, இல்லாட்டி சொன்னால் போர்க்களத்தை அடிபட்டுட்டு அப்புறம் வந்து இறந்தவனுக்கு, போர்க்களத்தில் இறந்தவனுக்கு அவனுடைய மனைவி வந்து கணவன் இல்லாமல் தான் வாழ முடியாதுன்ற ஒரு பழைய பண்பாட்டு அடிப்படையில் வந்து அவங்க வந்து சில விருப்பப்பட்டோ இல்லாட்டி ஊர் சேர்ந்தோ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்கள வந்து சின்ன தீயில் இறங்கி வச்சிடறாங்க. அவங்களோட நினைவை வந்து பார்த்தோன்னா சதிக்கல்ன்றது நிற்பாங்க. சதிக்கல்ல பார்த்தோம் சொன்னால், ஒரு ஆணும் பெண்ணும் அமர்ந்த வாணிக்கு என்ன செய்றாங்க இருப்பாங்க. அதில் பெண்ணு வந்து பார்த்து சொன்னால், இரண்டு கைகளை வந்து மேலே தூக்கி மங்கள பொருள் சொல்லுவோம், இளம்ச மூலம் கண்ணாடி, குங்கும சிமிழ், இந்த மாதிரி பொருள் மங்கள பொருளை வந்து ஏந்திரம் வணக்கியிருப்பாங்க, பையில வச்சு ஏந்திரம் வணக்கியிருப்பாங்க. இது வந்து சதிக்கலுடைய ஒரு சில சிற்ப அமைப்பு முறைகள். நடுகளுடைய சிற்ப அமைப்பு முறைகள் வேற மாதிரி இருக்கு, சதிக்கலுடைய சிற்ப அமைப்பு முறைகள் வேற மாதிரி இருக்கு. இதை வந்து நம்ம நடுகள் தொடர்புடைய புக்கு நிறைய நூல்கள் வந்திருக்கு, அதை நம்ம படித்தோம்னு சொன்னால் எது நடுகள் எது சதிக்கல் அப்படின்ற சிறப்பை வந்து நம்ம தெரிஞ்சிடலாங்க.
0: இந்த மாதிரியான வேறுபாடுகளையும் நம்ம கருத்தில் கொள்ளணும். நல்ல நிறைய தகவல் தரீங்க, ரொம்ப மகிழ்ச்சி கேட்குறப்ப. அதுக்கு பின்னாடி இருக்க வரலாறையும் உணர முடியுது. இப்போ ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துருவாங்கய்யா. இது கோடை பண்பலை 100.5 விருந்தினர் விருப்பம்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: மொழி பேசும் கொடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் விருந்தினர் விருப்பம். இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் தேனி மாவட்டம் வரலாற்று துறை இணை பேராசிரியர் முனைவர் சி மாணிக்கராஜ் அவர்கள்.
2: ஐயப்பா, நடுகள் சதிக்கல் இப்படி எல்லாமே சொன்னீங்க, அதில் நீங்கள் சந்தித்த சவாலும் சொன்னீங்க. இப்படி ஊருக்கு போனோம், என்னப்பா எங்களை கேட்காம உள்ளே வந்துட்டீங்கன்னா அது இருந்தாலும் சரி அப்படின்னு அந்த பயணத்தை கடந்து வந்திருக்கீங்க. இப்போ இது ஆய்வு தனி, நீங்கள் காணக்கூடிய ஆய்வுகளை பொதுமக்களுக்கு கூட்டிகிட்டு போய் இங்கே பார்த்தீங்களா இப்படிலாம் நம்மளோட வரலாறு இருக்குது அப்படின்னு. இப்போ நிறையா பேர் இந்த ஹெரிட்டேஜ் வாக், தொன்மை நடைப்பயணம் அப்படிலாம் நிறையா பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இங்கே வாங்க, இதாங்க நடுகள், இந்த ஊரோட பெருமை இதாங்க, இதாங்க அடையாளம், இப்படி ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்து கூட்டிட்டு போறீங்களா, இல்ல உங்க கல்லூரி மாணவர்களுக்கு அப்படி பண்றீங்களா, ஏதாவது அது சார்ந்த விஷயம் பகிர்ந்துக்கலாமா?
3: இன்னைக்கு வந்துங்க நிறைய வந்து பாசன்னா இந்த தொல் மரபு நடைய வந்து சொல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து நிறைய இருக்கு. அவங்கெல்லாம் அந்தந்த மாவட்டம் சார்ந்த சில தொழில் இடங்களை கூட்டு போறாங்க, பழமையான கோயில்கள் கூட்டு போறாங்க. அதே மாதிரி வந்து பாசன்னா அங்க இருக்கக்கூடிய நடுகளுடைய சிறப்பை வந்து அந்த மரபு நடை மூலமாக வந்து மாணவர்களுக்கு எடுத்து சொல்றாங்க, பொதுமக்களுக்கு எடுத்து சொல்றாங்க. இப்ப நாங்க ஆய்வு பண்ண போறோம் சொல்லிட்டு இதை பாதுகாங்க. நீங்க அப்படின்னு சொல்லுவோம் சார். இது வந்து எங்க சாமியா நாங்க நினைக்கிறோம் சார். உங்க சாமியா நினைக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க இன்னும் இதை ஒரு சின்ன கோயில் மாதிரி கேட்டி இதை நீங்க வெயில் மழை இது படாம வந்து பாசம்னா இன்னைக்கு பாதுகாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு கூட சொல்லலாம். உங்களோட ஊர் பெருமை சொல்லணும், உங்களுடைய சாமியும் சொல்லலாம். அந்த இது நினைச்சா நிலச்சி நிற்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். நான் வந்து நிறையா வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க, படைப்பாளர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மாணவர்களும் அப்பப்போ என்ன செய்யணும் சொன்னால் நான் கூப்பிட்டு போய் இந்த நடுகள், கல்வெட்டுகள், கோயில் இந்த மாதிரியான சொல்லலாம் தொல்லியல் சார்ந்த ஒரு இடங்களில் போய் நான் கூப்பிட்டு போய் எப்படி ஆய்வு செய்யணும், எப்படி நடுகள்னு கண்டுபிடிக்கணும், எப்படி சதிகள்னு கண்டுபிடிக்கணும், அதை எப்படி காலக்கணிப்பு செய்யணும், அதில் இருக்கக்கூடிய கல்வெட்டை வந்து எப்படி படியெடுத்து அந்த கல்வெட்டில் இருக்க செய்தியை வந்து சொன்னால் அவங்கள படித்து காட்டுவோம், அவங்கள எப்படி படிக்கணும்னு சொல்லி சொல்லுவோம். இது எல்லாமே நான் சொல்லலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கய்யா. என்னை மாதிரி இன்றைக்கி சொல்லலாம் நிறையா இப்போ ஊரில் வந்து இந்த மாதிரி சொல்லலாம் நிறையா இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்கய்யா.
2: இப்போ அந்த வரலாறையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்க.
3: இன்றைக்கி வந்து நிறையா பேர் இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது இன்றைக்கி வந்து நடுகள் ஆய்வு என்பது பார்த்து சொன்னால் தமிழகத்தில் வந்து சொல்லும்படியாளாக சிறப்பாக இருக்குது. எதிர்காலத்தில் இருக்க வரக்கூடிய மாதிரி மாணவர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி இந்த நடுகள் மூலமாக நம்முடைய தமிழருடைய பண்பாட்டையும் வீரத்தையும் வழிகாட்டுவதற்கு

0: இப்ப நடுகள் எல்லா ஊர்லயுமே பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு. மொதல் அங்கங்க அங்கங்க கிடக்கும் ஊர் முச்சந்தி இல்லை இல்லாட்டி எங்கனையோ அங்கங்கன்னா அந்த சிற்பங்கள் கிடக்கும். இன்னைக்கு சமீபத்தில் கூட பார்த்தோம்னு சொன்னால் நம்ம சிவகங்கை மாநிலத்தில் ஒரு பெரிய ஒரு நடுகளை என்ன செஞ்சுருக்காங்க, ரெண்டு ஆய்வாளர்கள் போய் சொன்னால் கீழே கிடந்த தூக்கி நிப்பாட்டியிருக்காங்க. தூக்கி நிப்பாட்டின்னு சொல்லலாம், சுற்றி ஒரு சிமெண்ட் மாதிரி போட்டு அதை பாதுகாக்கிறாங்க. அப்போ ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு மக்கள்கிட்ட, நடுகளை பற்றி ஒரு விழிப்புணர்வு நிறையா வந்து வந்துருச்சுங்க.
1: அதெல்லாம் இந்த மாதிரியான செயல்பாடுகள் மூலமாக இன்னும் நல்லா சிறப்பாக நடக்குது,
0: சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு.
1: நன்றிங்க, நல்ல ஒரு விஷயம் பகிர்ந்தீங்க. அதே மாதிரி கேட்குறவங்க, நான் உங்கள் ஊரில் அப்படி ஒரு சின்னம் இருக்குன்னா அதை பாதுகாக்கிறதற்கான முயற்சியை கண்டிப்பாக முன்னெடுங்கன்றது தான் பகிர்ந்திருக்கீங்க. மகிழ்ச்சி. ஒரு பாடலை கேட்டுட்டு வந்து நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பயணிப்போம். வரலாறோட உங்களோட இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: ஐயா, இப்போ நீங்கள் ஒரு கல்லூரியில் இணை பேராசிரியர், மாணவர்களை கையாளுவீங்க. உங்களை பார்த்துட்டு, ஐயா நீங்கள் எப்படி அழகாக பாடம் எடுக்கிறீங்க, நல்லா இருக்குது, உங்களை மாதிரி நான் ஆகணும்னு உங்கள்கிட்டே வந்து யாராவது சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரியான நிகழ்வு நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா?
1: சந்திச்சிருக்கீங்க. ஆனால் வந்து நான் கல்லூரி பேராசிரியர் ஆகணும், கொஞ்சம் புக்கு எழுதணும் அப்படின்றது வந்து என்னுடைய ஆசிரியர், கல்லூரி பேராசிரியர் முனைவர் ரஷ்கி சேராஜை பார்த்து வந்தேன். ஆனால் இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிட்டேன். நான் அவர் பார்க்குறபோது நான் சொல்லுவேன், சார் உங்களை மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை இருக்குது சார், இதில் வந்துடுவேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி இன்றைக்கி நான் ஏற்ற படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன சொன்னேன், அவங்களுக்கு வந்து நிறைய வந்துச்சு, நான் சொல்லுவேன், நான் என்னுடைய ஆசிரியரை பார்த்து அவரை மாதிரி வரணும் அப்படின்றது பார்த்து படித்து வந்திருக்கேன். நீங்களும் வந்து பார்த்து சொன்னால் உங்களுக்கு எந்த ஆசிரியர் பிடிக்குமோ அதே மாதிரி சொல்லலாம், நீங்கள் என்ன செஞ்சீங்க படித்து வாங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த அடிப்படையில் வந்து ரெண்டு மூணு மாணவர்கள் வந்து என்கிட்ட அவர் கூட வருவாங்க, அவங்கள கூட்டு போய் நிறைய ஆய்வுகள் இடத்துல கூட்டு போவேன். நிறையா சொல்ல வந்திருக்கேன். அதில் சில மாணவர்கள் என்ன செய்கிறாங்க சொன்னால் எம்ஏ படிக்கிறாங்க, அதுக்கடுத்து ஆய்வுக்கு நிறைய இன்றைக்கி சொல்லலாம், மாதிரி காமராஜ் யூனிவர்சிட்டியில் ஆய்வுக்கு போய் நிறையா படிக்கிறாங்க.
0: அது வந்து ஒரு உங்களுக்கு மகிழ்வான தருணம்.
1: கண்டிப்பாக மகிழ்வா, நம்மளுடைய மாணவர்கள் நம்மளோட சிறப்பாக இருந்தால் நம்மளத்தின ஒரு நல்லா இருக்கும்.
0: நிச்சயமாக எல்லா ஆசிரியர்களும் ஏணிப்படிகள் தான், ஏறி மாணவர்கள் இன்னும் உயரம் போகணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் நீங்கள் எல்லாருமே. இப்போ ஒரு கேள்வி என்ன முன்வைக்க ஆசைப்படுறேன்னா, நூல் எழுதுறது, எழுதுறதுன்றது ஒரு பெரிய கலை.
1: ஆமாம்,
0: அது சும்மாலாம் எல்லாராலையும் போய் ஆய்வு பண்ணலாம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தொல்லியல் நடைப்பயணம் போகலாம், என்ன வேணாலும் அது தொடர்பான வேலைகள் செய்யலாம். புத்தகம் எழுதுறதுக்கான மெனக்கெடன்றது ரொம்ப அதீதமாக இருக்கும். பேராசிரியராக இருக்கீங்க, ஆய்வு செய்கிறீங்க, நூலும் எழுதுறீங்க, நூல் எழுதணும்னு ஏன் தோணுச்சு, எழுதுறதுக்கு எங்கே நேரம் இருக்குது?
1: ஆய்வோடு நிப்பாட்டின்னு வச்சுங்களேன், அது வந்து சிலர் அந்த இப்போ நான் ஒரு ஆய்வுக்கு போகிறேன்னு சொன்னால் ஒரு ஊரில் வந்து மக்களை பார்ப்போம், இது இந்த அதோடைய வரலாறு சொல்லுவோம், சிறப்பை சொல்லுவோம், அதோட நின்றோம். ஆனால் அந்த ஊரில் வந்து இந்த மாதிரியான சிறப்பு, ஒரு தொன்மையான சிறப்பு இருக்குன்னு சொல்லி மற்ற ஆய்வாளர்களுக்கு வந்து நம்ம வந்து வழிகாட்டணும், மற்ற வெளி உலகத்துக்கு காட்டணும். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நடுகளுக்கும் இன்னொரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நடுகளுக்கும் தொடர்பு இருக்கும். இப்போ நூல் எழுதுவதற்கு பார்த்தோம் சொன்னால் நம்ம ஆய்வோடு நிப்பாட்டிக்கிட்டோம் வச்சுங்களேன், அது வந்து எதிர்காலத்துக்கு தெரியாமல் போயிடும். நூல் எழுதி அதை வந்து சொன்னால் வெளி உலகத்துக்கு ஒரு ஆய்வு மாணவர்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்தோம்னு சொன்னால் அவங்க அது தொடர்பான ஆய்வுகளை இன்னும் கொண்டு போங்க, மேலும் கொண்டு போங்க. ஆய்வு என்பது பார்த்தோம்னா புதுசு புதுசாக சொன்னால் ஒன்று வந்து வந்துக்கிட்டே இருக்கணும், அதோடு நின்றுச்சுன்னா அது ஆய்வு இல்லை. ஒரு நடுகளை பற்றி ஆய்வு செய்கிறோம்னா நான் ஒரு 10 பாயிண்ட் அதை பற்றி சொல்லிக்கேன்னு சொன்னால் அடுத்து அதோடு தொடர்புடைய ஒன்று இன்னொரு 10 பாயிண்ட் வரணும், அதே உண்மையான ஆய்வு. அப்படி வெளிக்கொண்டு வரும்பொழுதே பார்த்து சொன்னால் எதிர்கால மாணவர்களுக்கும் தெரியும், எதிர்காலத்தில் வந்து வரக்கூடியவர்களுக்கு அந்த தமிழருடைய பண்பாடை பற்றியும் தெரியும், வீரத்தை பற்றியும் தெரியும், தமிழுடைய வரலாற்றை பற்றியும் தெரியும். இது ஒரு டாக்குமெண்ட்டாக கொண்டு போய் நம்ம வச்சிட்டோம் சொன்னால் இன்னும் 100 வருஷம் 200 வருஷம் கழிச்சு கூட வச்சலாம் இந்த நூல், இந்த புத்தகங்களை வந்து நினச்சிருக்கும். இன்னொரு 200 வருஷம் கழிச்சுனா இந்த நடுகளை பற்றி ஆய்வு செய்ய வரக்கூடிய ஒரு மாணவர் இல்லாட்டி அதை தெரிஞ்சிருந்து வரக்கூடிய ஒரு பொதுமக்கள் பார்த்து சொன்னால் இந்த மாதிரி நூல் இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு எளிதாக இருக்கும். அப்போ நம்ம அந்த டாக்குமெண்டேஷன் என்பது வந்து ஆய்வுலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எனக்கு வந்து பார்த்து சொன்னால் நான் வாரத்துக்கு ஒரு தடவை எப்படியும் சொன்னால் ஃபீல்டு ஒர்க் போயிடுவேன், ஃபீல்டு ஒர்க் போயிட்டு மீதி நேரம் வந்து வீட்டில் உட்காந்து பார்த்து சொன்னால் இந்த வாரம் செஞ்ச ஆய்வு ஃபுல்லாமே வந்து பார்த்து சொன்னால் அதை வந்து எழுதி எழுதி வச்சுட்டு வந்துடுவேன். அப்படி வரும்போது அதெல்லாம் கடைசியில் மொத்தமாக தொகுத்து அதில் வர கரெக்ஷன்லாம் போட்டுட்டு நூலாக வந்து வலியுறுத்தி கொண்டு வந்தீங்க.
0: அப்பப்போ செய்கிற வேலை அதற்கான நேரத்தை அப்பப்போ முடிச்சு வைக்கிறனால கொஞ்சம் இலகுவாக இருக்கு.
1: ஆமாம், கொஞ்சம் எளிதாக இருக்கிறது.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா, இதுக்கு பின்னாடி இவ்வளோ வேலை இருக்குது. அது மாதிரி நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு 200 வருஷம் கழித்து அந்த புத்தகம் இந்த ஆய்வு தொடர்பாக பேசும் புத்தகமாக இருக்கும்.
1: ஆமாங்க, கண்டிப்பாக நூல் என்பது வந்து சில ஆய்வுகளில் ரொம்ப முக்கியமானது இல்லையா?
0: ஆமாம் ஆமாம், நிச்சயமாங்க ஐயா, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒரு பாடல் கோடை பண்பலையில் கேட்டுட்டு வந்துடலாம். விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: அடையா நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். வரலாறு துறை சார்பாக, நடுகற்கள் சார்பாக, நடுக்கல் பேசும்போது நீங்கள் சதிக்கல் ஒன்று சொன்னீங்க, ஆய்வு சொன்னீங்க, அப்புறம் எந்த ஊரில் அதை நடுகள்ன்றதை எப்படி அடையாளம் காண்றீங்க, அங்கே சந்தித்த சவால்கள், வரலாறு மீது உங்களுக்கு எப்படி பற்று வந்தது, இப்படி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைவான பகுதிக்கு வந்தாச்சு. இன்று இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, குறிப்பாக வரலாறு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, வரலாற்று துறை பேராசிரியராக என்ன விஷயத்தை கொடுக்கணும் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க?
1: இன்றைய மாணவர்களுக்கு வந்து ஒரு ஆசிரியராக நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், படிப்பு தான் சொல்லலாம் உன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும், இந்த சமூகத்தில் வந்து நீ உன்னுடைய கற்ற கல்வியை வந்து எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ஆகையினால் மாணவர்கள் வந்து

0: நான் நிறைய நூல்கள் படிக்கணும், நூல்களை படிப்போர் மட்டும் இல்லாமல் அந்த நூல்களை வச்சு நான் வச்சு ஆய்வுகளும் நிறையா வந்து செய்ய ஆரம்பிக்கணும். மாணவர்கள் இன்றைய சூழலில் வந்து எல்லாருமே சில கைபேசின்னு சொல்லக்கூடிய செல்போன் வந்து அவங்கள வந்து ஒரு அடிமையாக மாற்றிடுச்சு. மாணவர்கள் அதை விட்டுட்டு வெளியே வந்து நல்ல நூல்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் நல்லா சில வாசித்து அதோடைய அர்த்தம் புரிஞ்சு நீங்கள் சில ஆய்வுகளை செஞ்சு வந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். நிறையா படிக்கணுன்றது வந்து ஒரு ஆசிரியராக நான் மாணவர்கள் சொல்லக்கூடியது என்னுடைய பதில்.
1: நல்லா படிங்க, நல்ல நூல்களை வாசிங்க, கைபேசியை கொஞ்சம் விடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு
0: கைபேசியை கொஞ்சம் தூரமாக தள்ளி வைங்க அப்படின்னு சொல்றோம்.
1: சரி, விடுங்கன்னு கூட வேணாம், கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு தான் சொல்றாங்க. நல்லா நல்ல வாத்தியாரா இருக்காங்க நிஜமா சொல்லணும்னா. சரிங்க, இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை செலவு பண்ணி எங்களோட பயணித்தீங்க. உங்களோட குழந்தைங்க பேரை நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு வானொலியில் சொல்லாமல் வந்தீங்கன்னா வீட்டுக்கு போன எப்பா நீங்கள் ரேடியோவில் பேசுனீங்க எங்கள் பேரை சொல்லியிருக்கலாம்லன்னு கேட்பாங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் துணைவியாரும் எல்லா வேலையும் உங்களுக்காக துணையாக இருக்கேன் என் பேரை சொன்னீங்களான்னு கேட்க மாட்டாங்களா, அவங்க பேரையும் சொல்லிடுங்க.
0: கண்டிப்பாக, நான் வந்து கல்லூரிக்கு பணிக்கு சேருவதற்கு முக்கிய காரணமே என்னுடைய மனைவி தான். அதுக்கடுத்து பார்த்தோம்னா என் மனைவினால தான் நான் இந்த இன்றைக்கி வந்து ஒரு கல்லூரி பேராசிரியராக கொஞ்சம் சிறப்பாக வாழ்கிறதுக்கும் அவங்கள ஒரு காரணம். ஏன்னு சொன்னால் நான் வந்து அடிக்கடி வெளியே சில ஃபீல்டு ஒர்க்கு போகும்போது என்னை அனுப்பிச்சி விட்டுட்டு அவங்க வீட்டில் அவங்க தான் இருப்பாங்க, வீட்டில் குழந்தைகளை பார்க்குறது எல்லாம் செய்யணும், அந்த சிரமம் எவ்வளோன்னு சொல்லி எல்லாத்தையும் தெரியும் சரிங்களா. அதனால் வந்து சில என் மனைவி வந்து ரொம்ப முக்கிய சொல்லாந்தது. என் மனைவி பேர் வந்து சியாமலா தேவி. எனக்கு வந்து இரண்டு குழந்தைகள், மூத்தது வந்து பொண்ணு பிரித்திஷா கல்லூரி படிப்பை படிச்சிட்ருக்கு, இளையது வந்து பையன் கோகுல் கிருஷ்ணன் அவனும் சில இப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுருக்கானுங்க. இப்படி ஒரு சில ஒரு அளவான குடும்பத்தில் வந்து நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: நிச்சயமாக ரொம்ப அழகாக சொன்னீங்க, நிறையா எங்களுக்கு வரலாறு சார்ந்த நிகழ்வுகளும் சொன்னீங்க. கடைசி சொன்னப்பையும் ஆய்வுன்னு பையன் தூக்கி போட்டு நான் கிளம்பிடுவேன், குடும்பத்தையும் குழந்தைகளையும் பார்க்குறாங்க அப்படின்னு எல்லாரோட சூழலும் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்லும்போது எல்லாருக்கும் அந்த நினைவு வந்திருக்கும். நல்லா ரொம்ப இயல்பாக எளிமையாக பேசுகிறீங்க. ஒரு வரலாற்று துறையில் பெரிய ஆய்வு நான் செஞ்சுருக்கேன் அப்படின்ற ஒரு மேம்போக்கான தனமோ இல்லை என்ன சொல்கிறேன்னா ஒரு பெரிய அறிஞரிங்க உட்காந்துருக்கேன்னு இல்லாமல் மக்களோட மக்களாக நீங்கள் பேசுகிறத கேட்குறப்ப ரொம்ப மகிழ்வாக இருக்குது. இன்னும் நீங்கள் மென்மேலும் ஆய்வுகள் நிறையா செய்து வரலாற்று துறைக்கு நல்ல பெரிய பங்களிப்பு கொடுக்கணும்னு கோடை பண்பலை சார்பாக தெரிவித்துக்கிறோம். இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை செலவு பண்ணி எங்களோட பயணித்தமைக்கு நன்றிகள் பல. நிறைவா ஒரு பாடல் கேட்கறதுக்கு உங்களோட விருப்பத்தில் அந்த பாடல் கொடுத்துடலாம். என்ன பாடல் கேட்குறீங்க?
0: இந்த காலா படத்திலிருந்து கண்ணம்மா கண்ணம்மான்ற பாடலுங்கய்யா. அதுக்கடுத்து என்னை வந்து இந்த விருந்தினர் விருப்ப நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நன்றி. கோடை பண்பலையில் வந்து நிறைய நாள் பேசணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு, அது உங்கள் மூலியமாக வந்து நிறைவேறதுக்கு சார் ரொம்ப நன்றி. கோடை பண்பலை நிர்வாகத்துக்கும் அங்கே வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்களுக்கும் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா கோடை பண்பலை நேயர்களுக்கும் என்னுடைய சில நன்றியில தெரிவித்துக்கிறேன்.
1: நன்றி ஐயா.
2: கானகங்கை உங்கள் கோடை பண்பலையில் இதுவரை இசை நடைபோட்டு இனிதாய் நிறைவு பெறுகிறது விருந்தினர் விருப்பம். தன் எண்ணங்களால் வண்ணங்கள் சேர்த்து வனப்புமிகு இசை தேர்வுகளை தந்து இதுவரை நம்மோடு பயணித்தார் தேனி மாவட்டம் வரலாற்றுத்துறை இணை பேராசிரியர் முனைவர் சி. மாணிக்கராஜ் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு மயிலப்பன், கணினியாக்கம் ஒய். முகமது அலி. நன்றி, வணக்கம் நேர்களே.

கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் ரசிக்கலாம் நினைவே சுகம். இதயமும் இசையும் இணையும் நேரம், கவியின் ஓசையில் கரையும் நேரம். இதயம் நேசித்த பாடல் உங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் இதமாக்க வருகிறது நினைவே சுகம். நிகழ்ச்சிக்கு அழைக்கலாம் அறிமுக நேயர்கள் 24 24 24 வழக்கமான நேயர்கள் 24 24 29 அழைக்கலாம். கொடைக்கானலின் முன்னெடுப்பிற்கு 0 4 5 4 2 இன்று திருவாரூர் மாவட்ட நேயர்களை சந்திக்க இருக்கிறது நிகழ்ச்சி. திருவாரூர் மாவட்ட சிறப்புகளை என்னென்னு பார்த்துடலாம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரை கொண்டுள்ள பிரசித்தி பெற்ற கோயில் அமைந்துள்ள மாவட்டம் திருவாரூர் மாவட்டம். மிக அழகிய வடுவூர் பறவைகள் சரணாலயம் இந்த மாவட்டத்தில்தான் அமைந்துள்ளது. இயற்கை எழில் கொஞ்சம் அமைதியான அலையாத்தி முத்துப்பேட்டை சதுப்பு நிலக்காடுகள் அமைந்துள்ள மாவட்டம்

0: திருவாரூர் மாவட்டம். இப்படி நிறையா சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போகலாம். இன்று நாம் திருவாரூர் மாவட்டம் நேரில் சந்திக்கிறது நினைவு சுகம் நிகழ்ச்சி. இப்போது அழைப்பில் காத்திருக்கும் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க ஐயா.
1: திருவாரூர் மாவட்டம் காட்டூர் சொர்க்கம்.
0: காட்டூர்
1: சிவகுமார் சார்.
0: சிவகுமார் ஐயா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் முதல் மரியாதை.
0: ம்,
1: பாடல் பூங்காற்றம் திரும்புமா?
0: இனிமையான பாடல்.
1: அனைத்து மாவட்ட நேயர்களுக்கும் உங்களுக்கும் வாய்ப்புக்கு நன்றி.
0: அனைத்து நேயர்களுக்கும் இந்த பாடல், இனிமையான பாடல் கேட்கலாம். நன்றிங்க ஐயா.
1: நன்றி.
0: நன்றி.

0: கோடை பண்பலை இன்னொரு பிளேயத்தில் நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நினைவே சுகம். அழைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க ஐயா.
1: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ராஜா.
0: ஏன் நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்? நலமா இருக்கும். நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில அகல் விளக்கு திரைப்படத்துல கேஜே ஜெயசுதாஸ் அவர்களும் எஸ் பி சைலஜா அம்மாவும் பாடின ஏதோ நினைவுகள் அந்த பாடல் சார்.
0: இனிமையான பாடல் கேட்கலாங்க ஐயா. நன்றி,
1: வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி சார்.
0: நன்றிங்க.

0: நாம் இணைந்திருக்கிறோம். நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் திருவாரூர் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இப்போது அழைப்பில் காத்திருக்கும் நேயர், வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க ஐயா.
1: வி அழகி, திருவாரூர் மாவட்டம்.
0: இன்னொரு முறை பேர் சொல்லுங்க ஐயா.
1: திருவாரூர் மாவட்டம்.
0: நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாங்க ஐயா?
1: படிக்காதவங்க
0: கேட்கலாமா? நன்றிங்க ஐயா.
1: ஓகே சார், ஓகே,
0: நன்றி.

0: நிகழ்ச்சியில தினந்தோறும் பாடல்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அருமையான பாடலான
1: நன்றி.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம். அழைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க ஐயா.
1: என் பேர் கலைக்குரல் யோகானந்தன், திருவாரூர் மாவட்டம் முகங்கனூர் ஆய்ப்புடி கிராமத்திலிருந்து பேசுறீங்க.
0: நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம் ஐயா?
1: நினைவே சுகம்.

0: இன்றைய நினைவு சுகம் திருவாரூர் மாவட்ட நேர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இப்போது அழைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: மகிழ்ச்சியான இரவு வணக்கம் சார்.
0: மகிழ்ச்சியான இரவு வணக்கம். பேர் சொல்லுங்க ஐயா.
1: கோடைப்பண்பல் நூறு புள்ளி நினைவு சுகம் நிகழ்ச்சியில் இணைவது திருவாரூர் மாவட்டம் பில்லூர் சதா கௌதமன்.
0: சதா கௌதமன் ஐயா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: முடிவில்லா ஆரம்ப படத்திலிருந்து தென்றல் கீற்றும் தென்னங்காற்றும் தென்றல் கீற்றும்
0: தென்னம் கீற்றும் தென்றல் காத்தும் கை கொடுக்கும் நேரமடி
1: கை கொடுக்கும் காலமடி.
0: சரி, இனிமையான பாடல் கேட்கலாமா?
1: மகிழ்ச்சி சார்.
0: நன்றி.
1: நன்றி, வணக்கம் சார்.

0: கோடை பண்பலை நூறுபடியில் நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நினைவே சுகம். இப்போது அழைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
1: திவ்யா பேசுறேங்க.
0: திவ்யா எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்.
0: திருவாரூர் எந்த ஏரியா?
1: எங்கன்.
0: எங்கன். அம்மா நிகழ்ச்சியில் என்ன பால் கேட்கலாம்?
1: பூவை பூச்சோடவா படத்துல இருந்து.
0: ம். பூவை பூச்சோடவா பாட்டா பாடலா?
1: ஆமாங்க.
0: கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றிம்மா.

0: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க ஐயா.
0: மன்னார்குடி தாலுகா வடுவூர்ல இருந்து.
1: மன்னார்குடி வடுவூர், வடுவூர்ல இருந்து யார் பேசுறீங்க ஐயா? அசோக் ஐயா. நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
0: பெண்புத்தி பின்புத்திங்கிற படத்துல கொசு கொடுசே கொடுசு.
1: இனிமையான பாடல் கேட்கலாமா?
0: கேட்கலாமா.
1: நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா.

0: ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நினைவே சுகம் அழைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க ஐயா.
1: திருவாரூர் மாவட்டம் இடும்பவனம், முத்துப்பட்ட வட்டம் இடும்பவனம். செந்துரப்பூலேருந்து ஏதாச்சும் பாட்டு போட்டுருங்க.
0: செந்துரப்பூல பாட்டு கேட்கணும். உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா.
1: நெடுஞ்செழியன்.
0: நெடுஞ்செழியன் ஐயா, உங்களுக்கான பாடல் வருகிறது கேட்கலாம். நன்றி.
1: ஓகே.

நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம். திருவாரூர் மாவட்ட நேர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது நினைவே சுகம் நிகழ்ச்சி.

இதுவரை இணைந்து ரசித்தோம் நினைவே சுகம். இனி நாம் ரசிக்கலாம் இரவு சிறகு. பிரியம் நேரம் பிரியாத இசையோடு விடைபெறுகிறேன். கொடுமுடி ரகுநாதன். நன்றி நேயர்களே.

0: இது நம் கொடி பண்பலை 100.5 இரவு சிறகு. இரவு நேரம் இமைகள் உறங்கும் நேரம். இரவு நேரம் இமைகள் உறங்கும் பொழுது இதயத்தின் துடிதுடிப்போடு இசையின் அலை காற்றோடு கலக்கும் நேரமாய் நம் பண்பலை 100.5 இது இரவு சிறகு. சிறகுகளோடும் உறவுகளோடும் பயணிக்கிறேன் நான் உங்கள் எட்வர்ட் கிங். இரவு வணக்கம் அன்பு உள்ளங்களே.
1: If you are in search of true love, if you are in search of true love, good luck. Good luck.
2: காதலை உன் தேடல் என்றால் தேடலை மெய்காதல் என்றால் good luck. Good luck.

குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர் 9444911444.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.

இடைவிடா பாடல்களோடு இதயங்களை நிறைத்து கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு. பண்பலை சொல்லும் நேரம் 11:30.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444. வீட்டிற்கு அழகு

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.

இரவு நேரத்தில் இடைவிடா பாடல்கள் இதயத்தை நிறைத்து விடைபெறுகிறது. இன்றைய இரவு சிறகு சிறகுகளோடும் உறவுகளோடும் பயணித்த மன நிறைவோடு விடைபெறுகிறேன். நன்றி நேயர்களே.

நம் கூடைப்பண்பலை 100.5 நாளை வலமறை இருக்கும் நமது நிகழ்ச்சிகள் அதிகாலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல். நிகழ்ச்சியின் தொடக்கமாய் பொதுமறை பொழிவு. நிகழ்ச்சியில் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. 6:30 கேட்கலாம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மெக்னா சில்க்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா. வழங்கும் வசந்த விடியல். நிகழ்ச்சியில் சேவை செய்திகள், கரூர் தைலாசில் சென்டரின் பூந்தளிர் நேரம். 7 மணிக்கு சுகமான காலை, இதில் பாட்டும் பதமும். 7:30 கேட்கலாம் சுகமான காலை, இதில் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார். அதனைத் தொடர்ந்து பிரித்திவி உமன்ஸ் இன்னர்வர்ஸின் இன்று அன்று. 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம். நாளைய மனதோடு ராகம் ஈரோடு மாவட்ட நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இதில் சைபாலின் இன்று ஒரு தகவல். 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். வழங்கும் வானவில். நாளைய வானவிலின் தலைப்பு, லாபகரமாக செம்மறியாடு மற்றும் இறைச்சி முயல் வளர்ப்பு. சிறப்பு விருந்தினராக டாக்டர் ப. திருமுருகன், முதன்மை அறிவியல் அறிஞர் டாக்டர் பச்சையப்பன், அறிவியல் அறிஞர், தென்மண்டல ஆராய்ச்சி மையம், மத்திய செம்மறி ஆடுகள் மற்றும் ரோம ஆராய்ச்சி நிலையம், மனவனூர் கொடைக்கானல். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவை புத்தக திருவிழா. வழங்கும் வானவில். 10 மணிக்கு திரையுலக கலைப்பயணம், சிறப்பு விருந்தினர் திரைப்பட நடிகர் ஓம் கணேஷ் நாராயணன் அவர்களுடன் சந்திக்கிறார் மோகன். நிகழ்ச்சியில் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், 12 மணிக்கு மகளிர் நேரம். நாளைய மகளிர் நேரத்தில் தடம் பதிக்கலாம், சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய அரிசி வகைகள் கூழ் தயாரிக்கும் முறை. சிறப்பு விருந்தினர் மணப்பாறை தொழில் முனைவோர் எஸ் காத்ரின் அவர்கள். நிகழ்ச்சியில் சத்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டின் இனிய வாழ்க்கை. 12:30 கேட்கலாம் மகளிர் நேரம், இதில் ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி. 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:30 கேட்கலாம் ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவை புத்தக திருவிழாவின் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2 மணிக்கு டோல் தமாக்கா தூள், 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் திருச்சிற்றம்பழம் ராஜ்குமார் அவர்களின் தெரிவில். இதில் நாமக்கல் MAM ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:30 கேட்கலாம் உயிரெழுத்து, இதில் பாட்டும் பதமும். 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங்

காலேஜ் வழங்கும் விடுகதை வண்ணத்தூரிகை. 4:30 கேட்கலாம். பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்கள், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி வழங்கும் விடுகதை வண்ணத்தூரிகை. 5 மணிக்கு இடைக்கால பாடல்களோடு சித்திரச்செவ்வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்செவ்வானம். நிகழ்ச்சியில் நாவல் நேரம், ஆலய தரிசனம், அதனைத் தொடர்ந்து கதம்ப மலர்கள், திரை இசை பாடல்கள். 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. 8 மணிக்கு இளமை பேசுகிறது. நாளைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் ஆனா ஆவனா, குண்டக்க மண்டக்க, 2 விளையாட்டுகள் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக. 9 மணிக்கு கொடைத்தென்றல், 10 மணிக்கு நினைவே சுகம். நாளைய நினைவே சுகம் தூத்துக்குடி மாவட்ட நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. 11 மணிக்கு இடைவிடா பாடல்களோடு இரவு சிறகு. இவையாவும் நாளை நமது பண்பலையில் வளமர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். பொதுமறை பொழிவு அதிகாரம் காதர் சிறப்புரைத்தல், குரல் எண் 1122.

0: இந்த மடந்தைக்கும் எனக்கும் இடையே உள்ள நட்பு உடம்புக்கும் உயிருக்கும் இடையே உள்ள பிணைப்பை போன்றது. குறள் எண் 1122 அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல்.
1: உடம்பொடு உயிரிடை என்னமற்று அன்னமடந்தையொடு எம்மிடை நட்பு.
0: இந்த மடந்தைக்கும் எனக்கும் இடையே உள்ள நட்பு உடம்புக்கும் உயிருக்கும் இடையே உள்ள பிணைப்பை போன்றது. குறள் எண் 1122 அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல்.
2: கொடை பண்பலை 100.5 எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 4:53 இதே வளமையான அலைவரிசை கொடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸில் கேட்டு ரசிக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். ஜெய்ஹிந்த்.

வணக்கம் நேயர்களே. கனவுகளின் தேடல் கனலோனை நோக்கும் நேரத்தில் புத்தம் புது பொலிவோடு புலரும் புதிய காலையை வரவேற்பது கோடை பண்பலை 100.5. வான்வழி வானொலியில் உலா வருகின்ற எமது இனிய நிகழ்ச்சிகளை தஞ்சை சுற்று வட்டார நேயர்கள் 101.2 அலைவரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு ரசிக்கலாம். மற்ற அனைவரும் எமது வளமையான அலைவரிசை 100.5 கேட்டு ரசிக்கலாம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, சக வருடம் 1948, ஸ்ரணவ வருடம் 5ஆம் நாள், பராபவ வருடம் ஆடித்திங்கள் 13ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை, நேரம் அதிகாலை 4:57.

நீங்கள் சூரியனைப் போல ஒளிர வேண்டுமானால் முதலில் சூரியனைப் போல எரிய வேண்டும். ஏபிஜே அப்துல் கலாம்.